இதை தொடர்ந்து 3 ஈரானிய எண்ணெய் கொள்கலன்கள் மீது பதில் தாக்குதல் நடத்தப்பட்டதாக அமெரிக்க மத்திய கட்டளை பிரிவு சென்காம் தெரிவித்தது. ஏதென்ஸிற்கு வடக்கே சுமார் 55 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள தனாகிரா வான்தளத்தில் நடைபெற்ற வான் சாகச நிகழ்ச்சியின் போது கிரேக்க போர் விமானம் விபத்துக்குள்ளானதில் அதன் 2 விமானிகளும் உயிரிழந்தனர். விபத்துக்கான காரணம் ஆராயப்படுவதாக தோப்ரோதோசேமா செய்தித்தாள் கூறியது. விளையாட்டு சூப்பர் லீக் கார்பந்து. நேற்றிரவு லீகாஸ் அரங்கில் நடைபெற்ற போர்னியோ டெர்பி ஆட்டத்தில் கொச்சிங் சிட்டி எஃப்சி அண்டை மாநிலம் சபா எஃப்சியை 2 சுழியம் என்ற கோல் கணக்கில் வென்றது. இங்கிலீஷ் பிரீமியர் லீக். போர்ன்மவுத்துடன் 2 கோல் எண்ணிக்கையில் சமம் கண்டதன் மூலம் நியூகாசல் யுனைடெட் சிறப்பான தொடக்கத்தை தக்க வைத்துக் கொண்டது. பிரென்ஃபோர்டுக்கும் சண்டர்லேண்டுக்கும் இடையிலான ஆட்டம் 1 கோல் எண்ணிக்கையில் சமம் கண்டது. இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் புனிதா சுப்பிரமணியம். மலேசியா மடானி அனைவருக்குமான நல்வாழ்வு. வணக்கம்.

சங்கர் மகாதேவன் குரலில் ஒழித்த பாடல் தான் அது. வணக்க மின்னலில் நாம் இணைந்திருக்கின்றோம். ஞாயிற்றுக்கிழமை ஸ்ரீவார இறுதி நாட்கள் என்று சொல்லும் போது சந்தைகளுக்கு செல்லலாம். அங்கிருந்து நீங்கள் வீட்டிற்கு தேவையான உணவுப் பொருட்களை வாங்கும் போது போதிய அளவு, அதாவது அந்த வாரம் பயன்படுத்தக்கூடியதை மட்டும் நீங்கள் வாங்கிவிட்டு வரலாம். குறிப்பாக இந்த காலகட்டத்தில் பயங்கர வெயிலாக இருக்கு இல்லையா, வெயில் காலத்தில் விவசாயம் குறிப்பாக தண்ணீர் பற்றாக்குறை காரணத்தின் நிமித்தமாக காய்கறிகள் இந்த உள்நாட்டு உற்பத்திகளில் கொஞ்சம் வந்து அந்த உற்பத்தி செய்வதற்கான செடிகள் கொடிகள் இதெல்லாம் குறையறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இருந்த போதிலும் அரசாங்கம் இதற்கான திட்டங்களையும் வழிவகுத்து வராங்க. அதனால சந்தைகளுக்கு சென்று பழ வகைகள் காய்கறிகளை வாங்கும் போது தேவைக்கு ஏற்ப வாங்கி வருவோம். ஏன்னா மற்றவர்களுக்கு தேவையான விஷயங்கள் அவங்களும் வாங்கி கொள்வாங்க இல்லையா. ஒரே வாரத்தில் எல்லாவற்றையும் வாங்கி வைத்துக் கொள்ள வேண்டிய அவசியம் கிடையாது. ஒரு அன்பான நினைவேற்றல், குறிப்பாக இந்த வெயில் காலத்தில் வந்து நிறைய நீர் சத்து அடங்கிய காய்கறிகள் பழ வகைகள் இதையெல்லாம் உணவில் அதிகமாக சேர்த்துக் கொள்வோம்.

0: தே மதுர தமிழோசை உலகெல்லாம் பரவும் வகை செய்தல் வேண்டும். இலக்கியம் பேசுவோம்
1: அமுதே தமிழே.
0: ஞாயிற்றுக்கிழமைகளில் காலை 11:15 இன்ப தேன் வந்து பாயட்டும்.

0: நம் நாட்டில் தமிழ் வானொலி நாடகத்தை வழங்குற ஒரே வானொலி நம்ம மின்னல் எஃப்எம் தான். ஞாயிற்றுக்கிழமை இரவு 7:30 மின்னல் எஃப்எம்மின் வானொலி நாடகம்.
1: மின்னல்ல வந்து 2026 இருந்து நீங்க எல்லாம் எல்லா சீனியர் சிட்டிசன்ஸ் சிறு வயசுக்காரங்க எல்லாத்தையுமே ரொம்ப சந்தோஷப்படுத்துறீங்கம்மா, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த மாதிரி நிகழ்ச்சிகளை கேட்கும் போது நம்மளோட மனசுல எவ்வளவு பாரம் இருந்து கூட அதெல்லாம் எங்கேயோ பறந்து போயிருந்தது. இந்த மின்னல்ல வேலை செய்யற அத்தனை பிள்ளைங்களுக்கும் நான் ரொம்ப நன்றி சொல்றேன். அவங்க எல்லாம் நீண்ட ஆயுளோட ஆரோக்கியத்தோட நல்லா இருக்கணுமா.

வணக்கம். மின்னலில் நாம் இணைந்திருக்கின்றோம். சரி, சுங்காய் பசி நெடுஞ்சாலை பர்சராயாவின் சொரிக்கம்பாங்கன் சந்திப்பு பகுதிக்கு அருகில் மேற்கொள்ளப்பட்ட 400 மீட்டர் சாலை அகலப்படுத்தும் திட்டம் இப்போ முழுமையாக நிறைவடைந்துள்ள நிலையில வருகின்ற திங்கட்கிழமை, அதாவது நாளை முதல், அது போக்குவரத்திற்காக திறக்கப்படும் என அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. இதன் விளைவாக கோலாலம்பூரில் இருந்து மலாக்கோங் மற்றும் புத்ராஜா நோக்கி செல்லும் வாகன ஓட்டிகள் இனி மிகவும் வசதியான பயணத்தை அனுபவிக்க முடியும். என சுங்காய் பசி அப்படின்னு சொல்லும் போது காலை நேரத்தில் இருக்கிற போக்குவரத்து நெரிசல் இருக்கல்லவா, அதை கடந்து வரப்பதான் தெரியும் அவ்வளோ போக்குவரத்து நெரிசலாக இருக்கும். இதுவாக வாகனங்கள் நகரும். நாளை முதல் அதிலிருந்து கொஞ்சம் தப்பிக்கலாங்க. மலேசிய நெடுஞ்சாலை வாரியமான LLM-இன் ஆதரவுடன் 5.22 மில்லியன் ரிங்கிட் செலவில் செயல்படுத்தப்பட்ட இத்திட்டமானது பர்சராயா நெடுஞ்சாலையின் தெற்கு திசை 4.2 முதல் 3.8 கிலோமீட்டர் வரையிலான பாதையை உள்ளடக்கியிருக்கின்றது. உச்ச நேரங்களில் ஏற்படும் போக்குவரத்து நெரிசலை குறைக்கும் நோக்கிலும் சவுத் மைன்ஸ் டோல் பிளாசாவில் இருந்து UPM பலாக்கோங் மற்றும் புத்ராஜா செல்பவர்களின் பயணத்தை பாதிக்காத வகையில தான் சீரமைக்கும் நோக்கிலும் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கின்றது. உண்மையிலேயே அந்த பக்கம் பயணம் செய்கின்றவர்களுக்கு தெரியும் போக்குவரத்து நெரிசல் எப்படி இருக்காது. காலையிலையும் எல்லாம் வேலை முடிந்து வீடுக்கு திரும்புவாங்க இல்லையா, அந்த நேரத்திலும் இந்த சாலை திறக்கப்படுவதனால் தெற்கு திசைக்கான டெடா லேன் நிறுவப்படுவதை தொடர்ந்து இரு திசைகளிலும் போக்குவரத்து மேலும் மேம்படும் என்று பர்சராயா நிறுவனம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் உறுதிப்படுத்தி இருக்கின்றது. எனவே இந்த பக்கமா நீங்க பயணம் செய்பவராக இருந்தீங்கன்னா நாளை முதல் இதை கருத்தில் கொள்ளுங்கள்.

0: முடிஞ்சா பாட்டு அப்ப பேக்கா.
1: இது நம்ம நேரம், ஒரு மணி நேரம் முழுக்க முழுக்க நம்ம ஒரு பாட்டு தான். திங்கள் தொடங்கி வெள்ளி வரைக்கும் நள்ளிரவு 12 மணிக்கு பிறகு.
2: நம்ம ஊர் கலைஞர்களுக்கு பின்னால் எத்தனை வழிகள், எத்தனை சவால்கள்.
3: மலேசிய கலைஞர்களின் உழைப்பை கொண்டாடுது மண்ணின் நட்சத்திரம்.
2: வெள்ளிக்கிழமைகளில் நண்பகல் 12 மணிக்கு பிறகு மண்ணின் நட்சத்திரம்.
3: இதோட விட்டுருவோமா என்ன? திங்கள் முதல் வெள்ளி வரை நள்ளிரவு 12 மணிக்கு பிறகு ஒரு மணி நேரத்திற்கு தொடர்ந்து நம்ம ஊர் பாட்டு தாங்க.
4: ஹாய் வணக்கம், நான் உங்கள் வயலின் இசைக்கலைஞர் எஸ் வி ஹைரிஷ்.

கதிப்பமா என்ன மாதிரி பல கலைஞர்களை அறிமுகம் பண்ணியிருக்காங்க. ஒரு வாரமோ கதைப்பமால திறமைகள் மட்டும் பேசட்டும்.

இந்த முறை எங்க பக்கம் இருக்கிற ஒலி வாங்கி மைக்குங்க உங்க பக்கம் வரப்போகுது. ஒரு நேயரின் குரல், நீங்க அறிவிப்பு செய்யற அந்த ஒரு நிமிட காணொலிய storybox.minnal@gmail.com மின்னஞ்சல் முகவரிக்கு அனுப்புங்க. ஞாயிற்றுக்கிழமைகளில் பிற்பகல் 2 மணியிலிருந்து 3 மணி வரை ஒரு நேயரின் குரல், இது வானொலிய நேசிக்கிறவங்களுக்கு, குரல்ல கனவுகளை சேமிக்கிறவங்களுக்கு.

0: என்ன வெயில, என்ன வெயில! கொஞ்ச நேரம் கடைக்கு போயிட்டு வரலான்னு பார்த்தா முடியல. விறுவிறுன்னு போயிட்டு வந்துடணும்.
1: ஏன் இப்படி கத்துற?
0: உங்ககிட்ட நேத்தே காலனி எல்லாம் உள்ள எடுத்து வைக்க சொன்னதானே? தவளை, பாம்பு, பூரா எல்லாம் பாருங்க, ஏன் காலனிக்குள்ள குடுத்தனம் பண்ணிட்டு இருக்க?
1: நினைச்சுக்கிட்டே இருந்தேன், மறந்துட்டேன்.
0: மறுபடியும்
1: இப்படிக்கு
0: மின்னல் எஃப்எம்.

0: secret of my energy.
1: Our energy.
2: ஆவி பறக்கும் டீக்கடை அவ வந்ததனாலே.

0: நம்பி வாங்க, சந்தோஷமா போங்க.
1: சரி, நேபாளத்தில் இருக்கும் அந்த மீட்பு பணி குழுவினர் அங்கு நடைபெற்று கொண்டிருக்கும் இந்த மீட்பு பணி எல்லாமும் மிக சுமூகமாக நடைபெற நம்ம தொடர்ந்து பிரார்த்திக்கலாங்க. நேபாளத்தில் இருக்கும் நம்முடைய 11 பேர் கொண்ட ஸ்மார்ட் மீட்பு குழுவுக்காக தொடர்ந்து பிரார்த்திக்கலாம். மலேசியாவில் இருந்து புறப்பட்ட இந்த 11 பேர் கொண்ட குழு வெள்ளம் மற்றும் நிலச்சரிவால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் தேடுதல் மற்றும் மீட்பு பணிகளில் ஈடுபடுவதற்காக தான் நேபாளம் சென்றுள்ளது. இன்னும் தொடர்பு கிடைக்காத 55 மலேசியர்களை தேடுவதும் இந்த குழுவின் முக்கிய நோக்கங்கள் ஒன்றாக இருக்கின்றது. அவர்களிடம் சிறப்பு மீட்பு உபகரணங்கள், ஆளில்லா விமானங்கள், தகவல் தொடர்பு சாதனங்கள் என தேவையான பல கருவிகள் இருக்கின்றன. அவர்கள் பிறரை காப்பாற்ற செல்கிறார்கள். அவர்களுடைய பாதுகாப்பும் முக்கியமான ஒன்றுதான். தொடர்ந்து பிரார்த்திக்கலாம். அவர்களுக்காகவும், தொடர்பு கிடைக்காமல் இருக்கும் மலேசியர்களுக்காகவும், அவர்களுடைய குடும்ப உறுப்பினர்கள், உறவுகள், நிறைய பேர் இன்னும் கண்ணீரோடு வந்து ஒரு ஆவலா நம்பிக்கையோடு காத்திருக்காங்க, ஏதாவது ஒரு செய்தி கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு. ஒவ்வொருவரும் பாதுகாப்பா இருக்கணும். அங்குள்ள அனைத்து மீட்பு பணியாளர்களுமே வந்து அவ்வளோ கஷ்டப்பட்டு சேரு சகதி அப்படின்னு சொல்லி தங்களுடைய உயிரை கூட பொருட்படுத்தாம மீட்டு வருகின்றனர். நிறைய பேர் அந்த இடிபாடுகளுக்குள் சிக்கி 11 நாட்கள் 12 நாட்கள் கடந்து மீட்கப்படுகின்றனர். எல்லாமே அதிசயம்தான். அதனால தொடர்ந்து இயற்கை அன்னையிடம் நம்ம பிரார்த்திக்கலாம். இனி இது போன்ற சம்பவங்களினால் உயிர் பலிகள் உலகில் எங்கும் எந்த நாட்டிலும் ஏற்படக்கூடாது என்று.

0: யாராவது உங்க மனசை காயப்படுத்திட்டு மன்னிச்சிருங்கன்னு கேட்டாங்களா? அவங்க கேட்டது உண்மையா கூட இருக்கலாம்ல, மன்னிச்சு விட்டுருங்க. நம்ம இணைப்பது மின்னலஃப.
1: காதில் விழுந்து இதயம் நுழைந்து உயிரோடு கலந்திடும், நினைத்தாலே இனிக்கும்.
2: மஞ்சள் வானம் தென்றல் சாட்சி, உனக்காகவே நான் வாழ்கிறேன்.
3: மென்மையான காதல், மறக்க முடியாத வரிகள். இதயத்தோடு பேசும் குரல்கள்.
2: திருமணம் கொண்ட திருமண வாழ்வில் இடையினில் நீ மயங்குகிறாய்.
3: இனி சனிக்கிழமைகளில் மதியம் 2 மணி தொடங்கி 3 மணி வரை
1: 70கள் மட்டும் பேச போகுதுங்க.
3: நினைத்தாலே இனிக்கும்.
4: நான் உன்னை வாழ்த்தி பாடுகிறேன், நீ வர வேண்டும்.
3: ரசிங்க,
1: இசையோட நினைவுகளை சேகரிங்க.

மலேசியாவுக்கு பெருமையான தருணம் தாங்க இது. மிஸ் வேர்ல்ட் 2026 போட்டியில் நம்முடைய தனுஷா செட்டி உலகின் 110 போட்டியாளர்களை எதிர்கொண்டு 3வது இடத்தை பிடித்து வரலாறு படைத்திருக்கின்றார். மினலின் வாழ்த்து. அதுவும் 28 ஆண்டுகளுக்கு முன்பு லீனா தியோ பெற்றிருந்த மலேசியாவின் சிறந்த சாதனையை மீண்டும் இவர் செய்திருக்கின்றார். ஒரு அழகி போட்டி என்ற அளவை கடந்து தனுஷா கல்வி, குழந்தைகள் வளர்ச்சி, சமூக சேவை என பியூட்டி வித் பர்பஸ் என்ற எண்ணத்தோடு இந்த பயணத்தை மேற்கொண்டிருக்கிறாங்க. தமிழிலும் பேசி மலாய், மாண்டரின், இங்கிலீஷ் என 4 மொழிகளில் தனது குரலை உலக அரங்கில் ஒலிக்க செய்திருக்கின்றார். கிரீடம் கிடைக்கவில்லை என்றாலும் மலேசியாவின் கொடியை உலக மேடையில் உயரமாக பறக்க விட்டிருக்கின்றார். தனுஷா, நீங்கள் வென்றது ஒரு பட்டம் மட்டுமல்ல, மலேசியர்களின் பெருமையையும் தான்.

0: மாற்று இடங்களை ஆய்வு செய்வதுடன் சிறந்த வசதிகளை ஆராய லீமா தயார். ஜாலோர் கமிலாங்கை ஏற்றுவதில் விழிப்புணர்வு அவசியம். வணக்கம், சலாம் மலேசியா மடானி. மலேசியா வானொலியின் காலை 9 மணி முதன்மை செய்திகளுடன் பூங்குழலி வீரன். வரும் காலங்களில் லங்காவி பன்னாட்டு கடல்சார் வான் கண்காட்சி லீமாவை நடத்துவதற்கான மாற்று இடத்தை தேர்வு செய்வதற்கான பரிந்துரை முன்வைக்கப்பட்டுள்ளது. வட்டாரத்தில் ஏற்பாடு செய்யப்படும் ஏனைய தற்காப்புத்துறை கண்காட்சிகளிடமிருந்து நிலவும் கடும் போட்டிக்கு நடுவே லீமா தொடர்ந்து போட்டித்தன்மையுடன் திகழ்வதை உறுதி செய்யும் வகையில் இந்த நடவடிக்கை உள்ளது. மலேசியா தொடர்ந்து மேம்பாடுகளை செய்ய வேண்டும் என்று தற்காப்பு அமைச்சர் டத்தோசி முகமது காலிநோடின் கூறினார். அவற்றுள் அகன்ற இடமும் கண்காட்சியை நடத்துவதற்கு தேவையான வசதிகளும் அடங்கும். ஏனெனில் அண்டை நாடுகளும் அதிகளவில் தற்காப்புத்துறை தொடர்பான கண்காட்சிகளை ஏற்பாடு செய்து வருவதை அவர் சுட்டிக்காட்டினார். மலேசியர்கள் ஜாலோர் கமிலாங் ஏற்றுவதில் தவறுகளை தவிர்க்க அதை பயன்படுத்துவதற்கும் பொருத்துவதற்குமான சரியான நடைமுறைகள் குறித்து கூடுதல் கவனம் செலுத்தி அவற்றை உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும். ஜாலோர் கமிலாங் நாட்டின் இறையாண்மை, மாண்பு, ஒற்றுமை ஆகியவற்றின் அடையாளமாக விளங்குவதால் மலேசியர்கள் அனைவரும் அதற்கு மதிப்பளிக்க வேண்டும் என்று ஒற்றுமை அமைச்சர் டாக்டர் ஏரன் அகடாகாங் வலியுறுத்தினார். தேசிய கொடியை பயன்படுத்துவதற்கும் காட்சிப்படுத்துவதற்குமான சரியான நடைமுறைகள் குறித்த பொது விழிப்புணர்வையும் அது பற்றிய விழிப்புணர்வையும் தமது அமைச்சு மேம்படுத்தும் என்றும் அவர் குறிப்பிட்டார். இதன் மூலம் இளையோரிடையே புரிதலை வளர்ப்பதுடன் நாட்டுப்பற்றையும் மேலோங்க செய்ய இயலும். மற்றொரு நிலவரத்தில் மலேசியாவின் கலையும் பண்பாடும் இளைய தலைமுறையினரின் வாழ்க்கையில் தொடர்ந்து முக்கியத்துவம் வாய்ந்ததாக திகழ்வதை உறுதி செய்ய தொழில்நுட்ப வளர்ச்சியை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று டாக்டர் ஏரன் கேட்டுக்கொண்டார். இளைஞர்களின் உலகத்தோடு இயைந்து செல்லும் அணுகுமுறைகள் வாயிலாக கலையையும் பண்பாட்டை ஆராயவும் படைக்கவும் வளர்த்து கொள்ளவும் அவர்களுக்கு உரிய வாய்ப்பு அளிக்கப்பட வேண்டும். கலை பண்பாடு ஆகியவற்றை பேணி மாண்புற செய்வதற்கான முயற்சிகளை ஒற்றுமையை மேலோங்க செய்வதற்கான முயற்சியின் ஒரு பகுதியாகவே பார்க்க வேண்டுமென்றும் அவர் வலியுறுத்தினார். மலேசியாவின் பொருளாதாரம் தொடர்ந்து வலுவாக இருக்கும் என்றும் அதன் அடிப்படைகள் முதலீட்டு வாய்ப்புகளுக்கு சாதகமாக உள்ளதாகவும் கருவூல தலைமைச் செயலாளர் தான் ஸ்ரீ ஜோஹான் மஹமுத் மரிகான் தெரிவித்தார். மேலும் முதலீட்டாளர்களுக்கான கல்வி, நிதி அறிவை மேம்படுத்துவது அவசியம் என்றும் இதன் மூலம் மக்கள் தங்களின் நிதிநிலை, முதலீட்டு இலக்குகள், இடரை ஏற்கும் திறனை கருத்தில் கொண்டு சரியான முதலீட்டு முடிவுகளை எடுக்க முடியும் என்றும் அவர் கூறினார். அதேவேளை நிதி மோசடிகளை தடுப்பது மலேசியாவின் முக்கியமான சமூக சிக்கலாக மாறியுள்ளது என்றும் அவர் வலியுறுத்தினார். தொடர்பு அமைச்சு அமெரிக்காவில் உள்ள பயனர்களுக்கு மட்டும் கட்டுப்பாடுகளை விதிப்பதை விடுத்து உலகம் முழுவதும் 18 வயதிற்குட்பட்ட பயனர்களுக்கு கூடுதல் கட்டுப்பாடுகளை செயல்படுத்துமாறு மேத்தா நிறுவனத்தை வலியுறுத்தியுள்ளது. ஏனெனில் மலேசியா உள்ளிட்ட பிற நாடுகளில் உள்ள இளம் தலைமுறையினரும் இணையத்திற்கு அடிமையாகும் இடரை எதிர்கொள்கின்றனர் என்று துணை அமைச்சர் தியோனி சிங் சுட்டிக்காட்டினார். 16 வயதிற்குட்பட்ட சிறாரின் சமூக ஊடக அணுகலை கட்டுப்படுத்தும் முயற்சியின் ஒரு பகுதியாக இந்த கூடுதல் கட்டுப்பாடுகளை மலேசியாவிலும் செயல்படுத்துவது பொருத்தமானதாக இருக்கும் என்றும் அவர் குறிப்பிட்டார். 2027 ஜனவரி முதல் கணினி மயமாக்கப்பட்ட வாகன ஆய்வு மையம் புஷ்பாகோமின் தற்போதைய செயல்பாட்டு நேரம் 24 மணி நேரத்திற்கு நீட்டிக்கப்படுகிறது. பொதுமக்கள் தங்கள் வாகனங்களை மிகவும் வசதியான முறையில் ஆய்வு செய்து கொள்வதற்கான வாய்ப்பை வழங்கும் பொருட்டு இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. வரும் நவம்பர் முதல் வாரத்தில் 7 நாள்களும் செயல்படும் வகையில் நீட்டிக்கப்பட்டுள்ள கால அட்டவணைக்கு கிடைக்கும் வரவேற்பின் அடிப்படையில் இந்த முனைப்பு செயல்படுத்தப்படும் என்று புஷ்பாகோம் தலைமை நிர்வாக அதிகாரி மஹமுத் ரசா பஹ்மான் தெரிவித்தார். இது போதுமான ஆள்பலம் இருப்பதையும் உள்ளடக்கியது. வியட்நாம் நாத்ராங்கில் நடைபெற்ற 2026 உலக அழகி போட்டியில் மலேசியாவின் தனுஷா செட்டி 3வது இடத்தை பிடித்தார். இது 28 ஆண்டுகளுக்கு முன்பு மலேசியா பெற்ற சிறந்த அடைவு நிலைக்கு நிகராக உள்ளது. டொமினிக்கன் குடியரசை சேர்ந்த ஜொஹரிமோலா டொமென்குவேஸ் உலக அழகி பட்டத்தை வென்ற வேளை ஸ்பெயினின் எலிசபெத் ரெய்னஸ் அலபன் 2வது இடத்தை பிடித்தார். 26 வயது தனுஷியா ஏறக்குறைய 1 மாதம் நடைபெற்ற போட்டியில் சிறந்த செயல்பாட்டை வெளிப்படுத்தி உலகம் முழுவதிலும் இருந்து பங்கேற்ற 110 போட்டியாளர்களை எதிர்கொண்டு 3 இடங்களுக்குள் முன்னேறினார். 1998 மலேசியாவின் லீனா தியோவும் 3வது இடத்தை பிடித்தது குறிப்பிடத்தக்கது. மேலும் செய்திகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள்.
1: இறைவன் மீது நம்பிக்கை வைத்தல்,
2: பேரரசருக்கும் நாட்டிற்கும் விசுவாசம் செலுத்துதல்,
3: அரசியலமைப்பு சட்டத்தை உறுதியாக கடைபிடித்தல்,
4: சட்டமுறைப்படி ஆட்சி நடத்துதல்,
1: நன்னடத்தையையும் ஒழுக்கத்தையும் பேணுதல்,
4: தேசிய கோட்பாடு ருக்கன் நகாரா உறுதிமொழி மட்டுமன்று
3: ஒவ்வொரு மலேசியரும் உய்த்துணர்ந்து உன்னத பண்புகளுடன் இணைந்தே மேம்படுவதற்கான வழிகாட்டி.
0: ஈரான் இஸ்லாமிய புரட்சி பாதுகாப்பு படை IRGC வட்டார கடல் பகுதியில் விசையுறு ஏவுகணையை பாய்ச்சியதைத் தொடர்ந்து 3 ஈரானிய எண்ணெய் கப்பல்களை குறிவைத்து தாக்குதல்கள் நடத்தப்பட்டதாக அமெரிக்க மத்திய கட்டளை பிரிவு சென்கோம் தெரிவித்தது. விமான தாங்கி கப்பலும் ஏவுகணை தகர்ப்பு கப்பலும் ஈரானின் தாக்குதல்களிலிருந்து தப்பியதாகவும் அமெரிக்க ராணுவ வீரர் எவரும் காயமடையவில்லை என்றும் அது எக்ஸ் தளத்தில் குறிப்பிட்டுள்ளது. நேட்டோ உறுப்பு நாடுகள் மீது திட்டமிட்டு நடத்தப்படும் கலப்பு போர் நடவடிக்கைகளை பொறுத்துக் கொள்ளக்கூடாது என அந்த ராணுவ கூட்டணிக்கான அமெரிக்க தூதர் மேத்யூ பிட்டாக வலியுறுத்தினார். அத்தகைய சிக்கல்களை எதிர்கொள்ளும் நேட்டோ நாடுகளுக்கு அமெரிக்கா துணை நிற்கும் என்றும் அவர் கூறினார். மேலும் ஆற்றல் உள்ளிட்ட முதன்மை உள்கட்டமைப்புகள் தாக்குதல்களுக்கு இலக்காகலாம் என்பதால் அவற்றின் பாதுகாப்பில் நாடுகள் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும் என்றும் அவர் எச்சரித்தார். ஃபாக்லாந்து தீவுகளுக்கு அருகில் அனுமதியின்றி செயல்படும் எண்ணெய் நிறுவனங்கள் மீது விசாரணையை விரிவுபடுத்தி நடவடிக்கை எடுக்கப்போவதாக அர்ஜென்டினா அறிவித்துள்ளது. அண்மையில் அந்த தீவுகள் மீது அதிபர் ஜேவியர் மில்லர் உரிமை கோருவதாக எழுந்த சர்ச்சையை தொடர்ந்து இந்த அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. அந்த தென் அட்லாண்டிக் தீவுகளுக்காக பிரிட்டனும் அர்ஜென்டினாவும் 1982 போரில் ஈடுபட்டது குறிப்பிடத்தக்கது. அர்ஜென்டினா மக்களால் லாஸ் மால்வினாஸ் என்று அழைக்கப்படும் அந்த தீவுகள் பிரிட்டனின் வெளிநாட்டு வட்டாரமாகும். பொலிவியாவில் உள்ள ராணுவ தளத்தில் ஏற்பட்ட 2 வெடிப்பில் 2 பலியான வேளை 80க்கும் மேற்பட்டோர் காயமுற்றனர் என்று ராணுவ தளபதி அந்தோனியோ அமாரு கூறினார். மேலும் 14 ராணுவ வீரர்களை காணவில்லை என்றும் அவர் குறிப்பிட்டார். லாபாஸ் நகருக்கு 30 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ள வியாகாவில் உள்ள வெடிபொருள் சேமிப்பு கிடங்கில் அந்த வெடிப்பு ஏற்பட்டதாக காணாமல் போனவர்களுள் ராணுவ உதவி ஆய்வாளர் ஒருவரும் 18-19 வயதுடைய 13 கட்டாய ராணுவ சேவை பணியாளர்களும் அடங்குவர். விளையாட்டு சூப்பர் லீக் கால்பந்து. நேற்றிரவு லீகாஸ் அரங்கில் நடைபெற்ற போனியா டெர்பி ஆட்டத்தில் கோச்சிங் சிட்டி எஃப்சி அண்டை மாநிலம் சபா எஃப்சியை 2-0 என்ற கோல் கணக்கில் தோற்கடித்தது. கடந்த பருவத்தில் 2ம் நிலையை பிடித்த கோச்சிங் சிட்டி எஃப்சி இதன் மூலம் போர்னியோவின் மிகச்சிறந்த அணிகளில் ஒன்றாக தனது நட்பெயரை தக்க வைத்துக் கொண்டது. போஸ்னியா எர்சகோவினாவின் இறக்குமதி தாக்குதல் ஆட்டக்காரர் அர்ஜின் முஜாகிக் முதல் பகுதியில் புகுத்திய 2 கோல்கள், ஐடில் ஷாரின் ஷாஹா தலைமையிலான அணி 3 மதிப்புமிக்க புள்ளிகளை பெற போதுமானதாக அமைந்தது. சுல்தான் மீசான் ஜைனல் அபிடின் அரங்கில் நடைபெற்ற திரங்கானு எஃப்சிக்கும் பினாங்கு எஃப்சிக்கும் இடையிலான மற்றொரு ஆட்டம் கோலின்றி முடிவுற்றது. இங்கிலீஷ் பிரீமியர் லீக். போர்ன்மவுத்துடன் 2 கோல் எண்ணிக்கையில் சமம் கண்டதன் மூலம் நியூ காசல் யுனைடெட் சிறப்பான தொடக்கத்தை தக்க வைத்துக் கொண்டது. 88வது நிமிடத்தில் ஜேக்கப் ராம்சி உதைத்த வேகமான பந்து நியூ காசல் தனது சொந்த ரசிகர்களுக்கு முன்னால் தோல்வியை தவிர்க்க உதவியது. மாற்று இடங்களை ஆய்வு செய்வதுடன் சிறந்த வசதிகளை ஆராய லீமா தயார். ஜாலோர்க மேலாங் ஏற்றுவதில் விழிப்புணர்வு அவசியம். இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் புனிதா சுப்பிரமணியம். மலேசியா மடானி அனைவருக்குமான நல்வாழ்வு. வணக்கம்.

0: நேரம் காலைமணி 9:10.
1: பாபாஸ் படிக்கும் மின்னல் எஃப்எம்மில் பாபாஸ் அண்ட் யூ.
2: நேயர்களுக்கு ரவினின் காலை வணக்கம்ங்க. செப்டம்பர் மாதத்திற்கான பாபாஸ் வழங்கும் முதல் நிகழ்ச்சியில முதல் ஞாயிற்றுக்கிழமையில நம்ம சந்திக்கிறோம். எப்படி இருக்கீங்க அந்த பக்கம், நல்லா இருக்கீங்களா? 8 பாடல்கள் வழக்கம் போல இந்த வார நிகழ்ச்சியில உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு. இந்த பாடல் கடந்த வார நிகழ்ச்சியில சிறந்த பாடலா வந்துச்சு. வேற இந்த வார நிலவரம் நம்ம நிகழ்ச்சியில எப்படிங்க அமைய போது பார்க்கலாம். 8 நிலையில் இருக்கும் பாடல் இந்த வார நிகழ்ச்சி தொடங்கி வைக்க வருது. என்ன பாடல்னு வாங்க இப்ப கேட்போம்.

நித்யா கல்யாண் ராமன் அந்த பாடலை பாடியிருந்தாங்க. விஸ்வநாத் அண்ட் சான்ஸ் படத்துக்காக ஜி வி பிரகாஷ்குமார் இசையமைப்பில் இடம்பெற்ற பாடலுங்க அந்த பாடல். இந்த பாடல் இந்த வார நிகழ்ச்சியை தொடக்கி வைத்திருக்கு. பாபா சிந்த நிகழ்ச்சி உங்களுக்கு வழங்கிட்டு இருக்காங்க. நாம் சுவைக்கும் முன்னத சுவைகளின் சிறந்த தேர்வு பாபாஸின் பொருட்கள். நம்ம வீட்டில் அடிக்கடி பயன்படுத்தக்கூடிய பாபாஸ் பொருட்கள்ல ஒன்று பாபாஸின் மஞ்சள் தூள். இந்த மஞ்சளையும் நம்மையும் பிரிக்கவே முடியாதுங்க. இந்தியர்கள் இந்த மஞ்சள் பார்த்தவன ஒரு கிருமி நாசினியா பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம். சமையல் தாண்டி மருத்துவத்திற்கும் பிறகு வந்து வழிபாட்டிற்கும் இந்த மஞ்சளின் பயன்பாடு நம்ம வீட்டில் ரொம்ப அதிகமா இருக்கு. அதை கருத்தில் கொண்டுதான் பாபாஸின் மஞ்சள் தூள் 6 அளவுகளில் சந்தைகளில் விற்கப்படுகின்றது. மிக உயர்தரமான மஞ்சள் கிழங்குகளை கொண்டு இந்த பாபாஸின் மஞ்சள் தூள் தயாரிக்கப்பட்டிருக்கு. அதனால உங்க வீட்டில் சமையலாக இருக்கட்டும், வழிபாடாக இருக்கட்டும், ஏதாவது மருத்துவ குணத்திற்கு தாராளமா பாபாஸின் மஞ்சள் தூள் பயன்படுத்தலாம். காரணம், 100 விழுக்காடு சுத்தமான முறையில் தயாரிக்கப்பட்டிருக்கு. பாபாஸ் பொருட்கள் எல்லா பொருட்களையுமே பார்த்தோம்னா அடிப்படையில் சுத்தமான முறையில் சைவமான முறையில் தயாரிக்கப்படுகின்றன. அதனால சைவ பிரியர்களும் எந்த ஒரு தயக்கமும் இன்றி பாபாஸ் பொருட்களை தாராளமா வாங்கி பயன்படுத்தலாம். பாபாஸின் மஞ்சள் தூள் அதிகம் விற்பனையாகும் பாபாஸ் பொருட்களில் ஒன்று. 25 கிராம், 75 கிராம், 125 கிராம், 250 கிராம், 1 கிலோ, 3 கிலோ என பல்வேறு அளவுகளில் பாபாஸின் மஞ்சள் தூள் சந்தைகள் விற்கப்படுகின்றது. உங்களின் தேவைக்கேற்ப வாங்கி பயன்படுத்துங்கள். இந்த வார நிகழ்ச்சியில 8 நிலையில் இருந்த பாடலை முதல்ல நம்ம கேட்டிருந்தோம் தானே. மீதம் நம்ம நிகழ்ச்சியில் என்னென்ன பாடலுங்க காத்துக்கிட்டு இருக்கு வாங்க. முன்னோட்டம்

அந்த பாடல்கள்லாம் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு. இந்த ஏழு பாடல்கள்ல அதிகமா நீங்க முணுமுணுக்கிற பாடல் இது. நிச்சயமா உங்களுக்கு பிடிச்ச பாடலா இருக்கும். அந்த பாடலை கேட்க நம்ம நிகழ்ச்சியோடு இணைந்திருங்கள். 10 மணி வரைக்கும் கேளுங்க. ஏழாம் நிலையில் இருக்கும் பாடல் வருது. இப்ப நம்ம நிகழ்ச்சியில கேட்கலாம்.

0: இப்போ தமிழா கௌஷிக் கிரீஷ் பாடி இருந்த பாடல் இந்த வார நிகழ்ச்சியில ஏழாம் நிலைக்கு வந்திருக்கு. பாபா சிந்த நிகழ்ச்சி உங்களுக்கு வழங்கிட்டு இருக்காங்க. வீட்டுல சில சமையல்லாம் செய்யும் போது, உதாரணத்திற்கு கோழி, அப்புறம் மீன், இறால், நண்டு இதெல்லாம் பயன்படுத்தி ஏதாவது நம்ம சமையல் செய்யும் போது பாபாசின் மசாலைத்தூள் பொருட்களையும் நம்ம சேர்த்துக்கிட்டா அதுல கொஞ்சம் கூடுதல் சுவை கிடைக்கும். இப்ப பாபாசின் இறைச்சி மசாலைத்தூள் சந்தைகள்ல விற்கப்படுகின்றது, பாபாசின் மீன் மசாலைத்தூள் இருக்கின்றது. கொஞ்சம் கூடுதல் காரம் வேண்டும் என்று நினைப்பவர்களுக்கு பாபாசின் ஹாட் அண்ட் ஸ்பைசி இறைச்சி மசாலைத்தூள் இருக்கு, அப்புறம் பாபாசின் ஹாட் அண்ட் ஸ்பைசி மீன் மசாலைத்தூள் இருக்கு. நமக்கு பிடிச்ச மாதிரி சமையல் செய்வதற்கு ஒரு கூடுதல் சுவையை கொடுக்கின்றது இந்த பாபாசின் மசாலை பொருட்கள். சில பொருட்கள் வீட்டுல தவிர்க்கவே முடியாது நம்மளோட சமையல்ல, அதுல இந்த மசாலைத்தூள்கள் ரொம்ப முக்கியம். ஏன்னா சில வீடுகளில் முடிய முடிய அப்படி வாங்கி கணக்க வைத்துக்குவாங்க, திடீர்னு முடிஞ்சிருச்சுன்னா ஐயோ மசாலைத்தூள் இல்லைனா எப்படி நம்ம சமைக்க போறோம் அப்படின்ற ஒரு பயம் வரும். ஆனா பாபாசுடைய மசாலைத்தூள் எடுத்துக்கிட்டா அது கொஞ்சம் தனித்துவம் தான். காரணம், சில முக்கியமான மூலப்பொருட்களை கொண்டுதான் இந்த பாபாசின் மசாலைத்தூள்கள் தயாரிக்கப்பட்டிருக்கின்றன. சில வீடுகள் என்ன பண்ணுவாங்க, இந்த மூலப்பொருட்கள்லாம் வந்துட்டு தேடி அப்புறம் வறுத்து அதுக்கப்புறமா சில தொழிற்சாலைகளுக்குலாம் கொண்டுட்டு போய் அரைப்பாங்க. அதே முறையை தான் பாபாஸ் நிறுவனம் கையாளுறாங்க. ஆனா பாபாஸ் பயன்படுத்தக்கூடிய மூலப்பொருட்கள் பார்த்தோம்னா மிகவும் தரம் வாய்ந்த மூலப்பொருட்களாக இருக்கிறதுனால அதுல ஒரு கூடுதல் சுவை நமக்கு இருக்கின்றது. அதனால அதெல்லாம் வறுத்தெடுத்து அரைக்க வேண்டிய ஒரு அவசியம் நமக்கு இருக்காது. எல்லாமே பாபாஸ் பொருட்களை வாங்கி பயன்படுத்தும் போது நம்மளோட சமையல் எளிதாக்குகின்றது. அது மட்டும் இல்லாம நமக்கு ஒரு கூடுதல் சுவை கிடைக்கின்றது, நமக்கு ஒரு மன திருப்தியும் கிடைக்கின்றது. ஒரு தரமான பொருளை வாங்கி பயன்படுத்தி அதுல நம்ம சமைத்திருக்கோம் அப்படின்றதுதான். அப்படி இல்லாமல தலைமுறையை தாண்டி இன்றளவும் நம்ம வீடுகள்ல பாபாஸ் பொருட்கள் அதிகமாக இருக்கின்றது. காரணம், பாபாஸ் பொருட்களின் தரம் நிரந்தரம். சரிங்க, பாபாஸ் பொருட்கள் நீங்க அதிகமா பயன்படுத்தக்கூடிய வாடிக்கையாளரா இருந்தா பாபாஸ் பொருட்களின் பேக்கெட்டின் பின்புறம் பார்த்தோம்னா கியூஆர் கோட் இருக்குங்க. அந்த கியூஆர் கோட் கொண்டு சமையலுக்கான செய்முறையும் விளக்கப்பட்டிருக்கு, பார்த்து தெரிந்துக்குங்க. இந்த வார நிகழ்ச்சியில ஆறாம் நிலையில் இருக்கும் பாடல் வருதுங்க, இப்ப கேட்கலாம்.
1: ஆறாம் நிலையம்

0: நடா
1: ஒன் லாஸ்ட் டான்ஸ்.
0: ஓகேடா.
2: தளபலி கச்சேரி இந்த வார நிகழ்ச்சியில ஆறாம் நிலைக்கு வந்திருக்கு. பாபாஸ் இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு வழங்கிட்டு இருக்காங்க. பாபாஸ் வாடிக்கையாளர்களே, நீங்க பாபாஸ் பொருட்களை அதிகமா வாங்கி பயன்படுத்தக்கூடிய ஒரு நபரா? வாரத்திற்கு ஒரு முறையாவது வீட்டுல பாபாஸ் பொருட்களை நாங்க வாங்கி வைத்துக்குவோம் அப்படின்றீங்களா? இப்போ உங்களுக்கு பிடிச்சமான அனைத்து பாபாஸ் தயாரிப்புகளையும் ஒரே இடத்துல வாங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. பாபாஸின் மசாலைத்தூள் வகைகள், கறி பவுடர்ஸ், இந்த ஸ்பைசஸ், பாபாஸின் மாவு வகையான பொருட்கள், இப்படியாக பாபாஸின் எல்லா தயாரிப்புகளையும் இப்ப நீங்க ஆன்லைன்ல வாங்கலாம். இப்போதே www.babas.com.my www.babas.com.my இந்த அகப்பக்கத்துக்கு போங்க. உங்களுக்கு பிடிச்சமான பாபாஸ் பொருட்களை அங்க தேர்வு பண்ணுங்க, ஆர்டர் பண்ணுங்க, வாங்குங்க. அப்புறம் என்ன, உங்களுக்கு பிடிச்சமான பாபாஸ் பொருட்கள் உங்கள் வீடு தேடியே வரும். இந்த வார நிகழ்ச்சியில ஐந்தாம் நிலையில் இருக்கும் பாடலை இப்ப வாங்க கேட்கலாம்.
0: ஐந்தாம் நிலையில்

0: சாய் அபியன்கர் பாடியிருந்தார். அவரோட இசையில இடம்பெற்ற இந்த பாடல் இந்த வார நிகழ்ச்சியில ஐந்தாம் நிலைக்கு வந்திருக்குங்க. பாபாஸ் இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு வழங்கிட்டு இருக்காங்க. ரசம் இல்லாத நம்ம வீடு இருக்காங்க, வாரத்திற்கு ஒரு முறையாவது அந்த ரசம் கண்டிப்பா வீட்டுல இருக்கணும். இதற்காகவே பாபாஸின் ரசம் மிக்ஸ் சந்தைகள்ல விற்கப்படுகின்றது. 125 கிராம் அளவில் பாபாஸின் ரசம் மிக்ஸ் வந்து சந்தைகள்ல விற்கப்படுகின்றது. ரசம் செய்வதற்கான இந்த மூல பொருட்கள்லாம் இருக்குல்ல, பெரும்பாலும் நம்ம என்ன பண்ணுவோம், அதெல்லாம் எடுத்து சிலர் வறுத்து இடித்து அதெல்லாம் நீங்க செய்ய வேண்டிய அவசியமே இல்லைங்க. எல்லாமே நீங்க எதிர்பார்க்கிற முறையில பாபாஸின் ரசம் மிக்ஸ்ல கலக்கப்பட்டிருக்கிறதுனால நமக்கு என்ன கவலை, எப்படி செய்யறதுன்னு பாக்கலாமா? அதற்கு முன்பாக தேவையான பொருட்கள் நம்ம பார்ப்போம். இந்த தாளிப்பு பொருட்கள் எடுத்து வைத்துக்கோங்க. 2 காய்ந்த மிளகாய், தேவையான அளவு உளுந்து. சிலர் சமையல்ல உளுந்து சேர்த்துக்குவாங்க, அப்படி உங்களுக்கு உளுந்து வேணானா பரவாயில்ல. 1 கொத்து கறிவேப்பிள்ளை, தேவையான அளவு பாபாஸின் ரசம் மிக்ஸ், ரொம்ப முக்கியமானது புளி, அதை எடுத்து நல்லா நம்ம கரைச்சுக்குவோம். 1 தக்காளி. இதுல ஒரு உபரி தகவல் உங்களுக்கு நான் சொல்றேன். நீங்க 2 தக்காளியா எடுத்து 1 தக்காளியை நல்லா நறுக்கிக்கலாம், மற்றும் 1 தக்காளியை நீங்க அரைத்துருங்க, அதுல கொஞ்சம் சுவை கூடுதலா உங்களுக்கு கிடைக்கும். 2 வெங்காயம் எடுத்து நறுக்கிக்குவோம், கொஞ்சமா உப்பு, நறுக்கிய மல்லி, அப்புறம் தேவையான அளவு பூண்டு, கொஞ்சமா இஞ்சி, மிளகு, இது நல்லா இடிச்சுக்குவோம். இப்ப அடுப்பில் எண்ணெயை ஊற்றி இஞ்சி பூண்டு கருப்பு மிளகு விழுது இருக்கு, அதை சேர்த்து நல்லா பொன்னிறமா வதக்கி அதுக்கப்புறமா வெங்காயம், கறிவேப்பிள்ளை, மிளகாய் இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்க விடுங்க. பிறகு நறுக்கிய தக்காளியை சேர்த்துக்குங்க. அரைத்த தக்காளியை இப்ப சேர்க்க வேண்டாம். 1-5 நிமிடம் கழித்து தேவையான அளவு நீர் ஊற்றி நம்ம மஞ்சள் தூளை மறந்துட்டோம் பாருங்க. பாபாஸின் மஞ்சள் தூள் எடுத்துக்குங்க. தேவையான அளவு மஞ்சள் தூள் விட்டு பாபாஸின் ரசம் மிக்ஸையும் அதுல கலந்துருங்க. இப்ப அரைத்த தக்காளி இருக்குல்ல, அதையும் கலந்துருங்க. கரைத்த புளி, அதையும் சேர்த்துக்குங்க. தேவையான அளவு உப்பு, அதையும் சேர்த்துக்குங்க. பெரும்பாலும் வீட்டுல அம்மா பாட்டில என்ன சொல்லுவாங்க, ரசம் ரொம்ப கொதிக்க வைக்க கூடாது அப்படின்னு. அந்த ஒரு கொதி வரும்போது நறுக்கிய மல்லி இலை இருக்குல்ல, அதை விட்டு சுட சுட பரிமாறலாம். இந்த ரசம் நிறைய ரசம் இருக்கு தெரியுங்களா, தக்காளி ரசம் இருக்கு, மிளகு ரசம் இருக்கு, கோழி ரசம் இருக்கு, நண்டு ரசம் இருக்கு, மைசூர் ரசம் கேள்விப்பட்டிருக்கீங்களா, அதுவும் இருக்கு. இந்த மாதிரி ரசம்ங்க பல்வேறு ரசம் இருக்கு. நம்ம நிகழ்ச்சியில இந்த வாரம் 4ஆம் நிலைக்கு என்ன பாடலுங்க வந்திருக்கு, வாங்க இப்ப கேட்கலாம்.
1: 4ஆம் நிலையம்.

பாபாஸ் இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு வழங்கிட்டு இருக்காங்க. பாபாஸ் பொருட்கள் பார்த்தோம்னா தீபகற்ப மலேசியா, சபா சரோவா, பிறகு சிங்கப்பூர், புரூனைல இருக்கக்கூடிய கடைகள்ல அதிகமாக கிடைக்கின்றது. இஷாப் லசாடா வழியாக பாபாஸ் பொருட்களை நீங்க ஆன்லைன்ல வாங்கலாம். ஆன்லைன்ல வாங்கும் போது உங்கள் வீடு தேடியே பாபாஸ் பொருட்கள் வரும். இதற்கிடையில இந்தோனேஷியா, ஆஸ்திரேலியா, இங்கிலாந்து, கனடால கூட பாபாஸ் பொருட்கள் கிடைக்கின்றன. மேல் விவரங்களுக்கு 1-800-88-15-14 இந்த எண்களுக்கு நீங்கள் பாபாஸ் நிறுவனத்திற்கு தொடர்பு கொண்டு சில விவரங்களை பெற்றுக் கொள்ளலாம். இப்ப பாபாஸ் பொருட்களை இணையம் வழியா ஆன்லைன்ல கூட நீங்க வாங்கலாம். மேல் விவரங்களுக்கு www.babas.com.my இந்த அகப்பக்கத்துக்கு வாங்க. உங்களுக்கு பிடிச்சமான பாபாஸ் பொருட்களை வாங்குங்க. நம்ம நிகழ்ச்சியில உச்சகட்ட பகுதிக்கு நுழைகிறோம். முதல் 3 நிலைகள்ல இருக்கக்கூடிய பாடல்கள் மட்டுமே மீதம் இருக்கின்றன. அதற்கு முன்பாக இப்பதான் ஒருவேளை நீங்க வானொலி பக்கமா வந்திருந்தீங்கன்னா, 8 நிலை தொடங்கி 4 நிலை வரை இடம்பெற்ற பாடல்களின் கண்ணோட்டத்தை முதல்ல கொண்டுட்டு வரோம். அதை கேட்டுடலாம்.

0: இதற்கு முன்பு தயாரித்து கொடுத்திருக்காங்க. அங்கு பாபர்ஸ் நிறுவனம் என்ன பண்றாங்க, பிரியாணி செய்வதற்கான அந்த மூலப் பொருட்களை தருவித்து அதிநவீன தொழில்நுட்ப வசதியோடு தயாரித்து பாபாஸின் பிரியாணி மிக்ஸ் வடிவில் கொடுத்திருக்காங்க. இந்த பாபாஸின் பிரியாணி மிக்ஸ் கொண்டு நீங்க சைவமானி பிரியாணி செய்தா அவ்வளவு நல்லா இருக்கும். கூடுதலா கொஞ்சம் அசைவமா கோழி சேர்த்துக்கிட்டா இன்னும் ஒரு கூடுதல் சுவை உங்களுக்கு கிடைக்கும். இந்த மாதிரி பிள்ளைகள்லாம் வீட்டுல இருக்கும்போது பிரியாணி எல்லாம் செய்து கொடுத்தா அவ்வளவு நல்லா இருக்கும், அவங்க ருசிச்சு சாப்பிடுவாங்க. அதனால இந்த மாதிரி வார இறுதி நாட்கள், விடுமுறை, அப்புறம் வீட்டுல ஏதாவது ஒரு கொண்டாட்டம் நிகழ்ச்சிகளுக்கு இருக்கவே இருக்கின்றது பாபாஸின் பிரியாணி மிக்ஸ். நம்ம வீட்டுல இருக்கக்கூடிய உறவுகளுக்கு இன்னும் ஒரு கூடுதல் மகிழ்ச்சியை பகிர்ந்து கொள்வதற்காக இருக்கின்றது. அடிப்படையில பாபாஸின் பொருட்கள் நம்ம உறவுகளுக்கு இடையிலான மகிழ்ச்சியை அதிகரிக்கின்றது. அதனால நமக்கு பிடிச்சமான உணவுகள் பிடிச்சவங்கமான கையில சாப்பிடும் போது அது ஒரு கூடுதல் மகிழ்ச்சி தானே. நம்ம நிகழ்ச்சியில இரண்டாம் நிலையில் இருக்கும் பாடல் வருது, இப்ப கேளுங்க.
1: இரண்டாம் நிலையில்

0: சிறந்த தேர்வு பாபாசின் பொருட்கள். காலையில நல்ல ஒரு ஆரோக்கியமான பசியாரம் செய்வதற்கு பாபாசின் பொருட்கள் நமக்கு இருக்கு. இப்ப உதாரணத்திற்கு பாபாசின் கேழ்வரகு மாவு எடுத்துக்கிட்டா 500 கிராம் அளவில் சந்தைகள்ல விற்கப்படுகின்றது. பாபாசின் கேழ்வரகு மாவு கொண்டு புட்டு செய்வது அவ்வளோ எளிது. எப்படி செய்யறதுன்னு பாக்கலாமா? பாபாசின் கேழ்வரகு மாவு எடுத்துக்கங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்து தண்ணீர் விட்டு கட்டிகள் இல்லாம நல்லா கிளறிக்குங்க. அதுக்கப்புறமா நீராவியில ஒரு 15-20 நிமிடத்திற்கு வேக வைக்கலாம். இப்ப தயாரா இருக்கக்கூடிய பாபாசின் கேழ்வரகு மாவை கொண்டு நம்ம செய்திருக்கக்கூடிய புட்டுல சீனி, தேங்காய் பூ, கொஞ்சோண்டு நெய் சேர்த்து பரிமாறலாம். அவ்வளவு சுவையா இருக்கும். ஒரு 30 நிமிடம் கூட வராதுங்க. பாபாசின் கேழ்வரகு மாவை கொண்டு நம்ம வீட்டுல காலையில ஆரோக்கியமான ஒரு பசியார செய்யலாம். குழந்தைகள் பெரியவர்கள் எல்லாம் வீட்டுல இருப்பாங்களே, நல்ல ஒரு பசியார செய்து கொடுக்கலாம் அப்படின்னு யோசிக்கும் போது உங்களின் தேர்வு பாபாசின் கேழ்வரகு மாவாக இருக்கட்டும். 8 பாடல்களில் 7 பாடல்களை கேட்டு முடிச்சு ஒரே ஒரு பாடல் மீதம் இருக்கிறது. அந்த சிறந்த பாடல் இப்ப வருது நம்ம நிகழ்ச்சியில, நீங்க கேளுங்க.
1: முதல் நிலை.

மீண்டும் இதே பாடல் இந்த வாரத்தின் சிறந்த பாடலா நம்ம நிகழ்ச்சியில வந்திருக்குங்க. விஸ்வநாத் அண்ட் சன்ஸ் படத்துக்காக சுபராஷினி அந்த பாடலை பாடியிருந்தாங்க. ஜி வி பிரகாஷ்குமார் இசையமைப்புல அருண் ராஜா வரிகளில் இடம்பெற்ற பாடலுங்க அந்த பாடல். பாபாஸ் இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு வழங்கிட்டு இருக்காங்க. பாபாஸ் பொருட்களை பற்றி இன்னும் கொஞ்சம் அதிகமா விவரங்களை தெரிந்துக்க www.babas.com.my இந்த அகப்பக்கத்துக்கு வாங்க. பாபாஸ் பொருட்களை பற்றிய சில விவரங்கள், சமையல் குறிப்புகள், பாபாஸ் இன்னும் எந்த மாதிரியான பொருட்களை வெளியீடு செய்யறாங்க இப்படியாக சில விவரங்கள் இந்த அகப்பக்கத்தில் இருக்கின்றன. வீட்டில் இன்றைக்கு என்ன சமைக்கிறது தெரியல அப்படின்னு யோசிச்சீங்கன்னா இந்த அகப்பக்கத்துக்கு வாங்க. நிறைய சமையல் குறிப்பு இருக்கு, அதில் ஒன்றை தேர்ந்தெடுத்து நம்ம சமைக்கலாம். வீட்டுல புதிதா ஏதாவது ஒரு சமையல சமைக்கும் போது அது நமக்கு ஒரு மன திருப்தியை கொடுக்கல, அதுவும் இன்னும் கொஞ்சம் சுவை கூடுதலா இருந்தா அது ஒரு பெரிய மன திருப்தி நமக்கு இல்லையா. இப்ப பாபாஸ் பொருட்களை இணையம் வழியா ஆன்லைன்ல கூட நீங்க வாங்கலாம். மேல் விவரங்களுக்கு www.babas.com.my இந்த அகப்பக்கத்துக்கு வாங்க. உங்களுக்கு பிடிச்சமான பாபாஸ் பொருட்களை வாங்குங்க. நமக்கு நேரம் எப்போதும் போல கூடுதலா இருக்கு. ஒரு போனஸ் பாடலை கேட்கலாமா? போனஸ் பாடலுக்கு அப்புறமா நம்ம நிறைய பேசுவோம்.

0: போனஸ் பாடலையும் கேட்டிருந்தாங்க. பாபாஸ் இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு வழங்கிட்டு இருக்காங்க. நாம் சுவைக்கும் முன்னத சுவைகளின் சிறந்த தேர்வு பாபாஸின் பொருட்கள். பாபாஸின் கேசரி மிக்ஸ் பற்றி பேசலாமா? சுட சுட ஒரு கேசரி சாப்பிட்டா எவ்வளவு நல்லா இருக்கும். 450 கிராம் அளவில் பாபாஸின் கேசரி மிக்ஸ் சந்தைகள்ல அவ்வளவு சுறுசுறுப்பா விற்பனையில இருக்கு. எப்படி செய்யறதுன்னு பாக்கலாமா? ஆனா அதுவும் வீட்டுல பாபாஸ் பொருட்களை கொண்டு இந்த கேசரி செய்வங்களுக்கு தெரியும் எப்படி செய்யணும் அப்படின்னு. கொதிக்கும் நீரில் இந்த பாபாஸின் கேசரி மிக்ஸ கொஞ்சம் கொஞ்சமா கொட்டுங்க. ஏற்குறி ஒரு 2-4 நிமிடம் நல்லா அடுப்புல கிளறி அதுக்கப்புறமா தேவையான அளவு நெய் விடுங்க. பாபாஸின் கேசரி மிக்ஸ கொண்டு நம்ம கேசரி செய்திருக்கோம், ரொம்ப இனிப்பா இருக்காது. இதுல போதுமான அளவு சர்க்கரை சேர்க்கப்பட்டிருக்கிறதுனால நீங்க சர்க்கரை எல்லாம் சேர்த்துக்க வேணாம். தட்டில் கொட்டி நல்லா ஆற விட்டதுக்கு அப்புறமா அல்லது மிதமான சூட்டில் நீங்க சாப்பிடலாம். கூட ஒரு காஃபி டீ இருந்தா அவ்வளோ நல்லா இருக்குங்க. ஞாயிற்றுக்கிழமை பக்கத்துல அன்புக்குரியவரை அழைத்து உட்கார வச்சு பேசுங்க. பேசிக்கிட்டு இதெல்லாம் சாப்பிடும் போது வாழ்க்கையில் அதை விட கிடைக்கிற ஒரு மகிழ்ச்சி வேற என்ன இருக்கு? உண்மைதானே? சரிங்க, பாபாஸ் பொருட்கள் நீங்க அதிகமா பயன்படுத்தக்கூடிய வாடிக்கையாளரா இருந்தா பாபாஸ் பொருட்களின் பேக்கெட்டின் பின்புறம் பார்த்தோம்னா கியூஆர் கோட் இருக்குங்க. அந்த கியூஆர் கோட் கொண்டு சமையலுக்கான செய்முறையும் விளக்கப்பட்டிருக்கு, பார்த்து தெரிந்துக்குங்க. பாபாஸ் நிறுவனத்திற்கு தொடர்ந்து நீங்க கொடுக்கிற ஆதரவுக்கு பாபாஸ் நிறுவனம் இந்த வாய்ப்பு பயன்படுத்தி தனது நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றது. விஸ்வநாத் அண்ட் சன்ஸ் படத்துக்காக இடம்பெற்ற இந்த பாடல் மீண்டும் இந்த வாரத்தின் சிறந்த பாடலா வந்திருக்குங்க. பாடல்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்கிறோம். அடுத்த ஞாயிற்றுக்கிழமை நம்ம சந்திக்கலாம். செப்டம்பர் மாதமும் வந்திருக்கு பாருங்க, மாதம்லாம் இவ்வளவு வேகமா ஓடிக்கிட்டு இருக்கு அப்படின்னு. நாட்கள் இவ்வளவு சுறுசுறுப்பா இருக்கு பாருங்க, அந்த மாதிரி நாமும் சுறுசுறுப்பா இருப்போம். நாம் சுவைக்கும் முன்னது சுவைகளின் சிறந்த தேர்வு பாபாஸின் பொருட்கள். விடை பெறுகிறேன், உங்கள் ரவி.
1: மின்னல் எஃப்எம் பாபாஸ் படித்த பாபாஸ் அண்ட் யூ.

இந்த லெவலில் நிறைவடைகின்றது வணக்கம் மின்னல். விடைபெறுகின்றேன் உங்கள் நான் ட்ரைசா லாசாரோ. அடுத்த இளமை உல்லாசத்தில் உங்களை சந்திக்கிறாங்க அஸ்வினி ராஜசேகரன். மீண்டும் மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கின்றேன். எங்கிருந்தாலும் உடம்பையும் மனதையும் பார்த்துக் கொள்ளுங்கள். புகைமூட்ட காலகட்டமாக இருக்கின்றது, எனவே வெளிப்புற நடவடிக்கைகளை தவிர்த்து உடல் ஆரோக்கியத்திற்கு ஏற்ற உணவு வகைகள், பழச்சாறுகள் மற்றும் காய்கறிகளை எடுத்துக்கொள்ள உணவில் சேர்த்துக் கொள்ள மறந்துட வேண்டும். ஒரு அன்பான நினைவூட்டல். மீண்டும் சந்திக்கலாம் நேயர்களே. நன்றி, வணக்கம்.

வணக்கம். சலாம் மலேசியா மடானி. மலேசியா வானொலியின் காலை 10 மணி செய்திகளுடன் பூங்குழலி வீரன். சமூக வலைதளங்களில் அவதூறுகளை பரப்புதல், எல்லை கடந்த தொழில்நுட்பம் சார்ந்த குற்றங்கள், முறைகேடுகள், போதைப்பொருள் ஆகியவற்றின் சவால்களை எதிர்கொள்ளும் பொருட்டு 18 முதல் 35 வயதிற்குட்பட்ட இளையோரிடையே சிறப்பு கவனம் செலுத்தப்பட வேண்டியது அவசியம். அதன் வழி இளம் தலைமுறையினர் சரியான தடத்தில் பயணம் செய்வதை உறுதி செய்ய இயலும் என சமூக தொடர்புத்துறையின் தலைமை இயக்குநர் முகமது இஷாமுதீன் கசாலி வலியுறுத்தியுள்ளார். பேராக், ஈப்போ, பெர்ச்சாமை சுற்றியுள்ள 3 பகுதிகளில் மேற்கொள்ளப்பட்ட சோதனையில் 175 வெளிநாட்டினர் தடுத்து வைக்கப்பட்டதாக குடிநுழைவுத்துறை தலைமை இயக்குநர் டாக்டர் ஜக்கரியா ஷாபான் தெரிவித்தார். 1959-63 குடிநுழைவு சட்டத்தின் கீழ் முறையான ஆவணங்களை கொண்டிராது உள்ளிட்ட பல்வேறு குற்றங்கள் கண்டறியப்பட்டதைத் தொடர்ந்து அவர்கள் கைது செய்யப்பட்டதாக அவர் கூறினார். இந்தோனேசியாவின் அனாக் கிரகாதாவ் எரிமலை வெடிப்பை தொடர்ந்து மேகங்களில் சாம்பல் பரவியதையடுத்து ஜகார்த்தாவுக்கான இருவழி பயணங்கள் இடைநிறுத்தப்படுவதாக ஏ ஏஷியா நிறுவனம் தெரிவித்துள்ளது. வான் போக்குவரத்தின் பாதுகாப்பை உறுதி செய்யும் நோக்கில் அங்கு செல்லும் விமான பயணங்கள் மறு அட்டவணைக்கு உட்படுத்தப்பட்டுள்ளதாக அது கூறியது. இவ்வேளை இந்தோனேசியாவின் சுகர்னோ ஹாத்தா பன்னாட்டு விமான நிலையத்தில் எரிமலை சாம்பல் காரணமாக விமான சேவைகள் இன்று காலை 9:30 நிறுத்தப்பட்டன. அனாக் கிரகாதாவ் எரிமலை தொடர்ந்து சாம்பலை கக்கி வருவதால் காலை 5:30 நிறுத்த திட்டமிடப்பட்டிருந்த இந்த தடை மேலும் நீட்டிக்கப்பட்டதால் பன்னாட்டு விமானங்கள் உள்ளிட்ட 33 விமான சேவைகள் பாதிக்கப்பட்டுள்ளதாக போக்குவரத்து அமைச்சு கூறியது. அமெரிக்கா தனது கப்பல்கள் மீதான தாக்குதல்களை தொடருமாயின் அதன் கடற்படை கப்பல்கள் மீது இதுவரை இல்லாத அளவுக்கு கடுமையான பதிலடி தாக்குதல் நடத்தப்படும் என்று ஈரான் ராணுவம் எச்சரித்துள்ளது. அமெரிக்க மத்திய கட்டளை மையம் 3 ஈரானிய எண்ணெய் கப்பல்களை அழித்ததாக அறிவித்த சில மணி நேரங்களுக்கு பின்னர் இந்த எச்சரிக்கை விடுக்கப்பட்டது. விளையாட்டு ஸ்பானிஷ் லா லிகா கார்பந்து. அத்லெட்டிகோ பில்பா 3-0 என அத்லெட்டிகோ மாட்ரிட்டை வெற்றி கொண்டது. ராயோ வெலகனாவும் ரேசிங் சந்தடரும் களமிறங்கிய ஆட்டம் 3-2 என ராயோ வெலகனாவுக்கு சாதகமாக முடிவுற்றது. லா கொருனா 3-2 என வெலாரியலை வெற்றி கொண்டது. இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் குலரட்சகி குணசேகரன். மலேசியா மடானி, அனைவருக்குமான நல்வாழ்வு. வணக்கம்.

பாடல்களை கைவசம் வைத்திருக்கும். வாங்க நிகழ்ச்சியில் தடுக்க பாடல்களை நாம கேட்டு வரலாம்.

ஹேமச்சந்திரன் மற்றும் முகேஷ் கொண்டு வந்த பாடலை தான் நாம நிகழ்ச்சியில் கேட்டு ரசித்திருந்தோம். சரி, இன்றைக்கு நீங்க யாருக்காவது பிடிச்சவங்களுக்காக பிடிச்ச பாடல்களை கேட்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க அழைக்க வேண்டிய எண்கள் 3-2-2-8-2-5-7-3-3 அல்லது 4-7-6-8. நீங்க தாராளமா அழைத்து உங்களுக்கு பிடிச்சவங்களுக்காக பிடிச்ச பாடல்களை நீங்க கேட்கலாம். பிறந்த நாளா, திருமண நாளா, இந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் நீங்க தாராளமாக அழைத்து பாடலை கேட்கலாம். சரி, நிகழ்ச்சியில் அடுத்ததாக வாங்க நிகழ்ச்சியில் பாடலை நாம கேட்டு வரலாம். ஏஆர் ரஹ்மான் இசையில் விவேக் வரிகளில் நகுல் அபியங்கார் மற்றும் லாசி கொண்டு வரும் பாடல்.

காதல் யானை பாடலை நாம நிகழ்ச்சியில் கேட்டு ரசித்திருந்தோம். சரி, 18 வயதுல இருந்து 30 வயதுக்குள்ள நீங்க இருக்கீங்க அப்படின்னா, இந்த தகவல் உங்களுக்கு முக்கியமான ஒரு தகவல்ங்க. ஏஐ உந்தோரா யாட் இப்போதைய முக்கியமான இலவச வாய்ப்பு அப்படின்னு சொல்லலாம். கமந்திரியான் டிஜிட்டல் மலேசியா இதன் மூலமாக பார்த்தீங்கன்னா, ஏஐ உந்தோ ராயாட் அப்படின்ற புதிய திட்டம் 31 ஆகஸ்ட் 2026 முதல் கட்டம் கட்டங்களாக தொடங்கி இருக்காங்க. இதுல என்னென்ன விஷயங்கள் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 18 வயதிலிருந்து 30 வயதுடைய மலேசிய குடிமக்கள் கலந்து கொள்ளலாம்னு சொல்லியிருக்காங்க. இதனுடைய இலக்கு 100,000 இளைஞர்களுக்கு வந்து 2027 இந்த வசதிகளை வழங்கணும் அப்படின்றதுதான். இந்த ரயா டிஜிட்டல் தளத்தில் பார்த்தீங்கன்னா, 6 பாடத்தொகுதிகள் முடித்து தேர்ச்சி பெறணும். முடித்தவர்களுக்கு முன்னணி செயற்கை நுண்ணறிவு செயலிகளுக்கான 3 மாத இலவச சந்தா வழங்கப்படுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது ஒரு சாதாரண இணைய வழிபாடு மட்டும் இல்லைங்க. செயற்கை நுண்ணறிவை புரிந்து கொள்றது, பாதுகாப்பாக பயன்படுத்துறது, அன்றாட வாழ்க்கை மற்றும் வேலைகளில் பயன்படுத்துறது, இந்த மாதிரியான அடிப்படை நோக்கமாக கொண்டது அப்படின்னே சொல்லலாம். 16 செப்டம்பர் முதல் பார்த்தீங்கன்னா, மலேசியர்களுக்கு அரசாங்க நிதியுதவியுடன் காசெரா வழியாக 16,000 பாடங்கள் மற்றும் சான்றிதழ்களையும் அணுகும் வாய்ப்பு கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதனை பற்றி நிச்சயமா மினிஸ்ட்ரி ஆஃப் டிஜிட்டல் அப்படின்ற அகப்பக்கத்திற்கு நீங்கள் சென்று இதனை பற்றி தெரிந்து கொள்ளலாம், தெரிந்து கொள்ளணும் அப்படின்றது ஒரு சின்ன நினைவூட்டம்.

0: கொஞ்சம் சின்ன வீடுதான், இடைஞ்சலா இருக்கு அப்பா அம்மாவுக்கு. நல்லா கொஞ்சம் பெரிய வீடாதான் பாத்து போயா, நல்லா வேலைக்கு போறீங்கல்ல.
1: குடிசீக்கிரம் போலான்னு இருக்க, போயிட்டு கூப்பிடுறேன்.
0: அம்மாடியோ, ஏயா இவ்ளோ பெரிய வீடு யாருக்கு காட்டிக்கணும்னு வாங்குறீங்க? நல்லா சிக்கனமா வாழ கத்துக்கோங்க இந்த காலகட்டத்துல, புரியுதா?
1: சின்ன வீடுதான் பிரச்சனை நீங்க போல இருக்கு, இப்ப பெரிய வீடுமா?
0: ஐயா தம்பி
1: சொல்லுங்க,
0: இன்னும் இப்படி மெலிஞ்சு போயிருக்கீங்க, வீட்டுல சோறு போடாத மாதிரி. நல்லா சாப்பிட்டு உடம்ப தேத்துங்க.
1: சரியா,
0: போயிட்டு வரேன்.
1: சில மாதங்களுக்கு பிறகு.
0: என்னயா இப்படி தொடிச்சு போயிட்டீங்க? சாப்பாடு நல்லா முழுக்க சாப்பிடுறீங்க போல இருக்கு. கொஞ்சம் அளவா சாப்பிடணும்யா, ஆரோக்கியம் ரொம்ப முக்கியம். இந்தா என் வீட்டுக்காரர பாரு, இந்த வயசுலயும் எப்படி இருக்காருன்னு.
1: எல்லாம் என் நேரம் தான்.
0: என்னயா?
1: இல்ல சாப்பாடு குறைச்சிக்கிறேன்னு சொன்னேன். இப்படி எல்லாத்துக்குமே குறை சொல்லிட்டு இருந்தா எப்படிங்க?
0: அவங்க அவங்க வாழ்க்கைய அவங்க அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி சிறப்பா வாழலாமே.
1: இப்படிக்கு
0: மின்னல் எஃப்எம்.

இன்றைய நிகழ்ச்சியில தொடர்ந்து நாம பாடல்களை கேட்டுட்டு இருக்கோம். பிறந்த நாள் கொண்டாடுறீங்களா அல்லது யாருக்காவது வாழ்த்து சொல்ல போறீங்களா? தாராளமா அழைத்து வாழ்த்து சொல்லலாம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். சதீஷ் அழைத்திருந்தாரு. இப்போ என்னால அவசரமா இருக்கான பேச முடியாது, இருந்தாலும் என்னுடைய மனைவி காயத்ரிக்கு பிறந்த நாள் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. காயத்ரி, உங்களுக்கு எங்களுடைய அன்பார்ந்த பிறந்த நாள் வாழ்த்துக்கள். உங்களுடைய கணவர் சதீஷ் உங்களுக்காக ஒரு பாடலை கேட்டிருக்காங்க, அடுத்ததாக வாங்க அந்த பாடலை நாம கேட்கலாம். அதே மாதிரி நேர்கள் நீங்களும் வாழ்த்து சொல்லணும்னு நினைச்சீங்கன்னா எங்களுக்கு இன்ஸ்டாகிராம் வாயிலாக குறுஞ்செய்தியும் அனுப்பலாம், அல்லது நீங்க அழைக்க வேண்டிய எண்கள் 3322825332 அல்லது 4765

0: உங்கள் வீட்டில் தொலைக்காட்சியில் மினல் எஃப்எம் கேட்கணுமா? புரியுது புரியுது, இதோ வந்துட்டோங்க. ஸ்மார்ட் டிவி இருக்கா? ஆர்டிஎம் கிளிக் பதிவிறக்கம் செய்யுங்க. ரேடியோன்னு ஒண்ணு பாப்பீங்க, அதை கிளிக் பண்ணுங்க. அங்க மினல் எஃப்எம் உங்கள் கண்கள்ல படும். அப்புறம் என்னங்க, சிக்கல் சரியாச்சு.
1: காலங்கள் மாறலாம், ஆனால் லிங்கம் தயாரிப்புகளின் தரம் அப்படியே தான். அன்று போல் இன்றும் இனி என்று.

0: சரி, இன்றைக்கு வந்து நாங்க சொல்லியிருந்தோம் ஞாயிற்றுக்கிழமை பொழுது பிடிச்சவங்களுக்காக பிடிச்ச பாடல்களை நீங்க கேட்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். அடுத்ததாக ஒரு நேர அழைத்ததற்காக அவங்களோட பேசலாம். வணக்கம், யார் அந்த பக்கம்?
1: வணக்கம் அக்கா, நான் மேக்னா மதியழகன் பூச்சங்கல இருந்து கால் பண்றேன்.
0: மேக்னா மதியழகன், ரொம்ப அழகா இருக்கு உங்க பேர். வாரணம் ஆயிரம் வந்த பிறகு வச்சாங்களா, முன்னாடியே வச்சுட்டாங்களா?
1: அதுக்கு பிறகுதான் வச்சாங்க, முன்னாடியே முடிவு பண்ணிட்டாங்க.
0: அதுக்கு முன்னாடியே முடிவு. சரி சொல்லுங்க, யாருக்கு வாழ்த்து சொல்ல அழைச்சிருக்கீங்க? இன்னைக்கு
1: எங்க அப்பா மதியழகனுக்கு பிறந்த நாள். அவர் எப்போதுமே சந்தோஷமா ஆரோக்கியமா இருக்கணும் என்று வாழ்த்துவது என் அம்மா சிவசக்தி மற்றும் கிருஷ்ணன் லட்சுமி குடும்பத்தினர் அனைவரும்.
0: சரிம்மா, அப்பா என்ன பரிசு கேட்டாங்க?
1: அப்பா என்கிட்ட பரிசே கேட்க மாட்டாருக்கா, ஆனா இன்னைக்கு அவரை வெளியே சாப்பிட கூட்டு போறேன்னு சொல்லியிருக்கேன்.
0: அப்பாவுக்கு என்னதான் பிடிக்கும்?
1: அப்பாக்கு வந்து ஆக்சுவலி லிவர்பூல் ரொம்ப பிடிக்கும்.
0: ஓ, நான் நினைச்சேன் என்னத்தான் பிடிக்கும் அப்படின்னு சொல்லுவீங்க அப்படின்னு நினைச்சேன். அதாவது உங்களை பிடிக்கும் அப்படின்னு.
1: என்ன பிடிக்காம யாராவது இருப்பாங்களா?
0: ஐயோ, சரி, தவறான ஆள் கிட்டதான் கேட்டுட்டேன். இந்த வேலையில அப்பாவுக்கு ஒண்ணு சொல்லணும்னு நினைச்சீங்கன்னா என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க?
1: ஐ லவ் யூ சோ மச் அப்பா. என்னோட ஆக்சுவலி நான் சின்ன வயசுல இருந்தே அவரே என்கிட்ட சொல்லிட்டாரு, உன்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் நான் தான் அப்படின்னு.
0: அட்டடா,
1: எப்போதுமே என்றுமே நீங்க தான் என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட்.
0: எதற்குமே பேச பயப்பட மாட்டீங்களா அப்பா கிட்ட?
1: என்ன
0: சொல்றீங்க?
1: சரி
0: சரி, நிச்சயமா அப்பாவுக்காக எடுத்ததா பாடல கேக்கலாமா? மேக்னா,
1: கண்டிப்பாக்கா.
0: நன்றி.

இன்றைய நிகழ்ச்சியில் நேயர்களோடு பேசியிருந்தோம். அது மட்டுமல்லாமல் ஐயோ எங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கல அப்படின்னு நினைக்காதீங்க. நீங்க தாராளமாக பார்த்தீங்கன்னா பிற்பகல் மணி 12 மேல நீங்க தாராளமா எங்களோட அழைத்து பேசலாம். இப்போ அங்க நிகழ்ச்சியில் அடுத்ததாக தங்க மகளை பாடலை கேட்டு வரலாம்.

வணக்கம். சலாம் மலேசியா மடானி. மலேசியா வானொலியின் காலை 11 மணி உலக செய்திகளுடன் பூங்குழலி வீரன். ரஷ்ய யுக்ரைன் போரை முடிவுக்கு கொண்டு வரும் அடுத்த கட்ட முக்கிய முனைப்புகள் குறித்து ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டினுடனான சந்திப்பில் அமெரிக்க நிகராளிகள் கலந்தாய்வை மேற்கொண்டதாக வெள்ளை மாளிகை தெரிவித்துள்ளது. அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் அமெரிக்க பேராளர்களான விட்கோஃபையும் ஜெரட் குஷ்னரையும் மோஸ்கோவுக்கு அனுப்பியதை தொடர்ந்து அவர்கள் கலந்தாய்வை மேற்கொண்டதாக அது கூறியது. இவ்வேளை அடுத்த கட்ட முனைப்புகள் குறித்த அறிவிப்பு வரும் வாரங்களில் வெளியிடப்படும் என்றும் யுக்ரைனில் நாளை நடைபெற திட்டமிடப்பட்டுள்ள சந்திப்புகளும் பயனுள்ளதாக அமையும் என்ற எதிர்பார்ப்பையும் அது வெளியிட்டுள்ளது. ஜெர்மனியின் ஐசார் ஏரோஸ்பேஸ் நிறுவனம் நோர்வேயிலிருந்து விண்ணில் பாய்ச்சிய ஸ்பெக்ட்ரம் ஏவுகணை சுற்றுப்பாதையை அடைந்துள்ளது. நோர்வேயின் ஆர்டிக் பகுதியில் உள்ள ஆண்டோயா விண்வெளி நிலையத்திலிருந்து பாய்ச்சப்பட்ட 28 மீட்டர் நீளமுள்ள அந்த ஏவுகணை ஐரோப்பிய கண்டத்திலிருந்து தனியார் நிறுவனமொன்றால் சுற்றுப்பாதைக்கு செலுத்தப்பட்ட முதல் ஏவுகணை என்ற வரலாற்றை படைத்துள்ளது. 2025 நடத்தப்பட்ட முதல் சோதனை தோல்வியடைந்த நிலையில் தற்போது கிடைத்துள்ள வெற்றி ஐரோப்பாவின் சுயேட்சை விண்வெளி திறனை வலுப்படுத்தும் முக்கிய மைல்கல்லாக பார்க்கப்படுகிறது. கிரீஸ் தலைநகர் ஏதென்ஸின் வடக்கில் உள்ள தக்னாகிரா வான்தளத்தில் நடைபெற்ற விமான சாகச நிகழ்ச்சியின் போது போர் விமானம் விபத்துக்குள்ளானதில் அதன் இரு விமானிகளும் உயிரிழந்ததாக ஜெர்மனிய செய்தி நிறுவனம் DPA தெரிவித்துள்ளது. ஃபாந்தம் விமானம் திடீரென வெடித்து விபத்துக்குள்ளானதாக அது கூறியது. அதனைத் தொடர்ந்து அந்த நிகழ்ச்சி உடனடியாக நிறுத்தப்பட்டதாகவும் விபத்துக்கான காரணத்தை கண்டறிய விசாரணை மேற்கொள்ளப்படுவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. 12 ஆண்டுகளாக ஒவ்வொரு செப்டம்பர் மாதமும் அங்கு விமான சாகச நிகழ்ச்சி நடைபெறுவது வழக்கமாகும். ஐரோப்பிய ஒன்றிய தலைவர் உர்சுலா ஒண்டலேயன் அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் உரிமை கோரி வரும் கிரீன்லாந்து பகுதிக்கு 2 நாள் பயணம் மேற்கொண்டுள்ளார். டென்மார்க் நாட்டின் தன்னாட்சி வட்டாரமான அப்பகுதிக்கு ஐரோப்பிய ஒன்றியத்தின் ஆதரவை மீண்டும் உறுதிப்படுத்துவதே இந்த பயணத்தின் முக்கிய நோக்கமாகும். நாளை EU கிரீன்லாந்து இடையிலான கூட்டு உடன்பாட்டில் உர்சுலா ஒண்டலேயன் கையெழுத்திட உள்ளார். இதனிடையே ஆர்டிக் வட்டாரத்தின் பாதுகாப்பு புவிசார் முக்கிய கனிம வளங்கள் காரணமாக கிரீன்லாந்து ஐரோப்பிய ஒன்றியத்திற்கு முக்கியத்துவம் வாய்ந்ததாக மாறி வருவதாக நிபுணர்கள் தெரிவித்துள்ளனர். நெதர்லாந்து நாட்டின் 11 நகரங்களில் காசா சிராருக்கு ஆதரவு தெரிவிக்கும் வகையில் நேற்று பட்டங்கள் பறக்கவிடப்பட்டன. ஒலிஃப் 3 அறவாரியம் ஏற்பாடு செய்த இந்த நிகழ்ச்சி காசா மீதான தாக்குதல்களுக்கும் பாலஸ்தீனர்களை இடம்பெயர செய்யும் அச்சுறுத்தல்களுக்கும் எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையில் நடைபெற்றது. ராட்டர்ஹாம் நகரில் நோடர்லேண்ட் சதுக்கத்தில் திரண்ட பொதுமக்கள் பாலஸ்தீன கொடிகளையும் ஃப்ரீ பாலஸ்தீன் சேஃப் காசா உள்ளிட்ட வாசகங்கள் எழுதப்பட்ட வட்டங்களையும் பறக்கவிட்டனர். காசா நிலவரம் குறித்து பொதுமக்களிடையே விழிப்புணர்வு ஏற்படுத்தும் கையேடுகளும் விநியோகிக்கப்பட்டன. பொலிவியாவில் உள்ள ராணுவ தளம் ஒன்றில் நிகழ்ந்த இரு வெடிப்பில் பலியானோர் எண்ணிக்கை 3 அதிகரித்துள்ளதாக அரசு தரப்பு வழக்கறிஞர் அலுவலகம் தெரிவித்துள்ளது. 114,000 பேர் வியாகா பகுதியில் அமைந்துள்ள வெடிபொருள்கள் சேமித்து வைக்கும் கிடங்கில் இவ்விபத்து நிகழ்ந்தது. இதனால் அப்பகுதி சாலைகளில் சிதைந்த பாவங்கள் குவிந்தன. மேலும் கட்டடங்களின் கண்ணாடிகள் உடையும் நிலை ஏற்பட்டது. விளையாட்டு. இத்தாலி சிரியா கார்பந்து. விறுவிறுப்பான ஆட்டத்தின் இறுதி நிமிடத்தில் லொசாரோ மார்டினேஸ் அடித்த கோல் இந்த 3-2 என்ற கோல் கணக்கில் நாப்போலியை வீழ்த்தி எழுச்சி பெற உதவியாக அமைந்தது. மற்றொரு ஆட்டத்தில் ரோமா 2-1 என அட்லாண்டாவை தோற்கடித்தது. இந்த வெற்றியின் மூலம் இன்டரும் ரோமாவும் 9 முதலிடத்தை பகிர்ந்து கொண்டுள்ளன. 3 அட்லாண்டா 6 பெற்றுள்ள வேளை நாப்போலி 3 கொண்டுள்ளது. ஸ்பானிஷ் லா லிகா கார்பந்து. அட்லெட்டிகோ பில்பா 3-0 அட்லெட்டிகோ மட்ரிட்டை வெற்றி கொண்டது. ராயோ வெலகனாவும் ரேசிங் சண்டர்லாண்டும் களமிறங்கிய ஆட்டம் 3-2 என ராயோ வெலகனாவுக்கு சாதகமாக முடிவுற்றது. லாகோருனா 3-2 என வில்லாரியலை வெற்றி கொண்டது. ஞாயிற்றுக்கிழமை நடைபெறும் ஆட்டங்களில் வெலன்சியா பார்சிலோனாவை எதிர்கொள்ளும் வேளை அலாவேஸ் ஒசாசுனாவுடன் பொருதும்.
இதனுடன் உலக செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் மோகனா அருட்சோதி. வணக்கம்.

உங்களுக்காக ஒளிபரப்பாக உள்ளது, அதனால நீங்க தொடர்ந்து இணைந்திருக்க மறந்துடாதீங்க.

0: என்னை நன்றாக இறைவன் படைத்தனன் தன்னை நன்றாக தமிழ் செய்யுமாறு. எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழென்று சங்கே முழங்கு. வணக்கம். இன்றைய உலகை ஆள்கிறது AI, செயற்கை நுண்ணறிவு. இனி இந்த நவீன தொழிற்புரட்சியின் பல்வேறு வடிவங்கள் உலக மக்களை தங்கள் வசமாக்கிக் கொள்ளும் என்பது திண்ணம். மனித மூளையை மிஞ்சும் நுண்ணறிவோடு இதற்கான மிக புதிய அமைப்புகளை உருவாக்குவதில் கவனம் செலுத்துகிறது மின்னுலகம். உலகின் முதல் மொழி, மொழிகளின் தாய்மொழியான தமிழ் இந்த அறிவு வேகத்தில் இணைந்து ஈடுகொடுக்க எல்லா வழிகளிலும் தம்மை தகவமைத்து வருகிறது. அதற்கான அடுத்த கட்டம் யாது? தமிழும் செயற்கை நுண்ணறிவும் என்ற தலைப்பில் சிந்தனைகளை பகிர்ந்து கொள்கிறார் சிங்கப்பூர் குணசேகர்.
1: தமிழுக்கென்று ஒரு பெரிய பாரம்பரியம் இருக்கிறது. இன்றைய தொழில்நுட்பத்தில் எப்படி அதை எடுத்துக்கொண்டு செல்கிறோம், நமது தொழில்நுட்பத்துக்கு ஏற்றாற்போல் தமிழை எப்படி வளைக்க முடியும், அந்த ஒரு எண்ணம் நமக்குள் வர வேண்டும். சிங்கப்பூரில் இருந்ததால் தமிழ் எழுத்துருக்கள் உருவாக்கப்பட்டன. இன்று திரு முத்து நெடுமாறன் செல்லினம் மூலம் தமிழை உலக முழுக்க கொண்டு செல்கிறார். தமிழுக்கென்று பல புதிய திட்டங்கள் உருவாக்கப்படுகின்றன. ஆனால் இதில் ஒரு பெரிய பிரச்சனை என்னென்னா, தமிழ் பொருளியல் மொழியா, பொருளீட்டுவதற்கான மொழியா, நாம் அதெல்லாம் சம்பாதிக்க முடியுமா? இது ஒரு பெரிய கேள்வி. எனக்கு பொறுத்த வரைக்கும் தமிழ் எனக்கு சோறு போடுகிறது. இதை ஆணித்தரமாக நான் சொல்வேன். தமிழ் பொருளீட்ட கூடிய மொழியா? இது ஒரு பெரிய கேள்வி. என்கிட்ட எல்லாருமே கேட்பாங்க, தமிழ் எடுத்து கொண்டு செல்கிறீர்களே, இதில் எந்த அளவுக்கு பொருளீட்ட முடியும் என்று. எதுவுமே முடியும், முடியாத ஒன்றுமே கிடையாது. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த கடந்த 5 வருஷத்தில் எனது தொழில் முறையில் தமிழ் நிறைய உதவி செஞ்சுருக்கு. எப்படின்னு சொல்கிறேன், இப்போ இந்த மின் பொருட்கள், ஏன்னா ஹார்ட்வேன் ஒன்று சொல்லுவாங்க, வன்பொருட்கள், அப்புறம் மின் பொருட்கள், இது ரெண்டையும் உருவாக்குறதுக்கான வாய்ப்பு எனக்கு அதிகமாக கொடுக்கப்பட்டது. எனக்கின் போது எனது நிறுவனத்துக்கும் என்னை சார்ந்த கணினி வல்லுநர்களுக்கும் அந்த வாய்ப்பு கொடுக்கப்பட்டது. இப்போ பார்த்தீங்கன்னா, நான் வந்து இளையோர்களுக்கு மட்டுமல்லாமல் முதியோருக்கும் ஏற்ற அந்த கணினி மென்பொருட்களையும் இந்த வன்பொருட்கள் விளையாட்டுப் பொருட்களையும் உருவாக்க ஆரம்பிச்சிருக்கேன். அதனால் என்ன நினைக்கிறது என்றால், எனக்கு போட்டி கிடையாது. இப்போ தமிழில் செய்யும் போது உங்களுக்கு அதிகமான போட்டி இருக்காது. மற்ற மொழிகளோட பார்க்குற போது தமிழுக்கான எதில் உட்காந்து பார்த்தீங்கன்னா சில பேர் தான் இருப்பாங்க. அப்போ உங்களுக்கு என்னென்னா, நீங்கள் தான் முன்னிலையில் இருப்பீங்க. அதை சரியாக எடுத்துக்கொண்டு செல்லும் போது உங்களுக்கான அந்த செயல் திட்டம் கிடைத்துவிடும். அதற்கு அரசாங்கமும் சிங்கப்பூரை பொறுத்த வரைக்கும், மலேசியா பொறுத்த வரைக்கும் எம்டேக்லேயும் நான் வேலை செய்கிறேன். மலேசியா எம்டேக் நிறுவனத்தின் மூலமாக இரண்டு பக்கமுமே நமக்கு நிறைய ஆதரவு கொடுக்குறாங்க. இப்போ ஜோஹோபாரில் வந்து ஃப்ரீ ட்ரேட் ஜோன் உருவாக்க போகிறாங்க, அந்த பகுதியும் நாங்கள் கலந்துக்க போகிறோம். அப்போ நமக்கு வந்து தொழில் முறையில் வேலை வாய்ப்புகளை ஏற்படுத்துவதற்கு இந்த புதிய திட்டங்கள் உதவி செய்யும். செயற்கை நுண்ணறிவின் மூலம் புதிய வேலைகள் உருவாக்கப்படலாம். இன்னொரு கேள்வி என்று கேட்குறாங்க, இருக்கிற வேலையெல்லாம் போயிடுச்சுன்னா அப்புறம் செயற்கை நுண்ணறிவு மட்டும்தான் வேலை செஞ்சிகிட்டு இருக்கோம், மனிதர்கள் என்ன செய்யுது? நம்ம அதுக்கு நம்மளுக்கு வந்து முன்னாடி கொண்டு போகணும், நம்ம அதுக்கு தயார்படுத்திக்கணும். நான் ஒரு 5 வருடத்துக்கு முன்பு இருந்த குணசேகரனாக இப்போது கிடையாது. இன்னும் ஒரு 3 வருடங்களில் நான் எப்படி இருக்கப் போகிறேன் என்பது எனக்கு தெரியும். இப்போது இயந்திர மனிதர்களை தமிழ் பேச வைக்க நான் பயிற்சி கொடுத்து கொண்டிருக்கிறேன். தமிழில் அவை பேசும். என்ன ஆகுனா, உலகிலேயே எல்லா இடத்துலையும் பார்த்திங்கன்னா முதியோர்கள் அதிகமாக இருக்கிறாங்க. இந்த முதியோர்களை பார்த்து கொள்வதற்கும் அவர்களுக்கான நடவடிக்கைகளை செய்வதற்கும் நம்மளுக்கெல்லாம் பல பேர் வேலையில் ஓடிக்கிட்டே இருக்கோம். குழந்தைகளாக இருக்கட்டும், பிள்ளைங்களாக இருக்கட்டும், இவங்களுக்கு வந்து உதவி செய்கிறதுக்கான உபகரணங்களை இன்றைக்கி உருவாக்க முடிந்தால் தமிழுக்கும் அது பெரிய உதவியாக இருக்கும். அதே சமயத்தில் இந்த முதியோர்கள்ட்ட நான் பழகினதுக்கு அப்புறம் ஒரு மகிழ்ச்சி என்ன சொன்னால், அவங்கள்ட்ட நிறைய எண்ணங்கள் இருக்கின்றன, நிறைய பேச விரும்புகிறாங்க. அவங்கள பேச வைக்கிறது ஆள் கிடையாது. அதற்கான மென்பொருட்களை நாங்கள் உருவாக்கி வைத்திருப்பதால் இப்போது நிறைய பேர் பேச ஆரம்பிச்சிருக்காங்க. கதை சொல்கிறாங்க, புத்தகங்கள் எழுதுகிறாங்க, அவங்களுடைய வாழ்க்கை சரித்திரத்தை, அதாவது 50 வருடத்துக்கு முன்பு இருந்ததை இப்போது அவங்களால் கண் முன்னாடி கொண்டு வர முடியும். AI, அதாவது செயற்கை நுண்ணறிவின் மூலம் கதையாக உருவாக்கலாம், புத்தகமாக உருவாக்கலாம், திரைப்படங்களாகவும் அவர் உருவாக்கி காட்டுறாங்க முதியோர்கள்.
0: செயற்கை நுண்ணறிவு அடுத்த வாரமும் வளரும்.

0: ஆறாம் படிவ தமிழ் மொழி பருவம் இரண்டு மாணவருக்கு வழிகாட்ட ஆசிரியர் குமரன் கோரன்.
1: அன்பான தமிழஞ்சங்களுக்கு வணக்கம். படிவம் ஆறு தவணை இரண்டு தமிழ் மொழி பாட விளக்கத்தில் இணைந்திருக்கின்றோம். இந்த வாரம் சி பிரிவில் இடம்பெற்றிருக்கக்கூடிய இடைக்கால இலக்கியங்களுள் ஒன்றான சிலப்பதிகாரத்தில் அடைக்கல காதை தொடர்பான விளக்கங்களை பார்ப்போம். ஐம்பெரும் காப்பியங்களுள் ஒன்றான சிலப்பதிகாரத்தை இயற்றியவர் இளங்கோவடிகள். கதையில் வரும் திருப்ப நிகழ்ச்சிகளுக்கெல்லாம் சிலம்பே காரணமாக இருப்பதால் சிலப்பதிகாரம் என இளங்கோவடிகள் பெயர் சூட்டினார். அரசியல் பிழைத்தோர்க்கு அறம் கூற்றாகும், உரைசால் பத்தினியை வானோரும் ஏத்துவர், ஊழ்வினை உறுத்த வந்து ஊட்டும் எனும் மூன்று அறச்சிந்தனைகளை தம்முள்ளே கொண்டதுதான் சிலப்பதிகாரம். காவிரி பூம்பட்டணத்தில் பெருங்குடி வணிகர் மரபிலே உதித்த கற்பிச்சிறந்த கண்ணகியும் அவள் கணவனுமாகிய கோவலன் என்பவர்களின் வரலாற்றை உரைப்பதுதான் இந்த சிலப்பதிகாரம். புகார் காண்டம், மதுரை காண்டம், வஞ்சிக் காண்டம் என்ற மூன்று காண்டங்களாக அமைய பெற்ற சிலப்பதிகாரத்தில் மொத்தம் 30 காதைகள் உள்ளன. இவற்றுள் மதுரை காண்டத்தில் அடைக்கல காதையில் இடம்பெற்ற பாடல் வரிகளே இரண்டாம் தவணை பாடத்திட்டத்தில் இடம்பெற்றிருக்கின்றன. வணிகத்தில் பெருங்குடியை சார்ந்த மாசாத்துவானின் மகன் கோவலன் இவன் கண்ணகியை மனமுடிக்கின்றான். பெரும் செல்வந்தனான கோவலன் தம்மிடம் இருந்த குன்றணைய செல்வத்தையும் மாதவியின் பால் தொலைத்துவிட்டு மீண்டும் கண்ணகியிடம் வருகின்றான். கண்ணகியிடம் உள்ள காட்சிலம்பை விற்று பிழைத்துக் கொள்ளலாம் என எண்ணி சமண துறவியாகிய கவுந்தி அடிகளின் துணையுடன் மதுரை நகரின் புறத்தை வந்து அடைகிறார்கள். கோவலன் மதுரைக்கு செல்வதற்கு முன்னதாக கண்ணகியை ஆயர் குலப்பெண்ணாகிய மாதரியிடம் அடைக்கல பொருளாக ஒப்படைப்பதே அடைக்கல காதையின் உள்ளடக்கம். கோவலன் கண்ணகியை நமக்கு தெரியும். கவுந்தி அடிகள் யார்? கவுந்தி அடிகள் சமண பெண் துறவி. புகார் நகரிலிருந்து மதுரைக்கு கோவலனையும் கண்ணகியையும் வழிநடத்தி செல்லும் முக்கிய கதாபாத்திரம். பயணம் முழுவதுமே அவர்களுக்கு துணையாகவும் பாதுகாப்பாகவும் அறிவுரை கூறும் வழிகாட்டியாகவும் இருக்கின்றார். கண்ணகியை அடைக்கல பொருளாக பெறும் மாதரி யார்? மாதரி ஒரு முதிய ஆயர்குல பெண்மணி. இவர் எந்த வகையான கொடுமையும் குற்றமும் இல்லாத வாழ்க்கையை உடைய இடையர்குடியின் முதுமகள். மதுரை காண்டத்தில் கோவலன் கண்ணகியை தம் இல்லத்தில் தங்க வைத்து ஆதரவளிக்கும் ஒரு முதிய பெண். கண்ணகியை தன் மகள் போல கனிவோடு பாதுகாத்து உணவு அளித்து விருந்தோம்பும் சிறந்த பண்பாளர். ஆகவே இந்த உயர் தன்மை கொண்ட மாதரியிடம் கண்ணகியை அடைக்கல பொருளாக ஒப்படைப்பது குற்றமன்று என்று எண்ணி கவுந்தி அடிகள் கண்ணகியை மாதரியிடம் அடைக்கல பொருளாக கொடுக்கின்றார். இப்படி கண்ணகியை மாதரியிடம் அடைக்கல பொருளாக கொடுப்பதற்கு முன்னதாக கவுந்தி அடிகள் மாதரியிடம் உரைக்கும் செய்திகளே இந்த அடைக்கல பகுதியில் 125 வரியில் தொடங்கி 200 வரியில் முடிகின்றது. மாதரி கேள். கண்ணகியாகிய இப்பெண்ணின் கணவன் கோவலன் இருக்கின்றானே, அவனின் தந்தையின் பெயரை கேட்டால் இந்த ஊரில் இருக்கக்கூடிய பெரும் செல்வந்தர்கள் அனைவரும் வந்து இப்பெண்ணை அழைத்து சென்று தங்கள் வீட்டிலே வைத்து பத்திரமாக பார்த்துக் கொள்வர். இந்த பெரும் செல்வர்கள் வந்து அழைத்து செல்வதற்கு முன் இடையர் குல பெண்ணாகிய உன்னிடம் இவளை அடைக்கலமாக தருகின்றேன் என்று கவுந்தி அடிகள் மாதரியிடம் கோவலன் கண்ணகி குலத்தின் பெருமையை சொல்லுகின்றார். அடுத்து மாதரி கண்ணகியை எப்படி பார்த்து கொள்ள வேண்டும் என்று சொல்கின்றார். அழகிய கண்ணகியை தூய நீரால் குளிப்பாட்டி சிவந்த கயல் மீன் போலும் நெட்டிய கண்களில் மையெழுதி தேன் பொருந்திய மெல்லிய கூந்தலில் அவள் கூந்தலுக்கு ஏற்ற மலர்களை சூடி தூய புடவையை உடுத்தி ஆராய்ந்து அவளுக்கு ஏற்ற அணிகலன்களை தேர்ந்தெடுத்து அணிவித்து தோழியாகவும் செவிலியாகவும் தாயாகவும் இருந்து பார்த்து கொள்ள சொல்கிறார். ஏன் அப்படி பார்த்து கொள்ள வேண்டும் என்பதற்கு அடுத்த வரிகளில் சொல்கிறார். என்னோடு போந்த இளங்கொடி நங்கைத்தன் வண்ண சீரடி மண்மகள் அறிந்திலல் கடுங்கதிர் வெம்மையில் காதலன் தனக்கு நடுங்கு துயர் எய்தி நாப்புலர வாடி தன் துயர் காணா தகைசால் பூங்கொடி என்று பாடுகின்றார். என்னோடு இங்கு வந்திருக்கும் இளங்கொடி போன்ற இந்த பெண் இந்நங்கையின் வண்ண சீரடிகளை மண்மகள் அறிந்ததில்லை. தன் கணவனுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய துன்பத்தை போக்குவதற்காக இந்த கடும் வெயிலில் நடந்து புண்ணான பாதங்களையே நிலமகள் பார்த்திருக்கிறாள். கடும் வெயிலில் நடந்ததால் கால்கள் புண்ணானதோடு நாக்கு காயும்படி வாடிய பொழுதும் கணவனுக்காக இந்த துன்பத்தை தாங்கி இருக்கக்கூடிய இந்த கற்பு கடம் பூண்ட பெண் தெய்வத்தை போன்று வேறு யாரையும் நான் கண்டதில்லை என கவுந்தி அடிகள் மாதரியிடம் கண்ணகியின் தியாகத்தை பற்றி விவரிக்கின்றார். கற்பு கடம் பூண்ட பெண்களை ஏன் காக்க வேண்டும் தெரியுங்களா? கற்பு கடம் போன்ற பெண்கள் இருக்கும் நாட்டில் தவறாது மழை பொழியும், நிலத்தின் வளமோ குறையவே குறையாது, மண்ணை ஆளும் மன்னனுடைய வெற்றி மென்மேலும் பெருகும் என்று மேலோர் கூறும் கருத்துக்கள் உனக்கு தெரிந்திருக்க வேண்டுமே என கவுந்தியடிகள் மாதரியிடம் கூறுகின்றார். இப்படி கூறிய பிறகு தவப்பொருளை பாதுகாப்பதனால் கிடைக்கக்கூடிய மிகப்பெரிய இன்பத்தை விளக்குகிறார். காவிரி பூம்பட்டணத்தில் நடந்த செய்திகளை ஒவ்வொன்றாக மாதரிக்கு சொல்கிறார். சமணத்திலே இருக்கக்கூடிய இரு பிரிவினர்கள், ஒரு பிரிவு சாவகர், இன்னொரு பிரிவு சாரணர். துறவு மேற்கொள்ளாமல் இல்லறத்தில் இருந்தே விரதம் காக்கும் நெறியில் வாழ்பவர்கள் சாவகர். சாரணர் என்பவர்கள் அருக தேவனின் மாணவர்கள், உலகின் நலனுக்காக உலக நோன்பு இருப்பவர்கள். சாவகர்கள் ஒன்று சேர்ந்து அமைத்த ஒளியினையுடைய சிலாவட்டத்தின் மேல் எழுந்தருளி அறவுரை கூறுகின்றவர்கள் சாரணர்கள். அப்படி ஒரு நாள் சாரணர்கள் சாவகர்களுக்கு அறவுரைகள் கூறும் வேளையில் அவர்கள் முன்னே வானவன் வந்து நிற்கின்றான். வானவன் வானவில் போன்று ஒளி திகழும் மேனியை உடையவனாக இருந்தான். மாலையும் தங்க அணிகலன்களையும் அணிந்திருந்தான். உலகில் உள்ள அனைவரும் தொழும்படியான தோற்றம் உடையவனாக இருந்தான். இருந்தாலும் அவன் கரிய விரலையுடைய குரங்கின் கையை ஒரு பக்கத்தில் கையாக பெற்றிருந்தான். அவனை பார்த்ததும் சாவக நோன்பிகள் அனைவரும் சாரணரிடம், இவன் யார், எதற்காக இங்கு வந்தான் என கேட்க, சாரணர்கள் வானவனின் முற்பிறவி கதையை சொல்கின்றார்கள். வணிகத்திலே எட்டி என்ற பட்டம் பெற்றவன் சாயலன். அவன் பட்டினி நோன்பிகளுக்கு, அதாவது சமண முனிவர்களுக்கு, தன் வீட்டில் உணவு படைத்து வந்தான். ஒரு நாள் சாயலன் மனைவி மாதவ முனிவரை அழைத்து வந்து உணவளித்துக் கொண்டிருந்தாள். அந்த நேரத்தில் சிறிய குரங்கொன்று அந்த வீட்டுக்குள்ளே நுழைந்து மாதவ முனிவர் சாப்பிட்ட மிச்ச உணவையும் நீரையும் தணிக்க முடியாத பசி தாகத்தால் சாப்பிட்டு முடித்தது. சாப்பிட்ட பிறகு அந்த குட்டி குரங்கு மாதவ முனிவரின் முகத்தையே பார்த்து கொண்டிருந்தது. மாதவ முனிவர் அந்த குட்டி குரங்கை அடைக்கல பொருளாக பாதுகாக்க வேண்டும் என சாயலன் மனைவியிடம் சொல்லி செல்கின்றார். சாயலன் மனைவியும் அக்குரங்கிற்கு தினந்தோறும் உணவளித்து வருகின்றாள். அக்குரங்கு இறந்த பின்னரும் அக்குரங்கின் தீய பிறவி ஒழிக என்று கருதி அந்த குரங்கிற்கான உணவை தானம் செய்தே வருகின்றார். அதன் விளைவாக அடுத்த பிறவியிலே மத்திய நாட்டில் உள்ள வாரணவாசி எனும் நகரத்தில் உத்திர கௌதனுக்கு மகனாக பிறக்கின்றான். அரசனின் மகனான இவன் அழகினாலும் செல்வத்தாலும் அறிவாலும் மேம்பட்டு விளங்கி பெரிய வெற்றி சிறப்புடைய தானங்கள் பலவற்றை செய்கின்றான். அந்த பிறவியிலே தமது 32வது ஆண்டில் இவன் இறந்த பின்னர் தேவர் வடிவத்தை பெறுகின்றான். இப்பொழுது இந்த பிறவியிலே ஒரு கை குரங்கு தேவனாக பிறந்திருப்பது முந்தைய பிறவியில் சாயலன் மனைவி செய்த தானத்தால் நிகழ்ந்தது. சாயலன் மனைவி செய்த தான சிறப்பை மக்களுக்கு எடுத்துச் சொல்லவே இவன் இப்படி பிறந்திருக்கின்றான் என சாவக நோன்பிகளுக்கு காட்டவே இந்த தேவகுமாரன் இங்கு வந்திருக்கின்றான் என்று சாரணர் சொன்னார்கள். இப்படியாக நடந்த சம்பவத்தை கவுந்தியடிகள் மாதரிக்கு சொல்லி முடிக்கின்றார். அறம் செய்வதையே தலைமையாக கொண்டவர்கள் அரிய தவம் செய்தவர்கள். சாவக நோன்பிகள், தானம் செய்த எட்டி சாயலன், சாயலன் மனைவி ஆகிய அனைவரும் முட்டுப்பாடில்லாத இன்ப உலகினை அடைந்தனர் என்ற செய்தியை இங்கே கவுந்தியடிகள் நினைவுறுத்துகின்றார். இப்பொழுது நீ கண்ணகியோடு விரைந்து சென்று அடைக்கலமாக பேணுவாயாக என்று கவுந்தியடிகள் மாதரியிடம் கூறி முடிப்பதாக இந்த அடைக்கல காதை பாடல் வரிகள் நிறைவு பெறுகின்றன. இந்த பகுதியை படித்த பிறகு மாணவர்களுக்கு இரண்டு வகையான கேள்விகள் கேட்கப்படும், நீண்ட கேள்வி அல்லது சிறு கேள்வி. மாதிரி நீண்ட கேள்வி ஒன்றினை பார்ப்போம். அடைக்கல பொருளை பாதுகாப்பதால் ஏற்படும் நன்மைகளை அடைக்கல காதை பாடல்கள் துணை கொண்டு ஆராய்க. இது போன்ற கேள்விகளுக்கு மாணவர்கள் முதல் பத்தியில் முன்னுரை எழுத வேண்டும். முன்னுரையில் நூல் சிலப்பதிகாரம், ஆசிரியர் இளங்கோவடிகள். இதனை எழுதிய பிறகு சிலப்பதிகார நூலின் சிறப்புகளை சொல்லி தலைப்பு கிட்டு சொல்லும் செய்தியை முன்னுரையில் மாணவர்கள் எழுத வேண்டும். இரண்டாவது பத்தியில் கதை சுருக்கத்தை எழுத வேண்டும். கதை சுருக்கம் 8 முதல் 10 வரிகளுக்குள் இருந்தால் போதுமானது. 4 கருத்துக்களை 4 தனித்தனி பத்திகளில் எழுத வேண்டும். எடுத்துக்காட்டாக இந்த கேள்விக்கு அறத்தின் சிறப்பு உணர்த்தப்படும், புகழ் நிலையாக இருக்கும், பிறருக்கு நம்பிக்கை பிறக்கும், சமூக ஒற்றுமை அதிகரிக்கும், தெய்வ அருள் மற்றும் வாழ்வில் பெரும் நன்மை கிடைக்கும் போன்ற கருத்துக்களை மாணவர்கள் சிந்தித்து எழுதலாம். இறுதியாக ஒரு பத்தியில் முடிவுரை எழுத வேண்டும். ஆக முன்னுரை, கதை சுருக்கம், 4 கருத்துகள், முடிவுரை என மொத்தம் 7 பத்திகளில் எழுத வேண்டும். அன்பான மாணவர்களே, அடுத்த வாரம் சிறுகதைகளோடு உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆசிரியர் குமரன் கோரன்.

0: அடுத்து இடம்பெறுகிறது தொடர் உரை. வளங்குன்றா வளர்ச்சி 17. வழங்குகிறார் மலாயா பல்கலைக்கழக மொழி மொழியியல் புல மூத்த விரிவுரையாளர் முனைவர் செல்வஜோதி ராமலிங்கம்.
1: தரமான கல்வி என்பது நாம் பெறுவதற்கு முன் முதலில் அவன் அடிப்படைய கல்வியை பெற வேண்டும் அல்லவா? அதற்கு இந்த கல்வியை எவ்வளவு முக்கியமானதாக இருக்க வேண்டும், அமைய வேண்டும் என்பதையும் தன்னுடைய அடுத்த குரல் வழி அவர் கூறுகின்றார். அதாவது கல்வி தொடர்பான விழிப்புணர்வை மக்கள் பெற வேண்டும். இந்த விழிப்புணர்வு என்பது கல்வியின் முக்கியத்துவத்தை அவர் அறிந்து கொள்ள வேண்டும். அப்படி இந்த முக்கியத்துவத்தை அவர்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்றால் கல்வியை பற்றிய ஒரு முழுமையான புரிதல் அவர்கள் இருக்க வேண்டும். இதனை மிகவும் எளிமையாக சில உருவகங்கள் வழியாகவே வள்ளுவர் வந்து வெளிப்படுத்தி இருக்கின்றார். குறிப்பாக கண்ணுடையர் என்பவர் கற்றோர் முகத்திரண்டு புண்ணுடையர் கல்லாதவர் என்ற குறளை நாம் எடுத்துக்கொண்டால், எவர் ஒருவர் கல்வி கற்காதவர்களாக இருக்கின்றார்களோ அவர்கள் முகத்தில் இருப்பது கண்ணல்ல, அது புண்ணுக்கு சமம் என்ற செய்தியை அவர் கூறுகின்றார். அத்தோடு நின்று விடாமல் தொடர்ந்து இன்னொரு குறளிலும், என்னென்ப ஏனை எழுத்தென்ப இவ்விரண்டும் கண்ணென்ப வாழும் முயற்சி என்ற குறளையும் அவர் பதிவு செய்கின்றார். அதாவது மனிதனுக்கு அடிப்படையாக தேவையான இரண்டு அடிப்படை திறன்கள் கல்வியை பொறுத்த வரைக்கும், ஒன்று அவருக்கு எழுத்தறிவும் இன்னொன்று கணித அறிவும் இருக்க வேண்டும் என்ற செய்தியானது. ஆக தம்முடைய கல்வித்துறை எடுத்துக்கொண்டாலும் கூட மலேசிய நிலையிலே கடந்த காலங்களில் லீனூஸ் என்ற ஒரு திட்டம் வந்து அமல்படுத்தப்பட்டு வந்தது. அந்த லீனூஸ் என்று கூறுவது என்னவென்றால், லிட்ரஸி அண்ட் நியூமரசி என்று கூறுவார்கள். அதாவது ஒரு குழந்தைக்கு, குறிப்பாக முதலாம் ஆண்டோ பாலர் பள்ளி செல்கின்ற மாணவர்களுக்கு, குழந்தைக்கு கண்டிப்பாக இந்த இரண்டு திறன்கள் வந்து அமைய பெற வேண்டும். ஒன்று வாசிப்பு திறன், இன்னொன்று கணித திறன். ஆக இந்த இரண்டும், அந்த வாசிப்பு திறன் என்பது எழுத்து திறன், எழுத்தறிவு என்று கூறுவோம் அல்லவா, அந்த எழுத்தறிவு. ஆக எழுத்தறிவும் சரி கணித அறிவும் சரி அந்த மாணவர்கள் கைவர பெற்றிருக்க வேண்டும் என்பது அடிப்படைய ஒரு அடிப்படை சித்தாந்தமாக அமைந்திருந்தது. இப்போ இதை நம்ம இந்த காலகட்டத்தோடு பார்க்கும் ஒரு சூழ்நிலையில், 2500 ஆண்டுகளுக்கு முன்பே இந்த எழுத்தறிவும் எண் தொடர்பான அறிவும் அல்லது கணித அறிவும் ஒரு குழந்தைக்கு இருக்க வேண்டும் என்ற செய்தி எவ்வளோ ஒரு துல்லியமாக வள்ளுவர் தன்னுடைய குரட்பா வழி வெளிப்படுத்தியிருக்கின்றார். அதுவும் மிகச் சிறப்பாக, மிக எளிமையாக பாமர மக்கள் அனைவரும் புரிந்து கொள்ள வகையிலே ஒரு உவமையோடு உருவகத்தோடு அதை வெளிப்படுத்தியிருப்பது ஒரு மிகப்பெரிய ஒரு பாராட்டுக்குரிய விஷயமாக இங்கே அமைகின்றது. இது இன்றைய மொழியியலாளர்களுடைய பார்வையில் பார்க்கின்ற ஒரு சூழ்நிலையில் கூட இந்த எழுத்தறிவு என்பது மொழி அறிவோடும் தொடர்பு படுத்தி நாம் பார்க்கின்ற ஒரு நிலை ஏற்படுகின்றது. அதாவது இன்று ஒரு மனிதன் மெய், வாய், கண், மூக்கு, செவி என்ற எல்லா புலன்களையும் பெற்றிருக்கின்றான். இப்படி பெற்றிருக்கின்ற நிலையில்தான் முழுமை பெற்ற ஒரு மாந்தனாக இருக்கின்றான். இதில் ஏதாவது ஒரு குறை இருந்தாலும் கூட அவன் பேரு குறைந்தனாக கருதப்படுகின்றான், அல்லது மாற்றுத்திறனாளியாக கருதப்படுகின்றான். அந்த நிலையிலே கண்ணுடையர் என்பவர் கற்றோர் முகத்திரண்டு புண்ணுடையர் என்பவர் என்று கூறுகின்ற நிலையிலே, ஏதாவது ஒரு சிக்கல் கண்ணுக்கு வந்து ஏதோ ஒரு குறை ஏற்பட்டால் ஒரு பேரு குறைந்தனாக கருதுவது போல, இந்த மாதிரி மொழி அறிவு இல்லை என்றாலும் கூட அவர்கள் பேரு குறைந்தவர்களாகவே இன்று பார்க்கின்ற ஒரு நிலையை நாம் பார்க்கின்றோம். இது இன்றைய மொழியியலாளர்கள் என்ன கூறுகிறார் என்றால், மொழியியலை வந்து உயிரியல் பின்புலத்தில் இருந்து ஆராய்ச்சி செய்கின்றார்கள். அதாவது எப்படி ஒரு மாணவனுக்கு, ஒரு குழந்தைக்கு மொழியை கற்கின்ற ஒரு ஆற்றல் குறைகின்ற நிலையிலே இப்படி புலன்களுக்குள் ஏற்படுகின்ற ஒரு பேரு குறைந்த ஒரு நிலை, அதே நிலை மொழி கற்க இயலாத ஒரு குழந்தைக்கும் ஏற்படுகின்ற ஒரு நிலையை தொடர்புபடுத்தி நாம் பார்க்கின்ற ஒரு சூழல் ஏற்படுகின்றது. ஆக அந்த அடிப்படையிலே தரமான கல்வி என்பது இன்றைய நிலையிலே மிகவும் சிறப்பாக ஒவ்வொரு மாந்தனுக்கும் அடிப்படையான ஒன்றாக பேசப்பட்டு வந்தாலும் கூட, 2000 ஆண்டுகளுக்கு முன்பே வள்ளுவர் பேராசான் இதன் முக்கியத்துவம் என்ன, அது எவ்வாறு அதை நாம் கற்க வேண்டும், அதன் வழி எவ்வாறு நாம் வந்து நன்மை பெற முடியும் என்பதையெல்லாம் மிகவும் தெளிவாக கூறியிருக்கின்றார். இறுதியாக, இந்த கேடில் விழுச்செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்றையவை எனும் குறப்பா வெளி, இந்த கல்வி எந்த அளவுக்கு செல்வத்திலெல்லாம் சிறந்த செல்வமாக விளங்குகிறது, அது எந்த ஒரு காலகட்டத்திலும் அது நாம் தவிர்க்க இயலாத ஒன்றாக இருக்கின்றது, இதனை கைவரப்பெறுகின்ற ஒரு சமூகம் மகிழ்ச்சியான வாழ்க்கை வாழுகின்ற ஒரு சமூகமாக அமையும் என்பதை மிகவும் உறுதியாகவே அவர் கூறுகின்றார். ஆக இத்தகைய ஒரு ஆழமான, ஒரு அழுத்தமான இந்த ஒரு செய்திகளை வள்ளுவத்தில் நாம் காண்பது இன்றைய வளங்குன்றா வளர்ச்சியோடு தொடர்பு படுத்தி பார்க்கின்ற ஒரு நிலை வந்து பார்க்க முடிகின்றது என்பதையும் நான் இங்கே பதிவு செய்ய விரும்புகின்றேன்.
0: இதன் தொடர்ச்சியை அடுத்த வாரமும் கேட்கலாம்.

0: நான் மகேஸ்வரி, நினைவஞ்சலி. எழுத்தாளர் நான் மகேஸ்வரி மலேசிய நடைமுறை உண்மைகளை உரைக்கும் வண்ணம் எழுதி வந்தவர். மலேசிய படைப்பாளர்களுள் முதன்மை இடத்தை பெற்றவருள் இவரது பெயர் உறுதியாக இருக்கும். நாடு விடுதலை பெற்றது தொடங்கி எழுதி வந்தார். எழுத்து வறட்சியின்றி எண்ணற்ற கதைகளை தந்து கொண்டே இருந்தார். மலேசிய எழுத்துலகில் இப்படியாக தொடர் படைப்புகளை கொடுத்தவர்கள் மிக குறைவே. எழுத்தாளர் நா மகேஸ்வரியின் படைப்புகள் உலகத்தரம் வாய்ந்தவையாக மதிப்பிடப்படுகின்றன. தமிழக இதழ்கள் பலவற்றில் இவரது படைப்புகள் இடம்பெற்றன. பல போட்டிகளில் பரிசுகளையும் வென்றிருக்கின்றன. இவரது படைப்புகளில் கதையாக்கம் மிக உறுதியானது. நிகழ்வு கோர்வையாக எழுத்தை நகர்த்தாமல் கோட்பாடு அடிப்படையில் அலசி ஆராய்ந்து கதை மாந்தர் வழியாக சிக்கல்களை முன்னெடுத்திருக்கிறார். தம்முடைய படைப்புகளை படிக்கும் ஒவ்வொருவரும் தன்னை சுற்றியுள்ள குமுகாயத்தை கூர்ந்து பார்க்க வேண்டும் என்ற மனப்பான்மையில் எழுதியவர் மகேஸ்வரி. 1938 ஜனவரி 15 நாள் மு நடேசன் மு பாஞ்சாலை இணையருக்கு பிறந்த மகேஸ்வரி 1956 முதல் 1990 வரை கிள்ளானின் வாட்சன் சாலை, தப்பி சுங்காய், சிம்பாங் லிமா தமிழ் பள்ளிகளில் ஆசிரியராக பணியாற்றினார். வி நடேசனை கரம் பற்றிய இவருக்கு புதல்வர் ஒருவர் இருக்கிறார். ஆசிரிய பணி அனுபவம், சிறந்த இல்லத்தரசி, சமூக அவலங்களை கூர்ந்து நோக்கும் ஆற்றல், மனித நேயத்துடன் செயலாற்றும் திறன் என பல பண்புகளின் உள்ளடக்கமாக திகழ்ந்தவர் நா மகேஸ்வரி என தெரிவித்தார் மலாயா பல்கலைக்கழக இந்திய ஆய்வியல் துறை முன்னாள் விரிவுரையாளர் முனைவர் MS ஸ்ரீலட்சுமி. மலேசியாவில் தொகுக்கப்பட்ட பெரும்பாலான சிறுகதை தொகுப்புகளுள் நா மகேஸ்வரியின் கதை இடம்பெற்றிருப்பதை அறிய முடிகிறது என்கிறார் ஸ்ரீலட்சுமி. இதன் மூலம் இவரது படைப்புகளின் முக்கியத்துவத்தை உணர்ந்திட முடிகிறது. எளிய கதைக்கரு, தெளிந்த நீரோடை போன்ற சரளமான நடை, இன்றைய நிகழ்வுகளின் உள்வாங்கல், பண்பட்ட சிந்தனை, கருத்தியல் சார்ந்த மனம் என பல சிறப்புகளுக்குரிய கதைகளை படைப்பவராக சகோதரி மகேஸ்வரி விளங்குகிறார் என்று முனைவர் ஸ்ரீலட்சுமி குறிப்பிட்டார். நா மகேஸ்வரியுடனான எழுத்துலக பயணத்தை பகிர்ந்து கொள்கிறார் எழுத்தாளர் சிதனா.
1: நா மகேஸ்வரி 1950களிலேயே எழுத ஆரம்பித்து விட்டவர். இன்று நம்மோடு இருக்கும் மூத்த எழுத்தாளர்கள் பலருக்கும் இவர் முன்னோடி என்றால் அதில் வியப்பில்லை. ஒரு தமிழாசிரியராக பணியினை ஆரம்பித்தவர். அந்நாளில் லோக்கியூ என்றும் அதன் பின்னர் சன்பைன் தமிழ் பள்ளி என்றும் அடையாளப்படுத்தப்பட்ட பள்ளியில் பல்லாண்டுகள் கல்வி போதித்தவர். 1978-79 ஆண்டில் நான் எனது 4-5 படிவ கல்வியினை புது இங்கிலீஷ் செகண்டரி ஸ்கூல் தொடர்ந்த போது அங்கிருந்த தமிழ் மாணவர்கள் நா மகேஸ்வரி தங்களை வகுப்பு ஆசிரியர் என்று கொண்டாடியது நினைவில் நிழலாடுகிறது. தமிழ் பள்ளி ஆசிரியர் என்பதால் மாணவர்களின் கட்டொழுங்கு, பள்ளிக்கு மட்டம் போடுவது, வறுமையினால் படிப்பை பாதியில் நிறுத்தி விட்டு வேலைக்கு போவது போன்ற அன்றைய மாணவர்கள் எதிர்நோக்கிய சவால்களை சிறுகதையில் வெளிச்சம் போட்டு காட்டியவர் அவர். எப்பொழுதும் மாணவர்கள் சார்ந்த சிறுகதைகளை அதிகம் எழுதியிருக்கிறார் என்பது அவருடைய கதைகளை 3 சிறுகதை தொகுப்பினை வாசித்த என்னுடைய எண்ணம். 2011 ஆண்டில் சுங்கை பட்டாணி எழுத்தாளர் க. பாக்கியம் அம்மையார் ஒரு ஆய்வு மாநாட்டினை ஏற்பாடு செய்திருந்தார். மலேசிய இலக்கியத்தில் பெண் ஆளுமைகள் எனும் அந்த ஆய்வு மாநாட்டில் வாசிக்கப்பட்ட சிறுகதை, மரபு கவிதை, நாவல்கள் மற்றும் புது கவிதைகள் சார்ந்த ஆய்வு கட்டுரைகளை நூல் வடிவமாக்க அவர் மேற்கொண்ட முயற்சியில் நாவல் குறித்தான ஆய்வு கட்டுரை

0: உரையாடல்களும் அமைந்திருந்தன. தாய்மைக்கே ஒரு தவம், நா மகேஸ்வரி சிறுகதைகள் உள்ளிட்ட மூன்று சிறுகதை தொகுப்பினை அவர் வெளியீடு செய்துள்ளார். சிங்கப்பூரை சேர்ந்த திருமதி கமலாதேவி அரவிந்தன் அவர்கள் மலேசிய பெண் எழுத்தாளர்களுக்கு ஒரு அங்கீகாரம் வேண்டும் எனும் ஆவலில் தமிழ்நாடு பாடப்புத்தக திட்டத்தின் வழி சிறுகதை தொகுப்பு ஒன்றினை வெளியிட ஆவண செய்தார்கள். மலேசிய எழுத்தாளர்களிடம் கதைகளையும் அவர்கள் குறித்த தகவல்களையும் பெறும் பொறுப்பு என் வசம் ஒப்படைக்கப்பட்டது. நாட்டின் மூத்த எழுத்தாளர்களை அடையாளப்படுத்தியே நான் சிறுகதைகளை கேட்டிருந்தேன். அந்த வகையில் நான் மகேஸ்வரியை தொடர்பு கொள்ள நினைத்த போது யாரிடமும் அவர் குறித்த தகவல் இல்லை, குடும்பத்தார் பற்றிய தகவல்களும் இல்லை. மூத்த எழுத்தாளர்கள் தங்களின் அந்திம காலத்தில் தொடர்பு எல்லைக்கு அப்பால் சென்று விடுவது மிகவும் வருத்தத்திற்குரியதாக இருந்த ஒன்று. அது நான் மகேஸ்வரி விஷயத்திலும் நடந்திருப்பது ஜீரணிக்க முடியவில்லை. இன்றும் பல ஜோடி காப்பகத்தில் இருக்கும் பழைய தமிழ் நாளேடுகளை புரட்டினால் அவர் 1950களிலேயே சிறுகதைகள் கட்டுரைகள் எழுதியிருப்பது தெரியும். மாதம் குறைந்தபட்சம் 2 படைப்புகளாவது எழுதியிருக்கிறார். ஒரு பள்ளி ஆசிரியராகவும் இருந்து கொண்டு எழுத்துறைகளும் அவர் செய்தது சாதனையே. சிங்கப்பூர் முஸ்தபா அறக்கட்டளை வழங்கும் கரிகால் சொல்லின் விருது, தேவன் நினைவு பரிசு, பந்திங் தமிழர் சங்கம் வழங்கிய இலக்கிய ஞாயிறு விருது, மலாயா பல்கலைக்கழகம் தமிழ் பேரவை வழங்கிய இலக்கிய வணிக நீங்காயிடம் பிடித்த நா மகேஸ்வரி எனும் விருது, மலேசிய தமிழ் மணிமன்றம் வழங்கிய சுவை எழுத்தாளர் விருது, மலேசிய சிறுவர் இலக்கிய முன்னோடி என பல விருதுகளை நா மகேஸ்வரி பெற்றிருக்கிறார். 1956 தொடங்கிய இலக்கிய பயணம் 2012 முடிவு பெற்றாலும் இன்று அவரின் வாழ்க்கை பயணமும் கடந்த 19 நாளுடன் முடிவுற்று இருந்தாலும் மலேசிய இலக்கிய உலகில் நா மகேஸ்வரி விட்டு சென்றிருக்கும் படைப்புகள் ஒரு நாளும் முடிவுறாது.
1: நா மகேஸ்வரி முதிர்ச்சியான அடையாளத்தின் வெளிப்பாடாக விளங்கியவர். இலக்கிய துறையின் எல்லா நிலையிலும் தடம் பார்த்து கால் பதித்து இலக்கிய வளர்ச்சியில் தன்னை ஈடுபடுத்தி கொண்டவர். மலேசிய இலக்கிய உலகின் சிறுகதை துறையில் பல பரிசுகளை வென்று முத்திரை பதித்துள்ளார். 1963 நேசன் எழுத்தாளர் என்ற சிறப்பு விருதும் தங்கப்பதக்கமும் தமிழ் நேசனால் இவருக்கு அளிக்கப்பட்டது. 1989 அமரர் தான் ஸ்ரீ ஆதிநாகப்பன் விருது வழங்கப்பட்டிருக்கிறது. 1990 மலேசிய தமிழ் இலக்கிய கழகம் நெருங்கதை செல்வி விருதை வழங்கியுள்ளது. 1994 பாவேந்தர் பாரதிதாசன் நினைவு பரிசு இவருக்கு வழங்கப்பட்டது. 2003 தமிழகத்தின் அமரர் தேவன் நினைவு பயணக்கட்டுரை போட்டியில் அங்கூர்வாட் முதல் பரிசை பெற்றது. 2004 மகேஸ்வரியின் சிறுகதைகள் நூல் சங்கிலிமுத்து அங்கம்மா புத்தக பரிசை பெற்றது. 2005 மலேசிய தமிழ் எழுத்தாளர் சங்கம் அமரர் முருகு சுப்பிரமணியன் விருதை இவருக்கு வழங்கி சிறப்பித்தது. அதே ஆண்டு சிவாஜி கணேசன் கலை மன்றத்தின் இலக்கியத்துறை சாதனையாளர் விருதையும் நா மகேஸ்வரி பெற்றார். 2008 மலாயா பல்கலைக்கழகமும் தேசிய தோட்ட தொழிலாளர் சங்கமும் இணைந்து நடத்திய நாவல் போட்டியில் 2 பரிசை தட்டிச் சென்றார். இலையுதிர்காலம் சிறுகதை மலேசிய எழுத்தாளர் சங்கத்தால் ஆண்டின் சிறந்த கதையாக தேர்வு பெற்று 1000 ரிங்கிட் பரிசு பெற்றது. நா மகேஸ்வரியின் படைப்புகளை பார்ப்போம். மணக்கோவில் உனக்காகவே தொடர் தமிழ்நேசன் ஞாயிறு மலர் 1965. நீ வரவில்லை எனில் தொடர் தமிழ்நேசன் ஞாயிறு மலர் 1969. கனவுகள் பல கோடி தொடர் புதிய சமுதாயம் 1977. 1983 புதுமலர் தமிழகத்திலிருந்து வெளிவரும் 8 விழியோரத்து கனவுகள் கதை. மூங்கில் காடு தமிழ்நேசன் மாணவர் நெடுங்கதை 1963. 1968 மாணவர் தொடர் தமிழ் முரசு பட்டால்தான் தெரியும். திருவள்ளுவர் கூறும் மகளிர் தமிழ்நேசன் தொடர் கட்டுரை 1968. எழுத்துலகில் மலேசிய தமிழ் பெண்கள் பொன்னி இதழில் மகளிர் தொடர் கட்டுரை 1969. மலேசிய வானொலியில் மகளிர் நிகழ்ச்சியில் அழகு கலை தொடர் உரையை ஆற்றியிருக்கிறார். சிறுகதை எழுதுவது எப்படி மலேசிய வானொலி கல்வி ஒலிபரப்பில் தொடர் உரை ஆற்றியிருக்கிறார். 2003 குரல் அமுதம் மலேசிய வானொலி நிகழ்ச்சியிலே 10 குரல்களுக்கு விளக்கம் தந்திருக்கிறார். 1980 புதிய வாரிசு என்ற நாவலை இவர் வெளியிட்டிருக்கிறார். 1980 மாணவர் சிறுகதை தொகுப்பு பிறந்த நாள் பரிசு. 1985 சிறுகதை

0: வகுப்பு தாய்மைக்கு ஒரு தவம். 2003 மகேஸ்வரியின் சிறுகதைகள் சிறுகதை தொகுப்பு. 2010 நினைவுகளை சுமந்தபடி சிறுகதை தொகுப்பு. நா மகேஸ்வரி மிகச்சிறந்த பண்பாளர் என்கிறார் மூத்த எழுத்தாளர் வே ராஜேஸ்வரி.
1: நா மகேஸ்வரி இந்த பெயர் நான் சிறுமியாக இருக்கும் பொழுதே கேட்டு கேட்டு வளர்ந்த பெயர். ஞாயிறு பத்திரிகைகளில் வரும் அவரது சிறுகதைகளை படித்துவிட்டு எங்கள் வீட்டில் சகோதரிகள் மற்றும் தாயார் கலந்து பேசுவார்கள். பின்னர் நானும் எழுத்து துறையில் ஈடுபட்ட பொழுது அண்ணாந்து பார்த்த அவர்களை நேரில் சந்திக்கிற வாய்ப்பு கிடைத்தது. அன்பாக பாசமாக பேசுவார்கள். அவரது சிறுகதைகளும் அப்படித்தான். அன்பு, பண்பு, தாய்மை, பாசம் போன்ற கருக்களை கொண்டிருக்கும். எனக்கு அவர்களுடன் ஒரு நல்ல நட்பும் பாசமும் ஏற்பட்டது. சில இலக்கிய நிகழ்ச்சிகளின் போது தங்க வேண்டிய சூழ்நிலை இருந்தால் நாங்கள் இருவரும் ஒரே அறையில் கூட தங்கியிருக்கிறோம். அச்சமயங்களில் வயதில் குறைந்த என்னை அவர் அதிகாரமாக நடத்தாமல் சமமாக நடத்துவார்கள். எனக்கு திருமணமான போது என்னையும் கணவரையும் அவர்கள் வீட்டுக்கு அழைத்து விருந்தெல்லாம் வைத்து வாழ்த்தினார்கள். அவரின் கணவரும் அன்பானவர். அதன் பின்னர் அவ்வப்போது தொலைபேசியில் ஏதாவது பேசிக்கொள்வோம். ஆனால் கடந்த சில ஆண்டுகளாக அவரது உடல்நிலை மற்றும் எனது பணிச்சுமை காரணமாக தொடர்பில்லாமல் போய்விட்டது. அவரின் இறப்பு செய்தி கூட மிக தாமதமாகத்தான் தெரிய வந்தது. அவரது ஆத்மா சாந்தி பெற இறைவனை பிரார்த்திக்கிறேன்.

நினைவுகளை சுமந்தபடி சிறுகதை தொகுப்பில் மகேஸ்வரி நன்றி மலர்களை தூவியிருந்தார். தாய்மொழியில் கல்வி கற்க தமிழ் பள்ளிக்கு என்னை அனுப்பிய தந்தை மு. நடேசன் அவர்கள், தாய் மு. பாஞ்சாலை அம்மையார், பாட்டி லட்சுமி அம்மையார் ஆகியோருக்கு, நற்றமிழை கற்பித்த நற்றமிழ் நெஞ்சர் ஆசான் என் ஜி. ராசரத்தினம் அவர்களுக்கு, இளம் வயதில் கதை புத்தகங்களை கொடுத்து படிக்கும் ஆர்வத்தை என்னுள் வளர்த்த அண்ணன் செல்லமுத்துவுக்கு, எழுத்துலகுக்கு என்னை நன்கு அறிமுகம் செய்த தமிழ்நேசன் ஆசிரியர் அமரர் தமிழ் திரு. முருகு சுப்பிரமணியம் அவர்களுக்கு, என்னுடைய கதைகளை நூலாக்கிட வழிவகுத்த மலேசிய தமிழ் இலக்கிய கழக தலைவர் அமரர் தமிழ் திரு. இரணா வீரப்பனாருக்கு, எங்கள் குடும்ப நண்பர் பங்சார் தமிழ் திரு. கோவிந்தன் அவர்களுக்கு, தமிழ் நேசன் நாளிதழுக்கு, செம்பருத்தி திங்கள் இதழுக்கு, வீடியோ நியூஸ் இதழுக்கு, கயல்விழி நூலுக்கு, மின்னல் ஒலி அலைக்கு, இந்நூலின் வழி என் நன்றி மலர்களை தூவுகின்றேன். 1956 தொடர்ந்து எழுதி கொண்டிருந்த நா. மகேஸ்வரியின் கரங்கள் 2012 பிறகு ஓய்வெடுத்து கொண்டன. இவ்வாண்டு April 19 இயக்கத்தை முற்றாக நிறுத்தி கொண்டன. அன்னாரது ஆற்றலும் அன்பும் எழுத்துலக முனைப்பும் என்றென்றும் மலேசிய தமிழ் உலகில் நிலைத்திருக்கின்றன.

வணக்கம். சலாம் மலேசியா மடானி. மலேசிய வானொலியின் நண்பகல் 12 மணி செய்திகளுடன் சிவம் தமிழ்ச்செல்வம். 2026 மலேசிய விவசாய தோட்டக்கலை வேளாண் சுற்றுலா கண்காட்சி மகா நாட்டின் விவசாய துறையை மேம்படுத்துவதிலும் உணவு உத்தரவாதத்தை வலுப்படுத்துவதிலும் அரசாங்கத்தின் கடப்பாட்டை வெளிப்படுத்துவதாக பிரதமர் டாக்டர் அன்வார் இப்ராஹிம் தெரிவித்தார். வேளாண் துறை இனி பாரம்பரிய முறைகளில் மட்டுமே தங்கியிருக்காமல் நவீன தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி அதிக உற்பத்தி திறனை அடைய வேண்டும் என்றும் அவர் கூறினார். மலேசியாவில் ஆண்டு இறுதி வரை போதுமான எரிபொருள் கையிருப்பு இருக்கும் என அரசாங்கம் நம்பிக்கை தெரிவித்துள்ளது. உலகளவில் எரிபொருள் கையிருப்பு குறைந்திருந்தாலும் மலேசியாவின் நிலைமை தற்போது சீராக உள்ளது என்று பிரதமரின் பொருளாதார ஆலோசகர் நூரிஷா முசைன் தெரிவித்துள்ளார். மலேசியாவின் சிறப்பு பேரிடர் மீட்பு படை ஸ்மார்ட் MAS சுழியம் ஒன்று தற்போது நேபாளத்தில் மாந்தனேய உதவிகள் மீட்பு பணிகளுக்கான ஒருங்கிணைப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்கிறது. நேபாளத்தில் உள்ள மலேசிய தூதரகம் உள்ளூர் அவசரநிலை மேலாண்மை நிறுவனத்துடன் ஒருங்கிணைந்து நடப்பு சூழலின் அடிப்படையில் பணிகள் திட்டமிடப்படும் என்று தேசிய பேரிடர் மேலாண்மை நிறுவனம் நட்மா தெரிவித்தது. பிரிட்டிஷ் இளவரசர் வில்லியம் மன்னர் சார்ல்ஸை நிகழ்த்து மறைந்த நோவே மன்னர் 5 ஹரால்டின் இறுதிச் சடங்கில் கலந்து கொள்வார் என பக்கிங்ஹாம் அரண்மனை அறிவித்துள்ளது. அனைத்தையும் உள்ளடக்கிய மக்களின் மன்னர் என போற்றப்பட்ட ஹரால் நோவே முடியாட்சியை நவீனப்படுத்தியவர் என்றும் கருதப்படுகிறார். அவரது இறுதிச் சடங்கு செப்டம்பர் 9 ஓஸ்லோ பேராலயத்தில் நடைபெறவுள்ளது. ரஷ்ய யுக்ரைன் போரை முடிவுக்கு கொண்டு வருவது தொடர்பில் அமெரிக்க நிகராளிகள் ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டினுடன் 3 நேரத்திற்கும் மேலாக கலந்தாய்வை மேற்கொண்ட நிலையில் எந்தவொரு முன்னேற்றமும் ஏற்பட்டதற்கான அறிகுறியும் இல்லை என்று கிரெம்ளின் அதிகாரி தெரிவித்தார். விளையாட்டு சூப்பர் லீக் கால்பந்து. நேற்று சொந்த இடத்தில் பினாங் FC எதிரான ஆட்டத்தில் மதிப்புமிக்க 3 பெற தவறியது ஏமாற்றத்தை தந்துள்ளதாக திருங்கானு FC தலைமை பயிற்றுநர் முகமது நபூசி ஜாயின் ஒப்புக்கொண்டார். தனது அணியினர் நம்பிக்கையூட்டும் ஆட்டத்தை வெளிப்படுத்தவில்லை என்றும் கிடைத்த வாய்ப்புகளை பயன்படுத்திக் கொள்வதில் தோல்வியடைந்தனர் என்றும் அவர் சுட்டிக்காட்டினார். இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் புனிதா சுப்பிரமணியம். மலேசியா மடானி அனைவருக்குமான நல்வாழ்வு. வணக்கம்.

அழைத்து பேச போறீங்க அழைத்து பேசலாம். இப்ப வாங்க நிகழ்ச்சியில் தொடக்கமாக கைலாஷ் கேர் கொண்டு வரும் பாடல் நான் முத்துகுமார் வரிகள்ல ஸ்ரீகுமாரி செயல் வருது.

0: மசாலை உலகில் நம்பிக்கையின் சின்னம், தரம், மனம், சுவை அனைத்து மடங்கு.
1: பாராட்டுக்குரிய நிறுவனமும் கூட.
0: தொண்ணூறாம் ஆண்டிலே
2: ஹாய், வணக்கம். நான் உங்கள் வயலின் இசைக்கலைஞர் எஸ் வி ஹைரிஷ்.

கதிப்பம்மா என்ன மாதிரி பல கலைஞர்களை அறிமுகம் பண்ணியிருக்காங்க. ஒரு வாரமோ கதிப்பம்மால திறமைகள் மட்டும் பேசட்டும்.

0: அண்ணே, அடுத்த வாரம் எங்க வீட்டுல பெரிய விருந்து நடத்த போறோம். பாபா சிறைச்சி மசாலைக்கு ஆர்டர் பண்ணனும். ஸ்டாக் இருக்குல்ல, பத்தாம போயிட போகுது.
1: உண்மைதான், பாபாஸ் பொருளுங்க நிறைய விக்குது. ஆனா பாபாஸ் வாகனங்க தொழிற்சாலையில இருந்து பொருட்களை ஏத்திக்கிட்டு எல்லா இடத்துக்கும் அடிக்கடி வரதால மசாலா பொருட்கள் ரொம்ப புதுசா இருக்கும். பயப்பட வேணாம், எதை வேணும்னாலும் எப்பவும் எங்கேயும் வாங்கலாம்.
0: அப்படின்னா அடுத்த வாரத்துக்கு தேவையான பாபாஸ் பொருட்கள் எப்ப வேணாலும் வாங்கிடலாம், அதானு சொல்ல வரீங்க?
1: நீ சொல்றது சரிதான்.

0: இன்றைக்கு நாம தொடர்ந்து நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம். இன்றைக்கு நாம சொன்னது போல நேர்கள் நீங்களும் அழைத்து பேசலாம் அப்படின்னு சொல்லியிருந்தோங்க. அடுத்ததாக ஒரு நேர் அழைப்பு இருக்காங்க, அவங்களோட தான் நாம பேச போறோம். வணக்கம்மா, யார் அந்த பக்கம்?
1: நான் மகேஸ்வரி பேசுகிறேன். அங்க அஸ்வினிங்களா?
0: இங்க அஸ்வினி தான் இருக்கேன். இன்றைக்கு என்ன சமையல் வீட்டுல?
1: ஐயோ ரொம்ப குழுவுன்னு சிரிக்கிறீங்க, நல்லா இருக்கு உங்க சிரிப்பு.
0: நல்லா இருக்கு. சரி, நீங்க ஐஸ் வச்சிட்டீங்கன்றதுக்காக உங்களுக்கு நான் பாடல் கொடுக்குறேன். என்ன பாடல கேட்க போறீங்க?
1: மின்சார கண்ணால இருந்து உன் பேர் சொல்ல ஆசை கேட்கலாமா?
0: உன் பேர் சொல்ல ஆசை. உங்களுக்கு அந்த பாட்டு வேண்டுமா?
1: எனக்கு, நான் வந்து அவங்க மணிஷாவும் ஹரிதாஸ்க்காக கேக்குறேம்மா.
0: சரி, நிச்சயமா. ஏன் குறிப்பிட்டு அவங்களுக்காக பாடல் கேக்குறீங்க?
1: ஏன்னா அவங்க வந்து இன்னும் கொஞ்ச இன்னும் இந்த ஒரு வாரத்துக்குள்ள திருமணம் ஆக போகுது. அவங்களுக்காக நான் அத்தையும் மாமாவும் கேக்குறோம் உங்களுக்காக.
0: நிச்சயமா நிச்சயமா. உங்ககிட்ட அழைப்பு எடுத்த உடனே நான் உங்கள்ட்ட கேட்டிருந்தேன், என்ன சமையல், நீங்க இன்னும் சொல்லலையே.
1: ஓ, சமையலா? இன்னைக்கு வெளியே போற வேலை இருக்குமா, சமைக்கலமா?
0: சமைக்கலையா? சரி, பரவாயில்ல பரவாயில்ல. அந்த ஓய்வோடு சேர்த்து பாடல கேளுங்க.
1: அவங்க வந்து போட்டேஷன்ல இருக்காங்கம்மா.
0: சரி, நிச்சயமா. நன்றிமா,
1: ரொம்ப நன்றிமா, வாய்ப்பு.

0: இன்றைய இளமை உல்லாசம் அங்கத்தில் நீங்கள் நீங்க அழைத்து எங்களோடு பேசலாம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். பாடல்களையும் தொடர்ந்து நாம கேட்டிருந்தோம். அடுத்ததாக மதன் அழைப்புல இருக்காங்க, அவங்களோட பேசலாம். வணக்கம் மதன், எப்படி இருக்கீங்க?
1: நலமா இருக்கு, நீங்க நலமா இருக்கீங்களா?
0: நிச்சயமா நலமா இருக்கும். சரி சொல்லுங்க, யாருக்காக பாடலை விரும்பி கழிச்சிருக்கீங்க?
1: என்னோட சிஸ்டரோட சன் நாளைக்கு, அவருக்கு 3 வயசு பர்த்டே. அவருக்கு ஒரு பர்த்டே விஷ் சொல்லிட்டு அவருக்கு புடிச்ச பாட்டு வந்து அந்த கருப்பர் பாட்டு, கருப்பரே கருப்பு, அந்த பாட்டு அவருக்காக தான் கேக்குறோம்.
0: நிச்சயமா நிச்சயமா. என்ன உங்க பக்கமா காற்று பலமா அடிச்சிட்டு இருக்கு? என்ன பரிசு கேட்டாரு உங்ககிட்ட?
1: அவரு சின்ன பையன், அவருக்கு வந்து ஸ்பைடர்மேன் ரொம்ப பிடிக்கும். ஸ்பைடர்மேன் கேக்கு, எல்லாம் ஸ்பைடர்மேன் சம்பந்தப்பட்ட டாய்ஸ் அந்த மாதிரி கேட்டிருக்கு.
0: அட்டடா, சரி சரி.
1: பேரு விஸ்வேஷ், நீங்களும் சேர்த்து விஷ் பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும்.
0: நிச்சயமா நிச்சயமா. அவருக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்கள், ரொம்ப மகிழ்ச்சியா எல்லாரும் பிறந்தநாள் கொண்டாடுங்க.
1: நாளைக்குக்கா.
0: சரி சரி சரி, நிச்சயமா நிச்சயமா. நன்றி.
1: ஓகே, தேங்க்யூ, பாய்.

0: சாப்பிட்டா சாப்பிட்டுகிட்டே இருக்க சொல்லுமே.
1: அதுவா
2: என்ன
3: மின்னல்
4: எஃப்எம்.

0: என்னுடைய பேரு சிவபாக்கியம். நான் ஒரு தாதியர்.
1: தாதியர்
0: ஓகே. 42 வருஷமா தாதியரா வேலை செஞ்சு ரிட்டையர் பண்ணி வீட்டுல இருக்கிறேன். குவாண்டான் பஹாங்ல இருந்து கூப்பிடுறேன். எந்த நிகழ்ச்சிக்காக யாருக்கும் வாழ்த்துக்கள் சொல்றதுக்கு இல்ல, ஆனா சந்தோஷமா ஒரு பாட்டு கேட்கணும்னு எனக்கு ஒரு ஆசை. இதான் முதல் முறையா எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு, அதனால தாமா.
1: நிச்சயமாமா, என்ன பாடலை விரும்பி கேட்க போறீங்க?
0: பாடா இருந்தாலும் பரவாயில்ல, நானும் எங்க வீட்டுக்காரர் தான் இந்த வீட்டுல இருக்கோம். பார்த்தேன் மத்த பிள்ளைங்க எல்லாம் கோலம் பொருள் இருக்காங்க. சோ எல்லாரும் நல்லா இருக்கணும்னு சொல்லி நான் வாழ்த்துக்கள் சொல்லிக்கிறேன். அதனால எனக்கு ஒரு சந்தோஷமான ஒரு பாட்டு போட்டா அதுவே எனக்கு சந்தோஷமா.
1: நிச்சயமாமா, நிச்சயமா. ரொம்ப அழகா உங்களுடைய அழைப்பு வந்து எங்களுக்காக விடுத்திருக்கீங்க, ரொம்ப நன்றி. புதிதாக ஏதாவது பாடல் கேட்டு ரசித்ததுண்டா?
0: புதிதாக இட்லி கடையில ஒரு பாட்டு நான் கேட்டேன். இட்லி கடையில ஒரு படத்துல ஒரு பாட்டு, நல்லா அருமையான குடும்பத்து தத்துவ பாடல், அது நல்லா இருந்துச்சு.
1: எத்தனை சாமி வந்ததையா அந்த பாடலா?
0: நன்றி.

0: நிகழ்ச்சியில் தொடர்ந்து நாம நேயர்களோடு பேசிட்டு இருக்கோம். அடுத்ததாக ஒரு நேயர் அழைப்பில் இருக்காங்க, அவங்களோட தான் பேச போறோம். வணக்கம், யார் அந்த பக்கம்? பாடலை விரும்பி கழிச்சிருக்கீங்க?
1: எங்க அண்ணன் புள்ளைக்கு பெரிய படத்துல இருந்து அந்த ஈனா மீனாத்திக்கா அந்த பாட்டம் அந்த பாட்டுக்கா.
0: சரி, அண்ணன் பிள்ளைகள் பேர் எல்லாம் என்ன?
1: ஜீடன், ஒன்னு அமீனா.
0: சரி, ரொம்ப சுட்டி பண்ணுவாங்களா?
1: நன்றி.
0: அடுத்ததா பாடல கேளுங்க.
2: இதே வேலையா போச்சு.

0: இன்றைய இளமை உல்லாச மங்கத்தில் நீர்கள் அழைத்த மோடி பேசிட்டு இருக்காங்க. அடுத்ததாக ஒரு நீர் அழைப்புல இருக்காரு. வணக்கம், யார் பேசுறீங்க?
1: முருகன் பேசுறேங்க.
0: முருகன், சொல்லுங்க சார், என்ன பாடலை யாருக்காக விரும்பி கேட்க போறீங்க?
1: இன்னைக்கு மகளுக்கு திருமண நாளு, அவங்களுக்காக என்ன வாழ்த்து பாடல் போடுங்க.
0: நிச்சயமா நிச்சயமா. மகளுடைய பெயர் என்ன?
1: கவியரசி. வீட்டுக்கார பெயர் வந்து செந்தில்குமார்.
0: நிச்சயமா அவங்களுக்காக பாடலை கேட்கலாம். ரொம்ப நன்றி.
1: நன்றி நன்றிங்க.

0: தொழுகை நேர அறிவிப்பு.
1: நேயர்களே, கோலாலம்பூர் பொறுப்புத்ர ஜெயா மற்றும் அதன் சுற்று வட்டாரங்களில் இன்றைக்கென லொஹர் தொழுகை நேரம் பிற்பகல் மணி 1:14. கோலாலம்பூர் பொறுப்புத்ர ஜெயா மற்றும் அதன் சுற்று வட்டாரங்களில் இன்றைக்கென லொஹர் தொழுகை நேரம் பிற்பகல் மணி 1:14.
2: இளமை புதுமை இனிமை.

இன்றைய இளமை உல்லாச மங்கத்தில் தொடர்ந்து நாம இணைந்திருக்கிறோம். சரி, இப்போ நிகழ்ச்சியின் நிறைவு பகுதிக்கும் நாம வந்தாச்சு. இன்றைக்கு பாத்தீங்கன்னா அடுத்ததாக இசையும் இசையும் மங்கத்தில் உங்களோடு பேச நளினி அச்சுதன் ரூபா அவளோடு காத்துக்காங்க. அவங்களோட நிகழ்ச்சியை கேளுங்க. இப்போ நான் கிளம்புறேன்.

0: கடா நெற்பயிர் விவசாயிகளுக்கான உரம் விநியோகத்தில் கால தாமதம். எஸ்பிஆர்எம் விசாரணைக்கு பிரதமர் உத்தரவு. நேபாள சென்றடைந்தது மலேசிய ஸ்மார்ட் குழு. வணக்கம், சலாம் மலேசியா மடானி. மலேசிய வானொலியின் பிற்பகல் ஒரு மணி முதன்மை செய்திகளுடன் சிவம் தமிழ்ச்செல்வம். இளம் வேளாண் மேம்பாட்டு வாரியம் மாடாவின் கீழ் பதிவு பெற்றுள்ள விவசாயிகளுக்கு உரம் விநியோகத்தில் ஏற்படும் காலதாமதம் குறித்து விசாரணை மேற்கொள்ளுமாறு பிரதமர் டாக்டர் அன்வார் இப்ராஹிம் உத்தரவிட்டுள்ளார். பாதிக்கப்பட்ட விவசாயிகள் மன நிறைவின்மையையும் எதிர்ப்பையும் வெளிப்படுத்தி வழங்கிய குறிப்பானையை தொடர்ந்து இந்த உத்தரவை தாம் வெளியிட்டுள்ளதாக பிரதமர் கூறினார். நேற்று சர்டாங்கில் நடைபெற்ற 2026 மகா கண்காட்சி நிறைவு விழாவில் பேசிய போது பிரதமர் இதனை தெரிவித்தார். இதனிடையே நாட்டின் உணவு உத்தரவாதத்தை உறுதி செய்வதில் வேளாண் தொழில்துறையில் அரசாங்கம் தொடர் கவனம் செலுத்தும். மேலும் அத்துறைக்கு வழங்கப்படும் ஒதுக்கீடுகள் நாட்டின் வேளாண் தொழில்துறை அடைவு நிலை வளர்ச்சிக்கு இணங்க மேம்படுத்தப்பட வேண்டும் என டாக்டர் அன்வார் இப்ராஹிம் வலியுறுத்தினார். வேளாண் சுற்றுலா கண்காட்சி மகா 2026 இம்முறை வேளாண் உணவு உத்தரவாத அமைச்சு இலக்கிட்டிருந்ததை காட்டிலும் அதிகமான வருகையாளர்கள் இருப்பதில் வெற்றி கண்டுள்ளது. August 28 தொடங்கி நேற்று வரையில் நடைபெற்ற அக்கண்காட்சி 4.3 மில்லியன் வருகையாளர்களை பதிவு செய்தது. இதில் 1.7 மில்லியன் பேர் இளையோர் ஆவர். இந்நிலையில் 12 வரை வருகையாளர்கள் எண்ணிக்கை 5 மில்லியனை எட்டக்கூடும் என அதன் அமைச்சர் டாக்டர் முகமது சாபு நம்பிக்கை தெரிவித்தார். உள்நாடு வெளிநாடுகளைச் சேர்ந்த 2000 மேற்பட்ட கண்காட்சியாளர்கள் அதில் இடம்பெற்றுள்ளதாக அவர் கூறினார். மலேசியாவில் ஆண்டு இறுதி வரை போதுமான எரிபொருள் கையிருப்பு இருக்கும் என அரசாங்கம் நம்பிக்கை தெரிவித்துள்ளது. உலகளவில் எரிபொருள் கையிருப்பு குறைந்திருந்தாலும் மலேசியாவின் நிலைமை தற்போது சீராக உள்ளது என்று பிரதமரின் பொருளாதார ஆலோசகர் நூரிஷா முசைன் தெரிவித்தார். எனினும் புவிசார் அரசியல் பதற்றம், முதன்மை கப்பல் போக்குவரத்தில் ஏற்படும் தடைகள் காரணமாக எண்ணெய் விலை உயரக்கூடிய இடர் இருப்பதாக தேசிய பொருளாதார நடவடிக்கை மன்றம் எம்டனின் நெருக்கடி மேலாண்மை செயலகத்தின் தலைவருமான அவர் கூறினார். மலேசியாவின் பேரிடர் சிறப்பு மீட்பு படை ஸ்மார்ட் MAS சுழியம் ஒன்று தற்போது நேபாளத்தில் மாந்தநேய உதவிகள் மீட்பு பணிகளுக்கான ஒருங்கிணைப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்கிறது. நேபாளத்தில் உள்ள மலேசிய தூதரகம் உள்ளூர் அவசரநிலை மேலாண்மை நிறுவனத்துடன் ஒருங்கிணைந்து நடப்பு சூழலின் அடிப்படையில் பணிகள் திட்டமிடப்படும் என்று தேசிய பேரிடர் மேலாண்மை நிறுவனம் நட்மா தெரிவித்தது. ஸ்மார்ட்டின் 11 உறுப்பினர்களும் அதிகாரிகளும் நலமுடன் உள்ளனர். நேற்று TUDM சுபாங் வான்படை தளத்திலிருந்து தேடி மீட்கும் பணிகளுக்கு பயன்படுத்தப்படும் 12.4 டன் எடையுள்ள கருவிகளை கொண்டு சென்ற அக்குழு நேற்று மதியம் கத்மாண்டு சென்றடைந்தது. நாட்டின் செம்பனை தொழில்துறை மனித குரங்குகளின் வாழ்விடத்தை பாதுகாப்பதற்காக 200,000 ரிங்கி நிதி ஒதுக்கியுள்ளதாக தோட்ட தொழில் மூலப்பொருள் அமைச்சர் டாக்டர் நுராயினி அகமட் தெரிவித்தார். மலேசிய செம்பனை பசுமை பாதுகாப்பு அறவாரியம் மூலம் வழங்கப்படும் இந்த நிதி மனித குரங்குகளின் வாழ்விடங்களை இணைப்பதற்காக பாலம் அமைத்தல், வன காவலர்களின் கண்காணிப்பு உள்ளிட்ட நடவடிக்கைகளுக்கு பயன்படுத்தப்படும். எதிர்காலத்தில் மனித குரங்கு பாதுகாப்பு பணிகள் சபாவில் மட்டுமின்றி பாதுகாப்பு தேவைப்படும் பிற பகுதிகளுக்கும் விரிவுபடுத்தப்பட வேண்டும் என டாக்டர் நுராயினி அகமட் தெரிவித்தார். மேலும் அடுத்த வரவு செலவு திட்டத்தில் கூடுதல் நிதி ஒதுக்கீட்டை பரிசீலிப்பதுடன் தனியார் துறை பொதுமக்களின் நிதியுதவியையும் அதிகரிக்க வேண்டும் என அவர் வலியுறுத்தினார். சரவாக்கில் இன்று நண்பகல் வரையில் இரு இடங்களில் காற்றின் தரம் ஆரோக்கியமற்றதாக பதிவாகியுள்ளது. கூச்சிங்கில் காற்றின் தர குறியீடு 235 பதிவான விலை, சிரியாமானில் அது 216 பதிவாகியுள்ளது. மலேசிய காற்று மாசு தர குறியீட்டு முறையின் அகப்பக்கத்தில் 8 மாநிலங்களில் 35 இடங்களிலும், கூட்டரசு பிரதேசத்தின் 3 இடங்களிலும் காற்றின் தரம் ஆரோக்கியமற்றதாக இட்டைப்படுத்தப்பட்டுள்ளது. சரவாக்கில் மிக அதிகமாக 10 இடங்களிலும், ஸ்லாங்கூரில் 6 இடங்களிலும், ஜோஹோரில் 4 இடங்களிலும், நெகரிசம்பிலானிலும் சபாவிலும் முறையே 3 இடங்களிலும், பஹாங் குவாலாலம்பூர் மலாக்காவில் முறையே 2 இடங்களிலும், திருங்கானு புத்ராஜயா லாபுவான் ஆகியவற்றில் முறையே ஓரிடத்திலும் காற்றின் தரம் ஆரோக்கியமற்றதாக பதிவாகியுள்ளது. இவ்வளை நாடு முழுவதும் 20 இடங்களில் காற்றின் தரம் மிதமாக பதிவாகியுள்ளது. இதனிடையே புகை மூட்டச் சூழலில் நடத்தப்படும் எந்தவொரு விளையாட்டுப் போட்டியும் விளையாட்டாளர்களின் உடல் நலத்துக்கும் பாதுகாப்புக்கும் ஊறு விளைவிக்காத வகையில் அரசாங்கம் நிர்ணயித்துள்ள வழிகாட்டுதல்களை பின்பற்ற வேண்டும் என இளைஞர் விளையாட்டு அமைச்சர் டாக்டர் முகமது தௌஃபிக் ஜொஹாரி வலியுறுத்தினார். இயற்கை வள சுற்றுச்சூழல் நிலைத்தன்மை அமைச்சு தொடர்புடைய நிறுவனங்களிடமிருந்து பெறப்படும் தரவுகள் அடிப்படையில் தமது அமைச்சு காற்று மாசு குறியீட்டை தொடர்ந்து கண்காணித்து வருவதாக அமைச்சர் தெரிவித்தார். மேலும் செய்திகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள்.
1: நாட்டில் தொற்றா நோய்களை அதிகரிக்கும் சீனிக்கு எதிரான போர், வார் ஆன் சுகர். தங்கள் தயாரிப்புகளில் சீனி அளவை குறைக்கும் நிறுவனங்களுக்கு ஹெல்தி சாய்ஸ் என்ற அங்கீகாரம். அரசாங்க ஏற்பாட்டிலான அனைத்து நிகழ்ச்சிகளிலும் வழங்கப்படும் பானங்களில் சீனியின் அளவு 50 விழுக்காட்டிற்கு குறைப்பு.
2: 2024-2030 மலேசிய மக்கள் மத்தியில் சீனியை குறைக்கும் வியூக திட்டம்.
1: சீனியை குறைத்து சீரான உடல்நலம் பேணுவோம்.
0: காலஞ்சென்ற நோவே மன்னர் 5 ஹாரல்ட் இறுதிச் சடங்கில் தந்தை சார்பாக பிரிட்டிஷ் இளவரசர் வில்லியம் கலந்து கொள்வார் என பக்கிங்ஹாம் அரண்மனை தெரிவித்துள்ளது. அவருடன் அத்தை இளவரசி ராயலும் இணைவார் என்றும் அது கூறியது. கடந்த 28 நாள் 89 வயதில் காலமான ஹாரல்ட் அனைவராலும் பெரிதும் போற்றப்பட்ட மன்னராக திகழ்ந்த வேளை 35 ஆண்டுகால ஆட்சியில் நோவேயின் நவீனமயமாக்கலில் முக்கிய பங்காற்றியுள்ளார் என்பதும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அன்னாரின் இறுதிச் சடங்கு செப்டம்பர் 9 நாள் ஓஸ்லோ பேராலயத்தில் திட்டமிடப்பட்டுள்ளது. இந்திய திரைப்பட இயக்குநர் ஷவுனாக்சன் புற்றுநோய் 20 கண்டறியப்பட்ட பின்னர் அதனை எதிர்கொள்ளும் வழியாக தனது புதிய ஆவணப்படத்தை உருவாக்க தொடங்கியுள்ளார். 39 வயது ஷவுனாக் இதற்கு முன் இயக்கிய ஆல் தட் பிரீட்ஸ் திரைப்படம் நியூடெல்லியின் மாசடைந்த காற்றால் பாதிக்கப்படும் பறவைகளுக்கு சிகிச்சை அளிக்கும் இரு சகோதரர்களின் பணியை மையமாக கொண்டது. அந்த படம் சன்டான்ஸ் கேன்ஸ் திரைப்பட விழாக்களில் 2022 ஆண்டு முக்கிய ஆவணப்பட விருதுகளை வென்றதுடன் 2023 ஆஸ்கர்ஸ் விருதுக்கும் பரிந்துரைக்கப்பட்டது. புதிய ஆவணப்படத்தில் புற்றுநோய் சிகிச்சை அளித்த தனது அறுவை சிகிச்சை நிபுணரையே முக்கிய கதாபாத்திரமாக அவர் முன்னிறுத்தியுள்ளார். ஜப்பானின் வரலாற்று சிறப்புமிக்க கனாசவா நகரில் கைவினைஞர்கள் மதுபானங்களை குளிர்விக்க பயன்படுத்தப்படும் மிக தெளிவான உயர்தர பனிக்கட்டிகளை கவனமாக தயாரித்து வருகின்றனர். குராமோதோ ஐஸ் நிறுவனம் இஷிகவா பகுதியில் 100 ஆண்டுகளுக்கு மேலாக செயல்பட்டு வரும் நிறுவனமாகும். இங்கு தயாரிக்கப்படும் சிறப்பு பனிக்கட்டிகள் அமெரிக்கா முதல் ஆஸ்திரேலியா வரை பல நாடுகளில் உள்ள பிரபல மதுபான கூடங்களுக்கு ஏற்றுமதி செய்யப்படுகிறது. இந்த பனிக்கட்டிகள் சாதாரண பனிக்கட்டிகளை விட மெதுவாக உருகுவதால் மதுபானத்தின் சுவையை நிறுத்து போகாமல் பாதுகாப்பாக கூறப்படுகிறது. ஒரு கனசதுர பனிக்கட்டிக்கு சுமார் 200 யென் வரை வாடிக்கையாளர்கள் செலுத்துகின்றனர். விளையாட்டு அமெரிக்க பொது டென்னிஸ் போட்டி. உபசரணை நாட்டின் கொகோகாவ் ஸ்பெயினின் கிறிஸ்டினா மொஸ்காவை வீழ்த்தி 4 சுற்றுக்கு முன்னேறினார். 23 வயது வெற்றியாளரான அவர் உலகத்தர வரிசையில் 40th இடத்தில் உள்ள மொஸ்காவை 88 நிமிடங்களில் 6-3 6-4 என்ற செட் கணக்கில் தோற்கடித்தார். கெடா நெற்பயிர் விவசாயிகளுக்கான உரம் விநியோகத்தில் காலதாமதம், எஸ்பிஆர்எம் விசாரணைக்கு பிரதமர் உத்தரவு. நேபாள சென்றடைந்தது மலேசிய ஸ்மார்ட் குழு. இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் மோகனா அருட்சோதி. மலேசியா மடானி, அனைவருக்குமான நல்வாழ்வு. வணக்கம்.

நேர்களில் ஒரு அன்பான வணக்கம். இசையும் இசையும் தொகுப்பில் சந்திக்கிறோம். அடுத்த ஒரு மணி நேரத்திற்கு புதிய பாடல்களை உங்களுக்காக கொண்டு வந்து சேர்க்க போறோம். உங்களின் இன்றைய மதிய நேர பொழுது மின்னலின் பாடல்களால் அழகாக போகுதுங்க. இசையும் இசையும் இந்த இசையோடு உங்கள் இதயமும் இணையட்டும். மாலை 4 மணி வரைக்கும் பேசலாம் உங்களோடு. நான் நளினி அச்சுதன்.

0: காலங்கள் மாறலாம், ஆனால் லிங்கம் தயாரிப்புகளின் தரம் அப்படியே தான். அன்று போல் இன்றும் இனி என்றும்
1: மறுபெயர் மகாலிங்கம்மா.
2: வெளியே போறோம் வெளியே போறேன்னு பேசிக்கிட்டே இருக்கீங்க, இன்னும் போகலையா? நேரம் ஒதுக்கி போயிட்டு வாங்க. இது உங்கள் மின்னலப்பன்.

மதிய நேரம் உணவுக்கான நேரம் ஆரோக்கியமான உணவாக தேர்ந்தெடுத்து சாப்பிடுங்க. வீட்டில் சமைக்கக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும் போது சமைத்து சாப்பிடுவது, குடும்பத்தோடு உட்கார்ந்து அப்படியே உணவை பகிர்ந்து சாப்பிடுவது அப்படிங்கிறது குடும்ப அந்த உறவு இருக்கு இல்லையா, அந்த குடும்ப உறவு பாசம் எல்லாத்தையுமே வலுப்படுத்தும். அப்படி வாய்ப்பு இல்லை அப்படின்னு நினைக்கும் போது என்ன பண்ணுறது, சிலர் என்ன நினைப்பாங்கன்னா அந்த சனி ஞாயிற்றுக்கிழமைகளில் மட்டும் எனக்கு ஒரு ஓய்வு கொடுங்க, வெளியில் போய் சாப்பிடலாம் அப்படின்னு கூட நினைப்பீங்க. அந்த மாதிரி போய் சாப்பிடும்போது இந்த நீங்கள் வந்து இந்த சமூக வலைத்தளங்களில் சிலர் வந்து தேடி பார்ப்பாங்க, நிறைய பேர் அங்கே போயிட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது அந்த காணொலிகளை பார்த்துட்டு ரொம்ப மனசு, ஓ அப்பா இந்த இடத்துக்கு போய் சாப்பிட்டா நல்லா இருக்குமோ அப்படின்னு நினைப்பீங்க. ஆனால் அந்த மாதிரி போய் சாப்பிடும் போது நீங்கள் கொஞ்சம் அந்த பயனர்களின் கருத்து பதிவு இருக்கும் இல்லையா, அந்த ரிவ்யூ அப்படின்னு சொல்லுவாங்க, அதெல்லாம் கொஞ்சம் படித்து பாருங்கள். இது வந்து உணவகத்துக்கு மட்டும் பொருத்தமல்ல, மற்ற எல்லாத்துக்குமே தான். ஒரு பொருள் வாங்குறதா இருந்தாலும் கூட, ஆன்லைனில் நீங்கள் ஒரு பொருள் வாங்குறதா இருந்தாலும் இந்த மாதிரியான ரிவ்யூஸ் இருக்கும், இது எல்லாத்தையும் படித்து பாருங்கள். ஏதாவது ஒரு இடத்துக்கு போய் தங்க போகிறீங்க, தங்கும் விடுதி பார்க்க போகிறீங்க, அங்கே ரிவ்யூ இருக்கும், அங்கே படித்து பாருங்கள். இதெல்லாத்தையும் படித்து பார்த்து நீங்கள் பார்க்கும்போது மற்றவர்களின் கருத்து எப்படி இருக்கு, நாம இந்த இடத்துக்கு போகலாமா இல்லையா, இல்லை இந்த பொருளை வாங்கலாமா இல்லையா அப்படிங்கிற ஒரு தெளிவு, ஏறக்குறைய ஒரு 80 விழுக்காடாவது அந்த தெளிவு நமக்கு கிடைக்கும். சரி, இன்றைக்கு ஞாயிற்றுக்கிழமை என்னங்க பண்ணிட்டு இருக்கீங்க, என்ன செய்துட்டு இருக்கீங்க, சமைச்சாச்சா இல்ல வெளி சாப்பாடா, இன்றைக்கு காலையிலேருந்து ஏதாவது நகைச்சுவையா ஏதாவது நடந்துச்சா வீட்டில், என்ன ஏது அப்படிங்கிறத கூப்பிடுங்க, நாமும் பேசலாம். நீங்க அழைக்க வேண்டிய எண்கள் 3-2-2-8-2-5-7-3-3 அல்லது 4-7-6-8. என்ன கதை நடந்திருக்கு கொஞ்சம் சொல்லுங்க கேட்க.

0: for my people.
1: மசாலை உலகில் நம்பிக்கையின் சின்னம் தரம் மனம் சுவை அனைத்து மடங்கு
2: பாராட்டுக்குரிய நிறுவனமும் கூட
3: 90ஆம் ஆண்டில்
4: செய்திடும் வேளையில் நான் மனம் மகிழ்ந்திடுவேன். பண்டி சுமையிலும் மகிழ்வா என்றார்
5: நாட்டின் உண்மையான வளம் அதன் மக்களின் நல்வாழ்வு. ஒரு தேசத்தின் உண்மையான வலிமை அதன் ஒற்றுமை. நாம் பல மொழிகள் பேசலாம், பல பண்பாடுகளை பின்பற்றலாம், ஆனால் நமது கனவு ஒன்றே, வளமான அமைதியான மகிழ்ச்சியான மலேசியா. இந்த தேசிய தினத்திலும் மலேசிய தினத்திலும் ஒற்றுமையை போற்றுவோம், வளமான எதிர்காலத்தை உருவாக்குவோம். மலேசியா மடானி, வளமே வாழ்வின்பம்.

சாய் அபியங்கர் மற்றும் குழுவினர் கொண்டு வந்த பாடல். அதே நேரம் இப்போது பிற்பகல் மணி 1:33. சரி, ஞாயிற்றுக்கிழமைகளில் இரவு இல்லைங்க, மதியம் 2:15 ஒரு நேயரின் குரல் உங்களுக்காக ஒளியேறும், அது உங்களுக்கு தெரியும். 30 நிமிட நிகழ்ச்சி இது. ஒரு அறிவிப்பாளர் மாதிரி நீங்கள் நிகழ்ச்சியை வழி நடத்தணும், பேசணும் பாடல்கள். அதுக்கப்புறம் இந்த பாடல்களுக்கு இடையில் நீங்கள் என்ன பேச போகிறீங்களோ அதற்கான தலைப்பை நீங்களே தேர்ந்தெடுத்து தமிழில் தட்டச்சு செய்துக்கணும். அதுக்கப்புறம் 1 நிமிட குரல் பதிவு, உங்களுடைய அந்த ஸ்கிரிப்ட் இருக்கு இல்லையா, அதை 1 நிமிடத்திற்கு குரல் பதிவு செய்து எங்களுக்கு அனுப்பி வைக்க வேண்டும். நிறைய பேர் கேட்குறீங்க இதில் நாங்கள் எப்படி பங்கெடுக்கிறது, நாங்கள் எப்படி பேசுறது அப்படின்னு கேட்குறீங்க. அதை தான் இப்போ நாங்கள் உங்களுக்காக சொல்லிக்கிட்டு இருக்கோம். எங்கே அனுப்பணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா storybox.minnal@gmail.com இந்த மின்னஞ்சல் முகவரிக்கு நீங்கள் உங்களுடைய குரல் பதிவையும், நீங்கள் தட்டச்சு செய்து வச்சிருக்கீங்களா அதையும் சேர்த்து, அந்த எழுத்து படிவம் அதையும் சேர்த்து, உங்களுடைய சுய விவர குறிப்பு எல்லாத்தையும் இணைத்து அனுப்பி வச்சுருங்க. சுய விவர குறிப்பு அப்படின்னா என்ன வேணும்னா, எங்களுக்கு உங்களுடைய பெயர், தொழில், கைபேசி எண், அரசாங்க ஊழியராக இருந்தால் அனுமதி கடிதம் ரொம்ப அவசியம். நீங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டீங்கன்னா நிகழ்ச்சிக்கு நிச்சயமாக தயாரிப்பாளர் வந்து உங்களை அழைத்து பேசுவாங்க, சரிங்களா. இன்றைக்கு 2:15 நிகழ்ச்சியை கேளுங்க. ஏறக்குறைய உங்களுக்கு அந்த கட்டம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். அதுக்கப்புறம் நீங்களும் ஆர்வப்பட்டீங்கன்னா நிச்சயமாக நீங்கள் எங்களுக்கு எழுதி அனுப்பலாம், உங்களுக்கு குரல் பதவியும் சேர்த்தே அனுப்புங்க.

0: காலங்கள் மாறலாம், ஆனால் லிங்கம் தயாரிப்புகளின் தரம் அப்படியே தான். அன்று போல் இன்றும் இனி என்றும்
1: மறுபெயர் மகாலிங்கம்மா.
2: மின்னல்ல வந்து 2026 இருந்து நீங்க எல்லாம் எல்லா சீனியர் சிட்டிசன்ஸ் சிறு வயசுக்காரங்க எல்லாத்தையுமே ரொம்ப சந்தோஷப்படுத்துறீங்கம்மா, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த மாதிரி நிகழ்ச்சிகளை கேட்கும் போது நம்மளோட மனசுல எவ்வளவு பாரம் இருந்தா கூட அதெல்லாம் எங்கேயோ பறந்து போயிருந்த. மின்னல்ல வேலை செய்யற அத்தனை பிள்ளைங்களுக்கும் நான் ரொம்ப நன்றி சொல்றேன். அவங்க எல்லாம் நீண்ட ஆயுளோட ஆரோக்கியத்தோட நல்லா இருக்கணுமா.

0: ஹலோ, வணக்கம் நந்தினி.
1: வணக்கம், சொல்லுங்க.
0: நான் கோகிலா பேசுறேன், தைப்பேங்கல இருந்து.
1: சொல்லுங்க கோகிலா, ஞாயிற்றுக்கிழமை எப்படி போயிட்டு இருக்கு?
0: எனக்கு கொஞ்சம் சேடா போய்கிட்டு.
1: ஏங்க?
0: எனக்கும் என்னோட மாமாவுக்கும் கொஞ்சம் பிரச்சனையா இருந்துச்சு. அவர் என்கிட்ட பேச மாட்டாரு.
1: மாமா?
0: ஆஹா,
1: சரி.
0: அவருக்காக ஒரு கவிதை சொல்லி அவர் மனசை கன்வின்ஸ் பண்ணலான்னு இருக்கேன்.
1: பண்ணலாமே, சொல்லுங்க. மாமா பேர் என்ன?
0: மாமா பேரு ஆனந்த ஜோதி.
1: சொல்லுங்க.
0: யார் என்ன சொன்னாலும் பரவாயில்லை, வாழ்வோ சாவோ, இந்த ஜென்மத்தில் என் அன்பும் காதலும் அது உன்னோடு மட்டும்தான். இந்த கவிதையை டைப்பிங் எம்பிடில வேலை செய்யற மாமா ஆனந்த ஜோதிக்காக ஸ்பெஷலா டெடிகேட் பண்றேன். ஐ அம் சாரி மாமா.

0: வணக்கம்.
1: வணக்கம் மின்னலம்.
0: வணக்கம்ங்க, யாருங்க?
1: வணக்கம், ரீனா காஜாங்ல இருந்து பேசுறேன்.
0: சொல்லுங்க ரீனா.
1: டாட்டருக்கு இன்னைக்கு பர்த்டே, 12 வயசு. அவங்களுக்கு வாழ்த்துக்கள் சொல்லணும்.
0: சொல்லுங்க.
1: அவங்க இன்னைக்கும் சீரும் சிறப்புமா நல்லா இருக்கணும், நல்லா படிச்சு. அவங்க ரொம்ப ஆசைப்படுவாங்க டேக்வாண்டோல வந்து மெடல் எடுக்கணும்னு. சிங்கப்பூர் வரைக்கும் போயிட்டாங்க. இன்னும் மேலும் மேலும் அவங்க போயிட்டு இன்னும் நல்ல பதக்கம் எடுக்கணும்னு அவங்களுக்கு வாழ்த்து சொல்லிக்கிறேன். பரிசை வேற வருது, ஓசா பரிசை, அதுலயும் நல்லா தேர்ச்சி பெறணும்னு அம்மா நான் வாழ்த்துக்கள் சொல்லிக்கிறேன் அவங்களுக்கு.
0: அம்மா நீங்க மட்டும் வாங்க, நாங்களும் சேர்ந்து வாழ்த்து சொல்றாங்க. உங்க மகன் பேர் என்ன?
1: அவங்க பேரு ஜெய்ஸ்ரீ குமரன்.
0: ஜெய் ஸ்ரீகுமரன், எப்போதுமே சிறந்ததே ஜெய்ஸ்ரீக்கு கிடைக்கணும். வாழ்த்து.
1: நன்றி.
0: நன்றிங்க.
1: ஓகே, பை பை.

உங்கள் வீட்டில் தொலைக்காட்சியில் மின்னல் FM கேட்கணுமா? புரியுது புரியுது, இதோ வந்துட்டோங்க. ஸ்மார்ட் டிவி இருக்கா? ஆர்டிஎம் கிளிக் பதிவிறக்கம் செய்யுங்க. ரேடியோன்னு ஒண்ணு பாப்பீங்க, அதை கிளிக் பண்ணுங்க. அங்க மின்னல் FM உங்கள் கண்கள்ல படும். அப்புறம் என்னங்க, சிக்கல் சரியாச்சு.

வணக்கம். சலாம். மலேசியா மடானி மலேசிய வானொலியின் பிற்பகல் 2 மணி செய்திகளுடன் சிவம் தமிழ்ச்செல்வம். தமக்கும் பிரதமர் டத்தோ ஸ்ரீ அன்வார் இப்ராஹிமுக்கும் இடையே கருத்து வேறுபாடு நிலவுவதாக கூறப்படுவதை துணை பிரதமர் டத்தோ ஸ்ரீ டாக்டர் அஹமத் அசாஹித் அமிடி மறுத்தார். மாறாக தேசிய முன்னணி நடப்பு தவணை முடியும் வரை நாட்டின் நிலைத்தன்மை நீடித்திருப்பதை உறுதி செய்யும் கடப்பாட்டை கொண்டிருப்பதாக அவர் கூறினார். குறிப்பாக அமைச்சரவை உட்பட அரசாங்கத்தின் அதிகாரப்படி கூட்டங்களில் பிரதமருடன் கலந்து கொள்வதில் தமக்கு எந்த சிக்கலும் இல்லை என அவர் குறிப்பிட்டார். மற்றொரு நிலவரத்தில் சரவாக்கில் மேக விதைப்பு நடவடிக்கை காற்று மேக நகர்வின் அடிப்படையில் தொடர்ந்து மேற்கொள்ளப்படும். புகை மூட்டத்தை கட்டுப்படுத்தும் வகையில் இந்நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என புறநகர் வட்டார மேம்பாட்டு அமைச்சருமான டத்தோஸ்ரீ டாக்டர் அஹமத் அசாஹித் தெரிவித்தார். வானிலை ஆய்வுத்துறை மெட்மலேசியா ஆலோசனையின் அடிப்படையில் அது செயலாக்கப்படும் என்றார் அவர். ஆக்கிரமிக்கப்பட்ட மேற்கு கரையில் இஸ்ரேலிய இராணுவத்தால் கொல்லப்பட்ட அமெரிக்க குடிமக்களின் உறவினர்கள் உட்பட பாலஸ்தீனிய அமெரிக்கர்களை இஸ்ரேலுக்கான அமெரிக்க தூதர் மைக் ஹெகபே சந்தித்ததாக ராய்ட்டர்ஸ் குறிப்பிட்டுள்ளது. அங்கு யூத தரப்பு மேற்கொள்ளும் தாக்குதல்களை அமெரிக்காவின் நட்பு நாடுகள் உட்பட பல நாடுகள் கண்டித்து வருகின்றன. அந்த வன்முறை தொடர்பில் பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாஹுவின் அரசாங்கத்தை வாஷிங்டன் விமர்சிக்கவில்லை. எனினும் குற்றவாளிகள் மீது வழக்கு தொடரப்பட வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளது. பெரு அரசாங்கம் குற்ற குழுக்களுடன் தொடர்புடைய கைதிகள் அடைக்கப்பட்டுள்ள 5 உயர் பாதுகாப்பு சிறைகளில் 60 நாட்களுக்கு அவசர நிலையை அறிவித்துள்ளது. இந்த நடவடிக்கை தக்னாவில் உள்ள ஷலாபல்கா, பேஸ்கோவில் உள்ள கோஷா மார்சா, லீமாவில் உள்ள மேகுவல் கேஸ்ட்ரோ கேஸ்ட்ரோ ஆங்கன், லா லிபாத்திடி உள்ள த்ரூஜோ வெரனோஸ் ஆகிய சிறைகளை உள்ளடக்கியுள்ளன. அவசர நிலை காலத்தில் சிறைகளுக்குள் சட்ட ஒழுங்கை பெரு தேசிய காவல்துறை ஆயுத படைகளின் ஆதரவுடன் பராமரிக்கும். விளையாட்டு சூப்பர் லீக் கார்பந்து. நேற்று சொந்த இடத்தில் பினாங் எஃப்சிக்கு எதிரான ஆட்டத்தில் மதிப்புமிக்க 3 புள்ளிகளை பெற தவறியது ஏமாற்றத்தை தந்துள்ளதாக தெலுங்கானு எஃப்சி தலைமை பயிற்றுநர் முகமது நஃபூசி ஜாயின் ஒப்புக்கொண்டார். தனது அணியினர் நம்பிக்கையூட்டும் ஆட்டத்தை வெளிப்படுத்தவில்லை என்றும் கிடைத்த வாய்ப்புகளை பயன்படுத்திக் கொள்வதில் தோல்வியடைந்தனர் என்றும் அவர் கூறினார். இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் மோகனா அருச்சோதி. மலேசியா மடானி அனைவருக்குமான நல்வாழ்வு. வணக்கம்.

பிற்பகல் 2 மணிக்கான செய்திகளையும் நம்ம கேட்டுட்டு வந்துட்டோம். பிற்பகல் 2:15 ஒரு நேயரின் குரல் உங்களுக்காக ஒளியேறப்போகுது. இன்றைக்கு வளம் ரோசா தமிழ் பள்ளியின் ஆசிரியர் தமிழரசி உங்களோடு பேச போறாங்க. அவங்களுடைய குரல் தான் இன்றைக்கு நேயரின் குரலாக ஒளியேறப்போகுது. அவருடைய தேர்வு பாடல்கள் ஆக 2:15 நிகழ்ச்சியோடு இணைந்திருக்க மறக்காதீங்க. அதுவரையில் நம்ம இடைவெளி பாடல்களை கேட்டு ரசிக்கலாம்.

0: மின் நல்ல ஃபேம் இளமை புதுமை இனிமை. நேரம் பிற்பகல் மணி 2:15.
1: அன்பு வணக்கம். அன்பான நேர்களே, மீண்டும் மற்றும் ஒரு நேயரின் குரல் நிகழ்ச்சியில நாம இணைந்திருக்கின்றோம். இன்றைக்கு உங்களை காப்பாறுல இருந்து வலம்பு ரோசா தமிழ் பள்ளியுடைய ஆசிரியர் சந்திக்க காத்துட்டு இருக்காங்க. யார் அப்படின்னு தானே கேக்குறீங்க. நிகழ்ச்சியின் கடைசியில தான் அவங்க பேரை சொல்லுவாங்களாம். அதனால முதல்ல நிகழ்ச்சிக்கு போலாமா, வாங்க.

மின்னல் நேயர்களே, அனைவருக்கும் என் அகம் நிறைந்த வணக்கத்தினை பதிவு செய்ய விழைகிறேன். ஒரு நேயரின் குரல் அங்கத்தில் அடுத்த அரை மணி நேரம் உங்களோடு பயணிக்க வாய்ப்பு வழங்கிய மின்னல் பண்பலைக்கு நெஞ்சார்ந்த நன்றி மலர்களை சமர்ப்பிக்கின்றேன். நன்றி மின்னலே. எல்லாரும் ஏதோ ஒரு கருப்பொருளை தேடி பிடித்து இந்த அரை மணி நேரத்தை நிறைவு செய்திருப்பார்கள். நான் மாறுபட்ட கோணத்தில் யோசித்தேன். என்னை பற்றிய விடயங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ள நினைத்து இப்படி அமைத்திருக்கின்றேன். நீங்களும் என்னோடு இணைந்து பாடல்களையும் ரசிப்பீர்கள் என்ற நம்பிக்கையோடு தொடங்குகிறேன். 1972 மே மாதம் 8 நாள் அந்த சீப்பீல்டு தோட்டமே சம்பளம் வாங்க தோட்ட அலுவலகத்தில் கூடியிருந்த தருணம். 6 பிள்ளைகளின் பசியினை போக்க பிரசவ வலியையும் பொருட்படுத்தாத அந்த தாய் அடுப்பங்கரையில் சமைத்துக் கொண்டிருந்த தருணம். நான் பொறுமை இழந்து பூமியை எட்டி பார்த்த நேரம் அது. மிகவும் சாதுரியமாக தாம் கட்டியிருந்த கைலியில் என்னை பிடித்து என் உயிரை உயிர்ப்பித்த தாயவர். இந்த சூழலுக்கான ஒரு பாடலை கேட்டு மகிழ்வோம் நேயர்களே. அழகிய கண்ணே உறவுகள் நீயே, உதிரி பூக்கள் படத்திலிருந்து இடம்பெற்ற பாடலை நாம் அடுத்து கேட்போம்.

என்னுடைய உடன் பிறப்புகள் என்மருடன் மகிழ்ச்சியாக காலம் நகர்ந்து கொண்டிருந்தது. எங்கள் குடும்பத்தில் மொத்தம் 9 பேர். எங்கள் வீட்டில் ஒரே ஆண் வாரிசு, என் அண்ணன். 5 பெண் பிறந்தால் அரசனும் ஆண்டி என்பார்கள். நாங்கள் 8 பெண் பிள்ளைகள். அட்டகாசத்திற்கு கேட்கவா வேண்டும்? வசதி இல்லாவிட்டாலும் எங்களுக்குள் ஒற்றுமை, மகிழ்ச்சி, சின்ன சின்ன சண்டை, சமாதானம் என அன்பு எங்களை ஆக்கிரமித்திருந்தது. இதோ தொடர்கின்றது என்னுடைய 2 பாடல். பச்சை கிளிகள் தோளோடு இந்தியன் படத்தில் இடம்பெற்ற பாடல். இதோ கேட்டு மகிழுங்கள்.

பள்ளி வாழ்க்கை என்னை கெட்டிக்காரி என படம் பிடித்து காட்டியது. எனது 7ஆம் வயதில் தோட்டத்தில் உள்ள அண்ணன்களின் உதவியால் பொங்கல் நிகழ்ச்சியில் பாடும் வாய்ப்பும் கிட்டியது. எனக்கு பாடவும் வரும் என்பதனை உணர்த்தியவர்கள் அவர்கள். பிறகு என்ன, அடுத்தடுத்த ஆண்டுகளும் பாடினேன். இன்று நினைத்தாலும் மனம் இனிக்கிறது. பாடும் திறமை அம்மா அப்பாவிடம் இருந்து வந்தது என்பதனை இங்கே நிச்சயம் நான் பதிவு செய்ய வேண்டும். இடைநிலை பள்ளியில் பாதம் பதித்த வேளை பாடம், ஓட்டம், விளையாட்டு, கல்வி சார்ந்த போட்டிகள், தேவார போட்டி என அனைத்தும் என் வசப்பட்டிருந்தன. மகிழ்ச்சி கடலில் மூழ்கி இருந்த காலம் அது. சூழலை சொல்லிவிட்டேன், அடுத்து பாடல் தானே.

பள்ளி முடித்து தற்காலிக ஆசிரியர் பணியில் சேர்ந்தேன். ஆசிரியர் பயிற்சி கல்லூரியில் கல்வியை தொடங்கிய தருணம் எனக்கு ஒரு வயதில் மகன் ரவிவர்மா. ஆசிரியர் பயிற்சி கல்வியை முடிப்பதற்குள் பல சவால்களை எதிர்நோக்க வேண்டியிருந்தது. அனைத்தையும் தாண்டி நிரந்தர ஆசிரியராக பொறுப்பேற்றேன். 4 பிள்ளைகளை பெற்றேன். நான் பெறாத பிள்ளைகள், அதாவது என்னுடைய மாணவர்கள், ஆயிரக்கணக்கில் உள்ளனர். ஆசிரியர் பணியை எனக்கு பிடித்த பணியாக மாற்றிக்கொண்டேன். ஏன் இப்படி சொல்கிறேன் என்ற கேள்வி உங்கள் மனத்தில் தோன்றியிருக்கும். இடைநிலை பள்ளி படிப்பை முடிக்கும் தருவாயில் தோழிகளுடன் சென்று கொண்டிருக்கும் போது என் தோழிகள் சிலர் ஆசிரியராக வரவேண்டும் என கூறினர். ஆசிரியராக மாட்டேன் என்று சொன்னவள் நான். இன்று அந்த பணியை ஆத்மார்த்தமாக செய்து வருகின்றேன். தடையில்லை ஓடு என்ற பாடல் ராட்சசி படத்திலிருந்து ஒலிக்கின்றது, எனக்கு பொருத்தமாக இருக்கும் என்று நினைக்கின்றேன். பல தடைகளையும் கடந்து இன்றளவும் மாணவர்களை முன்னேற்ற வேண்டும் என்ற வேட்கையோடு பணிபுரியும் ஆசிரியர்களுக்கு இந்த பாடல் சமர்ப்பணம்.

பிறந்தாலே படிப்பு என்பது ஓரளவு இருந்தால் போதுமானது என்று நினைக்கின்ற காலத்தை கடந்துவிட்டோம் என்பதனை எனது பட்டப்படிப்பு உறுதி செய்தது. ஒவ்வொரு பெண்ணும் கல்வி பயணத்தை தொடர்ந்து மேற்கொள்ள வேண்டும் என்ற வேட்கையோடு செயல்பட வேண்டும். அந்த பெண்களுக்காக இப்பொழுது ஒரு பாடலை நாம் கேட்போம். போகிறேன் நான் போகிறேன், 36 வயதினிலே என்ற படத்திலிருந்து வந்த பாடல் இது.

0: சிதிம காலம் எப்படி அமைய போகின்றதோ என்ற கவலை இல்லை எனக்கு. பிள்ளைகளின் துணையோடு காலம் வாழ்க்கையை வழி நடத்தட்டும், இறையருள் நிறைந்து இருக்கட்டும். என்னை பற்றி சொல்லிவிட்டேன், பாடல்களையும் தந்துவிட்டேன். என்னோடு பயணித்த உங்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றி மலர்களை சமர்ப்பித்து விடைபெறுகிறேன். அடடா, என் பெயரை சொல்ல மறந்துவிட்டேனே. ஆம், நான் காப்பாறைச் சேர்ந்த ராசி தமிழரசி. உங்களிடமிருந்து அன்போடு விடைபெறுகிறேன் நேயர்களே. நன்றி, வணக்கம்.
1: நேயரின் குரல் நிகழ்ச்சியை தாங்க இது வரைக்கும் கேட்டீங்க. இந்த நிகழ்ச்சியை தயாரிச்சவங்க பொன்கோகிலம்.
2: நீ நல்ல ஃபேம், இளமை, புதுமை, இனிமை.

டைம் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கின்றோம். வியட்நாமில் நடைபெற்ற 73rd உலக அழகி போட்டியில் மலேசிய நாட்டு பிரதிநிதியான தனுஷியா ஷெட்டி 3rd இடத்தை பிடித்து வெற்றி வாகை சூடியிருக்காங்க. இவங்களுடைய இந்த வெற்றி பார்த்தீங்கன்னா 1998 உலக அழகி போட்டியில் லீனா தியோ படைத்த மலேசியாவின் சாதனையை 28 ஆண்டுகளுக்கு பிறகு தனுஷியா சமன் செய்திருக்காங்க. சுமார் 111 நாடுகளைச் சேர்ந்தவர்கள் இந்த அழகி போட்டியில் பங்கெடுத்திருக்காங்க என்பது குறிப்பிடத்தக்கது. ஆங்கில ஆசிரியரான தனுஷியா தனக்கு ஆதரவு அளித்த மலேசியர்கள் அனைவருக்கும் மனமார்ந்த நன்றியை சொல்லியிருக்காங்க. தனுஷியா டீச்சர், உங்களுக்கு நாங்கள் இங்கிருந்து வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவிச்சுக்கிறோம். அதோட ஒரு பாடலையும் உங்களுக்காக அனுப்பி வைக்கிறோம்.

0: லிங்கம்ஸ்
1: சுவையான மசாலை, லிங்கம்ஸ் மசாலை தான்.
2: உன்னிறமாய் புரியும் லிங்கம்ஸ் அப்பளம், முழு உளுந்து லிங்கம்ஸ் ஊறுகாய் வகைங்க.
0: லிங்கம்ஸ்
3: டேஸ்டே தனி.
4: ஆஹா என்பார்கள், ஓஹோ என்பார்கள், லிங்கம்ஸ் சுவைத்த எல்லாரும்.
5: அன்றும் இன்றும் இனி என்றும் குடும்ப மகிழ்வின் உச்சம்.
6: அன்று போல் இனி என்றும் லிங்கம்ஸ் தயாரிப்புகள் உங்கள் சமையலின் சுவை சேர்க்கட்டும்.
4: நம்பிக்கையின் மறுபெயரால் பலம் வரும் லிங்கம்ஸ் தான்.
0: லிங்கம்ஸ்.
7: அண்ணே ஒரு தோசை எடுத்து.
8: ஹலோ, ஹாய், எப்படி நீ இருக்க? இவ்ளோ நாளாச்சு.
7: மெதுவா சுத்தி இவ்ளோ பேர் இருக்காங்க.
8: மெதுவா பேசினா அங்க வரைக்கும் கேக்கணும்ல. யுஎஸ்ல இருந்து கால் பண்ணிருக்காங்க. சொல்லடி,
7: திருத்த முடியாது.
8: இப்படி ஆச்சு.
7: ஏங்க, ஹலோ, இது பொது இடம், கொஞ்சம் சத்தத்தை குறைய வச்சு கேளுங்க.
8: என்னங்க, நீங்க பாட்டுக்கு உங்க வேலையை பாருங்க, நான் சத்தமா வச்சா உங்களுக்கு என்ன வந்துச்சு?
7: பக்கத்துல குழந்தை அழுதுங்க, கொஞ்சம் குறைச்சு வைங்க.
8: ஐயோ, இப்ப இந்த உலகத்துல நான் சத்தமா வச்சு கேக்குறது மட்டும் தான் பிரச்சனையா என்ன?
7: பொது இடத்துல நம்ம சுயமரியாதைய பாத்துக்க வேண்டியது நம்மளோட பொறுப்புங்க.
8: நாம ஒரு ஆள் தானே நினைக்காம இந்த உலகத்துல மத்தவங்களும் சுத்தி இருக்காங்கன்றத மறந்துட வேண்டாம்.
7: இப்படிக்கு
8: மின்னல் எஃப்எம்.

0: நன்றி உணர்வு மலேசியர்களின் அழகு.
1: நான் வந்து நன்றி சொல்றதுன்னா நம்மளோட மலேசியா காவல் படைக்கு தான் சொல்லணும். மகனை வந்து ஸ்கூல்ல விட்டுட்டு வரும்போது இந்த ஹாஸ்பிட்டல் கிளைங் இருக்கும் பாருங்க, அந்த ஹோல் ரோடே வந்து ரொம்ப ஜேமா இருக்கும். வந்துட்டு இருக்கும் போது என்னோட கார் வந்து நடுவுல ஜேம் ஆகி நின்றுச்சு. நின்றுட்டோன்னே எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல, பின்னால எல்லாம் ஹார்ன் அடிக்கிறாங்க. டக்குன்னு பக்கத்துல ஒரு மோட்டோ வந்து நின்னோட டிராபிக் போலீஸ், அப்புறம் வந்துட்டு நின்றுட்டு போன் கிளம்ப போன் போலீஸை தொழுவோம் போலீஸை பந்து அப்படின்னாரு பாருங்க. நான் சொன்னேன் இல்ல என் கார் வந்து ஜேம் ஆயிடுச்சு அப்படின்னு. அவரு உடனே மோட்டர் பார்க் பண்ணிட்டு இறங்கி பின்னால இருக்கிற கார் எல்லாம் விலக்கி விட்டுட்டு காரை தள்ளி ஓரமா வச்சாரு. பக்கத்துல நின்று எல்லாம் பாத்துட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு ஸ்டார்ட் பண்ணோட கார் ஸ்டார்ட் எடுத்துருச்சு. அவ்வளோ ஒரு கைண்டான ஆபீசர்ஸ் வந்து இருக்காங்க அப்படின்றது வந்து அன்னைக்குதான் நான் வந்து ரியலைஸ் பண்ணேன்.
0: மலேசியராய் ஒன்றிணைவோம். தேசிய தின வாழ்த்து.

வணக்கம். சலாம் மலேசியா மடானி. மலேசிய வானொலியின் பிற்பகல் 3 மணி செய்திகளுடன் சிவம் தமிழ் செல்வம். 2027 வரவு செலவு திட்டத்தில் வேளாண் உணவு உத்தரவாத அமைச்சுக்கான ஒதுக்கீடு அதிகரிக்கப்படும் என பிரதமர் டாக்டர் அன்வர் இப்ராஹிம் கோடி காட்டியுள்ளார். இவ்வாண்டு அந்த அமைச்சின் சிறந்த அடைவு நிலைக்கேற்ப அந்த முடிவு எடுக்கப்படுவதாக அவர் தெரிவித்தார். நாட்டின் உணவு துறையை வலுப்படுத்துவதில் அமைச்சு முதன்மை பங்காற்றுவதால் அரசாங்கம் அதன் மீதான கடப்பாட்டை செவ்வனே நிறைவேற்றி வருவதையும் பிரதமர் சுட்டிக்காட்டினார். மலேசிய விமான நிறுவனம் MAS-உம் பத்தே நிறுவனமும் மலேசியா ஜகார்த்தா இடையிலான 20 விமான சேவைகளை ரத்து செய்துள்ளன. அனா கிரகாதா எரிமலையிலிருந்து சாம்பல் வெளியேறி வருவதையடுத்து அந்நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக அவை அறிக்கையில் தெரிவித்துள்ளன. ஜகார்த்தாவில் உள்ள சுகார்னோ ஹத்தா பன்னாட்டு விமான நிலையத்தின் செயல்பாடுகள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டினுக்கும் அமெரிக்க பேராளர்கள் ஸ்டீவ் விட்கோவ் ஜெரட் கஷ்னருக்கும் இடையிலான நேரடி சந்திப்பு ஆக்கப்பூர்வமாகவும் வெளிப்படையாகவும் அமைந்ததாக கிரெம்ளின் உதவியாளர் யூரி யுஷ்கோவ் தெரிவித்தார். மோஸ்கோவில் 3 மணி நேரம் 10 நிமிடங்களுக்கு நடைபெற்ற சந்திப்பில் யுக்ரைன் விவகாரம் மட்டுமின்றி அமெரிக்க ரஷ்ய முதன்மை ஆற்றல் குறித்தும் கலந்துரையாடப்பட்டதாக அவர் சொன்னார். இபோலா தொற்று பரவலை தடுக்க கொங்கோ ஜனநாயக குடியரசுக்கு $88,000 மதிப்பிலான 52 டன் மருந்துகளையும் மருத்துவ பொருட்களையும் தன்சானியா வழங்கியுள்ளது. அந்த உதவிகள் கின்ஷான்சாவில் சுகாதார துணை அமைச்சர் ஃப்ளாரன்ஸ் சமீசி வழங்கினார். இம்மாதம் தொடக்கம் வரையில் அந்நாட்டில் 6,300 இபோலா நேர்வுகள் பதிவாகியுள்ளன. 300க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்தனர். விளையாட்டு. 2026 ஆசிய மகளிர் ஹாக்கி போட்டி. தேசிய அணியினர் தொடர்ந்து 2வது முறையாக தோல்வியடைந்தனர். அவர்கள் இந்தியாவிடம் 1-11 எனும் கோல்களில் வெற்றியை தவறவிட்டனர். தேசிய அணிக்கான ஒற்றை கோலை நோர் கைசாரா கிறிஸ்தினா முகமது கைரி ஆட்டத்தின் 38வது நிமிடத்தில் அடித்தார். யங் டைகர்ஸ் அணியினர் நாளை தென்கொரியாவுடனும் செவ்வாய்க்கிழமை ஜப்பானுடனும் பொருதுவர். இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் S. கோகுலன். மலேசியா மடானி. அனைவருக்குமான நல்வாழ்வு. வணக்கம்.

பிற்பகல் மணி 3 செய்திகளையும் கேட்டாச்சு. மீண்டும் இசையும் இசையும் நிகழ்ச்சிகள் நாம் இணைகின்றோம். அடுத்து வரும் 1 மணி நேரத்திற்கு தெலுங்கு பாடல்களை நாங்கள் உங்களுக்காக வழங்க போகிறோம்.

0: முதலீடு முதல் பெரிய வெற்றி வரை வணிகத்தின் நுணுக்கங்கள், வியாபாரத்தின் ரகசியங்கள், இன்றைய தொழில்துறையின் சமீபத்திய நகர்தல்கள். திங்கட்கிழமைகளில் காலை 9:15 வணிகர்
1: உழைப்புக்கு இங்க உரிய வழி இருக்கு.

தெலுங்கு பாடல்களை நாங்கள் உங்களுக்காக கொடுத்துட்டே இருக்கோங்க. சனிக்கிழமைகளில் 7:15 சிறுகதை கேட்டிருப்பீங்க, ஞாயிற்றுக்கிழமைகளில் 7:30 வானொலி நாடகம் ஒளியேறுவதை கேட்டிருப்பீங்க. எழுத்த துறையில் உங்களுக்கு ஆர்வம் இருந்தால் நீங்களும் கூட எங்களுக்கு வானொலி நாடகம் சிறுகதை இதெல்லாம் நீங்கள் எழுதி அனுப்பலாம். உங்களுக்கான தளத்தை நாங்கள் ஏற்படுத்தி தரோங்க. திறமை இருக்கு அப்படின்னும் போது ஏன் நீங்கள் முயற்சி செய்து பார்க்கக்கூடாது? தமிழில் தட்டச்சு செய்து எங்களுக்கு வந்து மின்னஞ்சல் வழியாக நீங்கள் அனுப்பி வச்சுருங்க. மின்னஞ்சல் முகவரி சொல்கிறோம், எழுதிக்கோங்க. storybox.minnal@gmail.com storybox.minnal@gmail.com எழுதி அனுப்புங்க. அப்படி ஒலிபரப்புக்கு ஏற்ற மாதிரியா இருந்துச்சுன்னா கண்டிப்பா நாங்க சேர்த்துக்கிறோம். அப்படி ஏதாவது மாற்றங்கள் செய்யணும், உங்களுடைய எழுத்து படிவத்தில் மாற்றங்கள் செய்யணும் அப்படின்னு இருந்தா நிச்சயமா நாங்க உங்களுக்கு தொடர்பு கொண்டு இதை மாத்தி கொடுத்துருங்க அப்படின்லாம் நாங்க சொல்லுவோம். அதனால இந்த தொடர்பு எண்களையும் குறிப்பிட்டு அனுப்ப மறந்துடாதீங்க.

0: நான் வெளியூர்ல இருந்த நான் செய்த ஒரு அற்புதமான முடிவு என்னன்னு திருப்பி நம்ம நாட்டுக்கு வந்ததுதான். பிரெக்னண்டா இருந்ததுனால இங்க வந்துதான் நம்மளோட மெடிக்கல் சிஸ்டம் வந்துட்டு எவ்வளவு சிறப்பா இருக்குதுன்னு நான் அப்பதான் உணர்ந்தேன். எல்லாம் சொன்னாங்க வெளிநாட்டுல வந்து சூப்பரா இருக்கும் ஃபெசிலிட்டிஸ் எல்லாம், இல்லவே இல்லை. நம்ம நாட்டுல உள்ள ஃபெசிலிட்டிஸ் வந்துட்டு அப்பதான் தெரிஞ்சிச்சு. அந்த அருமை பெருமை எல்லாமே நான் அப்பதான் உணர்ந்தேன். வர்றதுக்கு முன்னாடி நம்ம நாட்டுல உள்ளவங்களும் அங்க நிறைய பேர் இருந்தாங்க. இப்ப அவங்க எல்லாம் என்ன சொன்னாங்க, இங்க எவ்வளவு காமா இருக்குல்ல, இது எவ்வளவு பீஸ்ஃபுல்லா இருக்குது அப்படின்னு. ஆனா நான் சொன்னேன், வீட்டுல உட்கார்ந்து இருக்கும் போது ஒரு பக்கத்துல போயிட்டு யாருக்கிட்டும் பேசுனா கூட பல வாட்டி யோசிக்க வேண்டியதா இருக்கு. அந்த வீட்டுல யாரு இருப்பாங்க, அவங்க கிட்ட நம்ம அறிமுகமாயி பேசலாமா, அப்படி ரொம்ப நேரம் சிந்திக்க வேண்டியதா இருக்குது. ஆனா நம்ம நாட்டுல வந்து அப்படி யோசிக்கவே வேணாம். பக்கத்துல முன்னுக்கு வீடு எல்லாருமே வந்து நம்மளுக்கு ஃப்ரெண்ட்ஸா ஃபேமிலியா பழகுறாங்க. ஆனா அங்க அப்படி கிடையாது. ஹாலிடேக்கு அந்த மாதிரினா நான் போலாம், அது ஒண்ணும் பிரச்சனை இல்ல. அங்க வாழணும் அப்படின்னு பார்க்கும் பொழுது முடியல. எனக்கு மலேசியா தான் சிறந்த நாடா
1: தெரிஞ்சு. மீலாங்கை பறக்க விடுவோம், மலேசியராய் பெருமை கொள்வோம்.
2: பவானி, என்ன ஒரு யோசனையா இருக்க? பாபாஸ் பொருட்களை பத்தி தான். எப்பவும் பயன்படுத்துற இறைச்சி மசாலை வாங்குறதா, இல்ல உரைப்பான ஹாட் அண்ட் ஸ்பைசி மசாலையை வாங்குறதான்னு தான் இதுக்கா யோசனை. நான் ரெண்டையும் வாங்கி பயன்படுத்துறேன். ஹாட் அண்ட் ஸ்பைசினா உரப்பு மட்டும் இல்ல, இதுல சேர்த்திருக்கிற எல்லாம் வித்தியாசமான பொருளுங்க, சுவையும் வித்தியாசமா இருக்கும். அதோட பாபாஸ் அண்ட் யூ பேஸ்புக்ல செஞ்சு பார்க்க ஏராளமான சமையல் குறிப்புகள் இருக்கு. ரெண்டு ஒரு பேக்கெட் வாங்கினா பத்தாது, நிறைய வாங்கணும். அப்ப ரெண்டையும் வாங்கிடுறேன்.
3: ரொம்ப யோசிக்காதீங்க, இந்த தருணத்தை மட்டும் ரசிச்சு வாழ்வோம். இது உங்கள் மினல் எஃப்எம்.

இப்போ ஷாலினி சிங் கொண்டு வந்த பாடல் அது நேரம் இப்போது 3:33 வந்து சேர்ந்தாச்சு. இன்னும் ஒரு 1.5 மணி நேரத்துக்கு குறைவாக தான் இருக்குது நம்ம வந்து இசையமிசை நிகழ்ச்சியிலிருந்து விடை பெறுவதற்கு. சரி, இன்றைக்கு தீரா இசையில் மாலை 6 மணிக்கு பிறகு ஒரு நேருடைய பாடல் ஒளியறோம்ல, ஒரு நேருடைய தேர்வு பாடல்கள். அதில் வந்து இன்றைக்கு பிரேம்குமார் அவர் தான் பேச போகிறாரு. அவருடைய தேர்வு பாடல்களை தான் நீங்கள் கேட்டு ரசிக்க போகிறீங்க. அதோடு இன்று தீரா இசை நிறைவடைந்ததற்கு பிறகு இன்றைக்கு தீரா இசையில் மோகன் உங்களை சந்திக்க போகிறாங்க. தீரா இசைக்கு பிறகு ஒரு காணொலி பதிவு செய்யப்படும். இன்றைய தீரா இசை குறித்து தான் அந்த கேள்வி இருக்கும். ஆக தீரா இசையை நீங்கள் ரொம்ப கண்ணும் கருத்துமாக கேட்கணுங்க. அதுக்கு பிறகு கேட்கப்படும் கேள்விக்கு நீங்கள் மிக சரியாக பதில சொல்லிட்டீங்கன்னா அடுத்த வாரம் மாலை 6 மணியிலிருந்து இரவு 7 மணி வரைக்கும் உங்களுடைய தேர்வு பாடல்கள் தான் இடம்பெற போகுது. நீங்கள் தான் எங்களோடு பேச போகிறீங்க. ஆக தீரா இசையை மறக்காமல் கேளுங்க, ரொம்ப கவனித்து கேளுங்களேன்.

0: அம்மா, ரொம்ப நாளா நானும் பாக்குறேன், எப்பவும் பாபாஸ் பொருட்களை மட்டும்தான் பயன்படுத்தி சமைக்கிறீங்க. ஏன் மத்த பொருட்களை முயற்சி பண்ணல?
1: குடும்பத்துக்கு சமைக்கிறப்ப நல்ல பொருட்களை தான் வாங்கணும்னு பாட்டி சொல்லி இருக்காங்க. பாபாஸ் பொருட்களை பாட்டி பயன்படுத்த தொடங்கியதுல இருந்து நம்ம குடும்பத்துல எல்லாரும் அதுக்கு மாறிட்டோம்.
0: அம்மா, எல்லாமே ஒண்ணுதானே, பேரு மட்டும்தானே வேற.
1: அது எப்படி? பாபாஸ் பேக்கெட்டை திறந்தாலே வாசம், சமைச்சா ருசி. அனுபவத்துல சொல்றேன்.
2: ஹலோ கிஷன், எங்க இருக்கீங்க?
3: அஸ்வினி வந்துகிட்டே இருக்க, இன்னும் அஞ்சு நிமிஷம்.
2: ஒரு மணி நேரமா இதே தான் சொல்லிட்டு இருக்கீங்க.
3: வணக்கமா சொல்றது தானே. வர வர
2: கிஷன், கிஷன் எவ்வளவு நேரமா எழுப்பிட்டு இருக்க? எழுந்து வாங்க, மணி ஆச்சு.
3: இன்னொரு அஞ்சு நிமிஷத்துல எழுந்திருவேன். என்ன,
2: எவ்வளவு நேரமா குளிப்பீங்க?
3: இன்னொரு அஞ்சு நிமிஷம். அஸ்வினி,
2: என்னாச்சு என்னாச்சு?
3: கொஞ்சம் மூச்சு திணற மாதிரி இருக்கு, ஆம்புலன்ஸ் கூப்பிடுங்க.
2: கூப்பிட்டுட்டேன், இன்னொரு அஞ்சு நிமிஷத்துல வரேன்னு சொல்லிட்டாங்க.
3: அஞ்சு நிமிஷமா?
2: 5 நிமிடம் அப்படின்றது வாழ்க்கையில எவ்வளவு முக்கியம் தெரியுமாங்க. நேரத்தை சரியா செலவு பண்ணுங்க.
4: இப்படிக்கு
2: மின்னல் எஃப்எம்.

கே மற்றும் குழுவினர் கொண்டு வந்த பாடல் அது. தெலுங்கு பாடல்களை நாங்கள் உங்களுக்காக கொடுத்துட்டே இருக்கோம். இன்னும் ஒரு 15 நிமிடங்கள் இருக்குங்க உங்களுக்கு தெலுங்கு பாடல்களை நாங்கள் கொடுக்கறதுக்கு. இன்னும் 15 நிமிடங்கள் இருக்கு. சரி, இன்றைக்கு செப்டம்பர் திங்கள் 6 நாள் உங்களுக்கு பிறந்த நாளாக கூட இருக்கலாம், இல்லை வாழ்க்கையில் மிக முக்கியமான நாள்ங்க, நான் மறக்க முடியாத ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு நாள் அப்படின்னு கூட நீங்கள் நினைக்கலாம். நாங்கள் இங்கேருந்து உங்களுக்காக பிரார்த்தனைகளை அனுப்பிட்டே இருக்கோம். வாழ்த்துக்கள் உங்களுக்கு. எப்போதுமே இதே மகிழ்ச்சியோடு இருங்க. எப்போதுமே நீங்கள் நினைத்த அத்தனையும் உங்கள் பக்கம் வந்து சேர எங்களுடைய பிரார்த்தனைகள் எப்போதும் உங்ககிட்ட வந்து சேர்ந்துகிட்டே இருக்கும். தொடர்ந்து திப்பு சுஜாதா கொண்டு வரும் பாடல்.

சரிங்க, இன்றைய இசையின் இசையும் இசையும் நிகழ்ச்சியின் நிறைவு பாடலையும் இப்போ நம்ம உங்களுக்காக வழங்க போகிறோம். மாலை 4 மணிக்கு மேல் மோகன் திரா இசையில் உங்களை சந்திக்க காத்திருக்காங்க. எப்போதுமே உங்கள் பயணம் எங்களோடு இருக்கட்டும். இந்த அளவில் உங்களிடமிருந்து விடைபெறுகின்றேன். நான் உங்கள் நளினி அச்சுதன். மீண்டும் சந்திக்கலாம். வணக்கம்.

0: இது இலவசமா தான் குடுக்குறோம். உங்களுக்கு தெரிஞ்சவங்க கிட்ட சொல்லி வந்து வாங்கி சொல்றீங்களா?
1: இது எதுக்குப்பா தெரிஞ்சவங்க? எல்லாத்தையும் அப்படியே குடுங்க, நானே வாங்கிக்கிறேன்.
0: ஏங்க, இந்த நிகழ்ச்சியில பேசுறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு. உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாரும் இருக்காங்களா?
1: இந்த நிகழ்ச்சியிலயா? தெரிஞ்சவங்க எதுக்கு? நானே நல்லா பேசுவேன். நீங்க எப்படி பேசணும்னு மட்டும் சொல்லுங்க, நான் அப்படியே பேசிடுறேன்.
0: அஸ்வினி, விடுமுறைக்கு போறேன். இதெல்லாம் கொஞ்சம் அதிகமா வாங்கிட்டேன். யார்கிட்டயாவது கொடுத்து பயன்படுத்திக்க சொல்லுங்க.
1: கண்ணா லட்டு தின்ன ஆசையா?
0: அப்படியே அந்த பாக்கிங்கும் சும்மா தான் இருக்கும். யாரையாவது பயன்படுத்திக்க சொல்லுங்க.
1: கண்ணா ரெண்டு லட்டு தின்ன ஆசையா? எல்லாம் நமக்கே வந்து அமையுது.
0: நமக்கு கிடைக்கணும்னு நினைக்கிறது தப்பு இல்லங்க, நமக்கு மட்டுமே கிடைக்கணும்னு நினைக்கிறது தான் தப்பு.
1: மற்றவர்களுக்கும் கொஞ்சம் வாய்ப்பு கொடுப்போம்.
0: இப்படிக்கு
1: மின்னல் எஃப்எம்.

வணக்கம். சலாம் மலேசியா மடானி. மலேசிய வானொலியின் மாலை 4 மணி செய்திகளுடன் சிவம் தமிழ்ச்செல்வம். சட்டமன்றம் கலைக்கப்பட்ட பின்னரே மலாக்கா மாநில தேர்தலில் களமிறக்கப்படும் வேட்பாளர்கள் குறித்த தொடக்கக்கட்ட பேச்சு மேற்கொள்ளப்படும் என துணை பிரதமர் டத்தோஸ்ரீ டாக்டர் அஹமத் ஜஹிரமிடி தெரிவித்தார். தற்போதைக்கு அனைத்து திட்டமிடலும் பேச்சுகளும் மாநில தேர்தலுக்கான முன்னேற்பாடுகளில் கவனம் செலுத்துவதாக இருக்க வேண்டும் என்று அவர் கூறினார். பெண் பயணிகளின் பாதுகாப்பையும் வசதியையும் மேம்படுத்தும் முனைப்பின் ஒரு பகுதியாக இஹெய்லிங் நிறுவனங்கள் பெண் ஓட்டுநர்களை தேர்வு செய்யும் வசதியை ஏற்படுத்தி தர ஊக்குவிக்கப்படுவதாக போக்குவரத்து அமைச்சர் ஆண்டனிலோ கூறினார். இஹெய்லிங் சேவைகளை பயன்படுத்தும் பெண் பயணிகளின் பாதுகாப்புக்கு இந்த தேர்வு அணுகுமுறை உத்தரவாதம் வழங்கும் என அவர் கூறினார். 2627 வரவு செலவு திட்டத்தில் பொதுப்பணித்துறையின் மாவட்ட பொறியியலாளர் ஜேடிக்கான சிறப்பு ஒதுக்கீட்டை ஆண்டுக்கு 200,000 ரிங்கிட்டிலிருந்து 300,000 ரிங்கிட்டுக்கு அதிகரிக்க பொதுப்பணி அமைச்சு பரிந்துரைத்துள்ளது. மக்களின் புகாரை விரைந்து தீர்க்கவும் நடவடிக்கை எடுக்கவும் பொதுப்பணித்துறைக்கு இந்த நிதி அதிகரிப்பு அவசியம் என துணை அமைச்சர் டத்தோஸ்ரீ அஹமத் மஸ்லான் குறிப்பிட்டார். ஐநா அமைப்பு அதிகரித்து வரும் உலக சவால்களை எதிர்கொள்ள அதன் நடைமுறைகளையும் வியூகங்களையும் மீண்டும் மதிப்பீடு செய்ய வேண்டும் என இந்தோனேசிய முன்னாள் அதிபர் ஜோகோ விடோடோ வலியுறுத்தியுள்ளார். நடப்பு சவால்களுக்கு சிறந்த தீர்வுகளை அடையாளம் காண அது உதவும் என அவர் கூறினார். உலக அமைதியை நிலைநாட்ட வலுவான உலக அமைப்பொன்று தேவை என்றார் அவர். தென்கொரியாவில் இவ்வாண்டு சுற்றுப்பயணிகளின் புகார்கள் கணிசமான அளவு அதிகரித்துள்ளன. ஜனவரி தொடக்கம் ஜூலை வரை அவ்விணிக்கை 1753 பதிவாகியுள்ளது. கடந்த ஆண்டு இதே காலகட்டத்தில் அது 1744 இருந்ததாக தென்கொரிய சுற்றுலா விவகார அமைப்பு கூறியது. குறிப்பாக பேரங்காடி பகுதிகளில் வாடகை வாகனங்கள் விதிக்கும் அதிக கட்டணம் தொடர்பில் அதிக புகார்கள் பெறப்பட்டுள்ளதாகவும் அது குறிப்பிட்டுள்ளது. விளையாட்டு. 2026 சீன மாஸ்டர்ஸ் பூப்பந்து போட்டி. நாட்டின் கலப்பிரட்டையர் ஹூ பாங்ரோன் லாய் பெங்ஜிங் 2 இடத்தை பிடித்தனர். இறுதி ஆட்டத்தில் அவர்கள் சீன இணை ஃபெங் யான்சிங் வாங் டாங் பிங்கிடம் வீழ்ந்தனர். இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் கனகதுர்கா ஆறுமுகம். மலேசியா மடானி. அனைவருக்குமான நல்வாழ்வு. வணக்கம்.

வணக்கம் நேர்களே, வணக்கம். மலேசியா மலர்ந்தாச்சுங்க, தீரா இசை. இதுக்கப்புறம் உங்களையும் சரி உங்கள் பயணத்தையும் உங்க மனசையும் ரொம்ப பத்திரமா பாத்துக்கக்கூடிய ரொம்ப முக்கியமான பொறுப்பு எங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கு. அந்த வேலையை ரொம்ப சரியா செய்யறதுக்காக இந்த பக்கம் மோகன் வந்துட்டுங்க. இன்றைக்கு ஞாயிற்றுக்கிழமை பொழுது பள்ளிக்கு தயாராகும் ஒரு காலகட்டம். அதே மாதிரி இந்த பள்ளி விடுமுறைலாம் முடிச்சுட்டு மீண்டும் பள்ளிக்கு போகலாம் அப்படின்னு மாணவர்களும் ரொம்ப சுறுசுறுப்பா உற்சாகமா தயார்படுத்துகின்ற ஒரு நேரம். சில இடங்கள்ல வந்து இன்றைக்கு பள்ளி வந்து தொடங்கிருச்சு இல்லையா. அதனால எங்கு போனாலும் வாங்க, சில கதைகள் பேச ரொம்ப ஆவலா காத்துட்டு இருக்கோம். 8 மணி வரைக்கும் பேசலாம், தொடக்க பாடலையும் கேட்கலாம். இணைந்திருங்கள்.

தாஜ்மஹால் திரைப்படத்திற்காக இடம்பெற்ற பாடல் தான் இன்றைக்கு தொடக்கி வச்சிருக்கீங்க. நம்ம தீரா இசைய அப்படியே பயணத்தில் இருக்கீங்களா? சிலருக்கு வேலையா கூட இருக்கலாம், சிலர் வீட்டில இருந்து நிகழ்ச்சி கேட்கலாம். நீங்க எங்க இருந்தாலும் இப்போ வாங்க, இது உங்களுக்கான நேரம். 5 மணி வரைக்கும் நீங்க உங்களுக்கு என்ன பாடல் வேணும் அப்படின்றத தாராளமா அழைத்து கேட்கலாங்க. உங்களுக்கான விருப்ப பாடலை ஒளிபரப்ப நாங்க ரொம்ப அவலை காத்துட்டு இருக்கோம். சூரிய 3-2-2-2-5-7-3-3 அல்லது 4-7-6-8. பொதுவாக அந்த பயணம் சமயத்துல நேர்கள்லாம் ஒன்னு சேர்ந்து எங்கேயாவது வெளியே போகிற நேரத்தில் இந்த பாடல் கேட்டால் நல்லா இருக்கும்ல அப்படின்லாம் தோணும்ல, உடனே அழைங்க. யாரெல்லாம் இப்போ பயணத்தில் இருக்கீங்களோ உங்களுக்கான பாடல்கள் காத்துட்ருக்கு. இணைந்திருக்கள்

0: ஈராசையில் இந்த பக்கம் மோகன் பேசிட்டு இருக்க உங்கள் ஞாயிற்றுக்கிழமை பொழுதினும் சுவாரஸ்யப்படுத்திக்கிட்டு இருக்கோம். அப்பதான் ஆரம்பிச்சிருக்கோம், இதுக்கப்புறம் தான் இருக்கு கச்சேரி என்ற மாதிரி. 6 மணிக்கு மேல இன்றைக்கு ஒரு நேயர் தேர்வு செய்த பாடல்கள் நம்ம முழுக்க முழுக்க கேட்டு ரசிக்க போறோம். யாருடைய பாடல்கள்னா இன்றைக்கு நம்மோடு பிரேம்குமார் இணைய போறாரு, அவர்கிட்ட தான் நம்ம பேசியிருக்கோம். 6 மணிக்கு பிறகு நீங்க கேளுங்க. இப்போ உங்ககிட்ட பேச நாங்க ரொம்ப ஆவல காத்துட்டு இருக்கோம். என்ன பாடல் வேணும்னு சொல்லுங்க, அதை ஒளிபரப்ப நாங்க ரொம்ப ஆவல், ரொம்ப தயாருங்க. அழைக்கிறது மட்டும்தான் உங்க வேலை.
1: ஹலோ சார், வணக்கம் சார். என் பேர் ஜெயக்குமார்.
0: ஜெயக்குமார், என்ன பாடல் வேணும் உங்களுக்கு?
1: வந்தேன்டா பால்காரன் பாட்டு கொஞ்சம் சங்கமா இருக்கு சார்.

0: மாதாந்திர செலவுகள் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றன, ஆனால் உங்கள் வருமானம் அதே போல் இருக்கிறதா? கூடுதல் வருமானம் பெற விரும்புகிறீர்களா? MyNabs e-tuition affiliate programல் ஏற்கனவே பலர் இணைந்து தங்களின் வருமானத்தை உயர்த்தி வருகின்றனர். இது ஒரு வாய்ப்பு மட்டுமல்ல, உங்கள் வளர்ச்சிக்கான ஒரு புதிய துவக்கம். இந்த ஆண்டு உங்கள் வளர்ச்சிக்கான ஆண்டாக ஆகட்டும். உடனே தொடர்பு கொள்ளுங்கள். 1-1-9-7-2-1-1-9.
1: நீங்களும் அழைக்கலாங்க. உங்களுக்கு என்ன பாடல் வேணும் சொல்லுங்க அப்படின்னு சொல்லிருந்தோம்.
2: வணக்கம், எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கேன். யார் பேசுறீங்க?
2: என் பேர் விஜய். சிலி மிளாக்கல சன்ன கொண்டு போய் விட்டுட்டு இப்ப ஹைவேல வந்துகிட்டு இருக்கோம். நான் ஓவர்சீஸ்ல வேலை செய்யறேன் பாருங்க. இப்ப வெனஸ்டே போயிருவேன்.
1: ஓ, அப்படியா?
2: இந்த வாரம் அவரை போய் விட்டுட்டு எல்லாம் பாத்துட்டு லஞ்ச் எல்லாம் போயிட்டு ஹைவேல வந்துகிட்டு இருக்கோம். உங்க நிகழ்ச்சி கேட்டோம், அதான் ட்ரை பண்ணேன்.
1: அங்குள்ள நிலவரம் அப்படியே சொல்லிருக்கீங்க. சரி, என்ன பாடல் வேணும் உங்களுக்கு?
2: எனக்கு பாடல் வந்து மின்சார கனவுல விஜய் பாடுவார. என்ன, ஐயோ எனக்கு சொல்லுங்க தியா சுர்கா. மின்சார கண்ணால் அதுல டுவெட் சாங் போடுங்களேன். உன் பேர் சொல்ல ஆசைதான் அந்த பாட்டு. அந்த ஹஸ்பண்ட் அண்ட் வைஃப் பாண்டிங் அவ்வளவு இதா இருக்கும். இன்னும் கூட நாங்க கல்யாணம் பண்ணி 20 இயர்ஸ்க்கு ஆக போகுது. அவ்வளவு நல்லா இருக்கும்
1: கேட்க. உங்க பயணம் ரொம்ப நல்லா இருக்கட்டும். நீங்க கேட்ட அந்த பாடல் வருது கேட்கலாம். நன்றி
2: நன்றி நன்றி நன்றி.

0: உங்கள் ஞாயிற்றுக்கிழமை சுவாரஸ்யத்துக்கு நாங்க உங்க கூடவே வந்துகிட்டு இருக்கோங்க. பயணத்துல இருக்கீங்களா, வீட்டுல இருந்து நிகழ்ச்சி கேட்கறீங்களா, எங்க இருந்தாலும் வாங்க. உங்கள் குரலை கேட்க நாங்க ரொம்ப ஆவலா காத்துட்டு இருக்கோம். நாங்க தனியா பேசிக்கிட்டு இருக்கோம் இல்லையா, நீங்க அழைச்சு பேசும் போது எங்களுக்கு ஒரு பெரிய உற்சாகமா இருக்கும். சரி, அடுத்து ஒரு நேர் வந்திருக்காங்க, யாருன்னு பாக்கலாம்.
1: அண்ணன், நாங்க சிப்பாங்கல இருந்து பேசுறோம். என் பேர் கோம்லா.
0: என்ன பாடல் கேட்டா நல்லா இருக்கும் நினைக்கிறீங்க?
1: அண்ணன், இன்னைக்கு எங்க அண்ணனுக்கு பிறந்த நாளு. ஆஹா, எங்க அண்ணன் லோரி டிரைவரு, அவருக்கு லோரி டிரைவருக்கு ஏத்த மாதிரி ஒரு பாட்டு போடுங்க.
0: அப்படி அண்ணன் பிறந்த நாள், அண்ணனுக்கு என்ன செஞ்சீங்க?
1: அண்ணன் பிரியாணி தான் வேணும்னாரு, பிரியாணி வாங்கி கொடுத்தோம் நேத்து.
0: ஓ, என்னங்க தங்கச்சிட்ட கேக்குறாரு, சமைச்சு கொடுத்துருக்க வேணாமா பிரியாணிய?
1: ஒரு நாள் தானே வீட்டுல டெய்லி தான் சமைக்கிறோம்.
0: ஓ, அப்படியா? சரியா, எப்படி எப்படி அப்ப மதிய உணவு எல்லாம் பிரியாணி எல்லாம் முடிச்சுட்டு சரி இப்ப எங்க பயணம்?
1: இப்ப வந்து செலவு எடுக்க போறோம்.
0: ஓ, அண்ணனுக்கு வேலை குடுக்கறீங்க?
1: கை கால் நிக்க மாட்டேங்குதான் வீட்டுல.
0: அப்படியா, சரி. என்ன பாடல் கேட்கலான்னு இருக்கீங்க?
1: அவரு லோரி தான் ரொம்ப ஓட்டுவாரு, லோரி பாட்டு ஏதாவது ஒரு பாட்டு போடுங்க.
0: இப்படி எல்லாம் கேட்டா எப்படிங்க, அவருக்கு என்ன பிடிக்கும்?
1: நீதானா நீதானா அந்த சாங் போடுங்க, அஜித்தோடையும் மாலவிக்கோடையும்.
0: அது அண்ணனுக்கு பிடிக்குமா?
1: இன்னொரு காதல் சாங் அது.
0: ஓ, அப்ப கேட்டுதான் ஆகணும்ல. அண்ணன் பேர் சொல்லவே இல்லையே.
1: முத்துக்குமாரு அண்ணன் லக்கி மூரத்னம்.
0: ஆனால் லக்கி தர சரி, வருது கேட்கலாம். நன்றி.

மின்னல்ல வந்து 2026 நீங்க எல்லாம் எல்லா சீனியர் சிட்டிசன்ஸ் சிறு வயசுக்காரங்க எல்லாத்தையுமே ரொம்ப சந்தோஷப்படுத்துறீங்கம்மா, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த மாதிரி நிகழ்ச்சிகளை கேட்கும் போது நம்மளோட மனசுல எவ்வளவு பாரம் இருந்து கூட அதெல்லாம் எங்கேயோ பறந்து போயிருந்த மின்னல்ல வேலை செய்யற அத்தனை பிள்ளைங்களுக்கும் நான் ரொம்ப நன்றி சொல்றேன். அவங்க எல்லாம் நீண்ட ஆயுளோட ஆரோக்கியத்தோட நல்லா இருக்கணும்மா.

0: உங்களுக்கு உதவி செய்கிறது MyNabs e-tuition AI தொழில்நுட்ப மின் கற்றல் தளம். உங்கள் பிள்ளைகளின் கற்றல் முறையை நேரடியாக கண்காணிக்கலாம். விவரங்களுக்கு 01709712919 என்ற எண்களில் வாட்ஸ்அப் வாயிலாக தொடர்பு கொள்ளலாம்.
1: வெளியே போறோம் வெளியே போறோம்னு பேசிக்கிட்டே இருக்கீங்க, இன்னும் போகலையா? நேரம் ஒதுக்கி போயிட்டு வாங்க. இது உங்கள் மின்னலப்பன்.

0: மாலை பொழுது இன்னும் சுவாரஸ்யப்படுத்திக்கிட்டு இருக்கோம், அதனால் இணைந்திருப்பதற்கு ரொம்ப நன்றி. இது உங்களுக்கான நேரம், நீங்களும் அழைக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். என்ன பாடல் வேணும் ஒளிபரப்ப காத்துட்டு இருக்கோம். இன்றைக்கு 6 மணிக்கு மேல ஒரு நேயர் அவங்களுடைய பாடல்கள் தான் தேர்வு செய்த பாடல்கள். பிரேம்குமார் அவர்கள் தான் இன்றைக்கு நம்மோடு பேசியிருக்காரு. 1 மணி நேரம் அழகான பாடல்களை நமக்காக எடுத்து இதை கண்டிப்பாக ஒளிபரப்புங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதனால 6 மணிக்கு பிறகு சில கதைகள் பேச போறோம். இப்போ யார் வந்திருக்காங்கன்னு பாக்கலாம்.
1: நவமணி பேசுறேன். பிறந்த நாள் இன்னைக்கு.
0: ஓ,
1: அவருக்கு நன்றி சொன்ன உனக்கு அந்த பாட்டு முடியுமா?
2: நன்றி.

உன்னகிருஷ்ணன் சித்ரா பாடிய பாடலை நம்ம கேட்டுங்க. பொதுவாகவே இந்த மோசடி சம்பவங்கள் பற்றி இதை பற்றிய விழிப்புணர்வு மலேசியர்களிடம் இருக்கணும் அப்படின்றதுக்காக இதையொட்டிய பல அறிவிப்புகள் வருது. இப்போ உங்களுக்கு தெரியும், இணையம் சார்ந்த மோசடி சம்பவங்கள், இப்போ அழைப்பு மூலமான மோசடி சம்பவங்கள், இதை பற்றி நம்ம நிறைய கேள்விப்பட்டிருக்கோம். அதே சமயத்தில் இந்த கியூஆர் கோட் பயன்படுத்தியும் சில மோசடி சம்பவங்கள் நாட்டில் நடக்குது அப்படின்ற ஒரு விவரத்தை காவல்துறையினர் வந்து நினைவுபடுத்திருக்காங்க. என்னன்னா, இப்போ நம்ம ஏதாவது ஒரு அகப்பக்கத்துக்கு போனோம், அங்கே ஏதாவது கியூஆர் கோட் வைத்து நம்ம ஸ்கேன் செய்வோம் இல்லையா, அந்த மாதிரி செய்யும் போது கூட சில மோசடி சம்பவங்கள் நடக்குது. அதனால நீங்க அந்த மாதிரி பண்றீங்க அப்படின்னா அது உறுதி செய்யப்பட்ட அகப்பக்கமா, நம்ம சரியானதை தான் வந்து ஸ்கேன் செய்யறோமா, இதெல்லாமே கொஞ்சம் பார்த்துக்கோங்க அப்படின்ற ஒரு நினைவூட்டல் வழங்கப்பட்டிருக்கு. அதனால கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ஞாயிற்றுக்கிழமை பொழுது உங்கள் பொழுதை இன்னும் சுவாரஸ்யமாக்க நாங்க ரொம்ப அவளை காத்துட்டு இருக்கோம். இந்த பக்கம் மோகன், அந்த பக்கம் நீங்கள். இன்னும் நிறைய கதைகள் பேசலாம், இணைந்திருங்கள்.

0: வீட்டில் தொலைக்காட்சியில் மின்னல் FM கேட்கணுமா? புரியுது புரியுது, இதோ வந்துட்டோங்க. ஸ்மார்ட் டிவி இருக்கா? ஆர்டிஎம் கிளிக் பதிவிறக்கம் செய்யுங்க. ரேடியோன்னு ஒண்ணு பாப்பீங்க, அதை கிளிக் பண்ணுங்க. அங்க மின்னல் FM உங்கள் கண்கள்ல படும். அப்புறம் என்னங்க, சிக்கல் சரியாச்சு.
1: லிங்கம்ஸ் பயணித்தாளர்களே, உங்கள் நலன் முக்கியம், அதற்கு சிறந்த உணவு வழிகாட்ட உங்கள் பின்னே மகாலிங்கம்மா.
2: உங்கள் பிள்ளைகளின் கல்வி முன்னேற்றத்திற்கு உதவி செய்கிறது MyNaps eTuition AI தொழில்நுட்ப மின் கற்றல் தளம். உங்கள் பிள்ளைகளின் கற்றல் முறையை நேரடியாக கண்காணிக்கலாம். விவரங்களுக்கு 0301 7219 9 என்ற எண்களில் வாட்ஸ்அப் வாயிலாக தொடர்பு கொள்ளலாம். MyNaps eTuition, சிறந்த கற்றல் முறை மற்றும் சிறந்த அடைவு நிலை.
3: இப்போது நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மின் நல்ல ஃபேம்.

0: நம் நாட்டில் தமிழ் வானொலி நாடகத்தை வழங்குற ஒரே வானொலி நம்ம மின்னல் எஃப்எம் தான். ஞாயிற்றுக்கிழமை இரவு 7:30 மின்னல் எஃப்எம்மின் வானொலி நாடகம்.
1: பெண்களே, சமையல் அறையில் உங்கள் உழைப்பு சாப்பாட்டு மேசையில் பேசும். அங்கே மனம், இங்கே சுவை.
2: சாப்பிட்டா சாப்பிட்டுட்டே இருப்பீங்க.

0: உர விநியோகத்தில் முறைகேடு புரியும் நிறுவனங்களின் ஒப்பந்தம் நிறுத்திக் கொள்ளப்பட வேண்டும். சுங்காய் பாக்காப் தமிழ் பள்ளியின் நிர்மாணிப்பு பணிகள் 56 வாரங்களில் நிறைவடையும். வணக்கம், சலாம் மலேசியா மடானி. மலேசிய வானொலியின் மாலை 5 மணி முதன்மை செய்திகளுடன் சிவம் தமிழ் செல்வம். கடாவில் இளம் வேளாண் மேம்பாட்டு வாரியம் மாடா பகுதியைச் சேர்ந்த நெற்பயிர் விவசாயிகளுக்கான உர விநியோகத்தை நிர்வகிப்பதில் 1 மேற்பட்ட முறை தவறும் நிறுவனங்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும். இதில் ஒப்பந்தத்தை நிறுத்தும் நடவடிக்கையும் அடங்கும் என பிரதமர் டத்தோசரி அன்வார் இப்ராஹிம் தெரிவித்தார். பொறுப்பு வழங்கப்பட்டுள்ள நிறுவனங்கள் அதனை முறையாக நிறைவேற்ற தவறுவதை ஒருபோதும் பொறுத்து கொள்ள இயலாது. இத்தகைய முறைகேடுகளால் நெற்பயிர் விவசாயிகள் பாதிக்கப்படுவது தவிர்க்கப்பட வேண்டும் என அவர் வலியுறுத்தினார். இதனிடையே 2021 வரவு செலவு திட்டத்தில் வேளாண் உணவு உத்தரவாத அமைச்சுக்கான ஒதுக்கீடு அதிகரிக்கப்படும் என டத்தோசரி அன்வார் இப்ராஹிம் கோடி காட்டினார். இவ்வாண்டு அமைச்சின் சிறந்த அடைவு நிலைக்கேற்ப அந்த முடிவு எடுக்கப்படுவதாக அவர் தெரிவித்தார். நாட்டின் உணவு துறையை வலுப்படுத்துவதில் அமைச்சு முதன்மை பங்காற்றுவதால் அரசாங்கம் அதன் மீதான கடப்பாட்டை செவ்வனே நிறைவேற்றி வருவதையும் பிரதமர் சுட்டிக்காட்டினார். குறிப்பாக வேளாண் உணவு உத்தரவாத அமைச்சின் திட்டங்களுக்கும் இயக்கங்களுக்கும் சிறப்பு கவனம் செலுத்தப்படுகிறது. 2027 வரவு செலவு திட்டத்தில் பொதுப்பணித்துறையின் மாவட்ட பொறியியலாளருக்கு சிறப்பு ஒதுக்கீட்டை ஆண்டுக்கு 200,000 ரிங்கிட்டிலிருந்து 300,000 ரிங்கிட்டுக்கு அதிகரிக்க பொதுப்பணி அமைச்சு பரிந்துரைத்துள்ளது. சாலை பாதுகாப்புக்கு என்றும் முக்கியத்துவம் அளிப்பது மட்டுமின்றி மக்களின் புகாரை விரைந்து தீர்க்கவும் நடவடிக்கை எடுக்கவும் JKRக்கு இந்நிதி அதிகரிப்பு அவசியம் என துணை அமைச்சர் டத்தோசரி அஹமத் மஸ்லான் குறிப்பிட்டார். நீண்ட காலம் எடுக்கும் வழக்கமான நடைமுறைகளை பின்பற்றாமல் விரைந்து நடவடிக்கை எடுக்க 2024 இந்த சிறப்பு நிதியுதவி அறிமுகப்படுத்தப்பட்டதை அவர் சுட்டிக்காட்டினார். சட்டமன்றம் கலைக்கப்பட்ட பின்னரே மலாக்கா மாநில தேர்தலில் களமிறக்கப்படும் வேட்பாளர்கள் குறித்த தொடக்கக்கட்ட பேச்சு மேற்கொள்ளப்படும் என துணை பிரதமர் டத்தோசரி டாக்டர் அஹமது ஜஹீர் அமிடி தெரிவித்தார். தற்போதைக்கு அனைத்து திட்டமிடலும் பேச்சுகளும் மாநில தேர்தலுக்கான முன்னேற்பாடுகளில் கவனம் செலுத்துவதாக இருக்க வேண்டும் என்று அவர் கூறினார். மாநில தேர்தலில் வேட்பாளர்கள் தொடர்பான தொடக்கக்கட்ட பேச்சு குறித்து வினவிய போது அம்னோ தலைவருமான அவர் இவ்வாறு கருத்துரைத்தார். பினாங்கு சுங்காய்பாக்காப் தமிழ் பள்ளிக்கான மாற்று கட்டட நிர்மாணிப்பு பணிகள் 56 வாரங்களில் நிறைவடையும் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஏற்கனவே இருந்த இடத்திலிருந்து ஏறக்குறைய 2 கிலோமீட்டர் தூரத்தில் மேற்கொள்ளப்படவிருந்த அத்திட்டம் 17 ஒத்திவைப்புக்கு பின்னர் தற்போது 12.6 பில்லியன் ரிங்கிட் செலவில் புத்துயிர் பெற்றுள்ளது. டிடே நகாரா அறவாரியம் அத்திட்டத்தை செயல்படுத்தும் வரை அதன கட்டுமான பணிகள் சுமூகமாக நடைபெறுவதை பினாங்கு கல்வித்துறை கண்காணிக்கும் என கல்வி அமைச்சர் டத்தோசரி ஃபடினா சிடே கூறினார். இத்திட்டம் 6 வகுப்பறைகளையும் சிறப்பு அறைகள் உட்பட நிர்ணயிக்கப்பட்ட தரநிலைகளுக்கு ஏற்ப இதர வசதிகளையும் கொண்டிருக்கும் என அமைச்சர் தெரிவித்தார். இவ்வேளை மடானி அரசாங்கத்தின் கீழ் எந்தவொரு தமிழ் பள்ளியும் மூடப்படாது. மாறாக நாட்டின் கல்வி அமைப்பில் ஒரு பகுதியான அப்பள்ளிகள் வலுப்படுத்தப்படும் என டத்தோசரி ஃபலினா சிடே கூறினார். அது குறித்த அனுமானங்கள் ஆதாரமற்றவை என அவர் சுட்டிக்காட்டினார். இந்நிலையில் கல்வி கூறுகளுக்கு முக்கியத்துவம் வழங்கும் முனைப்பாக தமிழ் பள்ளிகளில் கற்கும் செயல்முறைகளை வலுப்படுத்தும் சில நடவடிக்கைகளை அமைச்சு கொண்டு வந்துள்ளது. அதோடு பள்ளி பராமரிப்பு பணிகள், ஆசிரியர் மாணவர்களை வலுப்படுத்தும் திட்டங்களிலும் கவனம் செலுத்தப்படுவதாக டத்தோசரி ஃபட்லினா குறிப்பிட்டார். பெண் பயணிகளின் பாதுகாப்பையும் வசதியையும் மேம்படுத்தும் முனைப்பின் ஒரு பகுதியாக இஹேலிங் நிறுவனங்கள் பெண் ஓட்டுநர்களை தேர்வு செய்யும் வசதியை ஏற்படுத்தி தர ஊக்குவிக்கப்படுவதாக போக்குவரத்து அமைச்சர் ஆந்தனிலோ கூறினார். இஹேலிங் சேவைகளை பயன்படுத்தும் பெண் பயணிகளின் பாதுகாப்புக்கு இந்த தேர்வு அணுகுமுறை உத்தரவாதம் வழங்கும் என அவர் கூறினார். அதுமட்டுமின்றி சம்பந்தப்பட்ட தரப்பினருக்காக ஒரே வாகனத்தை பல பெண் பயணிகள் பகிர்ந்து பயணிக்கும் காபூலிங் தேர்வையும் அறிமுகப்படுத்தும்படி அமைச்சர் பரிந்துரைத்துள்ளார். சபா பல் மருத்துவ நிபுணத்துவ கழகம் PPPS அதன் சிறப்பு சிகிச்சைக்கான காத்திருப்பு நேரத்தை 50 விழுக்காட்டுக்கு குறைத்துள்ளது. இது மாநிலத்தில் உள்ள பல் சுகாதார சேவை வழங்கலின் செயல்திறனை உயர்த்துவதை நோக்கமாக கொண்டுள்ளது என சுகாதார அமைச்சர் டோஸ்ரீ டாக்டர் ஜுல்கிஃப்லி அஹமத் தெரிவித்தார். இது நோயாளிகள் உடனடி பல் சிகிச்சையை பெறுவதை உறுதி செய்வதுடன் மருத்துவமனைக்கு செல்வதற்கான நேரத்தையும் பயண செலவுகளையும் மிச்சப்படுத்த இயலும் என அவர் குறிப்பிட்டார். மேலும் செய்திகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள்.
1: ரத்த தானம் செய்ய சொல்லி ஏன் வலியுறுத்துறாங்க தெரியுமா?
2: ஏன்னா நம்ம நாட்டுல தினமும் 1000 ரத்த பைகள் தேவைப்படுது, சரியா?
1: ஆமா, அதை ஈடுகட்டதான் அரசாங்கம் இன்னும் 5 வருடத்துல நம் மக்களில் 4 விழுக்காட்டினரையாவது குருதி தானம் செய்ய முன் வரணும்னு இலக்கிட்டு இருக்கு.
2: முதல் முறையாக குருதி தானம் செய்பவர்கள் தேசிய ரத்த வங்கி அகப்பக்கத்தில் அதை பற்றிய தகவலை அறிந்து கொள்ளலாம். ரத்த தானம் செய்வோம், மனித உயிரை காப்போம்.
0: ஐநா அமைப்பு அதிகரித்து வரும் உலக சவால்களை எதிர்கொள்ள அதன் நடைமுறைகளையும் வியூகங்களையும் மீண்டும் மதிப்பீடு செய்ய வேண்டும் என இந்தோனேசிய முன்னாள் அதிபர் ஜோகோ விடோடோ வலியுறுத்தியுள்ளார். நடப்பு சவால்களுக்கு சிறந்த தீர்வுகளை அடையாளம் காண அது உதவும் என அவர் கூறினார். உலக அமைதியை நிலைநாட்ட வலுவான உலக அமைப்பொன்று தேவை. நாடுகளுக்கு இடையிலான சிறந்த உறவுகளை மேம்படுத்துவதன் மூலம் ஐநாவால் பல சிக்கல்களுக்கு முற்றுப்புள்ளி வைக்க இயலும் எனவும் ஜோகோவி சுட்டிக்காட்டினார். ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புதினுக்கும் அமெரிக்க பேராளர்கள் ஸ்டீவ் விட்காஃப் உட்பட ஜெரட் குஷ்னருக்கும் இடையிலான நேரடி சந்திப்பு ஆக்கப்பூர்வமாகவும் வெளிப்படையாகவும் அமைந்ததாக கிரெம்ளின் உதவியாளர் யூரி யுஸ்கோவ் தெரிவித்தார். மோஸ்கோவில் 3 மணி நேரம் 10 நிமிடங்களுக்கு நடத்தப்பட்ட சந்திப்பில் யுக்ரைன் விவகாரம் மட்டுமின்றி அமெரிக்க ரஷ்ய முதன்மை ஆற்றல் குறித்தும் கலந்துரையாடப்பட்டதாக அவர் சொன்னார். யுக்ரைனின் மோதலுக்கு அரசதந்திர ரீதியில் தீர்வு காணும் முனைப்பில் வாஷிங்டனுடன் ஒத்துழைக்க மோஸ்கோ தயாராக உள்ளதாகவும் அவர் கூறினார். இபோலா தொற்று பரவலை முறியடிப்பதற்காக ஜனநாயக கொங்கோ குடியரசுக்கு $88,000 மதிப்பிலான 52 டன் மருந்துகளையும் மருத்துவ பொருட்களையும் தன்சானியா வழங்கியுள்ளது. அந்த உதவிகள் கின்ஷாசாவில் சுகாதார துணை அமைச்சர் ஃபிளாரன்ஸ் அமீசி வழங்கினார். நோயாளிகளின் பாதுகாப்பை வலுப்படுத்தும் இபோலா தொற்று பரவல் சங்கிலியை முறியடிக்கும் மருந்துகள், சுகாதார பணியாளர்களுக்கான பாதுகாப்பு உபகரணங்கள் ஆகியவை பகிர்ந்தளிக்கப்பட்டுள்ளன. மாதம் தொடக்கம் வரையில் கொங்கோ குடியரசில் 6,300 இபோலா நேர்வுகள் பதிவாகியுள்ளன. 300க்கும் மேற்பட்ட உயிரிழப்புகளும் நேர்ந்துள்ளன. தென்கொரியாவில் இவ்வாண்டு சுற்றுப்பயணிகளின் புகார்கள் கணிசமான அளவு அதிகரித்துள்ளன. ஜனவரி தொடக்கம் ஜூலை வரை அப்பெண்ணிக்கை 1,753 பதிவாகியுள்ளது. கடந்த ஆண்டு இதே காலகட்டத்தில் அது 1,744 இருந்ததாக தென்கொரிய சுற்றுலா விவகார அமைப்பு கூறியது. குறிப்பாக பேரங்காடி பகுதிகளில் வாடகை வாகனங்கள் விதிக்கும் அதிக கட்டணம் தொடர்பில் அதிக புகார்கள் பெறப்பட்டுள்ளதாகவும் அது குறிப்பிட்டுள்ளது. இந்நிலையை தொடர்ந்து சுற்றுப்பயணிகளுக்கான சேவையை மேம்படுத்த அரசாங்கம் உரிய முயற்சிகளை மேற்கொண்டு வருகிறது. நிறைவாக விளையாட்டு. சிலாங்கூரில் இன்று நண்பகல் வரை காற்று மாசு குறியீடு IPU சுகாதாரமற்ற நிலையில் 169 பதிவானதைத் தொடர்ந்து 4 பாரா விளையாட்டு போட்டிகள் ஒத்திவைக்கப்பட்டுள்ளன. மலேசிய வானிலை ஆய்வு மையம் மெட் மலேசியா, மலேசிய சுகாதாரத்துறை, நிலைமையை கண்காணிக்கும் சிறப்பு நுட்ப செயற்குழுவின் அறிவுறுத்தலின் அடிப்படையில் 2026 ஸ்லாங்கூர் சுக்மா பரா சுக்மா ஏற்பாட்டு குழுவினர் இம்முடிவை எடுத்ததாக ஏற்பாட்டு செயற்குழுவின் துணைத் தலைவர் முகமது நஜ்வான் ஹலிமி கூறினார். தடகளம், நீச்சல், அம்பேதல், திடல் போலிங் போட்டிகள் ஒத்திவைக்கப்பட்டுள்ளதாக அவர் அறிக்கை வாயிலாக குறிப்பிட்டார். உர விநியோகத்தில் முறைகேடு புரியும் நிறுவனங்களின் ஒப்பந்தம் நிறுத்திக்கொள்ளப்பட வேண்டும். சுங்காய் பாக்காப் தமிழ் பள்ளியின் நிர்மாணிப்பு பணிகள் 56 வாரங்களில் நிறைவடையும். இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் மோகனா அருஜோதி. மலேசியா மடானி அனைவருக்குமான நல்வாழ்வு. வணக்கம்.
3: என்னமோ சொல்ல வரீங்க?
4: சாப்பிட்டா
5: சாப்பிட்டுக்கிட்டே இருப்பீங்க. லிங்கம்ஸ்.

ஷோபா எஸ்பிபி பாடிய பாடலை நம்ம கேட்க தீரா இசையில் ஞாயிற்றுக்கிழமை பொழுது நம் சுவாரஸ்யத்தை அள்ளி அள்ளி வழங்கிட்டு இருக்கோம். அதனால தொடர்ந்து இணைந்திருப்பதற்கு ரொம்ப ரொம்ப நன்றி. புன்னகை எங்க இருக்கு? நம்ம கூட நமக்கு ரொம்ப பிடிச்சவங்களா நம்ம பக்கம் இருக்கும் போது அதை விட ஒரு பெரிய புன்னகை ஒரு மகிழ்ச்சி இருக்கதான் செய்யுமா? சரி, அதனால ஞாயிற்றுக்கிழமை உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச மாதிரி அமையட்டும். இந்த பக்கம் மோகன் பேசிட்டு இருக்க, இன்னும் நிறைய கதைகள் பேசலாம். மின்னலோடு இணைந்திருங்கள்.

வயசில் நம்ம பேசிக்கிட்டு இருக்கோங்க. பொதுவாக மலேசியர்கள் மத்தியில் இந்த வார இறுதி நாட்கள் சனி ஞாயிற்றுக்கிழமை வந்துருச்சுன்னா பெரும்பாலும் இதை செய்ய அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு ஆய்வு மேற்கொள்ளப்பட்டிருக்கு. அதெல்லாம் சொல்லியிருக்காங்க என்னன்னா, நிறைய நடவடிக்கைகள் நம்ம மேற்கொள்ளலாம். அந்த காரை கழுவுறது, நம்ம வீட்டில் பயன்படுத்தக்கூடிய வாகனத்தை கழுவுறதுக்குன்னு ஒரு நடவடிக்கை மேற்கொள்றாங்களாம். சிலர்லாம் அப்படிதாங்க, இந்த வார இறுதி நாட்கள் வந்துச்சுன்னா சரி வாங்க குடும்பத்தோட போவோம், இப்போ வாகனத்தை கழுவோம் அப்படின்ற மாதிரி இறங்குறாங்களாம். அது என்னன்னா, குடும்ப உறவை வந்து வலுப்படுத்தக்கூடிய ஒரு சூழல் வருது. அதெல்லாம் இந்த வார இறுதி நாட்கள் வந்துச்சுன்னா சரி வீட்டில் தானே இருக்கோம், நம்ம பயன்படுத்துகிற வாகனத்தை நாம தானே கழுவணும் அப்படின்ற மாதிரி மலேசியர்கள் பலரும் வந்து இதில் முனைப்பு காட்டுவதாக ஒரு ஆய்வு மேற்கொண்டிருக்காங்க. அதில் வந்து தெரிஞ்சிருக்கு என்னன்னா, சில பேர்லாம் வந்து மணிக்கணக்காக கழுவாங்க. அதுதான் சரி, இதையொட்டி நம்ம பேசும்போது புஷ்பாக்கம் இருக்கு இல்லையா, அந்த வாகன பரிசோதனை மையங்கள் வரக்கூடிய ஜனவரி 2027 தொடங்கி வந்து 24 மணி நேரமும் செயல்படக்கூடிய வண்ணம் ஒரு முக்கியமான ஒரு முன்னெடுப்பு எடுத்திருக்காங்க. அது பற்றிய விவரங்கள்லாம் கூடிய விரைவில் அறிவிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஹரிஷ் ராகவேந்திரா மற்றும் பாம்பே ஜெயஸ்ரீ பாடிய பாடல் வருது, கேட்கலாம்.

0: கிஷன் எங்க இருக்கீங்க?
1: அஸ்வினி வந்துகிட்டே இருக்க, இன்னும் 5 நிமிஷம்.
0: 1 மணி நேரமா இதையே தான் சொல்லிட்டு இருக்கீங்க.
1: வடக்கமா சொல்றது தானே. ஆ வர வர
0: கிஷன். கிஷன் எவ்வளவு நேரமா எழுப்பிட்டு இருக்க? எழுந்து வாங்க, மணி ஆச்சு.
1: இன்னொரு 5 நிமிஷத்துல எழுந்திருவேன். என்ன
0: எவ்வளவு நேரமா குளிப்பீங்க?
1: இன்னொரு 5 நிமிஷம். அஸ்வினி
0: என்னாச்சு என்னாச்சு?
1: கொஞ்சம் மூச்சு திணற மாதிரி இருக்கு. ஆம்புலன்ஸ் கூப்பிடுங்க.
0: கூப்பிட்டுட்டேன், இன்னொரு 5 நிமிஷத்துல வரேன்னு சொல்லிட்டாங்க.
1: என்னது 5 நிமிஷமா?
0: 5 நிமிடம் அப்படின்றது வாழ்க்கையில எவ்வளவு முக்கியம் தெரியுமாங்க? நேரத்தை சரியா செலவு பண்ணுங்க.
2: இப்படிக்கு
0: மின்னல் எஃப்எம்
3: லிங்கம்ஸ்.
4: சாப்பாடு சூப்பரா இருக்கும் போது டயலாகா பேசுவீங்க, சாப்பிட்டா சாப்பிட்டுகிட்டே இருப்பீங்க.
5: ஆஹா, இந்த டயலாக் நல்லா இருக்கு.
6: சமையல் என்றாலே அது லிங்கம்ஸ். லிங்கம்ஸ் சுவையான சமையலுக்கும் லிங்கம் திங்கம்.
7: 90 ஆண்டிலே சமையலறை சின்னம், சுவையிலே உச்சம்.
8: அன்று போல் இனி என்றும் லிங்கம்ஸ் தயாரிப்புகள் உங்கள் சமையலின் சுவை சேர்க்கட்டும்.
7: தரம், மனம், சுவை அனைத்து மடங்கும்.
6: கவரும் மனம், கிடைக்கும் சுவை என்றும் நிலைக்கும் நெஞ்சினிலே.
2: லிங்கம். பெற்றோர்களே, உங்க பிள்ளைகளை படிக்க சொன்னா கைபேசி தான் பாக்குறாங்களா? அப்படின்னா அந்த கைபேசியை கல்வி சாதனமாக மாற்றலாம். மைனாப்ஸ் இ டியூஷனில் அனுபவமிக்க ஆசிரியர்கள், குரு AI வழிகாட்டல், புதிர் மற்றும் வார்த்தை விளையாட்டு முறையில் கற்றல் பயிற்சிகள். இப்போது படிப்பு சுமை அல்ல, சுவாரஸ்யம் உங்கள் பிள்ளைகளின் சிறந்த எதிர்காலத்திற்கான சரியான தேர்வு. மைனாப்ஸ் இ டியூஷன். தொடர்புக்கு 01079729191.
9: நல்லிசை வழங்கிட்டு இருக்கோம். இது உங்கள் மின்னல் எஃப்எம்.

வழங்கப்பட்டிருக்கு. அதனால கொஞ்சம் பாத்துக்கோங்க. உன்னிகிருஷ்ணன் ஸ்வர்ணலதா பாடிய பாடல் எடுத்து வருதுங்க, கேட்கலாம்.

உன்னிகிருஷ்ணன் ஸ்வர்ணலதா பாடிய பாடலை நம்ம கேட்டுங்க. தீராயிசையில் நாம பேசிக்கிட்டு இருக்கோம். சரி, இன்றைக்கு 6 மணிக்கு மேல ஒரு நேயர், ஆமா, இவங்க தேர்வு செய்த பாடல்கள் உங்களுக்காக முழுக்க முழுக்க இடம்பெற போகுது 6-7 மணி வரைக்கும். இன்றைக்கு நம்ம பிரேம்குமார் அவர் தேர்வு செய்த பாடல்கள் தான். ரொம்ப கஷ்டப்பட்டு தேடினங்க, அவ்வளோ பாடல்கள் இருக்கு, ஒவ்வொன்றா எடுத்து எடுத்து அதை தேடி உங்களுக்காக ஒரு தொகுப்பா வழங்கியிருக்கேன் அப்படின்றத நம்மோடு பகிர்ந்துகிட்டாரு. அதே சமயத்தில் அவரோடு பேசவும் நம்ம ரொம்ப ரொம்ப அவளை காத்துட்டு இருக்கோம். அதனால 6 மணிக்கு மேலேயும் தொடர்ந்து நிகழ்ச்சியை கேட்க மறந்துடாதீங்க.

உதித் நாராயணன் ஷாலினி பாடிய பாடலை நம்ம கேட்டோங்க. சரி, சமூக வலைத்தளங்கள்ல இது பற்றிய வாழ்த்து பதிவுகள் நிறையவே வந்துகிட்டு இருக்கு. ஏன்னா வியட்நாம்ல வந்து பாத்தீங்கன்னா 2026 ஆண்டுக்கான உலக அழகி இந்த போட்டியில வந்து மலேசியாவை பிரதிநிதித்த தனுஷியா வந்து 3வது இடத்தை வந்து பெற்று கொடுத்து நம் நாட்டிற்கு பெருமை சேர்த்திருக்கக்கூடிய அந்த வாழ்த்து செய்தி தான் சமூக வலைத்தளங்கள்ல நிறையவே நம்ம பார்க்க முடியுதுங்க. ஏன்னா இந்த உலக அழகி போட்டின்னு சொல்லும் போது 1998 ஆண்டுல வந்து உலக அழகி போட்டியில மலேசியாவை பிரதிநிதித்து ஒரு சாதனை நடந்துச்சு. அதுக்கப்புறம் 28 வருடங்களுக்கு பிறகுதான் மீண்டும் தனுஷியா அவர்கள் வந்து இந்த சாதனையை வந்து பதிவு செய்திருக்காங்க அப்படின்றது குறிப்பிடத்தக்கது. இவங்க என்னன்னா இறுதி போட்டியில வந்து ஆங்கிலம், மலாய், சீன மற்றும் தமிழ் மொழி ஆகிய 4 மொழிகள்ல உரையாற்றி இன்னமும் அவங்களுடைய திறமையை வந்து வெளிக்காட்டியிருக்காங்க. அவங்களுக்கு நம்முடைய மனமார்ந்த பாராட்டுகள். ஹரிஹரன் சித்ரா குரல் இடம்பெற்ற பாடல் வருது, கேட்கலாம்.

0: முதல் தேர்வா? இதயத்தின் ஆழத்திலிருந்து நன்றி.
1: மசாலை உலகில் நம்பிக்கையின் சின்னம் தரம், மனம், சுவை அனைத்து மடங்கு.
2: பாராட்டுக்குரிய நிறுவனமும் கூட.
1: தொண்ணூறாம் ஆண்டிலே லிங்கம்
3: உங்கள் பிள்ளைகளின் கல்வி முன்னேற்றத்திற்கு உதவி செய்கிறது. AI தொழில்நுட்ப மின் கற்றல் தளம் உங்கள் பிள்ளைகளின் கற்றல் முறையை நேரடியாக கண்காணிக்கலாம். விவரங்களுக்கு 01709719919 என்ற எண்களில் வாட்ஸ்அப் வாயிலாக தொடர்பு கொள்ளலாம்.
0: தீராத இசையை மட்டும்தான் தீரா இசை வழங்குதா என்ன? இல்லங்க,
4: திங்கட்கிழமையில் காதல் பேசுது,
0: செவ்வாய்க்கிழமையில் உங்கள் 80-90 ஆண்டு நினைவுகளை ஏக்கமா திரும்பி பார்க்க சொல்லுது,
4: புதன்கிழமையில் சுற்றி உள்ள உறவுகளை கெட்டியா அணைக்க சொல்லுது,
0: வியாழக்கிழமையில் விளம்பரமே இல்லாமல் உதவி செய்யற முகங்களை வெளியே கொண்டு வந்து வெளிச்சம் கூட்டுது,
4: வெள்ளிக்கிழமையில் மனசுல இருக்கும் பிரச்சனைகளை கொட்ட சொல்லி மன

ஒரு நாட்டின் உண்மையான வளம் அதன் மக்களின் நல்வாழ்வு. ஒரு தேசத்தின் உண்மையான வலிமை அதன் ஒற்றுமை. நாம் பல மொழிகள் பேசலாம், பல பண்பாடுகளை பின்பற்றலாம், ஆனால் நமது கனவு ஒன்றே, வளமான, அமைதியான, மகிழ்ச்சியான மலேசியா. இந்த தேசிய தினத்திலும் மலேசிய தினத்திலும் ஒற்றுமையை போற்றுவோம், வளமான எதிர்காலத்தை உருவாக்குவோம். மலேசியா மடானி, வளமே வாழ்வின்.

வணக்கம். சலாம் மலேசிய மடானி. மலேசிய வானொலியின் மாலை 6 மணி செய்திகளுடன் திவ்யதாஷினி பரமசிவம். கல்வி அமைச்சின் மடானி புத்தக பற்றுச்சீட்டை பயன்படுத்தி இதுவரை 3,152,258 புத்தகங்கள் வாங்கப்பட்டுள்ளன. அதேவேளை இதுவரை 1,723,371 மாணவர்கள் அதனால் பயனடைந்துள்ளதாக கல்வி துணை அமைச்சர் வாங்காவோ தெரிவித்தார். இவ்வெண்ணிக்கை அப்பற்றுச்சீட்டு செயலாக்கத்திற்கு வந்த 2 மாதங்களுக்கு பின் நேற்று கணக்கிடப்பட்டவை என அவர் குறிப்பிட்டார். மலேசிய விமான நிறுவனம் மாசும், பாத்திக் ஏர் நிறுவனமும் மலேசியா ஜகார்த்தா இடையிலான 20 விமான சேவைகளை ரத்து செய்துள்ளன. அனக்ரகடவ் எல் எரிமலையில் இருந்து சாம்பல் வெளியேறுவதையடுத்து அந்நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக அவை அறிக்கையில் தெரிவித்துள்ளன. ஜகார்த்தாவில் உள்ள சோகார்னோ ஹட்டா பன்னாட்டு விமான நிலையத்தின் செயல்பாடுகள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. புகைமூட்ட நிலவரம். இன்று மாலை மணி 4 வரையில் நாட்டில் எந்தவொரு பகுதியிலும் காற்று தர மாசு ஆபத்தான கட்டத்தை எட்டவில்லை. எனினும் சரவாக் ஸ்ரீ அமானில் மட்டும் காற்று தரநிலை குறியீடு மிக ஆரோக்கியமற்றதாக 216 உள்ளது. அதேவேளை நாட்டின் இதர 35 இடங்களில் காற்றின் தரம் ஆரோக்கியமற்றதாக உள்ள நிலையில் 27 இடங்களில் மிதமாகவும் 4 இடங்களில் நல்ல நிலையிலும் உள்ளதாக மலேசிய காற்று மாசு நிர்வாக முறை அகப்பக்கத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்தியாவின் மத்திய பிரதேச மாநிலத்தில் கலப்படம் செய்யப்பட்ட மதுபானம் அருந்தியவர்களில் 10 பேர் உயிரிழந்தனர். மேலும் பலர் கடுமையான உடல்நல பாதிப்புகளுக்கு இலக்காகினர். சகார் மாவட்டத்தில் இன்று காலை இந்த மதுபான நச்சு பாதிப்பு சம்பவம் பதிவு செய்யப்பட்டது. இதனையடுத்து பாதிக்கப்பட்ட கிராமங்களில் மருத்துவ குழுவினர் உடல்நல பரிசோதனைகளை மேற்கொண்டு வருகின்றனர். இதுவரை 35 பேர் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கைப் வர்டே சோகோ தீவு பகுதியில் பேருந்து ஒன்று செங்குத்தான பள்ளத்தில் விழுந்து விபத்துக்குள்ளானதில் குறைந்தது 21 பேர் பலியானதாக உள்ளூர் அதிகாரி ஒருவர் தெரிவித்தார். தொடக்கத்தில் 10 பேர் பலியானதாக அந்நாட்டு அதிபர் ஹோசே மரியா நவஸ் தகவல் வெளியிட்டிருந்தார். எனினும் அவ்வெண்ணிக்கை 21 அதிகரித்துள்ளதாக சமூக வலைதளங்களில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் மோகனா அருண்ஜோதி. மலேசியா மடானி அனைவருக்குமான நல்வாழ்வு. வணக்கம்.

இசையின் வாயிலாக உங்கள் பொழுதை தீரா இசையில் இசைத்துக் கொண்டிருக்கின்றோம். இந்த பக்கம் மோகன் பேசிட்டு இருக்கேன். ஒரு பாடலை கேட்டுடலாம். பாடலுக்கு பிறகு இன்றைக்கு ஒரு நேயர், ஆமா, அவர் விரும்பி கேட்ட பாடல்கள் தான் முழுக்க முழுக்க 7 மணி வரைக்கும் நாம கேட்டு ரசிக்க போறோம். பிரேம்குமார் அவர்கள் காத்துட்டு இருக்காங்க, அவரோடும் பேசலாம், அவருடைய விருப்ப பாடல்களையும் கேட்டு தெரிஞ்சுக்கலாம்.

0: சீரா இசையில் ஞாயிற்றுக்கிழமைகளில் நேரு ஒருத்தனுடைய விருப்ப பாடல்கள் தான் முழுக்க முழுக்க நம்ம கேட்டு ரசிப்போம். இன்றைக்கு நம்மோட பிரேம்குமார் காத்துட்டு இருக்காரு, இப்போ அவரோட நம்ம பேச போறோம். வணக்கம் பிரேம்குமார்.
1: வணக்கம் மகன்.
0: இப்பொழுது தொடங்கி 7 மணி வரைக்கும் உங்களுடைய விருப்ப பாடல்கள் தான் முழுக்க முழுக்க நம்ம கேட்டு ரசிக்க போறோம். எப்படி இருக்கு மனசு?
1: சந்தோஷமா இருக்கு. '80s and '90s பாட்டு ரொம்ப விரும்பி கேட்பேன். என்னோட விருப்ப பாடல்கள் மின்னல் FM நேயர்கள் கேட்கறதும் ரொம்ப சந்தோஷமா.
0: உங்களுடைய பாடல்கள் தான் ஒளிபரப்ப போறோம் அப்படின்னு, ஏன்னா எல்லாருக்கும் நிறைய பாடல்கள் பிடிக்கும் இல்லையா. ஒரு மணி நேரத்துக்கு மட்டும் எடுத்து கொடுங்க அப்படின்னு எப்படி தேர்வு செஞ்சீங்க, அதை பத்தி கொஞ்சம் சொல்ல முடியுமா?
1: ரொம்ப கடினமான விஷயம் அது. நான் வந்து முத வந்து இசையமைப்பாளர்களா தேர்வு செஞ்சு, அப்புறம் அவங்களுக்கு ஒரு ஒரு 5 பாட்டு 10 பாட்டு அப்படி செஞ்சு, நேரோ டவுன் ப்ரோசஸ். அது பெரிய ப்ரோசஸ் அது.
0: எப்படி, நீங்க மட்டும் தானா இல்ல கூட யாராவது உதவி பண்ணாங்களா இந்த பாடல் தேர்வுல?
1: இல்ல நான் மட்டும்தான். ஏன்னா இன்னொரு ஆளு சேர்த்தா இன்னொரு பாட்டு நிறைய வரும்.
0: ஓ அப்படி சொல்றீங்க.
1: அதனால
0: சரி, உங்க சொந்த ஊர் எங்க பிரேம்குமார்?
1: நான் பிறந்து வளர்ந்ததெல்லாம் செந்தூர் கோலாலம்பூர் தான். எனக்கு காடி ஓட்டும் போது நான் ரொம்ப விரும்பி கேட்பேன். தொழிலும் சரி, இதுக்கு முன்னையும் சரி, நான் நிறைய பிளைட்ல போற வேலைங்க நிறைய இருக்கும். அதனால நான் ஃபிளை பண்ணும் போதுலாம் என்னோட துணை வந்து இந்த பாட்டு தான்.
0: நீங்க தேர்வு செஞ்ச பாடல்ல என்ன பாடல முதல்ல கேட்கலாம் பிரேம்குமார்?
1: எனக்கு ரொம்ப கொஞ்சம் உற்சாகமா ஆரம்பிக்கலாம் நினைக்கிறேன். அதனால இருவர் படத்துல இருந்து ஏஆர் ரஹ்மான் இசையில வந்து வந்த கண்ணை கட்டி கொள்ளாதுங்கிற பாடல முதல் கேட்போம்.
0: நீங்களே அறிவிப்பு பண்ணிருங்க
1: நேர்களே. ஏஆர் ரஹ்மான் இசையில் வைரமுத்து வரியில் கண்ணை கட்டி கொள்ளாதுங்கிற பாடல கேட்கலாம்.

0: இன்றைய தீரா இசையில் ரேம்குமார் கிட்ட தான் நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். அவருடைய விருப்ப பாடல்கள், அவர் தேர்வு செய்த பாடல்கள் தான் 7 மணி வரைக்கும் நம்ம கேட்டு ரசிக்க போறோம். சரி, இப்போ நிறைய கதைகள் நம்ம பேச போறோம். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன சவால் கொடுக்கலாம் அப்படின்னு இருக்கோம். ரெண்டு பாடல் கேப்பீங்க. இந்த பாடல்ல எந்த பாடல் அந்த பாடகர் முதன் முதல்ல தமிழ் சினிமாவுக்கு பாடினாங்க அப்படின்றத நீங்க கண்டுபிடிச்சு சொல்ல போறீங்க. சரியா?
1: சரி.
0: உங்களுக்கான அந்த முதல் பாடல் தொகுப்பு கேட்டலாம்.

0: இந்த இரண்டு பாடல்கள்ல சின்ன கோயில் சித்ரா தமிழ் சினிமால முதல்ல பாடின பாடல் எதுவா இருக்கும் நினைக்கிறீங்க?
1: பூஜை கேத்த பூ இது.
0: உறுதியா சொல்றீங்க?
1: நினைக்கிறேன்.
0: 80 சரியான பதில். சரி, அடுத்து உங்களுக்கான அடுத்த பாடகர் யார் அப்படின்னு பாக்கலாம்.

0: பாடகர் சீனிவாசனுடைய ரெண்டு பாடல்கள் கேட்டோம். இது தமிழ் சினிமால ஒரு முதல்ல பாடினது எந்த பாடலா இருக்கும்?
1: கண்டிப்பா சொர்க்கம் என்பது நமக்கு தான்.
0: அதுல எந்த ஒரு கேள்வியும் இல்ல, அதுதான் அப்படின்றீங்க?
1: ஆமா கண்டிப்பா. எனக்கு அந்த படத்துல வந்து கமலாசன் நடிச்ச நடிப்பு அந்த நாகேஷ் இருப்பாரு.
0: ஆமா,
1: எனக்கு அந்த படம் திரும்பி ரீகால் பண்ண முடியுது.
0: அடுத்து மூன்றாவது ஒன்னே ஒண்ணு நிறைவா ஒண்ணு வருது, கேக்கலாம். என்ன

0: உன்னி கிருஷ்ணன் அவர்கள் பாடிய முதல் பாடல் தமிழ்ல என்னது? இந்த ரெண்டு பாடல்ல
1: என்ன விலை அடி என்ன விலை?
0: என்ன சார் இப்படி எல்லாத்துக்கும் சரியா சொன்ன எப்படி? வாழ்த்துக்கள்.
1: நன்றி.
0: சரி, மூன்று பாடகர்கள் பாடிய முதல் பாடல ரொம்ப அழகா கண்டுபிடிச்சிட்டீங்க. சரி, அடுத்து நம்ம உங்களுடைய தேர்வு பாடல ஒன்னு கேட்க போறேன். என்ன பாடல் கேட்கலாம்?
1: வித்யாசாகர் இசையில வந்த நீ காற்று நான் மரம், எனக்கு ரொம்ப பிடித்த பாடல்.
0: கேட்டுருமா?
1: கண்டிப்பா.

0: பெற்றோர்களே, உங்க பிள்ளைகளை படிக்க சொன்னா கைபேசி தான் பாக்குறாங்களா? அப்படின்னா அந்த கைபேசியை கல்வி சாதனமாக மாற்றலாம். மைனாப்ஸ் இ-டியூஷனில் அனுபவமிக்க ஆசிரியர்கள், குரு AI வழிகாட்டல், புதிர் மற்றும் வார்த்தை விளையாட்டு முறையில் கற்றல் பயிற்சிகள். இப்போது படிப்பு சுமை அல்ல, சுவாரஸ்யம். உங்கள் பிள்ளைகளின் சிறந்த எதிர்காலத்திற்கான சரியான தேர்வு மைனாப்ஸ் இ-டியூஷன். தொடர்புக்கு 01 09 7 219 19. இன்றைக்கு தீரா இசையில நம்மோடு பிரேம்குமார் அவர்கிட்ட தான் நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். இங்க ரொம்ப பக்கம் தான், செந்தில் உள்ளவர், ரொம்ப கஷ்டப்பட்டு தேடன அத்தனை பாடல்களையுமே அப்படின்னு சொல்லியிருந்தாரு. சரி பிரேம்குமார், நீங்க ஒரு அனைத்துலக நிருபரா வந்து இருந்திருக்கீங்க, இன்டர்நேஷனல் ஜேர்னலிஸ்ட். சரி, அந்த வேலை எப்படிப்பட்டது, அந்த துறை சார்ந்து கொஞ்சம் சொல்ல முடியுமா எங்களோடு?
1: கண்டிப்பா முகன். வேலை வந்து ரிப்போர்ட்டிங், அதாவது நியூஸ் ஜேர்னலிஸ்ட் வேலை. ஆனா நான் வந்து ஃபாரின் ஏஜென்சிஸ்க்கு ஒரு 7 வருஷம் வேலை செஞ்சேன். ஃபாரின் ஏஜென்சிஸ்ல வேலை செய்யும் போது, அதாவது மலேசிய சம்பந்தப்பட்ட எக்கனாமிக் டெவலப்மெண்ட், பொலிட்டிக்கல் டெவலப்மெண்ட், இது எல்லாத்தையும் ஃபாரின் ஏஜென்சிஸ்க்கு நான் வந்து ரிப்போர்ட் பண்ணுவேன், வெளியூர்ல இருக்கிறவங்க படிக்கிறதுக்கு.
0: ஓ, அதாவது இப்ப நம்ம நாட்டை பற்றி மற்ற நாடுகள் தெரிந்து கொள்வதற்கான ஒரு இதை ஏற்படுத்தி கொடுக்குறீங்க.
1: ஆமா, சரியா சொன்னீங்க. வெளியூர்ல UK-ல உள்ள, US-ல உள்ள ஏஜென்சி வந்து மலேசியால பேஸ் பண்ணிருப்பாங்க, நம்ம ஊர்ல உள்ள ஏஜென்சியும் வெளியே இருப்பாங்க. க்ளோஸ் டு கம்யூனிட்டி ஜேர்னலிஸ்ட், அவங்களுக்கு தான் சரியான விஷயங்கள், சரியான தகவல் தெரியும்னு அந்த மாதிரி வச்சிருப்பாங்க.
0: ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு பொறுப்பு. ஏன்னா நம்ம நாட்டினுடைய சில முக்கிய நடப்புகளை வந்து வெளிநாட்டினரிடம் கொண்டு சேர்க்கக்கூடிய ரொம்ப உன்னதமான ஒரு பொறுப்பு இல்லையா?
1: ரொம்ப பெருமையா இருக்கும் முகன். நம்ம வெளியூருக்கு நிறைய வெளிநாட்டுக்கு போய் கான்பரன்சஸ் அட்டெண்ட் பண்ணிருக்கேன், டாக்ஸ் அட்டெண்ட் பண்ணிருக்கேன். அந்த மாதிரி நேரத்துல வந்து நம்ம மலேசியன் சொல்லிக்கிறதுல ரொம்ப பெருமையா இருக்கும். நம்மளோட கல்ச்சர், நம்மளோட லாங்குவேஜ் கேப்பபிலிட்டி, இதெல்லாமே மத்த நாடோட ஒப்பிட்டா நம்ம எங்கேயோ அட்வான்ஸ்
0: என்ன பாடல் அடுத்து கேக்கலாம்?
1: காட்டுக்கோயில் பாட்டு, தளபதி படத்துல இருந்து எனக்கு ரொம்ப விருப்பமான பாட்டு. எனக்கு அந்த படம் வந்து இப்ப வரைக்கும் நான் டிவில போட்டாலோ இல்ல யூடியூப்ல பார்த்தாலும் எனக்கு இப்ப வரைக்கும் நான் அப்படியே கண்ணு எடுக்காம பாப்பேன். ஒவ்வொரு டயலாக்ஸும் எனக்கு மனப்பாடம், அந்த படத்துல உள்ள டயலாக்ஸ்.
0: அப்படியா?
1: ஏன்னா எனக்கு அந்த படத்துல உள்ள சினிமாட்டோகிராபி, PC ஸ்ரீராம் அவர்களோட போக், இசை, எனக்கு எல்லாம் ரொம்ப மனசுக்கு ரொம்ப நெருக்கமான விஷயம். ரெண்டாவது வந்து என் மகளுக்கும் இந்த பாட்டு ரொம்ப பிடிக்கும். அவங்களுக்கு இப்பதான் 3 வயசு, ஆனா அவங்களுக்கும் இந்த பாட்டு ரொம்ப பிடிக்கும். அதனால எனக்கு இந்த பாட்டு ரொம்ப மனசுக்கு.
0: நினைக்கிறேன் நீங்க கேட்டு கேட்டு அவங்களுக்கு பிடிக்க வச்சிட்டீங்க, அதான் போல தானே?
1: அப்படிதான் நினைக்கிறேன். நட்புனா என்னன்னு தெரியுமா, நண்பன்னா என்னன்னு தெரியுமா, எடுத்துக்கோ எடுத்துக்கோ அப்படின்னு வரல ரஜினி.
0: ஆமா,
1: ரொம்ப அழகான வரியர்.
0: சரி, இந்த பாடலையும் நம்ம எடுத்து இப்ப வழங்குறோம், கேட்கலாம். இது தீரா இசை.

0: இன்றைக்கு பிரேம்குமார் அவருடைய தேர்வு பாடல்கள் தான் நம்ம தீரா இசையில வந்து நம்ம கேட்டுக்கிட்டு இருக்கோம். சரி, முதலே சொல்லியிருந்தீங்க இல்லையா, ஒவ்வொரு பாடலும் எடுத்து வைக்கும் போது இசையமைப்பாளர்கள் பாடியவர்கள் யாரு இதெல்லாம் ஒரு மாதிரி சலித்து அதுக்கப்புறம் தான் அந்த பாடல்கள் நமக்காக கொடுத்திருந்தீங்க அப்படின்னு. அதுல பார்த்தா ஒரு அம்மா பாடல், அம்மா என்று அழைக்காத அப்படின்ற ஒரு பாடலும் வந்து இதுல இருந்தது உங்களுடைய பட்டியல.
1: எல்லாருக்கும் அம்மானா ரொம்ப ஸ்பெஷல், எனக்கும் அப்படிதான். எங்க அம்மா வந்து வெரி க்ளோஸ் டு ஹர், ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி பேசிக்குவோம். சோ எனக்கு அந்த படத்துல உள்ள அந்த பன்றிபாய் நடிச்சிருப்பாங்களா, அந்த கேரக்டரும் எங்க அம்மா கேரக்டரும் கிட்டத்தட்ட ஒண்ணுதான். ரொம்ப வெகுளித்தனமா பேசிக்குவோம். வெளியே உள்ள ஆளை பார்த்தா அம்மா பிள்ளை பேசிக்கிற மாதிரி பேசிக்க மாட்டோம், நண்பர்கள் பேசிக்கிற மாதிரி பேசிக்குவோம். எனக்கு எங்க அம்மா ஆனா ரொம்ப பிடிக்கும். சோ அதனால எனக்கு இந்த பாட்டு ரொம்ப க்ளோஸ் டு மை ஹார்ட்.
0: சரி, உங்களுடைய பாடல்கள் வருது, அம்மா எப்படி கேட்க சொன்னீங்களா?
1: சொன்னேன் அவங்கள்ட்ட, நான் சொன்ன மின்னல் எஃப்எம் ல வரோம் அப்படின்னு. அவங்க ரொம்ப எக்ஸைட்டட், அவங்க வந்து ஒரு மின்னல் எஃப்எம் ஓட பெரிய ஃபேன்.
0: ஓ
1: ஆமா, ராத்திரி அவங்க 2 மணிக்கு பழைய பாடல் போடுவீங்களே அதை கேட்பாங்க, அப்புறம் 11 மணிக்கு போடுவீங்களா அது கண்டிப்பா டெய்லி கேட்டுட்டு தான் தூங்குவாங்க.
0: இப்போ அம்மா நிகழ்ச்சி கேக்குறாங்கல்ல, இங்க கொடுத்த அம்மா பாடல் தான் நம்ம அடுத்து கேட்க போறோம். அம்மா கிட்ட நீங்க சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்னவா இருக்கும்?
1: நன்றி தான் சொல்ல முடியும், ஏன்னா அவங்க ரொம்ப கண்டிப்பான தாய் அவங்க சின்ன வயசுல இருந்து. ஆனா அவங்க அந்த மாதிரி கண்டிப்பா என்னை வளர்த்தனாலதான் நான் இப்படி ஒரு ஆளா இருக்கேன் அப்படிங்கறது என்ன நம்பிக்கை. ஏன்னா இப்ப நிறைய பிள்ளைங்க வந்து நம்ம கண்டிக்கிறதுக்கு பயப்படுறோம், பொல்ல பிள்ளைங்களை வந்து நம்ம இப்படி கண்டிக்க கூடாது அப்படின்னு சொல்றோம். இட்ஸ் எ வே ஆஃப் பேரண்டிங் வாங்களேன். சோ எங்க அம்மாவுக்கு வந்து நான் நன்றி தான் சொல்ல முடியும், ஏன்னா அவங்க அப்படி இல்லைன்னா மேபி நான் இப்படி ஆளா இருக்க மாட்டேன் அப்படின்னு எனக்கு தோணுது.
0: சரி, அம்மா பேரு?
1: அம்மா பேரு வசந்தகுமாரி.

0: ஈராயசையில் நாம பேசிக்கிட்டு இருக்கோங்க. பிரேம்குமார் நிகழ்ச்சியில நாம அவர்கிட்ட பேசிட்டு அவருடைய தேர்வு பாடல்கள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றன. சரி, உங்களுடைய பாடல் வரிசையில பிரேம்குமார், இந்த கண்ணாலனே உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச பாடல்கள் வரிசையில் இடம்பெற்றிருக்கு.
1: பாட்டு வந்து எனக்கு ஏன் ரொம்ப பிடிக்கும்னா, அந்த பாடி இருப்பாங்க,
0: ஆமா,
1: ரொம்ப கண்ணாலனேன்னு சொல்லும் போதே அது ரொம்ப மென்மையா நல்லா இருக்கும் அது கேக்குறதுக்கு அந்த பாட்டு. சோ எனக்கு அந்த பாட்டு ரொம்ப பிடிக்கும்.
0: ஆமா, நீங்க பிடிக்கும் அப்படின்னு சொல்லும் போது யூடியூப்ல கண்ணாலனே அப்படின்ற அந்த வார்த்தைய கவிஞர் அவர்களுக்கு இணைப்பதற்கே சில காலங்கள் வரைக்கும் பிடிச்சது அப்படின்ற மாதிரி இது பலர் பலருக்கும் தெரிஞ்சிருக்கலாம்.
2: பம்பாயில ஒரு பாட்டு, அந்த கதாநாயகரை பார்த்தவுடன் கதாநாயகியின் மனசு அங்க போயிடுச்சு. தன்னானே ஆரம்பிக்குது பாட்டு, எனது கண்ணை நேற்றோடு காணவில்லை வருது. எனது கண்ணை நேற்றோடு காணவில்லைன்னு பாட்டு முதல்ல தன்னானே, இதுக்கு நான் வந்து என் தேவனே போட்டேன், என் அன்பனே, என் நண்பனே, என் ஜீவனே, நாலு போட்டிருக்கேன், சொல்லிக்கிட்டே இருக்க. இந்த ஒரு வார்த்தை, இந்த ஒரு சொல், பல்லவியினுடைய இந்த முதல் விழி, அந்த விழி மட்டும் மூணு நாள் ஆச்சு. இவர் இன்னும் திருப்தியார், என் தேவனே பழசு சார், என் ஜீவனே ரொம்ப சொல்லி பழசாகி போச்சு சார், நான் சொன்னேன் என் தெய்வமே சொல்லட்டுமா, என் அன்பனே, இது என்ன என் நண்பனே, என்ன சார் என் நண்பனே, ஏதோ வேண்டி இருக்கு சார், என்னமோ வேண்டி இருக்கு. இது என்ன தெரியுமா கலை, என்ன தெரியுமா, எதையோ ஒன்றை வேண்டும், என்னமோ ஒன்று வேண்டும் என்று தோன்றும், எது என்று யாருக்கும் சொல்ல தெரியாது, அதுதான் கலை. அந்த கலையை கண்டறிகிறவன் நல்ல கலைஞன். என்ன ஏதோ இடிக்குது, கடைசியில கோபத்துல வந்ததுதான், எனது கண்ணை நேற்றோடு காணவில்லை. எனது கண்ணை நேற்றோடு காணவில்லை என்றால் கண்ணாலனே போடுவோம்.

0: மாதாந்திர செலவுகள் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றன, ஆனால் உங்கள் வருமானம் அதே போல இருக்கிறதா? கூடுதல் வருமானம் பெற விரும்புகிறீர்களா? MyNabs e-tuition affiliate programல் ஏற்கனவே பலர் இணைந்து தங்களின் வருமானத்தை உயர்த்தி வருகின்றனர். இது ஒரு வாய்ப்பு மட்டுமல்ல, உங்கள் வளர்ச்சிக்கான ஒரு புதிய துவக்கம். இந்த ஆண்டு உங்கள் வளர்ச்சிக்கான ஆண்டாக ஆகட்டும். உடனே தொடர்பு கொள்ளுங்கள். 1-0-9-0-7-2-9-1-9. தீரா இசை உங்களுக்காக இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. இன்றைக்கு பிரேம்குமார் அவருடைய விருப்ப பாடல்கள் தான் நம்ம கேட்டுட்டு இருக்கோம். தேர்வு செய்யும் போது நான் தொடக்கத்திலே கேட்டிருந்தேன் இல்லையா, அதாவது உங்களுக்கு உதவி பண்ணாங்களா இந்த பாடல் தேர்ந்தெடுக்கிற ஒரு மிகப்பெரிய இந்த ஒரு பணியில அப்படின்னு. இல்ல நான் தனியா தான் பண்ணேன்னு சொன்னீங்க. கண்டிப்பா உங்க மனைவி எதுவும் சொல்லிருப்பாங்களா இல்ல, எனக்காக அந்த பாடலை ஒளிபரப்புங்க அந்த மாதிரி எதுவும் கேட்கலையா?
1: இல்ல, மனைவிட்ட வந்து நான் சொன்னேன் இந்த மாதிரி நான் பாடல் தேர்வு செஞ்சிட்டு இருக்கேன்னு. அவங்க ஒரு லிஸ்ட் அவங்க எடுக்க ஆரம்பிச்சாங்க. நான் உடனே சொல்லிட்டேன் இல்ல, நீ ஒரு லிஸ்ட் கொடுத்தா அது டபுள் ஆயிரும், நானே தேர்வு செஞ்சுக்கிறேன் அப்படின்னு. ஆனா எனக்கு இந்த நான் கொடுத்த

0: எனக்கு அந்த அவர் நடிச்சாலே நான் படத்துல தியேட்டர்ல தான் போய் பாக்கணும், அதோ ஃபர்ஸ்ட் டே போய் பாக்கணும், எனக்கு அந்த ஒரு பழக்கம் இருக்கு. எங்க ரெண்டு பேரும், நாங்க ரெண்டு பேருமே சூப்பர் ஸ்டாரோட பெரிய ஃபேன்.
1: கூடவே நிறைவு கூட நம்ம வந்துட்டோம்.
0: ரொம்ப நிறைவா இருக்கு மோகன், ரொம்ப நன்றி இந்த வாய்ப்புக்கு. மின்னல் எஃப்எம்க்கு ரொம்ப நன்றி.
1: சரி, உங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. இதுக்கப்புறமும் உங்களோட பாடல்கள் எல்லாம் இடம்பெற போகுது, அதனால நம்ம கேட்டு ரசிக்கலாம். சரிங்களா?
0: கண்டிப்பா, நன்றி மோகன்.

0: தனியா இருக்கிற மாதிரி இருக்கா? அப்ப நாங்க எதுக்கு இருக்கோம்? நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மினல் எஃப்எம்.
1: மஜ்னா, பாபாஸ் மஞ்சத்தூள், மீன் மசாலா, இறைச்சி மசாலா, மிளகாத்தூள், இப்படி எல்லாத்துலயும் ஒவ்வொரு கிலோ வாங்கி வந்துடு. பாபாஸ் இப்ப ஹாட் அண்ட் ஸ்பைசி மீன் மசாலா, இறைச்சி மசாலா, இது மிளகி விற்கிறாங்க. தெரியல, நல்லா தெரியும். வித்தியாசமான சுவை வேணும்னு நினைச்சா ஹாட் அண்ட் ஸ்பைசி தூள் போட்டா நல்லா இருக்கும். பாபாஸ் பிரியாணி மசாலையும் இருக்கு. வேகமா சுலபமா பிரியாணிய தயாரிச்சிடலாம்.
2: பாபாஸ் பொருட்கள் மக்களால் மிகவும் விரும்பி பயன்படுத்தப்படுகின்றன. எக்ஸ்பைரி டேட் என்று வரை பாதுகாப்பாக பயன்படுத்தலாம் என்பதை பார்த்து வாங்குங்கள். பாபாஸ் அண்ட் யூ, வாழ்வியல் சுவைகள்.
3: உங்கள் வீட்டில் தொலைக்காட்சியில் மினல் எஃப்எம் கேட்கணுமா? புரியுது.

வணக்கம். சலாம் மலேசிய மடானி. மலேசிய வானொலியின் இரவு 7 மணி செய்திகளுடன் திவ்யதாஷினி பரமசிவம். புகைமூட்டம் மற்றும் எரிமலை வெடிப்பினால் பாதிக்கப்பட்டுள்ள இந்தோனேசிய மக்களுக்கு பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வர் இப்ராஹிம் ஆறுதல் கூறியுள்ளார். இந்தோனேசியா அண்டை நாடு மட்டுமல்ல, வரலாறு, பண்பாடு, கலாச்சாரம் அடிப்படையில் அதனுடன் அணுக்கமான உறவுகள் பேணப்படுவதாக பிரதமர் கூறினார். பினாங்கு அமைதி கலந்துரையாடலில் பங்கேற்றுள்ள அக்குடியரசின் முன்னாள் அதிபர் ஜோகோ விடோடோவை தொடர்பு கொண்டு அவர் இவ்வாறு தெரிவித்தார். 2026 வேளாண் தோட்டக்கலை வேளாண் சுற்றுலா கண்காட்சி மகாவில் பங்கேற்றதன் மூலம் மடா விவசாய மேம்பாட்டு வாரியம் தொழில் முனைவர்கள் 310,000 ரிங்கிட் மதிப்பிலான விற்பனையை பதிவு செய்துள்ளனர். அதில் பங்கேற்ற வேளாண் வர்த்தக தொழில் முனைவர் 7 பேர் 117,000 ரிங்கிட் வருமானத்தை பெற்றதாக மடா நிர்வாகி ஜுல்கிஃப்லி ரோம்லி தெரிவித்தார். 10 நாள்கள் நடைபெற்ற மகா கண்காட்சி வேளாண் துறை சார்ந்தவர்களுக்கு நேர்மறை தாக்கத்தை ஏற்படுத்தியதாக அவர் கூறினார். வங்காளதேசத்தில் எதிர்க்கட்சியினர் அந்நாட்டில் நிலவும் ஆற்றல் நெருக்கடிக்கு தீர்வு காண கோரி அரசாங்க எதிர்ப்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். பிரதமர் தாரிக் ரஹ்மான் சமையல் எரிவாயு, மின்சாரம், உரம் உள்ளிட்ட அத்தியாவசிய தேவைகளில் ஏற்பட்டுள்ள நெருக்கடிகளுக்கு உடனடியாக தீர்வு காண வேண்டும் என அவர்கள் வலியுறுத்தியுள்ளனர். நாட்டின் நிர்வாக பொறுப்பை ஏற்று 6 மாதங்களில் அரசாங்கத்திற்கு எதிராக நடைபெறும் மாபெரும் ஆர்ப்பாட்டமாக இது உள்ளது. சீன நேபாள எல்லையில் ஏற்பட்ட பெருவெள்ளத்தை தொடர்ந்து திபெட்டில் உயிரிழந்தவர்கள் எண்ணிக்கை 43க்கு அதிகரித்துள்ளதாக சீன ஊடகம் தகவல் வெளியிட்டுள்ளது. 519 பேரை காணவில்லை. இரு நாடுகளையும் பெரும் பாதிப்புக்கு ஆளாக்கிய இவ்வெள்ளத்தில் மொத்தம் 1400 பேர் பலியானார்கள். 5500 பேரை இன்னமும் காணவில்லை. விளையாட்டு. 2026 ஆசிய இளையோர் ஹாக்கி கிண்ண போட்டி சீனா மொகையில் நடைபெற்ற ஆட்டத்தில் மலேசிய அணி 4-2 என்ற கோல்களில் வங்காளதேசத்தை வென்றது. முதல் கோலை ஜி திரேஷ் புகுத்தினார். இது யங் டைகர்ஸின் 2வது தொடர் வெற்றியாகும். நேற்றைய ஆட்டத்தில் தேசிய அணி கஜகஸ்தானை 8-0 என்ற கோல் மழையில் வீழ்த்தியது. இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் எஸ் கோகுலன். மலேசியா மடானி அனைவருக்குமான நல்வாழ்வு. வணக்கம்.

0: தொழுகை நேர அறிவிப்பு.
1: நேர்களே, கோலாலம்பூர், புத்ராஜயா மற்றும் அதன் சுற்று வட்டாரங்களில் இன்றைக்கான மக்ரிப் தொழுகை நேரம் இரவு மணி 7:18. கோலாலம்பூர், புத்ராஜயா மற்றும் அதன் சுற்று வட்டாரங்களில் இன்றைக்கான மக்ரிப் தொழுகை நேரம் இரவு மணி 7:18.

0: ஒரு நாட்டின் உண்மையான வளம் அதன் மக்களின் நல்வாழ்வு. ஒரு தேசத்தின் உண்மையான வலிமை அதன் ஒற்றுமை. நாம் பல மொழிகள் பேசலாம், பல பண்பாடுகளை பின்பற்றலாம், ஆனால் நமது கனவு ஒன்றே, வளமான, அமைதியான, மகிழ்ச்சியான மலேசியா. இந்த தேசிய தினத்திலும் மலேசிய தினத்திலும் ஒற்றுமையை போற்றுவோம், வளமான எதிர்காலத்தை உருவாக்குவோம். மலேசிய மடானி, வளமே வாழ்வின்.
1: நண்பர்களை
2: விருந்துக்கு வர சொன்னா
3: தாராளமா வர சொல்லுங்க. சுவைக்கு சுவையான பாபாஸ் பலகாரம் அவங்க மசாலா பொருளுங்க இருக்கிறப்போ சுறுசுறுப்பு தானே வந்துடும்.
4: மலேசியா, சிங்கப்பூர் மற்றும் பல நாடுகளில் பாபாஸ் பொருட்கள் கிடைக்கும். பாபாஸ் அண்ட் யூ, வாழ்வியல் சுவைகள்.
5: வெளியே போறோம், வெளியே போறோம்னு பேசிக்கிட்டே இருக்கீங்க, இன்னும் போகலையா? நேரம் ஒதுக்கி போயிட்டு வாங்குங்க. இது உங்கள் மின்னலப்பன்.

ஹரிஹரன் சித்ரா பாடிய பாடலை நம்ம கேட்டுங்க. தீரா இசையில் இரவு பொழுதில் உங்களை தொடர்ந்து இசைத்துக் கொண்டிருக்கின்றோம். இணைந்திருப்பதற்கு ரொம்ப நன்றி. இன்றைக்கு ஞாயிற்றுக்கிழமைன்றதுனால இரவு 7:30 மின்னலின் வானொலி நாடகம் உங்களுக்காக இடம்பெற தர காத்துட்டு இருக்கு. 24 மணி நேரமும் உங்கள் பொழுதை சுவாரஸ்யப்படுத்திக்கிட்டு இருக்கும். நாளைக்கு மாணவர்கள் பள்ளிக்கு போறதுனால அதை பற்றிய தயார் நிலைப்படுத்துதல் அப்படின்னு ஒன்று இல்லையா, அதனால பெற்றோர்களும் ரொம்ப பரபரப்பாக செயல்பட்டிருப்பீங்க. அதனால வெளியே போகக்கூடிய ஒரு சூழல்ல இந்த புகை மூட்டம் இதை பற்றி நம்ம பேசும்போது ரொம்ப அதிகமான சூழல்ல வந்து எப்போதுமே சுவாச கவசம் முகக்கவசம்லாம் அணிந்திருக்கிறது, அதை எப்போதும் மறந்துடாதீங்க. பிள்ளைங்கள்ட்டையும் அடிக்கடி இதை நினைவுபடுத்தக்கூடிய ஒரு விஷயமா ஆகிருங்க. அடுத்து சிவசிதம்பரம் ஸ்வர்ணலதா பாடிய பாடல் உங்களுக்காக வருது, கேட்க போறோம், இணைந்திருங்கள்.

0: நன்றி உணர்வு மலேசியர்களின் அழகு.
1: நான் வந்து நன்றி சொல்றதுன்னா நம்மளோட மலேசியா காவல் படைக்கு தான் சொல்லணும். மகனை வந்து ஸ்கூல்ல விட்டுட்டு வரும்போது இந்த ஹாஸ்பிட்டல் கிளைங் இருக்கும் பாருங்க, அந்த ஹோல் ரோடே வந்து ரொம்ப ஜேமா இருக்கும். வந்துட்டு இருக்கும் போதே என்னோட கார் வந்து நடுவுல ஜேம் ஆகி நின்றுச்சு. நின்றுட்டோன்னே எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல, பின்னால எல்லாம் ஹார்ன் அடிக்கிறாங்க. டக்குன்னு பக்கத்து ஒரு மோட்டோ வந்து நின்னோட டிராபிக் போலீஸ் அப்புறம் வந்து நின்றுட்டு போன் கிளம்ப போன் போலீஸை தொழுவோம் போலீஸை பந்து அப்படின்னா இருப்பாருங்க. நான் சொன்னேன் என் கார் வந்து ஜேம் ஆயிடுச்சு அப்படின்னு. அவரு உடனே மோட்டர் பார்க் பண்ணிட்டு இறங்கி பின்னால இருக்கிற கார் எல்லாம் விலக்கி விட்டுட்டு காரை தள்ளி ஓரமா வச்சாரு. பக்கத்துல நின்று எல்லாம் பாத்துட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு ஸ்டார்ட் பண்ணோட கார் ஸ்டார்ட் எடுத்துருச்சு. அவ்வளோ ஒரு கைண்டான ஆபீசர்ஸ் வந்து இருக்காங்க அப்படின்றது வந்து அன்னைக்குதான் நான் வந்து ரியலைஸ் பண்ணேன்.
0: மலேசியராய் ஒன்றிணைவோம் தேசிய தின வாழ்த்து.
2: உங்கள் வீட்டில் தொலைக்காட்சியில் மினலஃபம் கேட்கணுமா? புரியுது புரியுது, இதோ வந்துட்டோங்க. ஸ்மார்ட் டிவி இருக்கா? ஆர்டிஎம் கிளிக் பதிவிறக்கம் செய்யுங்க. ரேடியோன்னு ஒண்ணு பாப்பீங்க, அதை கிளிக் பண்ணுங்க. அங்க மினலஃபம் உங்கள் கண்கள்ல படும். அப்புறம் என்னங்க சிக்கல் சரியாச்சு.

0: பிடிச்சவங்க பேசலையா? நீங்க தான் அழைச்சு பேசுங்கள. இது உங்கள் மின்னல் எஃப்எம்.
1: மின்னல் எஃப்எம், இளமை, புதுமை, இனிமை. வானொலி நாடகம், எழுத்து கே எஸ் மணியம், சகுனி.

0: போர், மரணத்தின் அவல ஓல, மனிதர்களோடு மிருகங்களும் உயிரிழக்கும் கடுமையான போர், 18 நாள்கள் இடைவிடாத போரில் எத்தனை உயிரிழப்புகள், இத்தனை உயிரிழப்பால் எத்தனை கைம்பெண்கள், இது ஏன், ஏன் இதன் காரணம்தான் என்ன? கோபம், வாக்குறுதி, சத்தியம், வஞ்சம். 18 நாள் பாரத போரில் 40 லட்சம் வீரர்களின் மரணம், தனி மனிதன் ஒருவனின் சூழ்ச்சியால் ஒரு குலமே அழிந்த கதை இது. ஓர் உண்மையை மறைத்ததால் நேர்ந்த துன்பக்கதை. தொடக்கம் எங்கோ, முடிவோ இங்கே போர்க்களத்தில். காலப்பொறியில் ஏறி பின்னோக்கி சென்று காலப்பெட்டகத்தை திறக்க என்னோடு வாருங்கள்.
1: தேவி, அரண்மனை அந்த புறத்தில் பஞ்சமத்தையில் படுத்து உறங்கியவள் நீ. இன்று சிறையில் கையை அணையாக வைத்து ஒற்றை கம்பளத்தோடு உறங்கும் நிலைக்கு உன்னை ஆளாக்கிவிட்ட என்னை மன்னித்து விடு. இது விதியின் விளையாட்டன்றி வேறு எதுவாக இருக்க முடியும்?
2: விதி அல்ல தந்தையே, சதி. சதி, அஸ்தினாபுரம் பேரரசு என்ற பிரமிதம், அப்பேரரசின் ஆலோசகர் பிதாமகர் என்றெல்லாம் மற்றவர் பீஷ்மரை புகழ்வதால் அவர் கொண்ட இருமாப்பே நம் சிறை தண்டனைக்கு காரணம்.
1: அஸ்தினாபுரம் பேரரசு பிதாமகர், மகனே சகுனி.
2: தந்தையே,
1: இம்மூன்றும் அழிய வேண்டும், அழிக்கப்பட வேண்டும்,
2: அழிய வேண்டும்.
3: சுவாமி, சினம் கொள்ளாதீர்கள். சகுனிக்கு தவறான அணுகுமுறைக்கு வழிகாட்டாதீர்கள். உங்கள் இருவரின் சினமும் நம் மகள் காந்தாரியின் வாழ்வை பாதிக்கும்.
1: பாதிக்கட்டும், பாதிக்கட்டும். திருமணமாகிவிட்டாலும் அவளுக்கு கணவனும் வேண்டாம், இந்த நாடும் வேண்டாம். அவள் மீண்டும் நம் மகளாக, நாட்டின் இளவரசியாக நம் நாட்டிலே வாழ்ந்து விட்டு போகட்டும்.
3: நன்மையும் தீமையும் இன்மையிலே தெரியும், இறைவன் அதை கவனித்துக் கொள்வான். நாம் இருப்பதோ சிறை, நமக்கு வழங்கப்படும் உணவும் ஒரு வேளைதான். அதுவும் ஒருவருக்கு மட்டுமே சிறிதளவே வழங்கப்படுகிறது. பசியோடு நம் உடலில் வலுவற்று வாழ்கிறோம்.
2: ஆளுக்கு ஒரு கவளம் மட்டுமே வரும் உணவை பகிர்ந்து உண்டு வருகிறோம்.
1: கைதிகளுக்கு உணவளிக்காமல் இருப்பது பாவம் மகனே, அதற்காகவே நமக்கு உணவு இல்லையே, அதுவும் கூட நமக்கு கிடைக்காது. நாம் அடைந்த அவமானத்துக்கு பழி வாங்காமல் என் மோசமுத்தி அடையாது.
2: பிழைக்கு பழி
1: சகுனே.
2: தந்தையே,
1: பேஷ்மரை நீதான் பழி வாங்க வேண்டும். அதற்கு நீ உயிர் வாழ வேண்டும். அடா, உயிர் வாழ வேண்டும்.
3: எப்படி? வேண்டாம், மானம் இழந்து உணவுக்காக கெஞ்ச வேண்டாம்.
1: இல்லை தேவி, நாம் பட்டினி கிடப்போம், உணவை முழுதும் சகுனி உண்டு உயிர் வாழட்டும்.
2: தந்தை, தந்தையே, இந்த முடிவு வேண்டாம்.
1: இல்லை, இதுதான் ஒரே முடிவு, இதுதான் ஒரே முடிவு. மகனே, எனக்கு 2 சத்தியங்கள் செய்து கொடு.
2: சொல்லுங்கள் தந்தை.
1: 1, உணவை முழுதும் உண்டு உயிர் வாழ்ந்து பீஷ்மரை நீ பழி வாங்க வேண்டும்.
2: நிச்சயமாக தந்தை.
1: 2, இதோ இந்த சிறை கதவின் இடைவெளிக்குள் உன் காலை விட்டு கணுக்காலுக்கு மேல் உடைத்துக்கொள்,
2: உடைத்து
1: வழியை புகுத்துக்கொள். சிகிச்சைக்கு பின்னே வாழ்நாள் முழுதும் நொண்டி நொண்டித்தான் நடப்பாய்.
3: ஐயோ, அது ஏன்? வேண்டாம் சுவாமி.
1: தேவி,
3: வேண்டாம்.
1: தேவி, நம் மகன் சகுனி நொண்டி கொண்டே எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியிலும் இதற்கு காரணம் பீஷ்மர், பீஷ்மர், பீஷ்மர்,
2: பீஷ்மர்
1: என்ற கோபக்கனல் கொந்தளித்துக் கொண்டே இருக்க வேண்டும். அவரை பழி வாங்க வேண்டும் என்ற எண்ணம் அவன் மனதில் தொடர்ந்து உறுத்திக் கொண்டே இருக்க வேண்டும். தாயக்கட்டை உருட்டுவதில் சாமர்த்தியசாலி சகுனே, அதுவே அதுவே உன் ஆயுதமாகட்டும். சரியா? சரியா?
2: சரி,
1: வா, உன் காலை கொடு. காலை கொடு.
2: பீஷ்மரை பழி வாங்க வேண்டும். பீஷ்மரை பழி வாங்க வேண்டும்.
1: உயிரை வெளியில் விடு. பொறுத்துக் கொள்ளடா மகனே, பொறுத்துக்கொள், கொஞ்சம் பொறுத்துக்கொள்.
2: தந்தி, இரண்டையும் நான் செய்து முடிப்பேன். அக்குறுத்தி அழிந்து சத்தியம் செய்கிறேன் தந்தையே.
1: அது போதுபடாது. அது போதும்.

0: வணங்குகிறேன் தாய். தாங்கள் அழைத்ததாக செய்தி வந்தது. என்னால் ஆக வேண்டியது ஏதும் உள்ளனவா?
1: வா மகனே பீஷ்மா, நான் தான் அழைத்தேன். அமரு.
0: கூறுங்கள் தாய், நான் என்ன செய்ய வேண்டும்?
1: நீ உன் தந்தைக்கு கொடுத்த வாக்கால் தான் என் மகன் விசித்திர வீரியன் மன்னனானான். அதே வாக்கால்தான் நீ திருமணமே செய்து கொள்ளாமல் இருக்கிறாய். இன்று வாரிசே இல்லாமல் குரு வம்சம் குலைந்துவிடும் போல் தெரிகிறதே, என்ன செய்யலாம்? உன் ஆலோசனை தேவை, அதற்காகத்தான் அழைத்தேன்.
0: தாய், தம்பி திருதராஷ்டிரன் இன்னும் அஸ்திராபுரத்தின் மன்னன் தானே? இன்றும் குரு வம்சம் தானே அரசை ஆட்சி செய்கிறது? பிறகு ஏன் இந்த சந்தேகம்?
1: அஸ்தினாபுரத்தின் அரசியல் ஆலோசகரணி, உன் வார்த்தைகளே வேதவாக்கு. வாரிசே இல்லாத திருதராஷ்டிரனுக்கு பிறகு யார் என்ற கேள்வி மனதில் எழவில்லையா?
0: தம்பிக்கு மனம் முடித்து விட்டால் வாரிசு வந்துவிடுமே, இதற்காக ஏன் கவலைப்பட வேண்டும்?
1: மகனே, நீ அறியாததா, உன் தந்தை என்னை இரண்டாவதாக மணக்க விரும்பிய போது என் தந்தையின் நிபந்தனையை ஏற்று நியாயப்படி உனக்கு வர வேண்டிய மணிமுடியை துறந்தாய். உன் சந்ததியினரும் அரசுக்கு உரிமை கோராமல் இருக்க நீ திருமணமே செய்து கொள்வதில்லை என்றும் வாக்களித்து இதுவரை பிரம்மச்சாரியாகவே வாழ்ந்து வருகிறாய்.
0: ஒரு மகன் தந்தைக்கு ஆற்றிய கடமை அது அன்னையே.
1: அந்த வாக்குறுதி தான் என் மகன் சித்திராங்கதனை மன்னனாக்கியது. ஆனால் எதிர்பாராமல் அவன் திடீர் மரணம் அடைய அவன் தம்பி விசித்திர வீரியன் மன்னனானான். அவனும் வாரிசில்லாமலேயே இறந்தான்.
0: அதனால்தான் நியோக பிரமாணத்தால் வியாசரின் வழி திருதராஷ்டிரன் பிறந்தான். ஆனால் பார்வை இல்லாமல் பிறந்து விட்டது நமது அபாக்கியம்.
1: பார்வையற்ற மன்னன் அவன். இன்று அரசு செம்மையாக நடக்க உன் நேர்மையும் உண்மையுமே காரணம்.
0: தாய், தம்பிக்கு திருமண ஏற்பாட்டை நான் செய்கிறேன்.
1: அதிகாரமிக்க அரசியாக நான் பலரையும் அணுகிவிட்டேன். யாருமே பெண் கொடுக்க இசையவில்லை. அவர்கள் மேல் தப்பில்லை. நானாக இருந்தாலும் பார்வையற்ற ஒருவனுக்கு என் மகளை மனமுடிக்க இசைய மாட்டேன்.
0: பக்கத்து நாடுகளில் நான் முயற்சிக்கிறேன் தாயே.
1: மகனே பீஷ்மா, காந்தார நாட்டுக்கு சென்று வந்த நம் பண்டிதர்கள் அந்நாட்டின் இளவரசி காந்தாரி அழகும் அறிவும் உடையவள் என்று மிகவும் பாராட்டி கூறுவதை நான் கேட்டிருக்கிறேன்.
0: தாயே, அங்கே நான் முயற்சிக்கிறேன். பெண் கேட்க நானே சொல்கிறேன். எனக்கு அவர்கள் மறுப்பு கூற மாட்டார்கள் என்று நம்புகிறேன்.
1: உன் முயற்சி வெற்றி பெறட்டும்.
0: நான் விடைபெறுகிறேன் தாயே. இது வளர்ப்பறை காலம். எதிர்வரும் புதன்கிழமை புதன் கோரையில் நான் புறப்படுகிறேன். வெற்றியோடு திரும்புகிறேன்.
2: வாருங்கள் பீஷ்மரே, தங்கள் வருகையால் காந்தாரம் பெருமை கொண்டது போல் இன்று எங்கள் அரண்மனையும் சிறப்படைகிறது.
0: நன்றி நன்றி. தாங்கள் என்னை அளவுக்கு அதிகமாகவே போகின்றீர்கள்.
2: அமைச்சரே, நீங்கள் செல்லலாம். அமருங்கள் பீஷ்மரே. இவள் என் பட்டத்தரசி காந்தார தேவி. இவன் இளவரசன் சகுடி. இவள் என் பெண் காந்தாரி. தேவி, நீயும் மகளும் சென்று விருந்து ஏற்பாட்டை கவனியுங்கள். ஏற்பாடுகள் முடிந்ததும் வருகிறோம். பீஷ்மரே, முதலில் இந்த பழகசத்தை பருகுங்கள்.
0: நன்றி. தங்களின் இரு பிள்ளைகளும் திருமண வயதையெட்டி விட்டார்களே, திருமண ஏற்பாடுகள் ஏதும் உண்டா?
2: சகுனியின் திருமணத்துக்கு இப்பொழுது அவசரம் இல்லை. முதலில் மகள் காந்தாரியின் திருமணம் முடிய வேண்டும். தகுந்த மாப்பிள்ளை அமைய வேண்டும்.
0: கவலையே விடுங்கள். அஸ்தினாபுரத்து மன்னன் திருதராஷ்டிரனுக்கு பெண் கேட்டே நான் இங்கு வந்துள்ளேன். அதனால் தான் குடும்பத்தில் உள்ள அனைவரையும் சந்திக்க வேண்டும் என்று கேட்டேன். பெண்ணை நான் பார்க்க வேண்டும் அல்லவா?
2: அதில் தப்பில்லை. தங்களின் வருகை உறவுக்கு வழிகோல வேண்டும் என்று தாங்கள் கூறியதை நான் அரசியிடம் கூறினேன். அவள் புரிந்து கொண்டாள். எங்களுக்கு மறுப்பில்லை. தாங்கள் திருமணத்துக்கு ஏற்பாடு செய்யுங்கள்.
0: மிக்க மகிழ்ச்சி, மிக்க மகிழ்ச்சி. நான் நாளையே நாடு திரும்புகிறேன்.
2: நல்லது. தேவி, பீஷ்மர் மகிழ்வோடும் மன நிறைவோடும் நாடு திரும்பிவிட்டார்.
3: நல்லது சுவாமி. நம் மகளை அவர்கள் நாட்டின் மருமகளாக ஏற்றுக்கொண்டு விட்டாரா?
2: முழு மனதோடு ஏற்றுக்கொள்வதாக கூறினார்.
3: மணமகனை பற்றி நமக்கு என்ன தெரியும்? நம் மகளை பற்றி அவர்களுக்கு என்ன தெரியும்?
2: கவலை வேண்டாம். மணமகன் அஸ்தினாபுரத்தின் மன்னன். அஸ்தினாபுர அரசு வலிமையானது, வளமானது, விரிவானது. நம் மகள் அங்கு நலமாக வளமாக வாழ்வாள்.
3: இருக்கட்டுமே. நம் மகள் காந்தாரியை பற்றி அவர்களுக்கு தெரிய வேண்டாமா? சாஸ்திரப்படி அவள் விதவை என்பதை அவர்கள் அறிய வேண்டாமா?
2: அது ஒரு பெரிய விஷயமே அல்ல. அவளின் செவ்வாய் தோஷத்தை கழிக்க வாழை மரத்துக்கு மணமுடித்து பின்னாலை வெட்டிவிட்டோம். அதன் வழி காந்தாரியின் முதல் கணவன் இறந்து விடுவான் என்ற தோஷமும் தீர்ந்தது. அந்த தோஷ நிவர்த்தி கடன் எப்படி விதவை தன்மையை உருவாக்கும்?
3: சொல்லாமல் விடுப்பது எதிர்கால பிரச்சனைகளை உருவாக்காதா?
2: அப்படி வருமாயின் அதை அப்பொழுது சமாளிப்போம். இப்பொழுதே கவலை இல்லை.
4: தந்தி, தந்தி, அங்கே பாருங்கள். மணமகன் கையை நீட்டி தடவி கொண்டு வருவதும் இருவர் அவரின் கையை பிடித்து மணமேடைக்கு அழைத்து வருவதையும் பார்த்தால் அவர் பார்வையற்றவர் போல் தெரிகிறது. இதை தங்களுக்கு ஏற்கனவே தெரியுமா?
2: இல்லை மாறே, இல்லை. இதை நான் முற்றாக அறிந்திருக்கவில்லை. பீஷ்மர் இதை கூறாமல் மறைத்து விட்டார்.
4: தந்தை, தங்கை ஒரு குருடனை மணந்து வாழ்நாள் முழுதும் துன்பப்பட வேண்டாமே. திருமணத்தை நிறுத்திவிடுங்கள், நிறுத்திவிடுங்கள்.
1: அது முடியாது, நடக்காது.
0: காந்தார மன்னரே, எல்லா நாட்டு மன்னர்களும் இங்கு வந்து திருமணத்தை காண கூடியுள்ளனர். திருமணம் தடைப்பட்டால் எங்கள் குரு வம்சத்துக்கே அவமானம். திருமணம் நடந்தே ஆக வேண்டும்.
1: சுபலன் மன்னரே, முதலில் திருமணம் நடக்கட்டும், மற்றதை நாம் அமைதியாக அமர்ந்து நம் கருத்து வேறுபாடுகளை களைவோம்.
4: பாட்டிமா, தங்களுக்கு இது ஒரு நாள் நிகழ்வு, ஆனால் என் தங்கைக்கு இது வாழ்நாள் தண்டனை. நாங்களே தண்டனையை வழங்கிவிட்டோம். தயவு செய்து திருமணத்தை நிறுத்துங்கள்.
0: சகுனி, இது இரு நாடுகள் சம்பந்தப்பட்ட விவகாரம். நாட்டுக்காகவும் தாய் தந்தையருக்காகவும் தியாகங்கள் செய்வது மக்களின் கடமை. அதில் அரச குடும்பம், பொதுமக்கள் என்று வேறுபாடுகள் இல்லை. உன் தங்கை செய்வது நாட்டுக்கான தியாகம், இதில் தலையிடாதே. இது என் எச்சரிக்கை. சுபலரே, இது தங்களுக்கும் சேர்த்துதான். மங்களசூத்திரம் கழுத்தில் ஏறும் வரை அமைதி காக்க.

0: வந்து விட்டாயா காந்தாரி? இப்படி அருகில் அமரு.
1: முதலில் இப்பாலை அருந்துங்கள். பாதி அருந்தி மீதியை எனக்கு தாருங்கள்.
0: இப்படி கொடு.
1: இந்த அருங்கள். இங்கே நான் இங்கிருக்கிறேன். என்ன தங்களின் கை வேற எங்கேயோ தேடுகிறது?
0: அது அது இருள், அதனால்தான்.
1: முழு இருள் அல்லவே, அறையில் விளக்கொளி இருக்கிறது. நிலவின் ஒளியும் அறையை பகலும் இரவும் அற்ற அந்தி பொழுதாக்கி வைத்திருக்கிறது. நீங்கள் இருள் என்று கூறுகின்றீர்களே.
0: என்னை பற்றி உன்னிடம் யாரும் எதுவுமே கூறவில்லையா?
1: எதை குறிப்பிடுகிறீர்கள்? என்னிடம் யாரும் எதுவுமே உரைக்கவில்லையே.
0: உன் பெற்றோர்கள் கூட எதுவுமே கூறவில்லையா?
1: இல்லையே. ஏன்?
0: இருள் அறையில் இல்லை காந்தாரி. என் கண்களில் நான் ஒளியற்ற கண்களோடு தான் பிறந்தேன்.
1: என்ன, தங்களுக்கு பார்வை கிடையாதா? தாங்கள் பார்வையற்றவரா?
0: என்ன சத்தம் அது காந்தாரி?
1: பால் கொட்டி விட்டது.
0: பட்டுவிட்ட என் பார்வையும் கொட்டிவிட்ட பாலும் ஒன்றுதான். எதற்குமே பயனில்லை. அதிர்ச்சியில் பால் சொம்பு கை தவறி விழுந்து விட்டதா காந்தாரி? பார்வையற்றவன் என்ற சொல் சற்று நாகரிகமாக இருக்கிறது. இவன் குருடன் குருடன் என்று பலர் பலமுறை கேலி செய்ததை கேட்டு கேட்டு என் செவிகள் பட்டுவிட்டன காந்தாரி.
1: மன்னிக்கவும், இதை நான் எதிர்பார்க்கவில்லை.
0: உன் குரல் இனிமையாக இருக்கிறது. உன் அழகு முகத்தை கைகளில் ஏந்தி பார்த்து ரசிக்க இறைவன் எனக்கு கண் பார்வையை கொடுக்கவில்லை. இப்படி இப்படி அருகில் வந்து அமரு. எட்டி பிடிக்கும் நிலையில் கூட நான் இல்லையே.
1: சற்று பொறுங்கள். பால் கொட்டிவிட்ட கம்பளத்தை அகற்றிவிட்டு வருகிறேன். அன்பரே, நம் முதல் இரவில் தங்களின் நிலை அறிந்து இன்று நான் ஒரு முடிவு எடுத்துள்ளேன். அதற்கு தங்களின் அனுமதி வேண்டும்.
0: காந்தாரி, பார்வையில்லாத எனக்கு இனி நீதான் பத்தினியாகவும் பார்வையாகவும் இருக்க போகிறாய். எதற்காக அனுமதி வேண்டும்?
1: தங்களை போல் பார்வையற்ற நிலையை நான் ஏற்கப் போகிறேன். அதற்கு உங்கள் அனுமதி வேண்டும்.
0: என்ன என்ன, நீ என்ன கேட்டாய்? நீ கூறியது என் செவிகளில் தவறாக விழுந்து விட்டது.
1: தெளிவாகத்தான் விழுந்திருக்கிறது. தாங்கள் காணாத உலகை, உருவங்களை நானும் காண விரும்பவில்லை. அதனால்
0: அதனால் அதனால் என்ன செய்ய போகின்றாய்? கண்களின் ஒளியை இழக்கப் போகின்றாயா?
1: ஒளியை மறைத்துக் கொள்வேன். இன்று முதல் என் கண்களை துணியால் கட்டிக்கொண்டு பார்வையை இருளாக்கிக் கொள்ளப் போகிறேன்.
0: வேண்டாம் வேண்டாம் வேண்டாம் காந்தாரி. நான் உன் கண்களால் உலகை பார்க்க எண்ணினால் என் கண்களை போல் வீணாக நீயே உலகை இருளாக்கிக் கொள்ள முனைகிறாய்.
1: நன்மையோ தீமையோ, கணவன் வழி நடப்பதுதானே மனைவிக்கு அழகு. என் அன்னையிடம் நான் கற்றுக்கொண்ட பாடம் இது.
0: காந்தாரி, பார்வை இல்லாமல் நான் படும் வேதனையை நீ உணரமாட்டாய். தட்டு தடுமாறி முட்டி மோதி விழுந்து எழுந்து வழியோடு வாழும் துன்பத்தை நீ அறிய மாட்டாய் காந்தாரி. துணையின்றி நான் எங்குமே செல்வதில்லை. அந்த நிலை உனக்கு வேண்டாம்.
1: மன்னித்து விடுங்கள் அன்பரே, நான் முடிவெடுத்து விட்டேன். மாற்றும் எண்ணம் இல்லை.
0: இது தியாகம் அல்ல காந்தாரி. அறிவிருந்தும் அறிவற்ற செயல் இது. எனக்கு துணையாக நீ இருப்பாய் என்று எதிர்பார்த்தால் இருவருக்குமே துணையாக மூன்றாவதாக ஒருவர் தேவைப்படும் நிலையை நீ உருவாக்குகிறாய்.
1: அன்பரே, பிறந்தது முதல் நான் வெளிச்சத்திலும் இருளிலும் மாறி

0: உங்கள் பார்வையில் இருளை மட்டுமே ரசிக்கப் போகிறேன். என் இருள் வாழ்க்கை இப்பொழுதே இக்கணமே துவங்கிவிட்டது.
1: கந்தாரி, என்ன கந்தாரி இது?
2: பீஷ்மரே, பீஷ்மரே, எங்கே இருக்கிறீர்கள்?
3: யாரது? நான் அறையில் இருக்கிறேன், சற்று பொருள்கள் வருகிறேன்.
4: ஓ, தாங்களா? ஏன் இந்த கூச்சல்?
2: இது ஏமாற்றத்தின் எதிரொலி. காந்தாரி தன் கண்களை துணியால் கட்டிக்கொண்டு வாழ்வை இருளாக்கிக் கொண்ட வேதனையின் ஒலி.
4: அது அவர்களின் வாழ்க்கை, அவளின் முடிவு. அதற்கு நான் எப்படி பொறுப்பாக முடியும்? தங்களின் கோபத்துக்கு பொருள் இல்லை சுவலரே.
2: என்ன
5: தாத்தா, மன்னியுங்கள், இதற்கு தாங்கள் தான் பொறுப்பு. என் மைத்துனருக்கு பார்வை இல்லை, அவர் குருடன் என்ற உண்மையை உரைக்காதது தவறல்லவா?
4: சிறுவனே, உன் வயது என்ன, என் வயது என்ன? தலையிருக்க வாழ் ஆடலாமா? என் மேல் குற்றம் சுமத்த உங்களுக்கு என்ன அருகதை இருக்கிறது?
2: மன்னர் குருடன் என்று அன்றே கூறியிருந்தால் இந்த திருமணமே நடந்திருக்காது. இன்று என் மகளும் குருடியாக நடமாட மாட்டார்.
4: மீண்டும் மீண்டும் குருடன் என்ற வார்த்தையை உதிர்க்காதீர்கள். மன்னரை வேதனைப்படுத்தும் இந்த வார்த்தையை அரண்மனை மறந்து பல வருடங்கள் ஆகிவிட்டன. பார்வை இழப்பை நாங்கள் அந்தகன் என்றே குறிப்பிடுவோம்.
2: வார்த்தை இதுவாக இருந்தாலும் பொருள் ஒன்றுதானே. தங்களிடம் உண்மையும் இல்லை, நேர்மையும் இல்லை. மன்னர் அந்தகன் என்று ஏன் எங்களிடம் முன்னரே கூறவில்லை?
4: தங்களிடம் மட்டும் உண்மை இருந்ததா, நேர்மை இருந்ததா? காந்தாரிக்கு தோஷ நிவர்த்தி திருமணம் நடந்ததை ஏன் கூறவில்லை? சாஸ்திரப்படி அவளுக்கு இது இரண்டாவது திருமணம் தானே. முதல் திருமணத்தில் கணவனை இழந்த விதவை தானே.
2: திருமணத்தின் போது அவள் கண்ணி.
4: சாஸ்திரம் அப்படி கூறவில்லையே. தாங்கள் அதை விடுத்தாலும் நான் அதை அறிவேன். அறிந்தே பெண் எடுத்தேன்.
2: நாங்கள் இன்றைய நாடு திரும்புகிறோம். அங்கு மற்ற மன்னர்களுக்கு ஓலை விடுத்து திருதராஷ்டிர மன்னரின் பார்வை இழப்பை மறைத்து பீஷ்மர் எங்களை ஏமாற்றி திருமணத்தை முடித்து விட்டார் என்று அறிவிக்கின்றோம்.
4: நில்லுங்கள், நிதானித்து பதில் கூறுங்கள். இதுதான் தங்களின் முடிவா? மாற்றம் இல்லையா? நாம் சம்பந்திகள் என்பதாவது தங்களுக்கு நினைவிருக்கிறதா?
2: உறவு வெறுமையாகிவிட்டது பீஷ்மரே. என் முடிவில் மாற்றமில்லை.
4: சுபடரே, நான் பணிவாக வேண்டுகிறேன், தங்களின் முடிவை மாற்றி உறவை பேணுங்கள். இல்லையே நிலைமை விபரீதமாக மாறிவிடும்.
2: என்ன அச்சுறுத்துகிறீர்களா? என் முடிவில் மாற்றமில்லை பீஷ்மரே. வருகிறோம்.
4: யார் இங்கே? காவலர்களே, இவர்கள் மூவரையும் கைது செய்து சிறையில் அடையுங்கள். ஒவ்வொரு நாளும் ஓர் ஆள் உண்ணும் உணவின் அளவில் பாதியை மட்டுமே ஒருவருக்கு மட்டுமே கொடுங்கள். அதை ஓரால் உண்டாலும் சரி, மூவரும் பகிர்ந்து உண்டாலும் சரி, அதற்கு மேல் அதற்கு மேல் ஒரு பருக்கையும் அங்கே செல்லக்கூடாது. கூட்டிச் செல்லுங்கள். இன்னொன்று, என் அனுமதி இல்லாமல் யாரும் அங்கே இவர்களை காண அனுமதிக்க கூடாது. கவனம், செல்லுங்கள்.
5: விடுங்கள், விடுங்கள் தாத்தா, இது அநீதி, முறையல்ல தாத்தா, தாத்தா.
6: சிறையில் அடைக்கப்பட்ட காரணம் இப்பொழுது உங்களுக்கு தெரிந்ததா?
7: பயணத்தை தொடர்வோமா?
2: சகுனி.
8: தந்தை,
2: நானும் உன் தாயும் உலகுக்கு விடை கொடுக்கும் காலம் வெகு தூரத்தில் இல்லை.
8: தந்தை,
2: நான் பீஷ்மரை காண வேண்டும்.
8: வேண்டாம், இந்த கொடுமைக்காரரை நீங்கள் காண வேண்டாம்.
2: இல்லை சகுனி, இல்லை, நான் அவரை கண்டியாக வேண்டும். அந்த குருகுலத்தை அழிக்க நீ விடுதலை பெற வேண்டும். அதற்கு நாம் மன்னிப்பு கேட்க வேண்டும். குறிப்பாக நீ மறந்து விடாதே.
8: சரி தந்தை.
2: சூழ்ச்சியின் முதல் பாடமே நஜவஞ்சகமான உறவு. உதட்டில் புன்னகை, உள்ளத்தில் விஷம். புன்னகை மட்டுமே உலகுக்கு தெரிய வேண்டும். யாரும் அறியாமல் நான்
7: நெஞ்சு செயலாக மாறி அவர்களை வீழ்த்த

0: வேண்டும்.
1: நாம் சிறைப்பட்ட நாட்களின் எண்ணிக்கை கூட நமக்கு தெரியவில்லை.
2: இத்தனை நாட்களில் ஒரு நாள் கூட காந்தாரி நம்மை வந்து காணவில்லையே தந்தையே.
0: நாட்களின் எண்ணிக்கையை பட்டினியால் மெலிந்த எங்கள் உடலும் நலிந்து வரும் மூச்சும் காட்டவில்லையா? வலிந்து குருடியான காந்தாரிக்கு நம் நிலையோ இந்த இடத்துக்கு வரும் வழியோ தெரிந்திருக்க நியாயமில்லை மானே, நியாயமில்லை. நீ அவளை சந்தித்தாலும்
2: சொல்லுங்கள்,
0: இந்த சிறை வாழ்க்கையோ உன் எண்ணத்தையோ அவளிடம் மறந்தும் கூறிவிடாதே.
2: சரி,
0: சிறை காவலரிடம் கூறி பீஷ்மரை வரச்சொல்.
1: சுபலரே, சுபலரே, எழுந்திருங்கள், தங்களை காண வந்திருக்கிறேன்.
0: பீஷ்மர், பீஷ்மரே, எங்களை மன்னித்து விடுங்கள். இதோ உங்கள் கையை, உங்கள் கையை காவலாக எண்ணி பிடித்து கஞ்சுகிறேன். எங்களை மன்னித்து விடுங்கள். இதோ என் மனைவியின் சுவாசம் வாங்கிக் கொண்டே வருகிறது. நானும் இன்னும் அதிக காலம் இருக்க போட்டேன் பீஷ்மரே. நாங்கள் சிறையிலேயே மடிந்து விடுகிறோம். இவனை மன்னித்து ஏற்றுக்கொண்டு தங்கள் உடனேயே வைத்துக் கொள்ளுங்கள், வைத்து வழிகாட்டுங்கள்.
2: தாத்தா, என்னை மன்னித்து விடுங்கள் தாத்தா. இளமை வேகத்தில் நான் மரியாதை என்று பேசியதை மனத்தில் வைத்துக் கொள்ளாமல் எனக்கு வழிகாட்டுங்கள், வழிகாட்டுங்கள். நான் ஹஸ்தினாபுரத்தில் தங்கையுடன் இருக்கவே விரும்புகிறேன்.
0: இதோ என் மனைவியின் மூச்சும் அடங்கிவிட்டது.
2: அம்மா,
0: அடங்கிவிட்டது. நானும் என்னையும் என்னையும்
2: அம்மா, தந்தையே, அம்மா, இருவரும் போய்விட்டீர்களா? தாத்தா, தாத்தா,
1: எழுந்திரு சகடி, உன்னை மன்னித்து விட்டேன். நீ எங்களுடன் அரண்மனையிலேயே வசிக்கலாம். உன் மருமகன் துரியோதனனுக்கு துணையாகவும் இருக்கலாம். இவர்களின் இறுதி பயணத்துக்கு நான் ஏற்பாடு செய்கிறேன். நீ என்னுடன் வா.
2: தாங்கள் செல்லுங்கள் தாத்தா. இவர்களின் உடல்களை எடுத்துச் செல்லும் வரை நான் இங்கேயே இருக்கிறேன்.
1: நான் சென்று ஆட்களை அனுப்புகிறேன், நீ வந்துவிடு.
2: நீ வந்துவிடு.
3: வருகிறேன், வருகிறேன்.
1: தந்தையின் வார்த்தைகளை கவனத்தில் இருத்தி வருகிறேன்.
2: தாயின் வேதனைகளை என் மனத்தில் சுமந்து வருகிறேன்.
1: உருளும் தாயக்கட்டைகளின் வழி மருளப் போகிறது உங்கள் உலகம். உங்கள் குலத்தை அழிக்க வருகிறேன், வருகிறேன்.

0: இதுவரை நீங்கள் கேட்டது மின்னலின் வானொலி நாடகம். இதில் கே எஸ் மணியம், கா குணசேகரன், வசந்தா பொன்னுதுரை, தேவராணி, அமீர் அம்மாஸ், ஈவராணி, விஷ்ணு குமார், முனைவர் மு சங்கர், ஆர்ஜே பிரவீன் குமார் இவர்கள் நடிப்பில் கே எஸ் மணியம் எழுதிய சகுனி, தயாரிப்பு காயத்ரி கண்ணம்மா.
1: இது ஒரு மறு ஒளிபரப்பு.
0: மின்னல் எஃப்எம், இளமை, புதுமை, இனிமை.
2: இந்த அளவில் இன்றைய தீரா இசைக்கும் நாம ஒரு நிறைவை கொடுப்போங்க. அடுத்து காற்றின் மொழியில் இரவு 8 மணி தொடங்கி நள்ளிரவு 12 மணி வரையிலும் உங்களோட சேர்ந்து பயணிக்க கிஷன் ரொம்ப தேர காத்துட்டு இருக்காரு. 24 மணி நேரமும் உங்களோட வந்துகிட்டு இருக்கோம், உங்களோட பேசிக்கிட்டு இருக்கோம். அதனால இணைந்திருப்பதற்கு நன்றி. இப்போதைக்கு நான் விடைபெறுகின்றேன். மோகன், மீண்டும் சந்திக்கலாம்.

வணக்கம். சலாம் மலேசிய மடானி. மலேசிய வானொலியின் இரவு 8 மணி செய்திகளுடன் திவ்யதாஷினி பரமசிவம். தற்போதைய வெப்ப வானிலை மற்றும் புகைமூட்ட சூழலில் தகுந்த பாதுகாப்பு நடவடிக்கைகளை எடுக்கும்படி பஹாங் ஆட்சியாளர் அல் சுல்தான் அப்துல்லா ரியாயத்துடின் அல் முஸ்தபா பிலாஷா மக்களுக்கு அறிவுறுத்தியுள்ளார். சுகாதார இடரை தவிர்க்க அது அவசியம் என்றார் அவர். இயன்றவரை அதிக நீரை அருந்தும்படியும் வெளி நடவடிக்கைகளை குறைத்துக் கொள்ளும்படியும் அல் சுல்தான் அப்துல்லா கேட்டுக்கொண்டார். தாய்லாந்து துணை பிரதமரும் வெளியுறவு அமைச்சருமான சியாசக் பாங்கெட்கியோ இன்று தொடங்கி நாட்டிற்கு 2 நாள் அலுவல் பயணம் மேற்கொள்கிறார். அவரின் இப்பயணத்தில் 2 நாடுகளும் இருதரப்பு உறவுகளை மறு ஆய்வு செய்தல், வர்த்தகம், முதலீடு, எல்லை இணைப்பு, விவசாயம் உட்பட தென் தாய்லாந்தின் மேம்பாடு ஆகியவற்றில் ஒத்துழைப்பை வலுப்படுத்துவதற்கான வழிகளை ஆராய உள்ளதாக விஸ்மா புத்ரா தெரிவித்துள்ளது. இந்தோனேசியா அனக்ராகட்டாவ் எரிமலை சாம்பலை தொடர்ந்து கக்கி வருவதையடுத்து 1000-க்கும் மேற்பட்ட மக்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர். இச்சம்பவத்தை தொடர்ந்து முதன்மை விமான நிலையங்கள் குறிப்பிட்ட சேவைகளை தற்காலிகமாக நிறுத்தியுள்ளன. சனிக்கிழமை அந்த எரிமலை வெடிக்கத் தொடங்கியது. சுகார்னோ ஹட்டா பன்னாட்டு விமான நிலையத்தையும் மூட உத்தரவிடப்பட்டுள்ளது. தென் லெபனானை நோக்கி இஸ்ரேல் மேற்கொண்ட தாக்குதலில் 4 பேர் கொல்லப்பட்டனர். நபத்திய ஃபார் ருமான் நகரங்களில் 20 பேர் காயமடைந்துள்ளனர். அவர்களில் 3 சிறாரும் சில பெண்களும் அடங்குவர் என லெபனான் சுகாதார அமைச்சு கூறியுள்ளது. பாதுகாப்பு மண்டலத்தின் தென்பகுதியை நோக்கி ஹெஸ்புல்லா தரப்பு நடத்திய தாக்குதலுக்கு பதிலடி கொடுக்கும் வகையில் இத்தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டதாக இஸ்ரேல் ராணுவம் தெரிவித்துள்ளது. விளையாட்டு. உயர்கல்வி கழகங்களுக்கு இடையிலான விளையாட்டுப் போட்டி. மலேசிய புத்ரா பல்கலைக்கழகம் UPM ஒட்டுமொத்த வெற்றியாளராக வாகை சூடியது. அப்பல்கலைக்கழகம் 35 தங்கம், 20 வெள்ளி, 15 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. 2024 வெற்றியாளரான மாரா தொழில்நுட்ப பல்கலைக்கழகம் UITM 2ம் இடத்தை பிடித்தது. 9 தங்கம், 21 வெள்ளி, 32 வெண்கலப் பதக்கங்களை UITM பெற்றது. போட்டியை ஏற்று நடத்திய மலாயா பல்கலைக்கழகம் 3வதாக வந்தது. இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் S. கோகுலன். மலேசியா மடானி அனைவருக்குமான நல்வாழ்வு. வணக்கம்.

காற்றின் மொழி நிகழ்ச்சியில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சிங்க. எல்லாம் எப்படி இருக்கீங்க? அப்புறம் விடுமுறையெல்லாம் சந்தோஷமா கழிச்சிருப்பீங்க. இன்றைக்கு கூட கடைசி நிமிடங்களை கூட சந்தோஷமா குடும்பத்தோட செலவு பண்ணணும்னு சொல்லி பயணத்தில் இருப்பீங்க. பாதுகாப்பான பயணமா உங்களுக்கு இருக்கட்டும். இன்றைக்கு யாரும் பிறந்த நாள் கொண்டாடுறீங்களா? உங்களுக்கு மனமார்ந்த பிறந்த நாள் வாழ்த்துங்க. அடுத்த ஒரு மணி நேரத்திற்கு நம்ம மின்னல் எஃப்எம்ல பாத்தீங்கன்னா தெலுங்கு பாடல்களை கேட்டு ரசிக்க போறோம். சக்தி படத்துக்காக தொடக்க பாடல் வந்துட்டு இருக்கு, கேட்கலாம். அதற்கு பிறகு இன்னும் நிறைய மனம் நிறைய பேசலாம். இந்த பக்கமா கிஷன் உங்களோட பேசிட்டு இருக்கேன்.

0: எனக்குள்ள ஆயிரம் வேலை இருக்கு, மனசெல்லாம் பரபரப்பா இருக்கு. அதெல்லாம் சரிதான், ஆனா எதிரில் வரும் முகம் பார்த்து கொஞ்சம் சிரிக்கலாம் போல. உம்மு நிறுத்தா நல்லாவா இருக்கு. நீங்க இப்போ மின்னலாம் கேக்குறீங்க.
1: தொழுகை நேர அறிவிப்பு.
2: நேர்களே, கோலாலம்பூர், புத்ரஜயா மற்றும் அதன் சுற்று வட்டாரங்களில் இன்றைக்கான இஷா தொழுகை நேரம் 8:28. கோலாலம்பூர், புத்ரஜயா மற்றும் அதன் சுற்று வட்டாரங்களில் இன்றைக்கான இஷா தொழுகை நேரம் 8:28.
3: ரொம்ப யோசிக்காதீங்க, இந்த தருணத்தை மட்டும் ரசிச்சு வாழ்வோம். இது உங்கள் மின்னல் எஃப்எம்.

0: எஞ்சுக்கோண்டி
1: போக்குவரத்து தகவல்.
2: இன்றைக்கு விடுமுறை முடிகிற காரணத்தினால நிறைய இடங்களில் நெரிசலாக இருக்குங்க, பார்த்துக்கோங்க. அதில் இதற்கிடையில் வந்து நம்ம ப்ளஸ் வயலாக வந்திருக்கக்கூடிய போக்குவரத்து நிலவரங்களை தொடர்ந்து நம்ம பார்த்துடலாம். பூலாவிலிருந்து பிராய் பக்கமாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விபத்து நிகழ்ந்திருக்குங்க, அதன் காரணமாக அங்கே இப்போது வாகன நெரிசல் ஏற்பட்டிருக்கு. மற்றும் ஒரு விபத்து வந்து கிலோமீட்டர் 234 வந்து நிகழ்ந்திருக்கு. சிம்பாங்கம் பாட்டிலிருந்து பெடாஸ் லிங்கி பக்கமாக நீங்கள் பயணத்தில் இருக்கீங்க அப்படின்னா இந்த நெரிசல் அங்கே தான் ஏற்பட்டிருக்குங்க, பார்த்து பத்திரமா போங்க. ஜாவிலிருந்து பண்டா பஹரு பக்கமாகவும் நெரிசலாக இருக்கு. ஃபெடரல் நெடுஞ்சாலையில் வழக்கம் போல ஒரு சில இடங்களில் நெரிசலாக இருக்குங்க, பாதுகாப்பான பயணமாக இருக்கட்டும்.
3: போக்குவரத்து தகவல்.

0: உங்கள் வீட்டில் தொலைக்காட்சியில் மின்னல் FM கேட்கணுமா? புரியுது புரியுது, இதோ வந்துட்டோங்க. ஸ்மார்ட் டிவி இருக்கா? ஆர்டிஎம் கிளிக் பதிவிறக்கம் செய்யுங்க. ரேடியோன்னு ஒண்ணு பாப்பீங்க, அதை கிளிக் பண்ணுங்க. அங்க மின்னல் FM உங்கள் கண்கள்ல படும். அப்புறம் என்னங்க, சிக்கல் சரியாச்சு.
1: ரவி சாப்பிட போறோம், எங்க கூட வரியா?
2: என்ன நீ, ஒவ்வொரு நாளும் வெளியில சாப்பிட்டா காசுதான் அதிகமா செலவாகுது,
1: அதுக்காக சாப்பிடாம இருக்க போறியா?
2: அதுதான் இல்ல, கையில பாபாஸ் மசாலா பொருளுங்க இருக்கு, அதை வச்சு நானே சமைக்க போறேன்.
1: என்னது, நீயே சமைக்க போறியா? உனக்கு சமைக்க வருமா?
2: இங்க பாரு, பாபாஸ் பொருட்கள் இருக்கிற பேக்கெட் பின் பக்கம் சமையல் குறிப்பு இருக்கு. நான் என்ன, எல்லாருமே சமைக்கலாம்.
3: பாபாஸ் அண்ட் யூ, வாழ்வியல் சுவை.
4: சிறிய முதலீடு முதல் பெரிய வெற்றி வரை வணிகத்தின் நுணுக்கங்கள், வியாபாரத்தின் ரகசியங்கள், இன்றைய தொழில்துறையின் சமீபத்திய நகர்தல்கள். திங்கட்கிழமைகளில் காலை 9:15 வணிகர்
5: உழைப்புக்கு இங்க உரிய வழி இருக்கு.

உதித் நாராயணன் சுஜாதா குரல் அந்த பாடல் நம்ம கேட்டிருந்தோங்க. மாயா மாயா அப்படின்ற பாடல் பாபா திரைப்படத்திற்காக எடுக்கப்பட்ட பாடல். சரி, இன்றைக்கு செப்டம்பர் 6 ஒரு முக்கியமான நாள் அனுசரிக்கப்படுது. என்ன தெரியுமா? இன்றைக்கு வந்து புத்தகம் படிக்கணும் அப்படின்னு சொல்ற ஒரு நாள் அனுசரிக்கப்படுது. ஒரு புத்தகமாவது வாசிக்கணும் அப்படின்னு. 24 மணி நேரத்தில் எனக்கு நேரமே இல்லை அப்படின்னு சொல்ல முடியாதுல்ல. நிச்சயமா ஏதாவது நேரம் கிடைக்கும். அந்த சமயங்களில் புத்தகம் வாசிக்கிறது எவ்வளவு நல்ல பழக்கம் அப்படின்றத இன்றைய இளைஞர்களுக்கும் சரி, வீட்டில் உள்ளவங்களுக்கும் சரி, நாமுமே சரி, அதை பழகி கொள்ள வேண்டும், கற்றுக்கொள்ள வேண்டும். புத்தகம் படித்தால் தான் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்க முடியும்னு சொல்லுவாங்க இல்லையா, அது அத்தனையும் உண்மைங்க. அதே சமயம் நாளைக்கு செப்டம்பர் 7 நாள் புத்தகம் வாங்குங்க அப்படின்னு சொல்ற நாளும் அனுசரிக்கப்படுது. அதனால புத்தகம் வாங்கி படிக்க மறந்துடாதீங்க. இப்போ அடுத்த பாடல் உங்களுக்காக தீபக் சஞ்சனா கொண்டு வராங்க, கேட்கலாம்.

0: உறவுகள் தொடர்கதை கோவிந்தனின் 45 ஆண்டு கால நட்பின் தேடல். தேடிய அன்பழகன் இல்லை, நட்பு மட்டும் அப்படியே இருக்கின்றது.
1: அன்பழகன், 81 பிற்பாடு நான் உன்னை சந்திக்க முடியல. இப்ப நீ எங்க இருக்கிற? வயசாக கேட்கணும்னு ஆசையாரு.
2: ஹலோ அன்பழகன் மனைவி.
1: அன்பழகனுக்கு கடிதங்கள் தைக்க கொடுத்ததெல்லாம் நான் தான். ஒரு பாடல் இருக்கு சார், ரெக்கார்டிங் பண்ணி அவனை அனுப்பி விட சொன்னா, அவன் கொண்டு கொடுத்துட்டு வந்தான்.
2: ஞாபகம் இருக்கு, ஞாபகம் இருக்கு, ஞாபகம் இருக்கு.
3: என்ன பாட்டு?
2: அதான் நான் உன்ன என்ன நினைச்சேன்.
3: நல்ல பசுமையான நினைவுகளை பகிர்ந்துகிட்டோம். சொல்லுங்கம்மா, அன்பழகன் என்ற அந்த முகம்.
2: எனக்கு அழுவுதான் வருது அவரை பத்தி சொல்றதுன்னா.
1: அவர் எங்க இருக்க?
2: அவரு இறந்துட்டேன். அவரு இறந்து 17 வருஷம் ஆகுதுண்ணே.
1: ஐயோ
2: நன்றிங்கண்ணா, நீங்க இவ்வளவு தூரம் என்ன தேடி கண்டுபிடிச்சி நீங்க
1: பேசுறது
2: ரொம்ப நன்றி. சந்தோஷமா இருக்கு நீங்க அவரை பத்தி கேக்குறது.
1: அவரும் நானும் சேர்ந்து பிடிச்ச போட்டா கூட என் கடவுள் நின்று படம் பிடிச்சோம்.
2: இத்தனை வருஷம் சென்று அவர் அந்த நினப்பு வச்சிருந்து பேசுறாரு இல்ல, சந்தோஷமாவும் இருக்கு. அவரு இல்லையேன்னு எனக்கு ரொம்ப கவலையா இருக்கு.
1: என் கண்ணுல அவரோட இளமையான காட்சி அப்படியே முன்னுக்கு தெரியுது. தொடர்ந்து செய்ய நிச்சயமா தொடரும் சார்.
2: ரொம்ப ரொம்ப நன்றியா. ரொம்ப நன்றியை சொல்லணும் ஐயா.
0: மின்னல் FM வானொலி அல்ல, வாழ்க்கை.

0: நன்றி உணர்வு மலேசியர்களின் அழகு.
1: நான் வந்து நன்றி சொல்றதுன்னா நம்மளோட மலேசியா காவல் படைக்கு தான் சொல்லணும். மகனை வந்து ஸ்கூல்ல விட்டுட்டு வரும்போது இந்த ஹாஸ்பிட்டல் கிளைங் இருக்கும் பாருங்க, அந்த ஹோல் ரோடே வந்து ரொம்ப ஜேமா இருக்கும். வந்துட்டு இருக்கும் போதே என்னோட கார் வந்து நடுவுல ஜேம் ஆகி நின்றுச்சு. நின்றுட்டோன்னே எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல, பின்னால எல்லாம் ஹார்ன் அடிக்கிறாங்க. டக்குன்னு பக்கத்துல ஒரு மோட்டோ வந்து நின்னோட டிராபிக் போலீஸ், அப்புறம் வந்துட்டு நின்றுட்டு போன் கிளம்ப போன் போலீஸை தொழுவோம் போலீஸை பந்து அப்படின்னாரு பாருங்க. நான் சொன்னேன் இல்ல என் கார் வந்து ஜேம் ஆயிடுச்சு அப்படின்னு. அவரு உடனே மோட்டர் பார்க் பண்ணிட்டு இறங்கி பின்னால இருக்கிற கார் எல்லாம் விலக்கி விட்டுட்டு காரை தள்ளி ஓரமா வச்சாரு. பக்கத்துல நின்று எல்லாம் பாத்துட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு ஸ்டார்ட் பண்ணோன்னா கார் ஸ்டார்ட் எடுத்துருச்சு. அவ்வளோ ஒரு கைண்டான ஆபீசர்ஸ் வந்து இருக்காங்க அப்படின்றது வந்து அன்னைக்குதான் நான் வந்து ரியலைஸ் பண்ணேன்.
0: மலேசியராய் ஒன்றிணைவோம். தேசிய தின வாழ்த்து.

வேலை வாய்ப்பு குறித்த தகவல் நீங்க தேடிட்டு இருக்கீங்க அப்படின்னா மலேசிய பொது சேவை துறையின் கீழ் வேலை வாய்ப்புகள் உங்களுக்கு காத்துட்டு இருக்கு. SPA.gov.my இந்த அக்க பக்கத்துக்கு போனீங்கன்னா மேல் விவரங்களை நீங்க தெரிஞ்சுக்கலாம். இன்றைக்கு 10 மணிக்கு பிறகு கல்லூரி நிகழ்ச்சி இடம்பெற போகுது. கல்லூரி மாணவர்கள் நம்மோடு இன்றைக்கு நிறைய விஷயங்களை பேச போறாங்க. உங்களுக்கு பயனுள்ள தகவல்களும் அதுல இருக்க போகுது. மறக்காம நிகழ்ச்சியை கேளுங்க. 11 மணிக்கு பிறகு மலரும் நினைவுகள் அழைத்து பேசணுமா, இன்றைக்கு நீங்க தாராளமா அழைக்கலாங்க. வாய்ப்புகள் உங்களுக்காகவே இருக்கு. சொல்லி 3 2 2 8 2 5 7 3 3 அல்லது 4 7 6 8

0: நம்ம ஊர் கலைஞர்களுக்கு பின்னால் எத்தனை வழிகள், எத்தனை சவால்கள்.
1: மலேசிய கலைஞர்களின் உழைப்பை கொண்டாடுது மண்ணின் நட்சத்திரம்.
0: வெள்ளிக்கிழமைகளில் நண்பகல் 12 மணிக்கு பிறகு மண்ணின் நட்சத்திரம்.
1: இதோட விட்டுருவோமா என்ன? திங்கள் முதல் வெள்ளி வரை நள்ளிரவு 12 மணிக்கு பிறகு 1 மணி நேரத்திற்கு தொடர்ந்து நம்ம ஊர் பாட்டு தாங்க.

0: புகை மூட்டம் பாதுகாப்பு நடவடிக்கைகளை முன்னெடுக்க பொதுமக்களுக்கு அறிவுறுத்தல். மடானி புத்தக பற்றுச்சீட்டு 1.7 மில்லியனுக்கும் அதிகமான மாணவர்கள் பயன். வணக்கம், சலாம் மலேசியா மடானி. மலேசிய வானொலியின் 9 மணி முதன்மை செய்திகளுடன் சிவசங்கரி கணபதி. தற்போதைய வெப்ப வானிலை மற்றும் புகைமூட்ட சூழலில் தகுந்த பாதுகாப்பு நடவடிக்கைகளை எடுக்கும்படி பஹாங் ஆட்சியாளர் அல் சுல்தான் அப்துல்லா ரி அயாத்துடின் அல் முஸ்தபா பில்லாஷா மக்களுக்கு அறிவுறுத்தியுள்ளார். சுகாதார இடரை தவிர்க்க அது அவசியம் என்றார் அவர். இயன்றவரை அதிக நீரை அருந்தும்படியும் வெளி நடவடிக்கைகளை குறைத்துக் கொள்ளும்படியும் அவர் கேட்டுக்கொண்டார். அதிக வெப்பத்தால் ஏற்படும் தலைவலி, மயக்கம், மூட்டுவலி, சோர்வு போன்ற அறிகுறிகள் தொடர்பில் எப்போதும் விழிப்பாக இருக்கும்படியும் அவர் வலியுறுத்தினார். இவ்வேளை மாரான் யுஐடிஎம்ஐச் சேர்ந்த மாணவன் ஃபத்லான் ஃபக்ரி சொலானா முகமத் சலிமால் அதீத வெப்பம் காரணத்தால் உயிரிழந்ததை தொடர்ந்து அவரின் குடும்பத்தினருக்கு அல் சுல்தான் அப்துல்லா இரங்கலை தெரிவித்துக் கொண்டார். புகைமூட்டம் மற்றும் எரிமலை வெடிப்பினால் பாதிக்கப்பட்டுள்ள இந்தோனேசிய மக்களுக்கு பிரதமர் டத்து ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் ஆறுதல் கூறியுள்ளார். இந்தோனேசியா அண்டை நாடு மட்டுமல்ல, வரலாறு, பண்பாடு, கலாச்சாரம் அடிப்படையில் அதனுடன் அணுக்கமான உறவுகள் பேணப்படுவதாக பிரதமர் தெரிவித்தார். பினாங்கு அமைதி கலந்துரையாடலில் பங்கேற்றுள்ள அக்குடியரசின் முன்னாள் அதிபர் ஜோகோ விடோடோவை தொடர்பு கொண்டு அவர் இவ்வாறு கூறினார். இவ்வேளை இந்தோனேசியாவில் ஏற்பட்டுள்ள காட்டுத்தீ, புகைமூட்டம் உட்பட காலநிலை மாற்றம் குறித்து அமெரிக்க முன்னாள் துணை அதிபர் அல்கோரிடம் டத்து ஸ்ரீ அன்வார் கலந்துரையாடினார். ஆற்றல் மாற்றத்தில் மலேசியாவின் கடப்பாடு குறித்தும் பேசப்பட்டதாக பிரதமர் முகநூலில் பதிவிட்டுள்ளார். கல்வி அமைச்சின் மடானி புத்தக பற்றுச்சீட்டை பயன்படுத்தி இதுவரை 3,152,258 புத்தகங்கள் வாங்கப்பட்டுள்ளன. அதேவேளை இதுவரை 1,723,371 மாணவர்கள் அதனால் பயனடைந்துள்ளதாக கல்வி துணையமைச்சர் ஒங்காவோ தெரிவித்தார். இவ்வெண்ணிக்கை அப்பற்றுச்சீட்டு செயலாக்கத்திற்கு வந்த 2 மாதங்களுக்கு பின் நேற்று கணக்கிடப்பட்டவை என அவர் குறிப்பிட்டார். மடானி புத்தக பற்றுச்சீட்டு திட்டத்தின் கீழ் நாடு முழுவதும் 2.21 மில்லியன் மாணவர்கள் 100 ரிங்கெட் மதிப்பிலான புத்தகங்களை வாங்கி பயனடையலாம். இத்திட்டத்திற்காக கல்வியமைச்சு இவ்வாண்டு 221 மில்லியன் ரிங்கெட்டை ஒதுக்கீடு செய்துள்ளதை அவர் சுட்டிக்காட்டினார். பேரா தம்பூர் நாடாளுமன்ற தொகுதிக்குட்பட்ட பகுதியில் மிகப்பெரிய அளவிலான சில திட்டங்கள் மேற்கொள்ளப்பட உள்ளன. இதில் மேரு காவல்துறை தலைமையக அலுவலக கட்டுமானப் பணியும், செமோரில் மக்களுக்கு நட்புறவான 500 வீடுகளும் கட்டப்பட்டுள்ளன. அப்பகுதி மக்களின் தேவைக்கு ஏற்ற பொது கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துவதில் அரசாங்கம் காட்டும் தொடர் முனைப்பை இது வெளிப்படுத்துவதாக தம்பூர் நாடாளுமன்ற உறுப்பினரின் சிறப்பதிகாரி முகமத் ஹைருல் ஆமீர் சபரி தெரிவித்தார். இதில் நடப்பு திட்டங்களாக மஞ்சோய் சுகாதார கிளினிக்கின் கட்டுமானப் பணிகள் நிறைவடையும் நிலையில் உள்ள வேளை விரைவில் அது அதிகாரப்படியாக திறந்து வைக்கப்படும் என்றார் அவர். 2026 வேளாண் தோட்டக்கலை வேளாண் சுற்றுலா கண்காட்சி மாஹாவில் பங்கேற்றதன் மூலம் மூடா விவசாய மேம்பாட்டு வாரியம் மடா தொழில் முனைவர்கள் 310,000 ரிங்கெட் மதிப்பிலான விற்பனையை பதிவு செய்துள்ளனர். அதில் பங்கேற்ற வேளாண் வர்த்தக தொழில் முனைவர் 7 பேர் 117,000 ரிங்கெட் வருமானத்தை பெற்றதாக மடா நிர்வாகி ஜுல்கிஃப்லி ரோம்லி கூறினார். 10 நாள்கள் நடைபெற்ற மகா கண்காட்சி வேளாண் துறை சார்ந்தவர்களுக்கு நேர்மறை தாக்கத்தை ஏற்படுத்தியதாக அவர் தெரிவித்தார். அரசாங்க நிறுவனங்கள், உள்நாட்டு பல்கலைக்கழகம் ஆகியவற்றுடன் மடா 5 புரிந்துணர்வு ஒப்பந்தத்தை செய்து கொண்டுள்ளதையும் ஜுல்கிஃப்லி சுட்டிக்காட்டினார். தாய்லாந்து துணை பிரதமரும் வெளியுறவு அமைச்சருமான சிஹாசாக் பாங்கெட்கியோ இன்று தொடங்கி நாட்டிற்கு இரு நாள்கள் அலுவல் பயணம் மேற்கொள்வார். அவரின் இப்பயணத்தில் இரு நாடுகளும் இருதரப்பு உறவுகளை மறு ஆய்வு செய்தல், வர்த்தகம், முதலீடு, எல்லை இணைப்பு, விவசாயம் உட்பட தென் தாய்லாந்தின் மேம்பாடுகள் ஆகியவற்றில் ஒத்துழைப்பை வலுப்படுத்துவதற்கான வழிகளை ஆராய உள்ளதாக விஸ்வாபுத்ரா தெரிவித்துள்ளது. இந்த பயணம் மலேசியா மற்றும் தாய்லாந்துக்கு இடையிலான உயர்மட்ட பயண பரிமாற்றங்களின் ஒரு பகுதியாக அமைகிறது. அது மட்டுமின்றி ஆசியான் பங்காளி உட்பட அண்டை நாடுகளுக்கு இடையிலான நீடித்த அன்பு பன்முக உறவினையும் அது குறிக்கிறது. மேலும் செய்திகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள்.
1: கடவுச்சொல்லை பல நாள்களாக மாற்றாமல் இருப்பவர்களில் நீங்களும் ஒருவரா? உங்களுக்கு அறிமுகமான எண்களையும் பெயரையும் கடவுச்சொல்லாக பயன்படுத்துகிறீர்களா? ஒரே கடவுச்சொல்லை மீண்டும் மீண்டும் பயன்படுத்துகிறீர்களா? அப்படியானால் நீங்கள் ஆபத்து வலையில் இருக்கிறீர்கள். இணைய மோசடிகளை தவிர்க்க 6 மாதங்களுக்கு ஒருமுறை கடவுச்சொல்லை மாற்ற முயல்வோம்.
0: இந்தோனேசியா ஆனா கிராகாத்தாவ் எரிமலை 150 கிலோமீட்டர் தொலைவுக்கு அதன் சாம்பலை தொடர்ந்து கக்கி வருவதையடுத்து 1000-க்கும் மேற்பட்ட மக்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர். இச்சம்பவத்தை தொடர்ந்து அந்நாட்டில் உள்ள முதன்மை விமான நிலையங்கள் அதன் சேவைகளை தற்காலிகமாக நிறுத்தியுள்ளன. சனிக்கிழமை அந்த எரிமலை வெடிக்க தொடங்கியது. அதன் வெடிப்பு சத்தம் பல கிலோமீட்டர் தூரத்திற்கு கேட்டதாக புவியியல் துறை கூறியுள்ளது. ஞாயிற்றுக்கிழமை புதிதாக 2 வெடிப்புகள் ஏற்பட்டுள்ளன. வங்காளதேசத்தில் எதிர்க்கட்சியினர் அந்நாட்டில் நிலவும் ஆற்றல் நெருக்கடிக்கு தீர்வு காணக்கோரி அரசாங்க எதிர்ப்பார்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அந்நாட்டின் பிரதமர் தாரிக் ரஹ்மான் சமையல் எரிவாயு, மின்சாரம், உரம் உள்ளிட்ட அத்தியாவசிய தேவைகளில் ஏற்பட்டுள்ள நெருக்கடிகளுக்கு உடனடியாக தீர்வு காண வேண்டும் என வலியுறுத்தியுள்ளனர். நாட்டின் நிர்வாக பொறுப்பை ஏற்ற 6 மாதங்களில் அரசாங்கத்திற்கு எதிராக நடைபெறும் மாபெரும் வீதி ஆர்ப்பாட்டமாக இது உள்ளது. டாக்காவில் உள்ள பொது இடத்தில் கூடிய எதிர்க்கட்சி ஆதரவாளர்கள் சிட்டகோங் துறைமுக நகரை நோக்கி பதாகைகளை ஏந்திக் கொண்டு முழக்கமிட்டவாறு பேரணியில் ஈடுபட்டனர். ஒவ்வொரு வீட்டிலும் சமையல் எரிவாயுவும் வெளிச்சமும் நிறைந்து காணப்பட வேண்டும் என அவர்கள் வலியுறுத்தினர். தென் லெபனானை நோக்கி இஸ்ரேல் மேற்கொண்ட தாக்குதலில் 4 கொல்லப்பட்டனர். நபத்தியே உட்பட ஃபார் ருமானில் 20 காயமடைந்துள்ளனர். அவர்களில் 3 சிறார் உட்பட சில பெண்களும் அடங்குவர் என லெபனானிய சுகாதார அமைச்சு கூறியது. இஸ்ரேலினால் சொந்தமாக அறிவிக்கப்பட்ட பாதுகாப்பு மண்டலத்தின் தென்பகுதியை நோக்கி ஹெஸ்போல்லா தரப்பு 2 திருகூர்திகளை கொண்டு நடத்திய தாக்குதலுக்கு பதிலடி கொடுக்கும் வகையில் இத்தாக்குதல் அமைந்துள்ளதாக இஸ்ரேல் ராணுவம் தெரிவித்துள்ளது. அத்தாக்குதலில் பலியானவர்களின் விவரங்களை ஏதும் வெளியிடாமல் ஹஸ்புல்லாவின் இச்செயல் வெளிப்படையான அத்துமுறல் என யூத தரப்பு சாடியுள்ளது. விளையாட்டு 2026 ஆசிய இளையோர் ஹாக்கி கிண போட்டி. சீனா மோக்சியில் நடைபெற்ற ஆட்டத்தில் மலேசிய அணி 4-2 என்ற கோல்களில் வங்காள தேசத்தை வென்றது. இது யங் டைகர்ஸின் 2வது தொடர் வெற்றியாகும். நேற்றைய ஆட்டத்தில் தேசிய அணி கசக்ஸ்தானை 8-0 என்ற கோல் மழையில் வீழ்த்தியது. முதல் கோலை ஜி டீரேஷ் புகுத்தினார். ஷல்ஸ்டன் சில்வரியஸ் 1 ஷஃபிக் ஆமார் ஃபாமி சுசைனி 2 அடித்தனர். அடுத்த ஆட்டத்தில் பாகிஸ்தானை அது எதிர்கொள்ளும். இவ்வேளை தேசிய அணியினர் சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்தியது மனநிறைவளிப்பதாக அதன் பயிற்றுநர் நூர் சைஃபுல் ஜைனி நசீருடின் கூறினார். நிறைவாக உயர்கல்விக் கழகங்களுக்கிடையிலான விளையாட்டுப் போட்டி. மலேசியா புத்ரா பல்கலைக்கழகம் UPM ஒட்டுமொத்த வெற்றியாளராக வாகை சூடியுள்ளது. அப்பல்கலைக்கழகம் 35 தங்கம், 20 வெள்ளி, 15 வெண்கலப் பதக்கங்களை வென்று இந்த வெற்றியை பதிவு செய்துள்ளது. 2024 பருவ வெற்றியாளரான மாரா தொழில்நுட்ப பல்கலைக்கழகம் 2 இடத்தையும் மலாயா பல்கலைக்கழகம் மூன்றாம் நிலையையும் பிடித்துள்ளன. இவ்வேளை இந்த வெற்றி சற்றும் எதிர்பாரா ஒன்று என யுபிஎம் அணியின் துணைத் தலைவர் முகமத் மலிக் அகமத் தொபியாஸ் தெரிவித்தார். 4வது முறையாக யுபிஎம் வெற்றியாளர் பட்டத்தை வாகை சூடியுள்ளது. புகைமூட்டம் பாதுகாப்பு நடவடிக்கைகளை முன்னெடுக்க பொதுமக்களுக்கு அறிவுறுத்தல். மடானி புத்தக பற்றுச்சீட்டு 1.7 மில்லியனுக்கும் அதிகமான மாணவர்கள் பயன். இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் கனகதுர்கா ஆறுமுகம். மலேசியா மடானி அனைவருக்குமான நல்வாழ்வு. வணக்கம்.
2: வரலாற்றில் இன்று 2013 இன்றைய நாளில் ஜாவி எழுத்துக்களுக்காக போராடிய முன்னாள் ஆசிரியர் பாக் மத்லோப் என்றறியப்பட்ட முகமது என்ற முக்தார் தாலிப் ஜோஹோர் பத்துபஹாட் சுமராவில் காலமானார். 76 வயது பாக் மத்லோப் 2 நாள்களாக கடுமையான காய்ச்சலால் பாதிக்கப்பட்டிருந்த நிலையில் மனைவி அருகிருக்க இறுதி மூச்சை விட்டார். 1937 ஜூலை 5ஆம் நாள் பிறந்த அவர் மலேசியாவில் ஜாவி எழுத்தை பாதுகாத்து வளர்ப்பதற்காக பாடுபட்ட முக்கியமானவர்களுள் ஒருவர். அவர் ஜாவி எழுத்தை கற்பிப்பதற்கான 20க்கும் மேற்பட்ட வழிகாட்டி நூல்களையும் 100க்கும் மேற்பட்ட சிறார் இளையோர் நாவல்களையும் நாடக வசனங்களையும் எழுதியுள்ளார். அவரது குறிப்பிடத்தக்க படைப்புகளில் உத்துசன் கனகன இதழில் மரி பர்பிகிர் பகுதி, மிங்குவன் மலேசியா இதழில் தமன் கனகன ருவங்கன் புலாஜார், உத்துசன் மலாயுவில் ருவங்கன் பும்பாச்சு மூது, பரித்த மிங்குவில் பிந்தார் ஜாவி ஆகியவை அடங்கும். உதுசன் மலாயு நாளிதழின் ஜாவி கல்வி பிரிவின் தலைவராகவும் பணியாற்றியுள்ளார். மேலும் ஜாவி புதிய எழுத்து முறை உருவாக்கப்பட்ட போது திவான் பாசு அண்ட் புஸ்தகாவினால் ஆலோசகராகவும் நியமிக்கப்பட்டிருந்தார்.
3: தேசிய பழஞ்சுவடி காப்பகத்தின் தகவல் இது. மேல் விவரங்களுக்கு www.archive.gov.my

0: தொடர்வது இஸ்லாமிய நிகழ்ச்சி.
1: அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பான மின்னலுவம் நேயர்களே, மீண்டும் இன்று இமாமை கேட்போம் ஈமானை வளர்ப்போம் எனும் நிகழ்ச்சியில் நாம் சந்திக்கின்றோம். அல்ஹம்துலில்லா, இன்றும் நேயர்களின் கேள்விகளுக்கு பதில் உரைக்க உஸ்தாஸ் உமர் பின் பாவா அவர்களை நாம் சந்திக்க உள்ளோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து உஸ்தாஸ்.
2: வாலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து.
1: நல்லதுங்க உஸ்தாஸ். இன்று சிமுஞ்சே ஸ்லாங்குரை சேர்ந்த சல்மா அவர்கள் ஒரு கேள்வி அனுப்பியிருக்கிறாங்க. அவங்களுடைய கேள்வி, சில நேரங்களில் வந்து நாம சில பழைய பொருட்கள் பயன்படுத்தப்பட்ட பொருட்களை வந்து பழைய பொருட்கள் கடைகளில் வந்து வாங்குவோம். குளிர் சாதன பெட்டி, பெரிய பெரிய பாத்திரங்கள் இருக்கும், இந்த மாதிரியான பொருட்களை வந்து நம்ம வாங்கிட்டு வந்து பயன்படுத்துகிறோம் இல்லையா. இதை வந்து இஸ்லாத்தில் பயன்படுத்தக்கூடிய முறைகள் என்ன, அதை நம்ம பயன்படுத்தலாமா, அதுக்கு முதல்ல நம்ம என்ன செய்யணும், வரைமுறைகள் என்ன என்று கேட்டிருக்காரு. இதுக்கு என்ன விளக்கம் உஸ்தாத்?
2: அல்ஹம்துலில்லாஹ், அருமையான ஒரு நல்ல ஒரு கேள்வி இங்கே முன்வைக்கப்பட்டிருக்கின்றது. அதாவது, மனிதர்கள் கடைபிடிக்க வேண்டிய கட்டாயம் கடமைகள்ல ஒன்று சுத்தம். தமிழ்ல சொல்லுவாங்க, சுத்தம் சுகம் தரும். சுத்தம் என்பது ஈமானுடைய ஒரு பகுதி அப்படின்னு சொல்லியிருக்காங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆக இறைத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை மக்களுக்கு எடுத்து சொல்லுமாறு கட்டளையிட்ட போது அவங்களுக்கு முதல் முதல்ல சொல்லப்பட்ட கட்டளை வந்து, வரப்புக ஃபக்கப்பிர், உன் ஆடையை தூய்மைப்படுத்துவீராக, வசியாபக ஃபத்ஹிர், அசுத்தத்தை வெறுப்பீராக அப்படின்னு அல்லாஹு தஆலா அல் குர்ஆன் 74வது அத்தியாயம் 3வது 4வது வசனத்தில் அல்லாஹ் குறிப்பிட்டிருக்கான்.
1: சரி,
2: ஆக ரசூலுல்லாஹ் கிட்ட என்ன சொல்றாங்கனாக்கா, உன்னுடைய ஆடையை சுத்தப்படுத்துங்க, அசுத்தமான விஷயத்தை நீங்க வெறுங்க அப்படின்னு சொல்றாங்க.
1: சரி,
2: இப்ப மிக முக்கியமான ஒரு விஷயத்தை நம்ம இங்க பாக்கணும். அதாவது, சுத்தம் என்பது மிக முக்கியமான ஒன்று. அப்ப எல்லா பொருளையும் எடுத்தோம் சொன்னா, அசல்ல வந்து சுத்தமான பொருள் தான். இப்ப மனிதர்களே எடுத்துக்கிறோமே, நாம பிறக்கும்போது பரிசுத்தமான நிலையில தான் பிறக்கின்றோம். குல்லு மௌலூதின் யூலது ஆனல் ஃபித்ரா, அதாவது பிறக்கின்ற குழந்தைகள் அனைத்தும் பரிசுத்தமான நிலையில் பிறக்கின்றன. ஏன்னா இன்னைக்கு எந்த பாவமும் தெரியாது, பொய் சொல்ல தெரியாது, ஏமாத்த தெரியாது, அடுத்தவர்களுக்கு அநியாயம் செய்ய தெரியாது, ஒண்ணுமே இல்லாத நிலையை பரிசுத்தமான நிலையில பிறக்கின்றது. அதை வளர்ந்து பெரியவனாகக்கூடிய நிலையில அவங்களுடைய சூழ்நிலைக்கு ஏற்ப அவங்கள் மாறி விடுகின்றார்கள். அதிசயில வருகின்றது.
1: சரி,
2: சில நேரங்கள் பெற்றோர்கள் அதுக்கு காரணமாக ஆயிடுறாங்க. அதே போல எல்லா பொருட்களும் வந்து பரிசுத்தமாக தான் இருக்குது. ஆரம்பமா அவங்க தயாரிக்கும் சுத்தமான பொருள் தானே, அதை பயன்படுத்தக்கூடிய முறை, அதுல அவங்க கலக்கக்கூடிய விஷயங்களின் மூலமாக அது அசுத்தமாக மாறக்கூடிய நிலை இருக்கின்றது.
1: சரி,
2: இதே போல இந்த கேள்விக்கு தகுந்த மாதிரி ஒரு சந்தர்ப்பத்தில் அபு சாலபா என்ற சாபி வந்து அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் இடத்துல வந்து சொல்றாங்க, எங்களுடைய அண்டை வீட்டுக்காரங்க வேதத்தை பின்பற்றக்கூடியவங்க, அவங்க தங்க பாத்திரத்துல வந்து பன்றி இறைச்சியை சமைக்கிறாங்க, அவங்க தங்களுடைய கோப்பைகள்ல மதுவை குடிக்கிறாங்க, அப்படியானால் அந்த பானைகளையும் கோப்பைகளையும் பயன்படுத்துவதில் என்ன தீர்ப்பு, என்ன ஹுக்கம் அப்படின்னு கேக்குறாங்க.
1: சரி,
2: அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, உங்களிடம் ஒரு பாத்திரம் அல்லது வேறு பாத்திரம் இருந்துச்சுன்னு சொன்னா, அந்த பாத்திரத்துல நீங்க பயன்படுத்துங்க, உண்ணுங்க, பருங்குங்க. ஆனா உங்களிடத்துல வேறு பாத்திரம் இல்லைன்னு சொன்னா, அந்த பயன்படுத்திய நஜீஸான அந்த பாத்திரத்தை கழுவி உபயோகிங்க அப்படின்னு சொல்றாங்க.
1: சரி,
2: இந்த செய்தி அபுதாவுதுல பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது.
1: சரி,
2: இது சஹியான ஹதீஸ். இமாம் நவவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க என்ன சொல்றாங்க, இந்த மாதிரியான பயன்படுத்திய பாத்திரங்களை முடிஞ்சா தவிர்த்து கொள்ளுங்க. காரணம், உங்களுக்கு தான் பாத்திரம் இருக்கு இல்ல, அப்ப ஏன் நீங்க போய் வேற பாத்திரத்தை தேடுறீங்க, அது என்ன நிலையில இருக்கும்னு தெரியாது அப்படின்னு சொல்றாங்க.
1: சரி,
2: ஆக நஜீஸ் என்று சொல்லும் போது, அது நஜீஸ்ல வந்து பல விதமான நஜீஸ் இருக்கின்றது. நம்ம சாதாரண நஜீஸ கழுவிடலாம், சில நஜீஸ்கள் வந்துட்டு அது வந்து மண்ணை போட்டு கொண்டு கழுவ வேண்டிய ஒரு சூழ்நிலை எல்லாம் இருக்குன்னு பாக்கும். அதே போல இந்த குளிர்சாதன பெட்டியை பத்தி நீங்க சொல்லும் போது கூட, அது யார் உபயோகித்து இருப்பாங்கன்னு தெரியாது, என்னென்ன பொருட்கள் அதுல வைக்கப்பட்டிருக்கும் தெரியாது.
1: பொருட்கள், உணவுப் பொருட்கள் இருந்ததா, ஹராமான பொருட்கள் இருந்ததா அப்படின்ற விஷயம் தெரியாது. குறிப்பா வந்து ஹலால் ஹராம்ல கூட நம்ம பிரிக்கலாம் இல்லையா. சில நேரங்களில் நஜீஸ் ஆகக்கூடிய நிலைப்பாடு இருக்கு, சில நேரங்களில் ஹலால் அல்லாத பொருட்கள் அங்க குளிர்சாதன பெட்டியில வந்து வைத்திருக்கப்படக்கூடிய ஒரு சூழ்நிலையெல்லாம் இருக்கு இல்லையா. இப்ப நஜீஸுடைய நிலைப்பாடுகளை பற்றி கொஞ்சம் தெளிவுபடுத்துங்களேன்.
2: அல்ஹம்துலில்லாஹ், நஜீஸ் என்று சொல்லும் போது இது வந்து அரபியில கேட்கும் போது என்ன ஒரு தவறான வார்த்தை மாதிரி தெரியும். அதுக்கு தமிழ் அர்த்தம்னா அசுத்தம் அப்படின்னு தான் பொருள்.
1: சரி,
2: அசுத்தம் ஏற்படுவதற்கு பல வழி இருக்கின்றது. மனிதர்களுடைய உடல்கள்ல ஏற்படக்கூடிய அசுத்தம், இடங்கள்ல ஏற்படக்கூடிய அசுத்தம், இவைகளை வந்து நீக்குவதற்கு இந்த தொழுகை போன்ற வணக்கங்களில் ஈடுபடுவதற்கு சுத்தமாக இருப்பது மிக அவசியம் சொல்லப்பட்டிருக்கின்றது.
1: சரி,
2: ஆக அந்த வகையில நஜீஸ்களை பார்த்தோம்னா அது மூன்று வகை இருக்கின்றது. நஜீஸ் முஹல்லஜா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நஜீஸ் இருக்கின்றது, இது வந்து கடுமையான நஜீஸ். நஜீஸ் முத்தவஸ்சிதா அப்படின்னு இருக்கின்றது, இது ஒரு நடுநிலையான ஒரு நஜீஸ். அடுத்த நஜீஸ் முஹஃபஃபா அப்படின்னு சொல்லக்கூடிய நஜீஸ் இருக்குது.
1: சரி,
2: இது வந்து ஒரு லேசான நஜீஸ் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. இப்போ அந்த நஜீஸ் முத்தவசித்தா அப்படின்னு சொல்லும்போது மது அருந்தக்கூடிய கோப்பைகள் இந்த மாதிரியான நிலையில் இருக்கக்கூடிய நஜீஸுக்கு முத்தவசித்தா அப்படின்னு சொல்லப்படுது. இதை வந்து நாம எப்படி சுத்தப்படுத்தணும்னு சொன்னா, இதை வந்து கழுவி அதனுடைய நிறங்கள் அதனுடைய வாடைகள் போயிடும்னு சொன்னா அதை கழுவி பயன்படுத்தலாம்.
1: சரி,
2: அதே போல நஜீஸ் முஹல்லஜா அப்படின்னு சொல்லக்கூடிய நஜீஸ் வந்து இது வந்து கடுமையான நஜீஸ். இது வந்து பெரும்பாலுமே ரசூலோட ஹதீஸ் என்ன வருதுனாக்கா, நாய் வாய் வைத்த பாத்திரங்கள், அதாவது உங்களுடைய பாத்திரத்துல நாய் வாய் வைத்து விட்டதுன்னு சொன்னா அதை தூய்மையான முறையில வந்து 7 முறை அதை கழுவணும். முதல் முறையில ஏதாவது ஒரு நிலையில வந்து மண்ணை கொண்டு கழுவணும்னு சொல்லி அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க.
1: இதுதான் வந்து சமா அப்படின்னு சொல்லுவாங்க.
2: ஆமா, சமான்னு சொல்லுவாங்க. ஆமா,
1: சரிங்க சார். இப்ப ஏன் வந்து நாய் வாய் வைத்த அந்த பாத்திரம், நாய் வந்து ஏன் இந்த நஜிஸ் அடிப்படையில வந்து இஸ்லாம் வந்து வகைப்படுத்துது? அதுவும் ஒரு பிராணி தானே இல்லையா?
2: அல்ஹம்துலில்லாஹ், அதாவது இந்த நாய் பன்றி இவைகள் எல்லாம் இஸ்லாம் வந்து தடை செய்திருக்கின்றது. இங்க பல காரணங்கள் இருக்கின்றது. சும்மா வருமனே வந்து தடை செய்யப்படல. நாய் வந்து வேட்டைக்காக பயன்படுத்தலாம், அல்லது நம்முடைய கால்நடைகளை பாதுகாக்கிறதுக்கு பயன்படுத்தலாம். வீட்டை விட்டு தள்ளி இருக்கணும், நான் நம்முடைய தொடர்பு வச்சு கூடாது அப்படின்னு சொல்லி இஸ்லாம் தடுக்குது. காரணம் என்ன சொன்னா, அந்த நாயினுடைய எச்சில வந்து ரேபிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வைரஸ், அந்த வைரஸ் வந்து மிக நுண்ணியமானதாக இருக்குமா, அதுல வந்து பயங்கரமான வீரியம் கொண்ட வைரஸ், அதை வந்து அழிப்பதற்கு வந்து அதாவது இந்த மண்ணை கொண்டுதான் அதை அழிக்க முடியும்ன்றத நவீன விஞ்ஞானம் நிரூபித்திருக்கிறது.
1: சரி,
2: அப்ப அன்றைய காலத்துல ரசூலுல்லாஹ் சொன்னதை பாருங்க, இன்றைக்கு வந்து விஞ்ஞானம் நிரூபிக்கின்றது. அப்ப அந்த வைரஸை வந்து அழிக்கக்கூடிய சக்தி வந்து மண்ணுக்கு இருக்கின்றது. அதனாலதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்கனாக்கா, நீங்க வந்து 7 தடவையில ஒரு தடவை மண்ணை கொண்டு அதை கழுவுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
1: ஆமா, அது வெறுமனே ரசூலுல்லாஹ் சொல்லல இல்லையா?
2: ஆமா,
1: மண்ணுலதான் அல்லாஹ் வந்து அதனுடைய ஷிஃபாவை பரிகாரத்தை வச்சிருக்கிறான் இல்லையா?
2: ஆமா, நீங்க சொல்ற மாதிரி மண்ணுக்கும் அல்லாஹ் தஆலா சக்தியை வச்சிருக்கான்றதை நம்ம இதன் மூலமா விளங்கிக்கலாம். அடுத்து பார்த்தோம்னா செத்த பிராணிகள் இருக்கின்றது. இந்த செத்த பிராணி என்பது இஸ்லாமிய முறையில வந்து அறுக்கப்படாமல் உயிர் போனதுதான் செத்த பிராணிகள். இவை அனைத்துமே நஜீஸ் தான். இதை வந்து நம்ம உண்பதற்கு நம்ம அனுமதிக்கப்படல. ஆனா 2 செத்த பிராணி மட்டும் அனுமதிக்கப்பட்டிருக்கின்றது. 1 வெட்டுக்கிளி,
1: சரி,
2: 2 மீன். இந்த 2 செத்தாலும் கூட நம்ம என்ன செய்யலாம், உணவு சமைச்சு சாப்பிடலாம். இது ஹலாலாக்கப்பட்டிருக்கின்றது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வருது, எங்களுக்கு மீன் வெட்டுக்கிளி இவ்விரண்டும் மரணிப்பதற்கு பின்பும் உண்பதற்கு ஹலாலாக்கப்பட்டிருக்கின்றது என்ற செய்தியை வந்து அப்துல்லா இப்னு உமர் ரதியல்லாஹு அன்ஹு அறிவிச்சிருக்காங்க. அஹ்மத் என்ற கிரந்தத்துல பதிவு செய்யப்பட்டிருக்கிறத பாக்குறோம்.
1: சரி,
2: அடுத்து பார்த்தோம்னா ரத்தம். நபி அவங்க இன்னொன்னு சொன்னாங்க, 2 செத்தவைகள் ரத்தம் ஆகியன எமக்கு அலாலாக்கப்பட்டிருக்கிறது. இவையில வந்து செத்தவைகள்ல மீனும் வெட்டுக்கிளியும், ரத்தம் உள்ளவைகள்ல வந்து கல்லீரலும் மண்ணீரலும் அப்படின்னு சொன்னாங்க.
1: சரி,
2: இப்ப நம்ம வீட்டுல சமைக்கும் கல்லீரல் சமைக்கிறோம், சில பிறந்தோம்னா உள்ள ரத்தம் இருக்கும் பாருங்க. அதே போல இந்த ரத்தம் வந்து மார்க்கத்துல ஹராமாக்கப்பட்டிருக்கின்றது. ரத்தம் வந்து உண்பதோ தடை செய்யப்பட்ட ஒன்றாகத்தான் இருக்கின்றது நம்ம பாக்குறோம். ஆக இருந்தாலும் இந்த 2 கல்லீரலும் மண்ணீரலும் வந்து நம்ம சாப்பிடும் போது ரத்தம் இருந்தாலும் அது வந்து ஹலாலாக்கப்பட்டிருக்கு சொல்றாங்க.
1: சரிங்க சார், ரத்தம் வந்து சாப்பிடக்கூடாது அப்படின்ட்டு சொல்றீங்க. ஆனா சில நேரங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த இறைச்சி மாமிசங்கள் இது வந்து நம்ம கழுவும் போது சில நேரங்கள்ல அந்த உள்பகுதியில வந்து பாத்தீங்கன்னா ரத்தங்கள் இருக்கதான் செய்யுது. அது கழுவுனாலும் போகாம கசிஞ்சுகிட்டே இருக்கக்கூடிய நிலைப்பாடெல்லாம் இருக்கு இல்லையா? இது எப்படி?
2: அல்ஹம்துலில்லாஹ், அதாவது இறைச்சியில வரக்கூடிய அந்த ரத்தம் எல்லாம் ஹலாலாக்கப்பட்டிருக்கிறது. ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா அறிவிக்கிறாங்க, சமைக்கும் பாத்திரத்தின் மீது ரத்த கோடுகள் இருக்கும் நிலையில நாங்க இறைச்சியை உண்போம் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அந்த மாதிரி சில நேரங்கள் கழுவுகளோ ரத்தம் வந்து சிவப்பு கலர்ல போயிட்டே தான் இருக்கும். நாம ஒரு அளவு கழுவி அதை சமைச்சு சாப்பிடலாம். அது வந்து மார்க்கத்துல அனுமதிக்கப்பட்டிருக்கின்றத பார்க்கும். அடுத்து வந்து சிறுநீர், மலம், வாந்தி, இந்த 3 வந்து நிச்சயமாக இது வந்து ஒரு நஜீஸாக தான் இருக்கின்றது. அதை வந்து முறையான முறையில நம்ம வந்து கழுவி சுத்தம் பண்ணணும், வாடை இருக்க கூடாதுங்கிறத பாக்குறோம். இருந்தாலும் அந்த நஜீஸ்ல வந்து ஒரு லேசான நஜீஸ் அப்படின்னு சொன்னோம் இல்லையா, நஜீஸ் முஹஃபஃபா அப்படின்னு சொன்னோம். இந்த நஜீஸ் வந்து லேசான நஜீஸ் யாருக்குன்னு சொன்னா, அதாவது ஆண் குழந்தைகள் வந்து 2 வயது அடையும் வரைக்கும் அவங்க வந்து எந்த விதமான வெளி உணவு உண்ணாம தாய்ப்பாலை மட்டும் குடிச்சாங்கன்னு சொன்னாக்கா, அந்த குழந்தைகளுடைய நஜீஸ் வந்து லேசான நஜீஸ். அதை வந்து தொடச்சி தண்ணீரை தெளிச்சாலும் போதும். ரசூல்லாவோட ஹதீஸ் வருது என்னன்னா, உம்மு கைஸ் என்னும் நபித்தோழி என்ன செய்யறாங்க, ரசூல்லா இடத்துல தனது சிறு குழந்தைய கொண்டு வந்தாங்க. அந்த குழந்தை என்ன செய்யுது, நபி அவரோட மடியில சிறுநீர் கழிச்சிருச்சு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தண்ணீரை கொண்டு வர சொல்லி கழுகாமல் அதன் மீது தெளித்து விட்டார்கள் என்ற செய்தி புகாரி முஸ்லீம்ல வருது.
1: சரி,
2: ஆக சிறு ஆண் குழந்தையின் சிறுநீர் பட்டால் அதன் மீது தண்ணீர் தெளித்து விட வேண்டும். அதே போல பெண் குழந்தைய வந்து சிறுநீர் கழித்தா கண்டிப்பான முறையில கழுவித்தான் ஆக வேண்டும். 2 வித்தியாசம் இருக்கின்றது. ஆக அந்த சிறு குழந்தை ஆண் குழந்தை என்பது பாலை மாத்திரம் உணவெல்லாம் உண்ணக்கூடிய குழந்தையா இருக்கணும், வேறு எந்த உணவும் உண்ணக்கூடாது. நம்ம வீட்டுல சில நம்ம சாப்பிடக்கூடிய உணவெல்லாம் கொடுப்போம், அது இந்த சட்டத்துல வராது. அடுத்து வந்து சிறுநீர் கழிச்ச பிறகு சில நேரங்கள்ல வந்து வதி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அசுத்தமான நீர் வெளிப்படும். இந்த நீர் வெளிப்பட்டா என்ன செய்யணும், கழுவணும். அதனாலதான் என்ன செய்வாங்க, டஹம் செய்யணும், கொஞ்சம் கணக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. சிறுநீர் கழிக்கும் போது சிறுநீர் கழித்த உடனே எழுந்திருக்க கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. அது கொஞ்ச நேரம் நம்ம கணக்கும் போது அது வெளியாகும் போது நம்ம இந்த முறையான முறையில அதை கழுவணும். வதி வெளியாவதனால ஆண் உறுப்பையும் அதன் பகுதியையும் கழுவி கொண்டு தொழுகைக்கு உள்ளு செய்வது போல உள்ளு செய்ய வேண்டும் என்று சொல்லி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன செய்தியை இப்ரா அப்பாஸ் ரதியல்லாஹு அன்ஹு அறிவிச்சிருக்காங்க.
1: சரி,
2: அடுத்து பார்த்தோம்னா மதி அப்படின்னு சொல்லுவோம், அதாவது கணவன் மனைவி உறவின் போது வெளியாகும் நீர். இதுவும் அசுத்தமான நீர் தான். இந்த நீர் படும் இடத்தை கழுவ வேண்டும். அப்ப ரசூலுல்லாஹி இடத்துல ஒரு சோழர் வந்து கேட்கறது வைக்கப்படுறாரு, என்ன சொல்ல, நான் அதிகமா மதி வெளியாகும் மனிதனாக இருந்தேன், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மகளை நான் திருமணம் முடித்திருந்த காரணத்தினால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்துல இதை பற்றி கேட்க வைக்கப்பட்டேன், இதனால இன்னொரு தோழரிடத்துல சொல்லி இதை பற்றி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல கேட்கும்படி சொன்னேன். அவர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல அதை பத்தி கேட்டாரு. அவர் சொன்னாரு, உளு செய்து உமது ஆண் உறுப்பை கழுவி கொள்ளுங்க அப்படின்னு நபி அவங்க விடையளித்த செய்திய புகாரி ஷரீஃபில பதிவு செய்யப்பட்டிருக்கிறத பாக்குறோம். ஆக நஜீஸ்கள் பல வகைப்பட்டு கொண்டிருக்கிறத நம்ம பாக்குறோம். அந்த வகையில நடுநிலையான நஜீஸ் இருக்கின்றது, கடுமையான நஜீஸ் இருக்கின்றது, இன்னும் லேசான நஜீஸ் இருக்கின்றத பாக்குறோம். அப்ப கடுமையான நஜீஸ்ன்னு சொல்லும் போது அதை வந்துட்டு நம்ம வந்து மண்ணை கொண்டு கழுவணும். 7 தடவை கழுவும் போது அதுல 1 தடவை மண்ணால கழுவணும். நடுநிலையான நஜீஸ் வந்து நம்ம தண்ணீர் கொண்டு சுத்தம் படுத்தி அந்த நிறங்கள் வாடைகள் இல்லாத நிலையில அதை சுத்தப்படுத்தணும். லேசான நஜீஸ் சொல்லும்போது அது வந்து லேசான நஜீஸ் சொன்னா அது ஆண் குழந்தையோட நஜீஸ் தான் சொல்லப்படுகின்றது. ஆக அந்த நஜீஸ் வந்து நம்ம தண்ணியை தெளிச்சு நம்ம என்ன செய்யலாம், அதை தொடச்சிடலாம், இல்ல காய வச்சிடலாம். இது வந்து மார்க்கத்துல சொல்லப்பட்டிருக்கின்றது. அடுத்து வந்து சில நஜீஸ் இருங்க, மன்னிக்கப்படக்கூடிய நஜீஸ், நஜீஸ் மாஃபு அப்படின்னு சொல்லக்கூடிய நஜீஸ்.
1: சரி,
2: உதாரணமாக நம்முடைய உடல்ல வெளியாகக்கூட லேசான ரத்தம், இந்த ரத்தம் வந்து ஹராம். ரத்தம் வெளியாயிருச்சுனாலும் உடம்பு விட்டு வெளியான ஹராம். அதை வந்து சிலர் என்ன செய்வாங்கன்னா, பெரும்பாலும் ரத்தம் கையில ஏதாவது காயம்பட்டதுன்னா உடனே வாயில வச்சு சுப்புவாங்க. அப்படி அது வந்து மார்க்கத்தில் தடுக்கப்பட்டிருக்கு. ஏன்னா ரத்தம் நம்ம வயிற்றுக்குள்ள போகக்கூடாது இல்ல. சில நேரங்களில் எச்சில போடுவாங்க, தடவுவாங்க, வாயில வச்சு சுப்புவாங்க. இந்த மாதிரியான செயல்பாடுகள் செய்யக்கூடாது. உடம்பை விட்டு ரத்தம் வெளியாயிருச்சுன்னா அந்த ஹராம். அப்ப லேசான கீரைகள் ஏற்படும் போது அது வந்து நம்ம தொடச்சிட்டு போயிடலாம். அது லேசான மன்னிக்கப்படக்கூடிய மாஃபுன்னு சொல்லக்கூடிய ஒரு நிலை இருக்கிறத பாக்குறோம். அதே போல சில நேரங்களில் நம்ம போயிட்டு இருப்போம், தொழுகைக்கோ எதுக்கோ போயிட்டு இருப்போம். அந்த நேரத்துல சில நேரங்களில் கார் ஓடும், அந்த நேரத்துல அந்த ரோட்ல இருக்கக்கூடிய அந்த சேர் தண்ணி, சகதி தண்ணி சில நேரங்களில் பட்டு விடும். அப்ப இது வந்து ஒரு நஜீஸாக கணக்கிடப்பட முடியாது. அதை வந்து நமக்கு வந்து கழுவி கொள்ளலாம், இல்லைன்னா அது லேசான நஜீஸாக கணக்கிடப்படுகின்றது. ஆக அந்த வகையில வந்துட்டு நஜீஸ் வந்து எந்தெந்த வகை இருக்கின்றது, எந்த நிலையை நம்ம பார்த்து, அதே போல நம்ம வாங்கக்கூடிய பொருட்கள் வந்து யார் உபயோகப்படுத்தினாங்கிறத நம்ம வந்து முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அதன் அடிப்படையில நீங்க சொல்ற மாதிரி குளிர்சாதன பெட்டி, ஆக அந்த மாதிரியான பொருட்களை நம்ம வாங்கி உபயோகப்படுத்தும் போது, அதாவது குளிர்சாதன பெட்டி இவைகள்லாம் யார் பயன்படுத்தியிருப்பாங்கன்னு தெரியாது. அப்ப அந்த நமக்கு ஒரு சந்தேகம், மனசுக்கு திருப்தி இல்லை என்று சொன்னா நாம அந்த கடுமையான நஜீஸ் சொல்லக்கூடிய அடிப்படையில அதை வந்து கழுவி, 7 தடவை கழுவி, அதுல 1 தடவை மண்ணை கொண்டு கழுவி நாம அதை பயன்படுத்துவதற்கு முயற்சி செய்ய வேண்டும்.
1: சரிங்க உஸ்தாத், மிகவும் சிறப்பான முறையில பயன்படுத்திய பொருட்கள் இருக்கு, மறுசுழற்சி பொருட்கள் அப்படின்ற அடிப்படையில நம்ம வந்து உபயோகிக்கக்கூடிய பொருட்களை பயன்படுத்துவதற்கு முன்னால் நம்ம என்ன செய்ய வேண்டும் என்பதை பற்றி மிகவும் தெளிவாக கூறியிருந்தீங்க. அல்ஹம்துலில்லா, இன்ஷால்லா மீண்டும் சந்திப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.
2: வஅலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.
1: நல்லது அன்பான மின்னலஃபம் நேயர்களே, பிறர் பயன்படுத்திய பொருட்களை நாம் பயன்படுத்துவதற்கு முன்னால் நாம் என்ன செய்ய வேண்டும், நஜீஸ் வகைகள் எத்தனை, எந்தெந்த நஜீஸ் வகைகளுக்கு நாம் எவ்வாறு அதனை தூய்மைப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பது பற்றி எல்லாம் நமக்கு தெளிவாக எடுத்துரைத்தவர்கள் உஸ்தாஸ் உமர் பின் பாவா அவர்கள். நேயர்களும் தங்களுடைய கேள்விகளை jakeemtagaval@gmail.com, மீண்டும் கூறுகின்றேன், jakeemtagaval@gmail.com எனும் மின்னஞ்சல் முகவரியில் எங்களுக்கு அனுப்பி வைக்கலாம். இன்ஷால்லா அடுத்த வார நிகழ்ச்சியில் வேறொரு கேள்வியோடு உங்களை சந்திக்கின்றேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகின்றேன். ஜாக்கீம் ஒளிபரப்பு பிரிவிலிருந்து அப்துல் கனி. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.

0: இது நம்ம நேரம், ஒரு மணி நேரம் முழுக்க முழுக்க நம்மூர் பாட்டு தான். திங்கள் தொடங்கி வெள்ளி வரைக்கும் நள்ளிரவு 12 மணிக்கு பிறகு.
1: அம்மா, இன்னைக்கு பசியற என்ன செஞ்சிருக்கீங்க?
2: மீ பரட்டி வச்சிருக்கேம்மா.
1: எப்பவும் இதுதானா? ரவா தோசை, உப்புமா, கேழ்வரகு புட்டி, இடியாப்பம், இப்படி மாத்தி மாத்தி செய்யக்கூடாதா?
2: ரவா தோசை மிக்ஸ், உப்புமா மிக்ஸ், கேழ்வரகு மாவு, இடியாப்பம் மாவு, இப்படி எல்லாத்தையும் பாபா தயாரிச்சு வச்சிருக்காங்க. அப்புறம் என்ன கவலை?
1: இப்பவே வாங்கிட்டு வந்துடுறேன்.
3: எக்ஸ்பைரி டேட்டா பார்த்து வாங்கணும்.
1: சரிம்மா.
4: பாபாஸ் பொருட்கள் அனைத்தும் அனைத்து ரக தரத்தில் தயாரிக்கப்பட்டவை. பாபாஸ் அண்ட் யூ, வாழ்வியல் சுவைகள்.
5: நம்ம ஊர் கலைஞர்களுக்கு பின்னால் எத்தனை வழிகள், எத்தனை சவால்கள்.
6: மலேசிய கலைஞர்களின் உழைப்பை கொண்டாடுது மண்ணின் நட்சத்திரம்.
5: வெள்ளிக்கிழமைகளில் நண்பகல் 12 மணிக்கு பிறகு மண்ணின் நட்சத்திரம்.
6: இதோட விட்டுருவோமா என்ன? திங்கள் முதல் வெள்ளி வரை நள்ளிரவு 12 மணிக்கு பிறகு ஒரு மணி நேரத்திற்கு தொடர்ந்து நம்ம ஊர் பாட்டு தாங்க.

போனி சக்கரபூர்த்தி திப்பு குரல் அந்த பாடல் நம்ப கேட்டிருந்தோங்க. சரி, காற்றின் மொழி நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருக்கீங்க. அந்த பக்கமா கிஷன் உங்களோட பேசிட்டு இருக்க. 10 மணிக்கு பிறகு கல்லூரி நிகழ்ச்சி உங்களுக்காகவே இடம்பெற போகுது. இன்றைக்கு 3 மாணவர்கள் நம்மோடு இணைந்து நிறைய விஷயங்களை பகிர்ந்துக்க போறாங்க. கல்லூரி மாணவர்கள், நீங்க நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருக்கீங்க அப்படின்னா தொடர்ந்து கேளுங்க. 11 மணி வரைக்கும் நிறைய சுவாரஸ்யங்கள் உங்களுக்காகவே காத்துட்டு இருக்கு. சரி, விடுமுறையும் ஒரு நிறைவுக்கு வந்தாச்சு. எதிரே பார்க்கல, சட்டுன்னு முடிஞ்சிடும் அப்படின்னு சொல்லி ஒரு வாரம் எப்படி போச்சுன்னே தெரியல. வெளிநாடுகளுக்கு போனவங்களை விட உள்நாட்டிலே நிறைய சுத்தி பார்த்தவங்க அதிகமா இருப்பீங்க. ஆமாங்க, அதுதான் எங்களுக்கு வேணும். உள்நாட்டிலே நிறைய இடங்கள் இருக்கு, அழகான இடங்கள் இருக்கு. இப்படி குடும்பத்தோட உங்களுடைய நினைவுகளை ரொம்ப அழகா சேகரிச்சிருப்பீங்க நாங்கள் நம்புறோம். உங்களுடைய இன்ஸ்டாகிராம் ஸ்டோரிஸ் ஆகட்டும், இல்ல அந்த புகைப்படங்கள் ஆகட்டும், அது எல்லாமே இன்னும் எத்தனை ஆண்டுகள் கழித்து பார்த்தாலுமே ரொம்ப பசுமையா இருக்க போகுது. ஏய், நம்ம நல்ல நேரத்தை குடும்பத்தோட செலவு பண்ணிருக்கோம் அப்படின்ற மாதிரி உங்களுக்கும் அப்படி இருந்திருக்கும் நம்புறோம். அடுத்த பாடல் பொய் சொல்லாதே, பொய் சொல்லக்கூடாது அப்படின்றதுக்காக உங்களுக்காக வந்துட்டு இருக்கு. கிருஷ்ணராஜ், சுஜாதா கொண்டு வராங்க, கேட்கலாம்.

வணக்கம். சலாம் மலேசிய மடானி. மலேசிய வானொலியின் இரவு 10 மணி செய்திகளுடன் திவ்யதாஷினி பரமசிவம். மலாக்கா மாநிலத்தில் வேலையில்லாதோர் விகிதம் 1.6% குறைந்துள்ளது. மக்களுக்கு சிறப்பான திட்டங்களை மாநில அரசாங்கம் வகுத்துள்ளதை குறிப்பதாக துணை பிரதமர் டதோஸ்ரீ டாக்டர் அகமது ஜாயிட் ஹமிரி தெரிவித்தார். முதலமைச்சர் டதோஸ்ரீ அப்துல் ரஹூப் யூசோ தலைமையில் ஆட்சிக்குழு, சட்டமன்ற உறுப்பினர்கள் உட்பட அரசாங்க பணியாளர்கள் தங்களின் கடமையை செவ்வன ஆற்றுவதை இது குறிக்கின்றது என்றார் அவர். நிதியமைச்சின் கீழ் செயல்படும் வீடமைப்பு மேம்பாட்டு ஊராட்சி அமைச்சின் நிதி ஒதுக்கீடு தொடர்பான கருத்து வேறுபாடுகள், பக்காத்தான் ஹரப்பானுக்கும் பரிசா நேஷனலுக்கும் இடையிலான அரசியல் ஒத்துழைப்பினை பாதிக்காது என பிரதமரின் அரசியல் செயலாளர் முகமது காமில் அப்துல் முனிம் குறிப்பிட்டார். அரசியல் ஒத்துழைப்பில் கருத்து வேறுபாடுகள் நிகழ்வது வழக்கமான ஒன்றாகும். இதற்கு இவை சிறப்பாக கையாளப்பட்டுள்ளதை அவர் சுட்டிக்காட்டினார். லெபனானில் இஸ்ரேலின் தாக்குதல்களை நிறுத்த அமெரிக்காவும் பன்னாட்டு சமூகமும் முயற்சிகளை மேற்கொள்ளும்படி லெபனான் அதிபர் ஜோசப் அவுன் வலியுறுத்தியுள்ளார். இஸ்ரேல் லெபனான் சண்டை நிறுத்த ஒப்பந்தம் நடப்பில் உள்ள போதும் இஸ்ரேல் படைகள் தொடர்ந்து தாக்குதல் நடத்தி வருவதை அவர் சுட்டிக்காட்டினார். ஞாயிற்றுக்கிழமை தாக்குதலில் 4 கொல்லப்பட்டனர். அரசாங்க கட்டடங்கள் சில கடும் சேதமடைந்தன. அமெரிக்காவிற்கு எதிராக விரைவான வலுவான பதிலடி தாக்குதல்கள் தொடுக்கப்படும் என ஈரானின் மூத்த சமரச பேச்சாளர் முகமது பஹீர் கலிபாஃப் எச்சரிக்கை விடுத்துள்ளார். சமமான பதிலடி கொடுக்கும் காலம் முடிவுக்கு வந்துவிட்டதை அமெரிக்கா புரிந்து கொள்ள வேண்டும். ஈரானின் நலனுக்கும் பாதுகாப்பிற்கும் எதிரான எந்தவொரு ஆக்கிரமிப்புக்கும் தீவிரமான பதிலடி கொடுக்கப்படும் என்றும் அவர் குறிப்பிட்டார். விளையாட்டு 2026 ஜோஹோர் சூப்பகின போலோ போட்டி. ஜோஹோர் இடைக்கால ஆட்சியாளர் துன்கு மகோதா இஸ்மாயில் மிக மதிப்புமிக்க விளையாட்டாளர் MVP என அறிவிக்கப்பட்டுள்ளார். இப்போட்டியில் அவர் சிறந்த ஆட்டத்திறனை வெளிப்படுத்தியதற்காக அந்த விருது அறிவிக்கப்பட்டுள்ளது. துன்கு மகோதா இஸ்மாயிலின் குதிரை போலியா கரா பலிடா போட்டியின் சிறந்த குதிரை எனவும் தேர்வு செய்யப்பட்டுள்ளது. இறுதி ஆட்டத்தில் ஜோஹோர் ரோயல் ஜோஹோர் தமாசேக்கை 10-7 என வென்றது. இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் கனகதுர்கா ஆறுமுகம். மலேசியா மடானி அனைவருக்குமான நல்வாழ்வு. வணக்கம்.

காற்றின் மொழி நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருக்கீங்க. இந்த பக்கமா கிஷன் உங்களோட பேசிட்டு இருக்கங்க. அடுத்து 10:15 கல்லூரி நிகழ்ச்சி இடம்பெற போகுது. இன்றைக்கும் 3 கல்லூரி மாணவர்கள் நம்மோடு இணைஞ்சிருக்காங்க. மதீஸ்வர், பிரணேஷ், கார்த்திகேயா, இவங்க 3 பேரும் தான் இன்றைக்கு ரொம்ப கலகலப்பா நம்மோடு பேச போறாங்க. இங்க தான் உட்கார்ந்து இருக்காங்க. 10:15 2 உள்ளூர் பாடல்கள் நம்ம கேட்டுட்டு வந்த பிறகு அவங்களை சந்திச்சு நிறைய விஷயங்களை பேசலாம். வாங்க.

0: ஹலோ கிஷன், எங்க இருக்கீங்க?
1: அஸ்வினி வந்துகிட்டே இருக்க, இன்னும் அஞ்சு நிமிஷம்.
0: ஒரு மணி நேரமா இதே தான் சொல்லிட்டு இருக்கீங்க.
1: வழக்கமா சொல்றது தானே. ஆ, வர வர
0: கிஷன். கிஷன், எவ்வளவு நேரமா எழுப்பிட்டு இருக்க? எழுந்து வாங்க, மணி ஆச்சு.
1: இன்னொரு அஞ்சு நிமிஷத்துல எழுஞ்சிருவேன். என்ன,
0: எவ்வளவு நேரமா குளிப்பீங்க?
1: இன்னொரு அஞ்சு நிமிஷம். அஸ்வினி,
0: என்னாச்சு என்னாச்சு?
1: கொஞ்சம் மூச்சு திணற மாதிரி இருக்கு. ஆம்புலன்ஸ் கூப்பிடுங்க.
0: கூப்பிட்டுட்டேன், இன்னொரு அஞ்சு நிமிஷத்துல வரேன்னு சொல்லிட்டாங்க.
1: அஞ்சு நிமிஷமா?
0: ஐந்து நிமிடம் அப்படின்றது வாழ்க்கையில எவ்வளவு முக்கியம் தெரியுமாங்க. நேரத்தை சரியா செலவு பண்ணுங்க.
1: இப்படிக்கு
0: மின்னல் எஃப்எம்.

0: தயவு செய்து பைரசி வாங்காதீங்க, எங்க வாழ்க்கைய கெடுத்துறாதீங்க. 25 வெள்ளி மட்டும்தான்
1: கொண்டு வந்த பாடல் நம்ம நிகழ்ச்சியில கேட்டிருந்தோங்க. சரி, இப்போ கல்லூரி நிகழ்ச்சி தொடங்கியாச்சு. டிக்டாக் பக்கமா நீங்க இருக்கீங்க அப்படின்னா, டிக்டாக் நேரலை பக்கமாவும் இன்றைக்கு 3 மாணவர்கள் கல கல கல கலன்னு பேசுறதுக்காக இங்க வந்திருக்காங்க, அப்படித்தானே? வணக்கம் மதீஸ்வர், பிரணீஷ், கார்த்திகேயா, நல்லா இருக்கீங்க? இரவு நேரத்துல உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி இங்க வந்திருக்கிறதுக்கு ரொம்ப நன்றி. எல்லாம் வந்து விடுமுறையில இருக்கீங்களா? எத்தனை மாதம் உங்களுக்கு இடைவெளி கொடுத்திருக்காங்க? இப்போ விடுமுறை
2: 10 வாரம்
3: இருப்பேன். புது ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வராங்களே, இப்போ நியூ இன்டேக் வராங்க. ஸோ அந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்குலாம் வந்து நான் வந்து ஃபெசிலேட்டராக இருப்போம். ஸோ புது ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வந்து நம்ம வந்து பார்த்து அவங்களுக்கு ஒரு ப்ரோக்ராம் இருக்கும், அந்த ப்ரோக்ராம் நடத்தி அதுக்கு பிறகு எங்களுக்கு ஏன்னா வந்து செமஸ்டர் கண்டினியூ.
1: நீங்க வந்து ஒரு குட்டி ஆலோசகராக செயல்பட்டு இருக்கீங்க அங்கே.
3: அப்படின்னு சொல்லலாம்,
1: தங்களுக்கு தெரியாது ஒன்றுமில்லை அப்படின்ற மாதிரி சொல்றாரு. நீங்க ரெண்டு பேரும் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ரொம்ப அமைதியா இருக்கீங்க.
2: நான் வந்து இப்பதான் லாஸ்ட்டா வீட்டுக்கு வந்தேன். ஏன்னா இப்ப யூஎம்ல நடந்த சுத்திப்ல வந்து ஃபுட்பால்ல பார்ட்டிசிபேட் பண்ணி இப்போதான் லாஸ்ட் வீக் தான் வீட்டுக்கு வந்தேன். ஸோ எனக்கு இப்போதான் ஃபேமிலிக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ண டைம் கிடைச்சி. ஸோ ஐ வாண்ட் என்ஜாய் வித் மை ஃபேமிலிலாம்.
1: கண்டிப்பாக குடும்பத்தோட நேரத்தை செலவு பண்ணுங்க, அப்புறம் அது கிடைக்கலன்னு நினைச்சு வருத்தப்படக்கூடாதுல்ல. சரி, நீங்க எப்படி?
4: நான் என்ன வந்துட்டு
1: மதீஸ்வர்
4: ஃபேமிலி கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு ஃப்ரெண்ட்ஸ் கூட ஹைக்கிங் வெளியெல்லாம் போயிட்டு.
1: ஓ, அப்ப ஆளுக்கு ஒரு ஒரு விஷயங்களை பண்ணிட்டு இருக்கீங்க, தனித்தனியா செயல்பட்டு இருக்கீங்க. சரி, இப்போ உங்க 3 பேர்ல ஒரு தமிழ் திரைப்படத்தின் நண்பர்களா நீங்க வந்து நடிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், யார் வந்து கதாநாயகனா இருப்பா, யார் நகைச்சுவை நாயகனா இருப்பாங்க, யார் வில்லனா இருப்பாங்க?
4: கதாநாயகனா நம்ம
3: பிரணீஷ் ராவணேஷ்.
1: ஏன் அவரை கோத்து விடுறீங்க?
3: ஏன்னா அவரோட முகம் அழகு வந்து ஆக்சுவலி பார்த்து ஒரு ஹீரோவான, ஏன்னா யூனிவர்ஸ் இருக்கும் போது நிறைய பெண்கள் கூட்டம்
1: போறீங்க சூர்யா, யோகி பாபா எடுக்க போறீங்க?
4: வடிவேலு
1: எடுத்துக்கிறீங்க. சரி சரி, எடுத்துங்க எடுத்துங்க. சரி, இப்போ முதல்ல வந்துட்டு உங்களை பற்றி அறிமுகப்படுத்திக்கோங்க. என்ன படிக்கிறீங்க, எதுக்கு படிக்கிறீங்க, அதாவது எந்த துறைக்கு படிக்கிறீங்க? ஆமா, மதீஸ்வர் சொல்றீங்களா முதல்ல?
4: ஓகேண்ணா. ஸோ என் பேர் மதீஸ்வர், நான் வந்துட்டு யூனிவர்சிட்டி மலேசியா பர்லீஸ்ல இருந்து அங்கே படிக்கிறேன் செகண்ட் செமஸ்டர். அடுத்துட்டு வந்து தேர்ட் செமஸ்டர் செகண்ட் இயர். ஸோ நான் படிக்கிற கோர்ஸ் என்னன்னா பேச்சுலர்ஸ் ஆஃப் அப்ளைட் சயின்ஸ் மெட்டீரியல் அண்ட் மெத்தலஜிக்கல் டெக்னாலஜி வித் ஆனர்ஸ்.
1: எதை பற்றி சொல்லும், அதை கொஞ்சம் தெளிவாக சொல்லுங்க.
4: நான் படிக்கிறது பற்றி தான் மெட்டல்ஸ்குள்ளே இருக்க அந்த மெக்கானிசம் பற்றி, அதோட குவாலிட்டி,
1: இரும்பு சார்ந்தது
4: அந்த மாதிரி
1: நான் படிக்கிற கோர்ஸ் வந்து பிரணீஷ் ராவணவிக்ஸ் சுப்ரமணியம் நான் படிக்கிற கோர்ஸ் வந்து பேச்சுலர் ஆஃப் மேனுஃபேக்சரிங் இன்ஜினியர் வித் ஹானர்ஸ்.
2: ஓகே, என் செகண்ட் இயர் ஸ்டூடெண்ட் டிகிரி அண்ட் நான் டிப்ளமா கூட யூனிவர்சிட்டி மலேசியா பள்ளிஸில் தான் படித்தேன் இந்த சேம் கோர்ஸ். ஸோ டோட்டலி திஸ் இஸ் மை 4th இயர்ல எட் த இந்த கோர்ஸ் பற்றி சொன்னனா வந்து திஸ் இஸ் த கோர்ஸ் லைக் ஒரு சாதாரண ஒரு ஏதாச்சும் ஒரு ஜாமா வச்சுட்டு கடைசியில் என்ன ப்ராடக்ட் உருவாக்குறோம் அந்த ஹோல் சிஸ்டம் லைக் நம்ம ரா மெட்டீரியல் இருந்து எப்படி ஒரு ப்ராடக்ட் முடிக்கிறோம், அது பத்தி மேனுஃபேக்சரிங் எது எது வேணா இருக்கலாம், கார், ஃபுட், எக்ஸெட்ரா.
1: நீங்க பிடிச்சு படிக்கிறீங்களா, அப்பா அம்மா சொன்னதுக்காக படிக்கிறீங்களா?
2: இல்ல, நான் வந்து இது வந்து எனக்கு பிடிச்ச கோஸ்தா, ஏன்னா 5 வயசுல இருந்து எனக்கு இன்ஜினியர் ஆகணும் ஆசை. சோ
1: 5 வயதுல இருந்து
4: அடுத்த தனுஷ்
1: ஒரு பாட்டுலயே முன்னேறலாம் போலயே.
2: சோ நான் எதிர்பார்த்து வந்ததுதான், என் பூந்ததுக்கு அப்புறம் இன்னும் இன்னும் இன்ட்ரெஸ்ட் ஆயிருச்சு. சோ ஓகே, ஐ அம் என்ஜாயிங் மை லைஃப் வித் திஸ் கோர்ஸ். சோ ஓகே,
1: வாழ்க்கையை ரசிச்சு வாழ்றீங்க, படிப்பையும் ரசிச்சு படிக்கிறீங்க.
2: And then coincidence, நான் வந்து 5 வயசுல தேர்ந்தெடுத்த இந்த கோர்ஸ் இப்போ வந்து அது ரொம்ப வேல்யூவா இருக்கு ஆக்சுவலி. சோ ஐ ஜஸ்ட் கண்டினியூ வித் மை கோல்ஸ்ல. சோ
1: நல்ல வேலை வாய்ப்பும் இருக்கு பிரகாசமா.
2: ஆமாண்ணே,
1: சரி, உங்க பின்னாடி ஒரு ஒளிவட்டம் தெரியுது எனக்கு இப்போவே. நீங்க சொல்லுங்க கார்த்திகேயா.
3: ஓகேண்ணே, ஸோ அனைவருக்கும் வணக்கம். என் பேர் கார்த்திகேயன் லக்கிப்பனலகு. ஸோ வந்து நான் வந்து இப்போ டிகிரி இன் மெக்காட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங்கில் வந்து செஞ்சிட்ருக்கேன். ஸோ மெக்காட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் என்னதுன்னா, நாங்கள் வந்து ரொபோட்டிக்ஸ் பற்றி படிச்சுட்டு இருப்போம். ஸோ ரொபோட்டிக்ஸ்னால் நம்ம வந்து எலக்ட்ரானிக் கம்போனன்ட்ஸ் அதில் வந்து பூட்டி நம்மளால் வந்து என்ன ஃபியூச்சரிஸ்டிக்காக நம்ம ஏதாச்சும் ப்ராஜெக்ட் எடுத்து வர முடியும், அது பேஸ் பண்ணி நாங்கள் வந்து படிச்சுட்டு இருக்கோம், கற்றுட்டுருக்கோம். அண்ட் கற்றுட்டுக்கன்னு நம்பிக்கை இருக்குது. ஸோ நானும் வந்து டிப்ளமாலேருந்து யூனிவர்சிட்டி முடிச்ச பள்ளி சார். இவர் வந்து என்னோடய ஒன் ஆஃப் மை காலேஜ் மேட், ஒரே குரூப் ஃப்ரெண்ட்ஸ், அந்த மாரியான ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா டிப்ளமாலேருந்து நாங்கள் பழக்கம் தான். ஸோ இப்போ டிகிரி வரைக்கும் வந்து ஒன்றா தான் வந்து ஃப்ரெண்டாக வந்து சுற்றிக்கிட்டு இருக்கோம். ஒழுது சுற்றினாலும் வந்து நாங்கள் வந்து படிக்கிறத கண்டிப்பா நல்லா தான் படிச்சுட்டு இருக்கோம்.
1: நீங்க ரெண்டு பேரும் வந்து சீனியர், அவர் ஜூனியர், அப்படியா?
3: சொல்லலாம்,
4: சொல்லலாம்.
1: நீங்க பிடிச்சு படிக்கிறீங்களா இல்ல வீட்டுல சொன்னதுக்காக படிக்கிறீங்களா?
3: இந்த கோர்ஸ் வந்து நான் எப்படி சொல்றதுன்னா, நம்ம முதல் டிமாண்ட் பார்த்தோம், லைக் இந்த காஸ்க்கு வந்து இப்போ யூபியூவில் கிடைக்கும் போது இந்த காஸ் வந்து வேர்த்தா நம்ம போறதுக்கு அப்படி சொல்லி தேடி பார்க்கும்போது வந்து வேர்த்தா இருந்துச்சு. முதல் கன்ஃபியூஷனாக தான் உண்மையை சொன்னான், லைக் அது என்ன பத்தின பெருசா தெரியாம பூந்து, அப்புறம் ஓகே ஓகே இது வந்து நம்மளுக்கான ஒரு இடம் தான், மீறி லைக் தப்பான இடத்துக்கு போகாமல் இருந்தது வரைக்கும் லைக் ஸ்டக்காகல, அது வரைக்கும் எனக்கு சந்தோஷம் தான். ஏன்னா வந்து முதல்ல அவங்கக்கிட்ட தனியாக பேசும்போது கூட சொல்லியிருந்தேன், எனக்கு பேசுறது ரொம்ப பிடிக்கும், பேசுறத பிடிக்கிறது வந்து அது ஒன்று இருந்தாலுமே வந்து எனக்கு மேத்தமெட்டிக்ஸ் வந்து செய்வேன், சின்ன வயசு நல்லா செய்வேன். ஸோ
1: உங்களை நான் சேர்க்கவே கூடாது பக்கத்தில்.
3: ஸோ மேத்தமெட்டிக்ஸ் நல்லா செய்கிறனால வந்து இந்த கோர்ஸ் வந்து ஆக்சுவலி மேத்தமெட்டிக்ஸ் நிறைய இருக்கனால வந்து ஒரு அளவுக்கு நல்லா செய்ய முடியுது.
1: பொறியியலாளர்கள் உட்கார்ந்துருக்கீங்க, வருங்கால பொறியியலாளர்கள். நானும் அந்த துறைக்கு தான் படித்தேன், எலக்ட்ரிக் எலக்ட்ரானிக் இன்ஜினியரிங் இன்
3: கம்யூனிகேஷன்.
1: அந்த கணிதம் அப்படின்றது இன்ஜினியரிங் மேத்தமெட்டிக்ஸ் ஒன்று இருக்கும்ல.
4: என்னதான்
1: ஒரு முறை கூட அதில் நான் வந்துட்டு ஃபெயில் வாங்கினது கிடையாது, ஏன்னா எனக்கு படிச்சு கொடுத்தவங்க அப்படி, உங்களுக்கு எப்படின்னு தெரியல, எங்களுக்கு படிச்சு கொடுத்தவங்க அப்படி. சரி, நிறைய விஷயங்கள் பேசிட்டு இருக்கோம், இப்போ ஒரு பாடல் கேட்கலாம், பாடலுக்கு பிறகு தொடர்ந்து பேசலாம்.
2: ஓகே.

0: அனிருத் இசையில் ஒரு புத்தம் புதிய பாடல் நம்ம நிகழ்ச்சியில கேட்டிருந்தோம். அந்த பாடல் வரியில வந்த மாதிரி மோன் அப்படின்னு வந்ததுல மூன்று மோன் தான் உட்கார்ந்துருக்காங்க நம்ம முன்னாடி, மதீஸ்வர், பிரணேஷ், கார்த்திகேயா. சரி, அவங்களுடைய எந்த துறைக்கு நீங்க படிக்கிறீங்க அப்படின்றத சொல்லிட்டீங்க இல்லையா. கல்லூரிக்கு வந்த பிறகு பள்ளி வாழ்க்கையை விட உங்களை அதிகமாக மாற்றிய ஒரு விஷயம் என்னவா இருக்கும்? இந்த பள்ளிக்கூடத்தில் இப்படி இருந்தேன், இப்போ கல்லூரிக்கு வந்து இந்த மாதிரி ஒரு மாற்றம் எனக்குள்ளே வந்துருச்சு அப்படின்னு சொன்னால் என்ன மாற்றம் உங்களுக்குள்ள வந்திருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? அப்படி ஒன்றும் பெருசாக வரலையெல்லாம் சொல்லிடக்கூடாது, ஏதாவது இருந்தால் சொல்லுங்க.
1: ஸோ யார் சொல்கிறீங்க?
0: ஸோ ஃபர்ஸ்ட் வந்து மதீஸ்வர் தான் வந்து பலிகடாவா என்னது, எல்லாருமே வந்து அவரையே சொல்கிறீங்க. சீனியர்ன்றதுனால நீங்க வந்து இப்போ அவர் புலி பண்றீங்க. சரி சொல்லுங்க.
1: யூனிக் வந்ததுக்கு அப்புறம்னே ஃபர்ஸ்ட் என்னன்னா இண்டிபெண்டன்டா இருக்குது,
0: என்னது தனிச்சு செயல்படுறதா,
1: செயல்படுது. எஸ். ஸோ என்னன்னா, ஏன்னா வீட்டில் இருக்கிறப்பெல்லாம் வந்துட்டு கூட யாராச்சும் எல்லாம் அம்மா இருப்பாங்க, எல்லாம் இங்க வந்தா எங்களை நாங்களே பாத்துக்கணும்.
0: ரொம்ப தூரமா இருக்கீங்கல்ல?
1: ரொம்ப தூரமா, ஆமா, அது ஒரு ரீசன்.
0: உங்க வீடு எங்க இருக்கு?
1: ஷாலாம் சுபங்.
0: ஓ, நீங்க இங்க இருக்கீங்க. நீங்க
2: பத்தங்கலி ஸ்லாங்கோ?
0: நீங்க
3: போர்ட்லேங்க்?
0: போர்ட்லேங்க், ஓகே. நீங்க சொல்லுங்க இப்ப.
1: ஸோ தனியாக இருந்து செயல்படுறனால நம்ம வேலையெல்லாம் நம்மளே செஞ்சுக்கணும். சாப்பாடு, உடம்பு முடியலன்னா கிளாஸ் போகிறது, எல்லாமே எவ்ரிதிங் எதுவுமே வந்துட்டு வேற நம்மளே தான் நம்மளை பார்த்துக்கணும்.
0: பள்ளி வாழ்க்கையை விட கல்லூரி வாழ்க்கையில் இந்த மாற்றம் உங்களுக்குள்ளே வந்திருக்கு, எல்லாமே சுயமாக கற்றுக்கணும்,
1: சுயமாக செய்யணும் அப்படின்னு. எஸ்.
0: நீங்கள்?
2: ஓகே, என்ன, நான் வந்து ரெண்டு டேர்ம்ஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் வந்து இன்டர்ம் ஸ்போர்ட்ஸ் துறையில் பார்த்தா நான் வந்து லாஸ்ட் டைம் ஃபுட்பால் விளையாடுவேன் ஸ்கூல் டைம். அண்ட் ஸ்கூல் டைம் விளாட்றப்போ வந்து நம்மளுக்கு கண்டிப்பாக வந்து ஒருத்தவங்க நல்லா விளாடுவாங்க, இன்னொருத்தவங்க நார்மல் விளாடுவாங்க. ஸோ அந்த லெவல், காம்படிஷன் லெவல் வந்து கொஞ்சம் நார்மலாக இருக்கும். ஸோ யூனிவர்சிட்டி போனதுக்கப்புறம் அந்த ஒரு ஃப்ரெண்ட்ஸ், சரி அங்கே இருக்கிற ஜுருலாத்தி எல்லோரும் வந்து அந்த ஒரு ஸ்மாங்காட் கொடுத்து டெய்லி காலைல மதியானம் ட்ரைனிங் பண்ணி, ஸோ அது ஒரு இம்ப்ரூவ் பண்ணேன் நான் இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஸ்போர்ட்ஸ். ஐ கேன் சி தட் நிறையா விதத்தில் வந்து நம்ம சொல்லி முன்னேறலாம் யூனிவர்சிட்டியில், ஸ்கூல்ஸ் யூனிவர்சிட்டி கிவ் மோ chance to participate in sports actually. நம்ம கரெக்டாக அந்த பாத்தில் அவங்க ஃபாலோ பண்ணிட்டு போனால் கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும் ஸ்போர்ட்ஸில். அண்ட் தென் இன் டேர்ம்ஸ் ஆஃப் செல்ஃப் வந்து டிசிப்ளின், எப்படின்னா அஃப்கோர்ஸ் ஸ்போர்ட்ஸில் இருந்தால் டிசிப்ளின் இருக்கணும். அண்ட் தென் நம்ம படிக்கிறதும் இன்ஜினியரிங் படிக்கிறதும் கஷ்டம், அண்ட் தென் ஸ்போர்ட்ஸ்லேயே இருக்கிறது, அண்ட் தென் ப்ரோக்ராம்லேயே இருப்போம். ஸோ அண்ட் தென் அது இருக்கிற பண்ணுறப்ப நம்ம வந்து எல்லாமே லைக் வெல் பேலன்ஸ் ஃபைனான்சியலி, சரி மென்டலி, ஃபிசிக்கலி. ஸோ அவ்வளோதான்.
0: கூடிய சீக்கிரம் நீங்கள் தேசிய வீரராக வரணும்னு நாங்கள் ஆசைப்படுறோம், ஒரு அத்லீட்டாக மாறுறதுக்கு வாழ்த்து. அடுத்து கார்த்திகேயா, நீங்கள் சொல்லுங்கள்.
3: ஓகேண்ணே. ஸோ என்ன கேட்டிங்கன்னா வந்து எனக்கு என்ன மாற்றம் கொடுத்துச்சுன்னா, இப்போ நான் வந்து ஸ்கூலில் வந்து நிறையா பேச்சு போட்டியெலாம் போயிருக்கேன். ஸோ யூனிவர்சிட்டி வரும்போது வந்து ஆனால் வந்து பேச்சு போட்டி போய் அது நம்ம வந்து எங்களுக்கு நான் வந்து கோவிட் பேட்ச் பேசிக்கலி. ஸோ அந்த ஃபார்ம் ஃபோர் ஃபார்ம் ஃபைவ்ல வந்து என்னால் வந்து போய் அங்கே போய் ஒரு பேச்சு போட்டியோ அந்த ஒரு பேசுகிற ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு அப்படியே மூடிடுச்சு. அண்ட் தென் நான் போகிறதும் இல்லை, அதோடு நான் வந்து யூனிவர்சிட்டி என்டர் ஆகிட்டேன். யூனிவர்சிட்டி என்டர் ஆகிட்ட பிறகு அங்கே வந்து நம்ம என்னச்சும் வந்து செய்யலாம். எனக்கு என்ன பிலீஃப், நான் யூனிவர்சிட்டியில் போகும்போது வந்து நம்ம வந்து நாட் ஒன்லி ஸ்டடீஸ் மட்டும் ஃபோக்கஸாக இருக்கணும், அப்புறம் மொழியில் ஒரு மூணு ஒரு ஒரு விஷயம் சொல்லுவாங்க, திகக்கேன்னு, கஃபே,
1: கேன்டீன்,
3: கட்டில்னு, விச் மீன்ஸ் நம்ம வந்து சாப்பிட்டு தூங்கிட்டு கிளாஸ் போகிறது, இது மட்டும் நம்மளோட டெய்லி ரூட்டீனாக இருக்கக்கூடாது. நம்ம ரூட்டீன் வந்து வி ஹாவ் டு அட் ஆன், நம்ம என்னாச்சும் புதுசாக நினச்சி செய்யலாமே. இப்போ எனக்கு ஸ்பாட்ஸ்ன்னு கேட்டிங்கன்னா பெருசாலாம் அவ்வளோ பெரிய லைக் இன்வால்வ்மெண்ட்லாம் இருக்காது பார்த்துக்கோங்களேன். அதனால் எனக்கு என்ன பிடிக்கணும், அந்த மாரி பேசுறது, ஈவெண்ட் மேனேஜ் பண்ணுறது, ப்ரோக்ராம் நடத்துறது, இதில் வந்து எனக்கு ரொம்ப ஆர்வம் இருக்கனால வந்து யூனிவர்சிட்டியில் வந்து இந்த மாரி நிறையா கிளப்ஸ் இருக்கும். ஸோ இந்த கிளப்ஸில் நம்ம பூந்து அங்கே போய் வேற வேற ஆள் கூட வந்து நம்ம வந்து என்ன சொல்லுவாங்க, கம்யூனிகேட் பண்ணுறது, மெல்லி ஃப்ரெண்ட்ஸ் கூட கம்யூனிகேட் பண்ணுறது, சைனீஸ் ஃப்ரெண்ட்ஸ் கூட கம்யூனிகேட் பண்ணுறது. ஸோ என்னோட மெல்லி கூட என்னால் வந்து இம்ப்ரூவ் ஆகிருக்கு. என்னோட என்ன சொல்லுவாங்க, கம்யூனிகேஷன் லெவல், கம்யூனிகேஷன் ஸ்கில், இப்போ ஒரு ஆள் பார்த்து நான் பேசுகிறது வந்து இன்னும் நல்லா நான் வந்து என்ன சொல்லுவாங்க, இன்னும் ஸ்ட்ரென்த்தாக இன்னும் தைரியமாக எடுத்து நான் வந்து பேச முடியும். ஸோ அந்த மாரியான ஒரு மாற்றம் நான் பார்த்தேன்.
0: நீங்கள் வந்து எம்சியாகவும் இருக்கீங்க, அறிவிப்பும் செய்கிறீங்க, நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கணும் பேசணுன்ற ஆர்வம் உங்களுக்கு அதிகமாக இருக்கு இல்லையா. இன்றைய மாணவர்களுக்கு படிப்பையும் தாண்டி இந்த ஒரு திறமை இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னா, இதை தவிர்த்து வேற என்ன திறமையை நீங்கள் சொல்லுவீங்க?
3: படிப்பு தவிர்த்து
0: இந்த ஒரு திறமை இருந்தால் நமக்குன்னு ஒன்று இருக்கும்ல அப்படின்ற மாதிரினா என்ன திறமை உங்களுக்கு?
3: டைம் மேனேஜ்மெண்ட், டைம் மேனேஜ்மெண்ட். ஏன்னா வந்து இப்போ சில பேர்லாம் வந்து நான் சில பேர் பார்த்தீங்கன்னா வந்து நான் சொன்ன மாதிரி அந்த மூணு கே, கத்தில், கஃபே, கிளாஸ், இந்த மூணுத்தில் மட்டும்தான் அவங்க இன்வால்வ்டாக இருப்பாங்க. அவங்களால வந்து அவங்க சொல்லுவாங்க இல்லை என்னால் முடியாது, நான் வந்து என்னால் வந்து ஓமேரி இன்வால்வ் பண்ண முடியாது, ஏன் முடியாது ஏன்னா யூ ஹேவன் ட்ரை. சில பேர் வந்து ஆக்சுவலி அவங்க வந்து ஸ்பாட்ஸில் இன்வால்வ் ஆகிருப்பாங்க, அவங்களுக்கு கூட நான் வந்து சல்யூட் பண்ணுவேன் பிகாஸ் அவங்க தே ஆர் நாட் லைக் நான் வந்து அறவே ஒன்றுமே செய்யாமலாம் இல்லை. சில பேர் வந்து இதை செய்யாமல் ட்ரை பண்ணாமலே இருக்கிற ஆள் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அவங்களுக்கெல்லாம் வந்து ஐ திங்க் இந்தமாரி போய் மித்த கிளப்ஸில் போய் இன்வால்வ் ஆகி அங்கே இருக்கிற எக்ஸ்பீரியன்ஸ் என்ன கண்டுபிடிச்சி அண்ட் யூ கேன் ஆக்சுவலி லைக் நம்மளோட டைம் மேனேஜ்மெண்ட் ரொம்ப ஹெல்ப் பண்ணும் நினைக்கிறேன். நம்ம வேலை செய்யும் போது கூட வந்து இப்போ நம்மளுக்கு ஒரு ப்ராஜெக்ட் கொடுத்தாங்கன்னா அந்த ப்ராஜெக்ட் வந்து நம்ம கொடுத்த டைமில் நம்மளால் முடிக்க முடியும் அண்ட் மித்த வேலை மல்டி டாஸ்கிங் செய்ய முடியும். ஸோ இந்த மாரியான நிறைய விஷயங்கள்
0: நல்லா பேசுவீங்கன்னு தெரியுது இப்போ நீங்கள் பேசுறதை கேட்கும் போது.
2: அண்ணா நான் இன்னொன்று ஆட் பண்ணிக்கிறேன், இவர் தான் வந்து ஆக்சுவலி இப்போ லேட்டஸ்ட் எங்கள் யூனிஸ் வந்து லாஸ்ட் 4 இயர்ஸ் முன்னே தீபாவளி ப்ரோக்ராம் நடக்காது.
0: சரி,
2: ஓகே, நாங்கள் பூந்ததுக்கு அப்புறம் இவரோட எஃபர்ட் லைக் இவர் வந்து ஒரு இது இது எடுத்தார் ஒரு குறிக்கோள் மாரி நான் கண்டிப்பாக இந்த யூனிஸ் தீபாவளி ப்ரோக்ராம் செஞ்சு காட்டுவேன்னு. ஸோ அவர் சொன்ன மாரி ஒரே வருஷத்தில் பெப்போக்கு ரெடி பண்ணிட்டு and then you because I know him இவரால தான் வந்து டீபல் ப்ரோகிராம் இப்ப வர்சஸ் நடக்குது. சோ this is இந்த வருஷம் வந்து 4.0 நடக்க போகுது. சோ இவர் போட்ட அந்த எஃபோர்ட் தான் சீரியஸ்
0: வரலாறு. கார்த்திகேயன் பேரை சொல்லும் யூனிமேப்ல
3: அப்படி
0: வந்து பாறையில எங்கேயும் செதுக்கி வைக்கிற திட்டம் ஆனா உண்மையிலேயே அவரை பாராட்டி ஆகணும் இல்ல. ஏன்னா இதுக்கு முன்னாடி அந்த மாதிரி ஒன்று இல்ல, இப்ப கொண்டு வந்திருக்கீங்கன்னா அது பெரிய விஷயம். அது மற்ற மாணவர்களுக்கு எவ்வளவு சந்தோஷத்தை ஏற்படுத்தும் மனசுக்குள்ள.
3: ஏன்னா வந்து இப்ப நம்ம வந்து நானே ஒரு நார்மல் ஸ்டூடெண்ட் இருக்கும் போது வந்து எனக்கு ஒரு கேள்வியா இருந்துச்சு, ஏன் வந்து நம்ம யூனிமேப்ல வந்து இந்த மாதிரி டீப் செய்ய மாட்டாங்களா. நான் வந்து டிக்டாக்ல பார்க்கும்போது மித்த மித்த யூனிவர்ஸ்லாம் நல்லா செய்யறாங்க, ஏன் நம்ம யூனிவர்ஸ்ல செய்ய மாட்டாங்கன்னு சொல்லி நான் நல்லா போய் கேட்டிருக்கேன். கேட்டு அதுக்கான என்ன சொல்லுவாங்க டினாயல் ரொம்ப கிடச்சிச்சு. இருந்தாலும் வந்து இல்லை நம்ம வந்து இப்படி செய்யாமல் இருக்க முடியும் சொல்லிட்டு அதுக்கான வழி வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு ஒவ்வொரு ஆள் கிட்ட போய் கெஞ்சி கடைசியில் வந்து அந்த அப்ரூவல் கிடச்சி செய்யும் போது வந்து அதோட சந்தோஷம் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அது வந்து வருஷ வருஷமாக வந்து இப்போ வந்து நிறைய பிங்கார மாறி வந்து செஞ்சுட்டே இருக்காங்க. ஸோ அது வந்து ஒரு கண்டிப்பாக ஒரு பெருமையான ஒரு விஷயம்.
0: நிச்சயமாக உங்களுடைய ஒட்டுமொத்த கல்லூரி மாணவர்களும் இப்போ டிக்டாக் லைஃப் யூ நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருக்காங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த பாராட்டு தெரிவித்து ஒரு கைத்தட்டல் அங்கேயே கொடுத்துருவாங்க. நீங்கள் ரெண்டு பேரும் கைத்தட்டுங்க பாப்பா அவருக்கு கைத்தட்டுறேன். சரி, இப்போ இவர் வந்து ஸ்போர்ட்ஸ் அப்படின்னு சொன்னார், அவர் விளையாட்டுத்துறை, இவர் வந்து பார்த்தீங்கன்னா டைம் மேனேஜ்மெண்ட் நேரத்தை வந்து சரியாக நிர்வகிக்கணும் அப்படின்னு. படிப்பையும் தாண்டி இந்த ஒரு விஷயம் இருக்கணும் அப்படின்னா என்னன்னு சொல்லுவீங்க
1: நீங்கள்? படிப்பையும் தாண்டி
0: அது உதவியாக இருக்கும் அப்படின்னா அது ஒரு தனித்திறமையாக கூட இருக்கலாம் உங்களுக்கு, அந்த மாதிரி எதுவும் இருக்கா?
1: அதை தாண்டி கோக்கரிக்குலமில் வந்துட்டு யூனிவர்சிட்டி வந்துட்டு கோக்கரிக்குலம்லேருந்து நிறைய வந்துட்டு சஜஸ்ட் பண்ணுவாங்க. லைக் வந்துட்டு சாஃப்ட் ஸ்கில் பேஸ் பண்ணி, ஸ்போர்ட்ஸை பேஸ் பண்ணி, ஸ்கில்ஸை பேஸ் பண்ணி நிறைய இருக்கும். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு நான் கோகோ போகணுன்னா போகிறோம் அப்படின்னு இல்லாமல் கோகோவில் அவங்களோட ஸ்கில்ஸை எது இம்ப்ரூவ் பண்ண முடியுமோ இல்லை அவங்ககிட்ட இல்லாத எந்த ஸ்கில் வந்து இம்ப்ரூவ் பண்ண முடியுமோ அதை வந்துட்டு அவங்கள ஜாயின் பண்ணி இன்னும் இம்ப்ரூவ் ஆக்கிக்கலாம், இல்லாத ஒரு ஸ்கில் வந்து உருவாக்கிக்கலாம். இப்போ ஒரு எக்ஸாம்பிள்னா இப்போ வந்து வீடியோ எடிட்டிங், தைக்வாண்டோ, மார்ஷியல் ஆர்ட்ஸ்லாமே நிறைய இருக்குது. ஸோ அதுமாதிரி ஏதாச்சும் ஜாயின் பண்ணி ஸ்டடிஸை தாண்டி அவங்களுக்குன்னு ஒன்று வந்து இது மூலியமாக வந்துட்டு அவங்க க்ரியேட் பண்ணிக்கலாம்.
0: அது உங்களுடைய கல்லூரியிலே
1: நிறைய சஜஸ்ட் பண்ணுறாங்க.
0: மார்ஷியல் ஆர்ட்ஸ் எல்லாம் சொல்லி கொடுக்குறாங்க.
3: ஆமா, டைக்வாண்டோ
2: லைக் ஐ சேட் நான் ஸ்போர்ட்ஸ் சொல்றது வந்து நாட் ஒன்லி ஸ்போர்ட்ஸ், இந்த கோகோ ஃபர்ஸ்ட் இயர் எல்லாம் கம்பல்சரி கோகோ போய் தான் ஆகணும். ஸோ எங்கள் யூனிவர்சிட்டியில் வந்து லைக் 20+ வித கோகோங்க இருக்குங்க, லைக் ஃபுட்பால், டைக்வாண்டோ, கராத்தி, வீடியோ எடிட்டிங், மார்க்கெட்டிங்,
3: இவன் வந்து என்ன சொல்லுவாங்க ஆர்ஜியோட என்ன சொல்லுவாங்க
0: அறிவிப்பு
3: கூட பண்ணலாம். அங்க வந்து சொல்லி தருவாங்க எப்படி வந்து நீங்க வந்து ஆர்ஜி ஆகுறது. ஏன்னா யூனிமேப்ல வந்து யூனிமேப் டீம்னு சொல்லி ஒரு விஷயம் இருக்கு. ஸோ அதுல வந்து இந்த கேட்டகரியெலாம் இருக்காங்க
0: ஆர்ஜிவா ஆகுறதுக்கு, அதாவது அறிவிப்பு பண்றதுக்கு. நீங்க ஒரு குட்டி வானொலி அங்கே இயக்கிக்கிட்டு இருக்கீங்க, யார் இப்ப அங்க வேலை செஞ்சுட்டு இருக்கா? இல்லை யார் வேணாலும் போய் பேசலாமா?
3: யார் வேணாலும் பேசலாம். விஷ்மீஸ் நம்ம அந்த குக்கரிக்குலம் வந்து என்டர் பண்ணோம்னா நம்மளால வந்து ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும் அப்படிக்கு வந்து அங்கே.
0: நீங்கள் முயற்சி பண்ணியிருக்கலாமே.
3: நான் வந்து வீடியோ எடிட்டிங்குள்ளே புகுந்துட்டேன்.
0: ஓ, வீடியோ எடிட்டிங்குள்ளே. சரி, எதுலையோ ஒன்று நன்று நல்லா வந்தால் சரி. தேர்வு, மதிப்பெண், வேலை வாய்ப்பு, இப்போது இன்றைய மாணவர்கள் இதை நினச்சி நிறைய அழுத்தத்தில் இருக்கிறாங்க இல்லையா? நீங்கள் அழுத்தமாக உணரும் போது அதை எப்படி சமாளிப்பீங்க? நீங்கள் இதெல்லாம் நினச்சி ஐயோ ஏன் அப்படின்ற மாதிரி இருக்கும்ல சில சமயங்கள், அதை எப்படி சமாளித்து கடந்து வரீங்க? நீங்க சொல்லுங்க பிரணீஷ்.
2: ஓகே, இந்த இது பார்த்தா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நம்மளோட கோல்ஸ். ஓகே, நம்ம லைக் நான் செஸ் விளாடுவேன். செஸ் விளாட்றப்போ வந்து 10 ஸ்டெப் முன்னுக்கு வந்து நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும் என்ன பண்ணுறோம். அதே மாதிரி தான் சின்ன வயசுல நான் தெரிஞ்சுக்கிட்டு தான் இன்ஜினியர் ஆகுது. ஸோ அந்த ஒரு இன்ஜினியர் ஆயிரும் நினச்சி நம்ம இப்போ படித்தா அது வந்து ஸ்ட்ரெஸ் ரிலீஃப் பண்ணும். படிக்கிறது ஹார்ட், எஸ், ஆனால் அது வந்து நம்ம வந்து லைக் எப்படி சொல்கிறதுனா வந்து அது நம்ம லைக் ஓகே நம்மளுக்கு திருப்பி அது கிடைக்கும், ரெக்கக்னிஷன் கிடைக்கும், நம்மளுக்கு பிடிச்சது. ஸோ அந்த மாதிரி எஃபர்ட் போட்டால் கண்டிப்பாக ஸ்ட்ரெஸ் குறைக்கும். அண்ட் தென் ஒன் மோ இஸ் எப்படி சொல்லலாம்னா வந்து எப்படி சொல்கிறது, இல்லை மாதிரி கார்த்திக் சொல்கிறா பண்ண கண்டினியூ
0: பண்ணுறேன். சரி, கார்த்திக் சொல்கிறதுக்குள்ளே நீங்கள் மனசுக்குள்ளே என்ன நினைக்கிறீங்களோ அதை யோசிச்சு வச்சுருங்க. கார்த்திக் நீங்கள் சொல்லுங்கள். கார்த்திக்
3: ஓகேண்ணே. ஸோ வந்து இப்போ என்ன கேட்டிங்கன்னா வந்து நம்மளுக்கு
0: மன அழுத்தங்களை எப்படி சமாளித்து தாண்டி வரீங்க?
3: ஓகே, எஸ் அந்தமாரினா வந்து நான்லாம் வந்து ஸ்டடி குரூப் பேஸ் பண்ணி படிப்போம். இப்போ எனக்குன்னு ஒரு ஃப்ரெண்ட் ஆஃப் குரூப் ஆஃப் ஃபேன் இருக்கா ஒரே காஸில். ஸோ நம்மளாம் ஒன்றா படிக்கும் போது வந்து படிப்பு மட்டும் நம்ம வந்து ஃபுல்லாக இது ஃபுல்லாக வந்து ஃபோக்கஸ் பண்ணாமல் சிரிச்சுக்கிட்டே படிப்போம், விளாண்டுக்கிட்டே படிப்போம். இப்போ வந்து நான் சொல்லித்தரும் போது வந்து இப்போ லெக்சர் வந்து நம்ம சொல்லித்தரும் போது அது வித்தியாசமாக இருக்கும். அதே என் கூட்டாளி வந்து எனக்கு சொல்லித்தரும் போது அது வித்தியாசமாக இருக்கும். கூட்டாளி சொல்லித்தரும் போது நம்மளுக்கு அந்த ஸ்ட்ரெஸ் வந்து பெருசாக தெரியாது. இப்போ இன்னும் ஸ்ட்ரெஸ்ஸாக எப்போ ஃபீல் ஆகும்னா இந்த அசைன்மெண்ட் டியூ வந்து கிட்ட வரும்போதுலாம் வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகிரும். அப்போ நான் என்ன பண்ணுவேன்னா ஒரு பாட்டு போட்டுக்கிட்டு மண்டை தலை ஆண்டிக்கிட்டு பாட்டு கேட்டுக்கிட்டு ஒரு மாதிரி என்னை வந்து இப்போ ஒரு பைத்தியம்னு சொல்லிடுவாங்க. இருந்தாலும் என்ன பண்ணுறது, பாடம் வந்து செஞ்சு ஆகணும்ல, பைத்தியமாக இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம வந்து பாடத்தை முடிச்சான்னு சொல்லி அந்த பாடத்தை வந்து முடிச்சுக்கிட்டு கொஞ்சம் பைத்தியமான பரவாயில்ல செஞ்சு.
0: அடுத்த முறை வந்து ஆர்டிஎம் கிளிக்க கேளுங்க மினல் எஃப்எம். சரியா, பாட்டு கேட்கணும்னா நீங்க ஆர்டிஎம் கிளிக்க மினல் எஃப்எம் கேட்டுட்டே நீங்க வந்துட்டு உங்களுடைய அசைன்மெண்ட் எல்லாம் செய்யணும்னு நானுமே கேட்டுக்கிறேன். சரியா, நீங்க சொல்லுங்க மதி.
1: சோ நான் வந்து என்ன செய்வேனாக்கானே, என்னோட ரூம் விட்டு வெளியே போய் ஜோகிங் போவேன். லைக் வந்து என்ன வந்து பெர்லிஸ் வந்து வியூ கொஞ்சம் அழகா இருக்கும், கொஞ்சம் உண்மையா ரொம்ப அழகா இருக்கும். ஏன்னா நிறைய சாவாப்பாடி கம்போங் அங்க இருக்க நேச்சர் அழகா இருக்கும்,
3: சன்செட் ரொம்ப அழகா இருக்கும்.
1: ஸோ அதனால என்ன செய்வோம், ஜோகிங் போவேன் நான். ஜோகிங் போய் அதை பார்த்தா கொஞ்சம் ஹாப்பியாக இருக்கும். இல்லைனா வந்துட்டு ரூமுக்கு வந்துட்டு பாட்டு கேட்பேன், இல்லைனா சாமி பாட்டு கேட்பேன். ஸோ எல்லாம் கேட்டால் கொஞ்சம் காம் ஆயிரும். இல்லைனா ஃப்ரெண்ட்ஸுக்கு ஏச்சும் கால் பண்ணி புலம்பிட்டுருப்பேன் எப்படி ஆச்சு அப்படின்னு. ஸோ ஓகே ஆயிரும்.
0: சரி, இப்போ ஒரு பாடல் கேட்டுடலாம். பாடலுக்கு பிறகு தொடர்ந்து நம்ம பேசலாம்.

0: சாய் அபியங்கர் கொண்டு வந்த நம்ம ஒரு புத்தம் புதிய பாடல நிகழ்ச்சியில கேட்டிருந்தோம். இன்றைக்கு கல்லூரி நிகழ்ச்சியில வந்து பாத்தீங்கன்னா மதீஸ்வர், பிரணீஷ், கார்த்திகேயா இருக்காங்க. மூன்று பேரும் ரொம்ப கலகலன்னு தான் பேசிட்டு இருக்காங்க, நிறைய விஷயங்களை பகிர்ந்துட்டு இருக்காங்க. சரி, இப்போ கொஞ்சம் நம்ம படிப்பை சார்ந்து பேசிட்டு இருந்தோம் இல்லையா, அதனால இப்போ படிப்பை தாண்டி நம்ம சினிமாக்குள்ள போகலாம். இப்போ உங்ககிட்ட வந்து சில கேள்விகள் காத்துட்டு இருக்கு, அந்த கேள்விக்கு நீங்க சரியா பதில கொடுக்க போறீங்க. பிள்ளையா கூட கொடுக்கலாம், தப்பு இல்ல. அப்படி ஒருத்தருக்கு தெரியலன்னா இன்னொருத்தர் உதவி செய்யுங்க, அதுக்கு தான் நண்பேண்டான்னு கூட உட்காந்துருக்கீங்கல்ல. இப்போ ரெண்டு பேர் வந்து தளபதியுடைய ரசிகர்கள்னு சொல்லியிருந்தீங்க, ஒருத்தர் வந்து சூர்யாவுடைய ஃபேன், சூர்யாவுடைய தீவிர விசிறின்னு சொல்லியிருக்காரு. அதனால பதில் சரியா வரல, டிக்டாக் நேரலையும் எல்லாம் பாத்துட்டு இருக்காங்க, அப்புறம் நீங்க பாத்துக்கீங்களேன். சரி, இப்போ முதல்ல வந்து நம்ம விஜய், தளபதி விஜயுடைய ரசிகர் யார்கிட்ட முதல்ல போலாம், மதியா இல்ல கார்த்திகேயாவா? கார்த்திகிட்ட போலாமா?
1: மாட்டி விட்டாரு.
0: சரி பரவாயில்ல, கார்த்திகிட்ட முதல்ல போலாம். கார்த்திக், இப்ப நாங்க ரெண்டு பாடல் வந்து ஒளிபரப்பு செய்வோம், அதை நீங்க கேட்க போறீங்க. கேட்ட பிறகு ஒரு கேள்வி உங்களுக்காக காத்துட்டு இருக்கு, சரியா? முதல் பாடல்

0: ஒரு பெரிய என்ன சொல்லுவாங்க பதற்றத்துல இருக்கிறாரு கார்த்திகேயன். உங்களுக்கான கேள்வி என்ன அப்படின்னா, இந்த இரண்டு பாடல்கள்ல விஜய் வந்து வெற்றி வேலா நடிச்சது எந்த படத்துல? ரெண்டு பாடல் என்ன படம் தெரிஞ்சதா?
1: தெரிஞ்சது
0: தெரிஞ்சது. இதுல வெற்றி வேல் அப்படின்ற கதாபாத்திரம் எந்த படத்துல அவர் நடிச்சது?
1: குருவி.
0: குருவியா
1: இல்லையா?
0: குருவில வெற்றி வேல்.
1: ஏன்னா வந்து ரெண்டு படம் வந்து கத்தியும் குருவி.
0: ஆமா, கத்தி குருவி. அதுல வெற்றி வேல எந்த படத்துல நடிச்சாரு?
1: கத்தியான
0: கத்தியா
2: கத்தியா
0: சொன்ன பதில் சரிதான். குருவி திரைப்படத்தில் தான் அவர் வந்து கதி வெற்றி வேலை, கதிரேசன் வந்து கத்தி படத்தில் நடிச்ச கதாபாத்திரம். சரியா, இப்ப நம்ம சூர்யாவுடைய தீவிர விசிறி கிட்ட போவோமா?
1: விசிறி எப்படி?
0: சூர்யாவுடைய தீவிர விசிறிக்கான கேள்வி என்ன அப்படின்னா, உங்களுக்கு ஒரு பாடல் இப்போ காத்துட்டு இருக்கு, அதை முதல்ல கேட்கலாம்.

0: இந்த படம் வந்து உங்களுக்கு தெரியும்.
1: ஆமா
0: தெரியும். யார் நடிச்சிருக்காங்க?
1: சூர்யாவும் ஸ்னேஹாவும்.
0: சூர்யாவும் ஸ்னேஹாவும். சரி, உங்களுக்கான கேள்வி என்ன தெரியுமா? என்ன படம் அப்படிங்கறதுல கேள்வி.
1: ஐயோ,
0: நல்ல வேளை அதை கேட்கலாம் தானே போய் போறீங்க. சரி, உன்னை நினைத்த அந்த படம் பேரு. இந்த படத்துல இரண்டு கதாநாயகிகள் நடிச்சிருக்காங்க. அந்த இரண்டு கதாநாயகிகள் யாரு? அதுதான் கேள்வி.
1: ஒன்னு
0: ஸ்னேஹா,
1: இன்னொன்னு வந்து பேரு தெரியல. அவங்க வந்து வெள்ளையா இருப்பாங்க.
0: இது ஒரு அடையாளம்.
1: இல்ல இல்ல இல்ல,
0: கண்ணில் படும் வரை ஷேர் செய்யவும் அப்படின்ற மாதிரி ஸ்னேகாக்காக பாத்திருக்கீங்க. சரி, ஸ்னேகாவும் லைலாவும் தான் நடிச்சிருப்பாங்க இந்த படத்துல. அடுத்து நம்ம மதிக்கு வருவோம். மதி, உங்களுக்கான கேள்வியை கேட்கறதுக்கு முன்னாடி இந்த வசனம்.
2: இதயங்களே, ஜாதி மதம் இனம் நாடு இவைகளை கடந்து வரும் காற்றை போல காதலையும் சுவாசிப்போம்.
0: காதலை சுவாசிப்போம் அப்படின்னு விஜய் படத்துல வந்திருந்ததுல, அது என்ன படம் அப்படின்றதான் கேள்வி. எது படமா? தளபதி ரசிகர்களே,
1: நான் அப்ப நினைச்ச சூர்யா சொல்லும் போது ஜோதிகா
0: என்ன படம்? யாரும் உதவி செய்ய மாட்டீங்களா? ஏங்கி தவிக்கிறாரு பாருங்க.
1: லோ பண்ணிருக்கல சொல்லு.
0: நினைக்கிறேன்

0: வச்சு படிக்கலாம். ஆனால் யாருக்கும் யாரும் காட்டக்கூடாது, சத்தமாக படிக்கக்கூடாது. சரியா? பார்த்தாச்சா?
1: பார்த்தாச்சு.
0: இப்போ அந்த காகிதத்தில் இருக்கிற அந்த பெயரை நடிச்சு காண்பிக்க போறீங்க, அல்லது அந்த திரைப்படத்தில் இருக்கிற பாடலை இல்லை ஏதாவது ஒன்றை நீங்க செய்து காண்பிக்கலாம். ஒரு மாதிரி வாயிலே பாடுவாங்க தெரியுமா, ஆனா வார்த்தை வரக்கூடாது. சரியா? முதல்ல யார் ஆரம்பிக்கிறீங்க? கார்த்திகேயா ஆரம்பிங்க. கார்த்திகேயா.
1: ஓகே, அது ரொம்ப சிம்பிளான ஐகானிக் ஸ்டெப்.
2: ஓ
0: ம்
1: நீங்க சொல்லுங்க
0: மதி.
2: என்னது
0: சரியான விஷயம்.
2: அதான் ஐகானிக் அதுல.
0: ஆமா,
2: மறுபடியும்
0: அது என்ன, அது என்னது,
2: என்னது
1: கபடி,
2: என்னது
1: கில்லி கில்லி.
0: சரியான பதில் கொடுத்துட்டீங்க. போட்டி அங்கத்தை முடிச்சுட்டு இப்போ அடுத்து நம்ம கேள்விக்கு போயிடலாம். சரி, இப்போ படிப்பு முடிச்சுட்டு உடனே வந்துட்டு என்ன பண்ணலான்னு இருக்கீங்க நீங்க அடுத்த கட்டமா?
1: சரி,
0: என்ன சரி சொல்லுங்க கார்த்திகேயா.
1: ஓகே, படிப்பு முடிஞ்சு வந்து கண்டிப்பா வேலை தேர்றதை நம்ம முத வந்து எதிர்பார்ப்போம். ஸோ இப்ப நம்ம பாத்தீங்கன்னா வந்து இன்ஜினியரிங் வந்து ஒன் ஷாட் ஒரு ஒரு பேச்சில் கிரெடிட் ஆக போறவங்க வந்து கண்டிப்பா 1000+ பீப்புளா இருப்பாங்க. ஸோ அந்த 1000+ பீப்புள் மத்தியில நம்ம எப்படி ஷைனா இருக்கோம்னு தான் அதுக்கான முயற்சி நான் மேபி தேடுவேன். அதுக்கு மேபி வந்து நம்ம வந்து இன்டர்ன்ஷிப் வந்து அட்டன் ஆகலாம், போகலாம், இன்டர்ன்ஷிப் போகலாம். ப்ரொதீஷ் ப்ரோக்ராம் சொல்லி ஒன்று இருக்கு, அது வந்து சுமார் ரெண்டு வருஷமா இல்லாட்டி ஒரு வருஷமா வந்து அலவன்ஸ் கொடுத்து ஒரு கம்பெனி நம்ம வேலை செஞ்சு அதில் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் பண்ணி பிறகு நம்ம வந்து இப்போ வேற கம்பெனிக்கு நம்ம தேடி போகிறது மாதிரி கூட இருக்கு. ஸோ மேபி நான் வந்து இன்டர்ன்ஷிப் இல்லாட்டி இந்தமாரி ப்ரொதீஷ் ப்ரோக்ராம் வந்து ட்ரை பண்ண நினைக்கிறேன்.
0: மனமார்ந்த வாழ்த்து உங்களுக்கு, அதுபடியே செய்யுங்க. இப்போ நீங்க சொல்லுங்க.
3: ஓகே, ஆஃப்டர் இந்த டிகிரி படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் லைக் அவர் சொன்ன மாதிரி தான் இன்டர்ன்ஷிப் என்ன ஒன் மோ இஸ் இந்த மாதிரி படிக்கும் போதே முடிஞ்ச வரைக்கும் இந்த மாதிரி மொபிலிட்டி ப்ரோக்ராம்ஸ் லைக் ஃபார் எக்ஸாம்பிள் நான் டிப்ளமோ மட்டும் வெட்னாம் போனேன். ஸோ நம்ம எவ்வளோ இந்த மாதிரி மொபிலிட்டி ப்ரோக்ராம் போகிறோமோ அவ்வளோ லேர்ன் பண்ணிக்கலாம், என்னென்னு நம்மளுக்கு அந்த சர்ட் இருக்கும். ஸோ முடிச்சு வெளியே வரப்ப நாட் ஓன்லி எடுகேஷன் பாயிண்ட்டை பார்க்க மாட்டாங்க, உங்களோட ஸ்கில்ஸ் பார்ப்பாங்க. நீங்கள் எப்படி கம்யூனிகேட் பண்ணுறீங்க, எவ்வளோ பிரேஃபாக வந்து அங்கே முன்னுக்கு நின்று பேசுகிறீங்களோ, இவந்தோ உங்களுக்கு 50 தெரிஞ்சாலும் பக்கத்து இருக்கிறவங்க 100 தெரிஞ்சாலும், ஆனால் நீங்கள் எப்படி அதை மேனேஜ் பண்ணுறீங்க தான் இம்பார்ட்டன்ட். ஸோ எவ்வளோ முடியுமோ இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா ஸ்கில்ஸ் கும்மாயிரான் வந்து நிறையா இப்போ இருக்குது, கவர்மெண்ட் வச்சுருக்காங்க. ஸோ அதெல்லாம் போய் லேர்ன் பண்ணிக்கிட்டே ஃப்ரீயாக கூட இருக்குது, காசு கட்டுறது அதை என்னென்னு பார்த்துக்கலாம். ஸோ அதெல்லாம் முடிச்சுட்டு அதெல்லாம் செஞ்சாலே ஐ திங்க் வி கேன் கெட் பெட்டர் ஜாப் அண்ட் சேலரி கூட நல்லா எதிர்பார்க்கும்.
0: நீங்கள் மதி.
2: ஸோ அண்ணா, நான் ஆஃப்டர் கிராஜுவேட் எனக்கு வந்து என்னோடய ஆம்பிஷன் வந்து பர்சியூ பண்ணணும் ஆசை, விச் இஸ் ஏர்ஃபோர்ஸ். ஸோ என்னோடய கோர்ஸ் வந்துட்டு அதுக்குள்ளே வந்துட்டு மேமா ஸ்கோப் கஜ் இருக்குது. ஸோ அதான் ஏர்ஃபோர்ஸ் ஜாயின் பண்ணுவோம் சார்.
0: மூன்று பேருக்குமே மனமார்ந்த வாழ்த்து. நீங்கள் இன்னும் 10 வருடங்கள் கழித்து யார் யாரை சந்தித்தாலுமே ஒரு நல்ல நிலைமையில் இருக்கிறத தான் பார்க்கணும். நண்பர்கள் இப்போது நட்பாக இருக்கும்போது நிறைய இருக்கும், நிறைய நகைச்சுவைகள் இருக்கும், அவமானங்கள் இருக்கும், எவ்வளோ விஷயங்கள் இருக்கும். அதெல்லாம் தாண்டி 10 வருடங்கள் கழித்து பார்க்கும்போது நண்பன் பா என் நண்பன் இந்த நிலைமையில் இருக்கிறத பார்க்கும்போது எவ்வளோ பெருமையாக இருக்கும்ல. அதுதான் ஒவ்வொரு கல்லூரி மாணவர்களின் கனவாக இருக்கும். இன்றைக்கு உங்கள் மூன்று பேரையும் சந்தித்து நாங்கள் பேசுனதில் எங்களுக்கு ரொம்பவே மகிழ்ச்சி. மீண்டும் அடுத்த ஒரு நிகழ்ச்சியில் வாய்ப்பு இருந்தால் நீங்கள் இன்னும் பெரிய பெரிய நிலைமைக்கெலாம் போயிடுவீங்கல்ல, அப்போ உங்களை நேர்காணல் பண்ணுற வாய்ப்பு எனக்கு கூட கிடைக்கலாம். அதனை இப்பயே சொல்லிக்கிறேன், அப்போ சந்திப்போம் மறுபடியும் நம்ம. சரியா?
1: கண்டிப்பா.
0: இப்போதைக்கு பார்த்து பத்திரமா வீட்டுக்கு போங்க.
1: ரொம்ப நன்றி.
0: வாய்ப்புக்கு ரொம்ப நன்றி.
1: ஓகே.

0: நாட்டின் உண்மையான வளம் அதன் மக்களின் நல்வாழ்வு. ஒரு தேசத்தின் உண்மையான வலிமை அதன் ஒற்றுமை. நாம் பல மொழிகள் பேசலாம், பல பண்பாடுகளை பின்பற்றலாம், ஆனால் நமது கனவு ஒன்றே, வளமான, அமைதியான, மகிழ்ச்சியான மலேசியா. இந்த தேசிய தினத்திலும் மலேசிய தினத்திலும் ஒற்றுமையை போற்றுவோம், வளமான எதிர்காலத்தை உருவாக்குவோம். மலேசியா மடானி, வளமே வாழ்வின்பம்.
1: வாழ்க்கையில எப்படி போய்கிட்டு இருக்கு? நடக்கிறதெல்லாம் நன்மைக்கே, விட்டுருங்க. இது உங்கள் மின்னல் எஃப்எம்.

வணக்கம். சலாம் மலேசியா மடானி. மலேசியா வானொலியின் இரவு 11 மணி செய்திகளுடன் சிவசங்கரி கணபதி. 2024 ஆண்டு முதல் 2026 வரை சிறார் பாதுகாப்பு குழு PPKKவில் மொத்தம் 1225 உறுப்பினர்கள் நியமிக்கப்பட்டனர். நாடு முழுவதும் சிறார் பாதுகாப்பை வலுப்படுத்தும் முயற்சியாக அந்நடவடிக்கை எடுக்கப்பட்டதாக மகளிர் குடும்ப சமூக மேம்பாட்டு அமைச்சர் டத்துஸ்ரீ நான்சி சுக்ரி கூறினார். இவ்வேளை கடந்த ஆண்டு 10904 சிறாருக்கு பாதுகாப்பும் பராமரிப்பும் தேவைப்படுவதாக பதிவு செய்யப்பட்டதாகவும் அவர் தெரிவித்தார். இந்தோனேசியாவில் அனா கிராகாத்தாவ் எரிமலை வெடித்து சாம்பலை கக்கி வரும் நிலையில் மலேசியாவிலிருந்து ஜகார்த்தாவுக்கான 31 விமான பயண சேவைகள் ரத்து செய்யப்பட்டன. சுகார்னோ ஹத்தா பன்னாட்டு விமான நிலையம் மூடப்பட்டுள்ளதையடுத்து அம்முடிவு எடுக்கப்பட்டதாக மலேசிய விமான நிலைய நிறுவனம் MAHB அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளது. 21 சேவைகள் குவாலலம்பூர் பன்னாட்டு விமான நிலையம் KLIAவை உட்படுத்தியவை. ரஷ்யா உடனான போரை முடிவுக்கு கொண்டு வரும் அமெரிக்க பேராளர்களுடனான பேச்சில் ஐரோப்பிய பாதுகாப்பு ஆலோசகர்களும் பங்கேற்பர் என யுக்ரைன் அதிபர் விளாடிமிர் செலன்ஸ்கி தெரிவித்துள்ளார். ஓர் அமர்வு தனிப்பட்ட முறையிலும் மற்றொன்று ஐரோப்பிய பாதுகாப்பு அதிகாரிகளுடன் நடத்தப்படும் என்ற எதிர்பார்ப்பினை அவர் வெளியிட்டுள்ளார். ஜெர்மனி மீண்டும் போரை விரும்புகிறது என ரஷ்ய வெளியுறவு அமைச்சர் செர்கே லாவ்ரோவ் தொலைக்காட்சிக்கு வழங்கிய நேர்காணலில் கூறியுள்ளார். அதுமட்டுமின்றி லிப்சிக் விமான நிலைய தாக்குதலுக்கு மொஸ்கோ காரணம் என கூறப்படுவதையும் அவர் மறுத்துள்ளார். கிழக்கு ஜெர்மனியில் உள்ள அந்த விமான நிலையத்தை வெடிப்பொருள்கள் நிரப்பப்பட்ட திருகுருதி கொண்டு தாக்க ரஷ்யா முயற்சிப்பதாக பெர்லின் கூறியுள்ளது. விளையாட்டு. லீ சங்வே கிண்ண பூப்பந்தாட்டம். அடுத்த ஆண்டு இப்போட்டியை பன்னாட்டு நிலைக்கு விரிவுபடுத்த எண்ணம் கொண்டுள்ளதாக நாட்டின் பூப்பந்து சகாப்தம் தத்தோ லீ சங்வே திட்டமிட்டுள்ளார். அது உள்நாட்டில் தொடர்ந்து நடத்தப்படும் நிலையில் பன்னாட்டு அளவில் நடத்த ஆசிய பூப்பந்து அமைப்பிடம் இருந்து அனுமதி பெற இலக்கிட்டுள்ளதாகவும் அவர் சொன்னார். இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் எஸ் கோகுலன். மலேசியா மடானி அனைவருக்குமான நல்வாழ்வு. வணக்கம்.

நேரம் 11:08 மலரும் நினைவுகள் நிகழ்ச்சி உங்களுக்காகவே வந்தாச்சுங்க. இன்றைக்கு பிடிச்சவங்களுக்கு பிடிச்ச பாட்டு, அதுவும் பழம் பாடல்கள்ல உங்க மனசுக்கு போய் என்ன பாட்டு கேட்கணும்னு தோணுது, இப்போ பயணத்துல இருக்கலாம், இல்ல வீட்டுல இருந்து இந்த பாட்டை கேட்டாதாங்க எனக்கு நிம்மதியாவே தூக்கம் வரும் அப்படின்னு சொல்றவங்க கூட இருப்பீங்க. சொல்லி 3-2-2-8-2-5-7-3-3 அல்லது 4-7-6-8 என்ற எண்களுக்கு இப்போவே நீங்க அழைத்து என்ன பாட்டு வேணும் அப்படின்றத கேட்கலாம். அடுத்த பாட்டு உங்களுக்காக வல்லவன் ஒருவன் திரைப்படத்திற்காக எடுத்து வச்சிருக்கோம், கேட்கலாம்.

0: அக்கா இது இலவசமா தான் குடுக்கறோம், உங்களுக்கு தெரிஞ்சவங்க கிட்ட சொல்லி வந்து வாங்கி சொல்றீங்களா?
1: எதுக்குப்பா தெரிஞ்சவங்க, எல்லாத்தையும் அப்படியே குடுங்க, நானே வாங்கிக்கிறேன்.
0: ஏங்க இந்த நிகழ்ச்சியில பேசுறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு, உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாரும் இருக்காங்களா?
1: இந்த நிகழ்ச்சியிலயா? தெரிஞ்சவங்க எதுக்கு, நானே நல்லா பேசுவேன், நீங்க எப்படி பேசணும்னு மட்டும் சொல்லுங்க, நான் அப்படியே பேசிடுறேன்.
0: அஸ்வினி விடுமுறைக்கு போறேன், இதெல்லாம் கொஞ்சம் அதிகமா வாங்கிட்டேன், யார்கிட்டயாவது கொடுத்து பயன்படுத்திக்க சொல்லுங்க.
1: கண்ணா லட்டு தின்ன ஆசையா,
0: அப்படியே அந்த பாக்கிங்கும் சும்மா தான் இருக்கும், யாரையாவது பயன்படுத்திக்க சொல்லுங்க.
1: கண்ணா ரெண்டு லட்டு தின்ன ஆசையா, எல்லாம் நமக்கே வந்து அமையுது.
0: நமக்கு கிடைக்கணும்னு நினைக்கிறது தப்பு இல்லங்க, நமக்கு மட்டுமே கிடைக்கணும்னு நினைக்கிறது தான் தப்பு.
1: மற்றவர்களுக்கும் கொஞ்சம் வாய்ப்பு கொடுப்போம்.
0: இப்படிக்கு
1: மின்னல் எஃப்எம்.

0: வணக்கம்.
1: வணக்கம், யார் அந்த பக்கம்?
0: நான் ராஜாத்தி. இந்த பக்கம் அங்க யாரு பேசுறேன்?
1: இங்க கிஷன் பேசுறேங்க. ராஜாத்தி சொல்லுங்க, என்ன பாட்டு இப்ப கேக்கணும்னு தோணுது உங்களுக்கு?
0: எம்ஜிஆர் பாட்டு. நிலவென்ன பேசும் குயில் என்ன பாடும் அந்த பாட்டு.
1: சரி, நிலவு கிட்ட பேச தயாரா இருக்கீங்களா நீங்க? போ,
0: தயாரா இருக்கிறேன்.
1: யாருக்காக நீங்க விரும்பி கேட்க போறீங்க நிலவு கிட்ட பேசிக்கிட்டு?
0: எங்க அக்கா லட்சுமி, எங்க மாமா மரியா தாஸ், அப்புறம் எங்க அக்கா மரியா, அப்புறம் எங்க அக்கா ராணி, தங்கச்சி ராணி எலிசபெத், அனைவருக்கும் இந்த பாடல்கள் கேட்கிறேன்.
1: சரி, ராஜாத்திக்காகவும் இப்ப நீங்க கேட்டிருந்த எல்லோருக்காகவும் பாடல் வந்துட்டே இருக்கு, கேட்கலாம்.
0: நன்றி.

0: செல்வம் சார், சொல்லுங்க என்ன பாட்டு யாருக்காக கேக்கலாம்?
1: சார், என்னுடைய நண்பர்களுக்காக, மூணு பேருக்காக, நண்பர் சந்திரன், கணேசன், மூணு பேருக்காகவோ நான் பழம் பாடல் ரசிகர் சீர்காழியோட பாடல் கேட்கிறேன்.
0: சரி, என்ன பாட்டு?
1: சிரிப்பவர்கள் சில பேர், அதுவும் ஒரு பாடல்.
0: சரி, அவருடைய பாடல் வந்துகிட்டே இருக்கு, கேக்கலாம்.
1: ரொம்ப நன்றியா.

0: வணக்கம்.
1: வணக்கம், யார் பேசுறீங்க?
0: ரவிகலா இப்போலேருந்து பேசுறேன்
1: சார். ரவிகலா சொல்லுங்க, என்ன பாட்டு யாருக்காக கேட்கலான்னு இருக்கீங்க?
0: நாளைக்கு பேரனுக்கு பிறந்த நாள், பேர் வந்து ரக்ஷன்.
1: ரக்ஷன், சரி. ரக்ஷனுக்கு மனமார்ந்த பிறந்த நாள் வாழ்த்து. யாரெல்லாம் வாழ்த்து சொல்றீங்க?
0: அவங்க அப்பா ரிஷி, ஷாலினி, அவங்க பெரியம்மா யசாலினி, அவங்க தாத்தா ரவிகலா, மாமா பிரவீன் ராய், திவேன் ராஜ் மற்றும் யோஷுவா
1: ராஜாவின் பார்வை வந்துகிட்டே இருக்கு, கேக்கலாம். நன்றி.
0: ஓகே, நன்றி சார்.

0: ஹலோ, வணக்கம்.
1: வணக்கம், யார் அந்த பக்கம்?
0: இளவேனில் பேசுகிறேன்.
1: இளவேனில், சொல்லுங்க, என்ன பாட்டு கேட்கலாம்?
0: சரவண பொய்கையில் நீராடி, இந்த பாடல் வேணும்.
1: யாருக்காக?
0: இது என்னோட அம்மாவுக்காக. ஏன்னா இந்த பாடல் அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், அதனால இந்த பாடலை ஒளிபரப்பணும்னு வேண்டிக்கிறேன்.
1: சரி, அம்மாவுக்கு பிடிச்ச பாட்டுன்னு சொல்லிட்டீங்க, கொடுக்காம இருந்தா எப்படிங்க? உங்களுக்காக வந்துகிட்டே இருக்கு,
0: கொடுக்கணும்
1: கண்டிப்பா.
0: சரி, நன்றி.

0: கிளாம்டன் போமோசாங் அங்கதான் நாங்க சியால்கியன் போனோம். ரொம்ப பசுமையான நினைவுகள்னு சொல்லலாம். நான் இருந்த அந்த தங்கின அந்த டாம்ல வந்து நாங்க ஒரு மூணு பேர் தான் தமிழவங்க, மத்தவங்க எல்லாமே மலாய்க்காரர்கள் சீனர்கள். நாங்க எல்லாம் ஒன்னா இருந்த அந்த நாட்கள் வந்து உண்மையாவே ரொம்ப ரொம்ப வேல்யூபிள். நான் துணியை காய போட்டுட்டு வேற கூட்டாளி கூட கதை பேச போயிட்டனாலும் என்னோட மலாய்க்கார நண்பர்கள் வந்து அந்த துணியை எடுத்து வச்சிருந்தோம், மெசின் சுத்தம் பண்ணிருந்தோம், பிரேக்ஃபாஸ்ட் பழங்கள் கொடுப்பாங்கல்ல, எனக்கு வந்து வாழைப்பழம் ரொம்ப பிடிக்கும். என்னோட இன்னொரு மலாய் நண்பருக்கு வந்து அவங்களுக்கு வந்து ஆப்பிள் ரொம்ப பிடிக்கும். வாழைப்பழம் இருக்கிற அன்னைக்கு அவங்க சேவ் பண்ணி எனக்கு எடுத்து வந்துருவாங்க, இருக்கிற அன்னைக்கு நான் அவங்களுக்கு சேவ் பண்ணி எடுத்து போய் கொடுத்துருவேன். அப்புறம் எங்க கட்டல் எல்லாம் பாத்தீங்கன்னா தனித்தனியா தான் இருக்கும், ஆனா ராத்திரி அதை இணைச்சு எல்லாரும் ஒன்னா படுத்துக்கும். அது ரொம்ப ரொம்ப ரொம்ப ஒரு ஸ்வீட் திங்.
1: ஜாலோர்கமிலாங்கை பறக்க விடுவோம், மலேசியராய் பெருமை கொள்வோம்.

0: ஹலோ, வணக்கம் கிஷன். குசலகுமாரி கிஷன்.
1: சொல்லுங்க குசலகுமாரி, எப்படி இருக்கீங்க?
0: நல்லா இருக்கேன் கிஷன், நீங்க எப்படி இருக்கீங்க?
1: ரொம்ப நல்லா இருக்கேங்க. என்ன பாட்டு வேணும் உங்களுக்கு இன்றைக்கு
0: கிஷன்? அந்த பாடல் வந்துட்டு என்னது, மாய மனிதன் திரையில இருந்து கண்ணா கண்ணா வராய். கிஷன், நான் பேரு சொல்லல, அவரு கேப்பாரு. சகோதரர் துரசாமி நிபுங்கிட்டிவா, அவருக்காகவும் அவர் நண்பர்களுக்கும் அவர் விரும்பி கேட்டாரு இந்த

0: வணக்கம், பூச்சோங்கிலிருந்து சரோஜா பேசுறேன்.
1: சரோஜா சொல்லுங்க, என்ன பாட்டு யாருக்காக வேணும்?
0: நாளைக்கு என் பேரனுக்கு பிறந்த நாள், 5 வயசு. இப்ப அவரு கேக் வெட்ட ஆயத்தமா இருக்கிறாரு. அவர் பேர் ரோஷன். வாழ்த்துவது அப்பா ரகு, அம்மா ரோசி, பாட்டி சரோஜா, பெரியப்பா பிரேம், அனிதா, இம்மேனுவல்.
1: கேக் வெட்டுறதுக்கு ரொம்ப ஆர்வமா இருக்கிறாரு இப்ப அவரு.
0: அவர் ரொம்ப ஆர்வமா இருக்கிறாரு. எனக்கு கட் பொம்மி கேக், கட் பொம்மி கேக் அப்படின்னு எனக்கு
1: கேளுங்க.

0: என்ன பாட்டு யாருக்காக வேணும் இன்றைக்கு?
1: பாட்டு வந்து உலகம் சிறந்தது எனக்காக அந்த பாடல் வேணும். என் தங்கச்சி பேர் வந்து ஜமுனா, தேவி விஜயா, அவங்களுக்காக அந்த பாடல்.
0: சரி, உலகம் பிறந்தது நமக்காகத்தான், கேப்போமா?
1: கேப்போம்யா. நன்றியா.

0: வராது. ஓடும் நதிகளும்
1: நீ எங்க இருக்க, நான் கொஞ்சம் பேசணும். என்ன நீங்கள் தடுமாறும் போது ஓடி வந்து கைப்பிடிச்சு ஏ என்னாச்சு அப்படின்னு பதற்றத்தோடு கேக்குற நபர் உங்கள் பக்கம் இருந்தா நீங்க அதிர்ஷ்டசாலிங்க. இப்போ நீங்க கேக்குறது மின் நல்ல ஃபேம்.
2: வணக்கம், யார் பேசுறீங்க?
3: ஹலோ, வணக்கம், நான் சாமிநாதன், இப்போ தாப்பால இருந்து பேசுறேன்.
2: சாமிநாதன் சொல்லுங்க, என்ன பாட்டு யாருக்காக வேணும்?
3: இன்பம் எங்கே இன்பம் எங்கே என்று தேடு இந்த பாட விரும்பி கேக்குறேங்க எல்லோருக்காகவும். இந்த மின்னல் இப்ப ராத்திரில யாராரு கேக்குறாங்க அவங்களுக்கு எல்லாருக்கும்.
2: சரி, இன்பத்தை வேற எங்கேயும் தேட வேணாம், நமக்குள்ளதான் இருக்குன்னு சொல்லிட்டு இந்த பாட்டை கேப்போமா?
3: ஓகேங்க, ஓகே, நன்றிங்க, நன்றி, வணக்கம்.

0: மனதில் விழுந்து இதயம் நுழைந்து உயிரோடு கலந்திடும். நினைத்தாலே இனிக்கும்.
1: மஞ்சள் வானம் தென்றல் சாட்சி, உனக்காகவே நான் வாழ்கிறேன்.
2: மென்மையான காதல், மறக்க முடியாத வரிகள். இதயத்தோடு பேசும் குரல்கள்.
1: திருமணம் கொண்ட திருமண வாழ்வில் இடையில் நீ ஏன் மயங்குகிறாய்?
2: இனி சனிக்கிழமைகளில் மதியம் 2 மணி தொடங்கி 3 மணி வரை
0: 70கள் மட்டும் பேச போகுதுங்க.
2: நினைத்தாலே இனிக்கும்.
3: நான் உன்னை வாட்டி பாடுகிறேன், நீ வர வேண்டும் உன் நினைவில் மயங்கி
2: கேளுங்க, ரசிங்க,
0: இசையோட நினைவுகளை சேகரிங்க.
4: உங்களுக்கு எது பிடிக்கும் அது எங்களுக்கு தெரியாதா? நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது நம் மின்னல் FM.
2: இடம் பெறுவது ஞானச்சுடர்.
5: ஞானச்சுடர் வழங்குபவர் அல் ஹஃபீஸ் உஸ்தாஸ் அப்துல் நாசர் சிராஜி.
6: அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹமத்துல்லாஹி வபரகாத்து. அன்பான மின்னல் FM நேயர்களே, இந்த வாழ்க்கை அன்பு நிறைந்த வாழ்க்கை. அன்பிற்கும் உண்டோ அடைக்கும் தாள் என்று தமிழில் சொல்லுவார்கள். அன்பை அடைப்பதற்கு எந்த விதமான எல்லையும் கிடையாது. அதை ஒரு வரையறுக்குள் நாம் அடைத்துவிட முடியாது. இதற்கு ஒரு உதாரணம் சொல்ல வேண்டும் என்று சொன்னால், அர்ஜென்டினா நாட்டிலே பான்சுவாலோ என்கிற ஒரு சின்னஞ்சிறு பறவை. அந்த பறவை இனம் தன்னுடைய இனப்பெருக்கத்திற்காக வேண்டி கடலின் மீது 8300 கிலோமீட்டர் வரை பயணம் செய்து கலிபோர்னியா செல்கிறது. ஆகாய பயணம் மேற்கொள்ளும் இந்த பறவை அந்த நாட்டிலே சென்று இனப்பெருக்கம் செய்துவிட்டு தன் குஞ்சுகளோடு மீண்டும் அர்ஜென்டினா நாட்டிற்கு 8300 கிலோமீட்டர் பறந்து வருகிறது. ஆக மொத்தத்திலே வந்து செல்வதற்கு 16600 கிலோமீட்டர் தூரம் வரை அந்த பான்சுவாலோ என்கிற பறவை பயணம் செய்கிறது. அந்த பறவையின் பயணத்திலே ஓய்வெடுப்பதற்கு எங்கும் நிலப்பரப்போ மலைப்பகுதிகளோ மரங்களோ அறவே இல்லாத நீண்ட நெடுந்தூர கடுமையான பயணம் அது. அர்ஜென்டினாவிலே இருந்து புறப்படுகிற போது தனது காலிலே சிறு குச்சி ஒன்றை பிடித்து கொண்டு அது பறக்க ஆரம்பிக்கின்றன. எப்போதெல்லாம் பசியும் களைப்பும் அதற்கு ஏற்படுகிறதோ அப்பொழுதெல்லாம் அந்த பறவை கடல் பரப்பின் மேலே தாழ்வாக பறந்து வந்து தனது கையில் இருக்கிற குச்சியை கடலிலே போட்டு அந்த குச்சியின் மேலே அது ஓய்வெடுக்கிறது. அப்படி ஓய்வெடுக்கிற போது தன் பசிக்காக வேண்டி கடலில் இருக்கிற இரையை தேடி தாகம் தீர நீரை கொடுத்து விட்டு களைப்பு தீர கொஞ்சம் ஓய்வெடுக்கிறது. ஓய்வெடுத்து முடித்ததும் மீண்டும் அது பறக்க ஆரம்பிக்கிறது. ஒரு பறவை, அதுவும் சின்னஞ்சிறிய

0: பறவை தனது இனவிருத்திக்காக வேண்டியும் தனது குடும்பத்திற்காக வேண்டியும் எவ்வளவு தூரம் பயணம் செய்கிறது என்பதை நாம் பார்க்கிறோம். தனது பயணத்திற்காக வேண்டி அந்த சின்னஞ்சிறு பறவை எவ்வளவு கஷ்டங்களை தாங்கிக் கொண்டு போராடுகிறது என்பதையும் நாம் பார்க்கிறோம். அன்பான மின்னல் எஃப்எம் நேயர்களே, ஐந்தறிவு படைத்த பறவைகளோ மிருகங்களோ தங்கள் உறவுகளை பலப்படுத்துவதற்கும் பாதுகாப்பதற்கும் அன்பு காட்டுவதற்கும் எந்த நேரத்திலும் மறப்பதில்லை. ஆனால் ஆறறிவு படைத்த மனிதன்தான் சிறு சிறு சண்டைகளுக்காக கணவன் மனைவி பிரிவதும் விவாகரத்து பெருகுவதும் அண்ணன் தம்பி சண்டை, அக்காள் தங்கை சண்டை, அப்பா மகன் சண்டை, அண்டை வீட்டுக்காரன் சண்டை, அண்டை நாட்டுக்காரன் சண்டை என்று எல்லா மனிதர்களிடத்திலேயும் பகை வளர்த்து அன்பை தொலைத்து கொண்டு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், மன் கான யுஃமினு பில்லாஹி வல்யௌமில் ஆகிரி ஃபல்யஸில் ரஹீமஹு, யார் அல்லாஹுவையும் மறுமை நாளையும் நம்புகிறாரோ, ஈமான் கொண்டிருக்கிறாரோ, அவன் தன் உறவுகளோடு சேர்ந்து இருக்கட்டும், தன் உறவை பலப்படுத்தட்டும், தன் உறவை அவன் பாதுகாக்கட்டும் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள். மன் அஹப்ப அன் யப்ஸுதலஹு ஃபீ ரிஸ்கிஹி வ யுஸ்அலு ஃபீ அஸ்ரிஹி ஃபல்யஸில் ரஹிமஹு, யார் ஒருவர் தன்னுடைய வாழ்வாதாரம் நீள வேண்டுமென்றும் நீண்ட ஆயுள் கிடைக்க வேண்டுமென்றும் ஆசைப்படுகிறாரோ அவர் தன் உறவுகளை சேர்ந்து இருக்கட்டும், அன்பு காட்டி உறவுகளை பாதுகாக்க வேண்டும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அன்பெனும் விதையை எப்படி விதைக்க வேண்டும் என்கிற வழிமுறையை சொல்லித்தருகிறார்கள். எனவே வாழுகிற காலமெல்லாம் நம்மை சுற்றியிருக்கிற குடும்பத்தார்கள், நண்பர்கள், சுற்றத்தார்கள், அண்டை வீட்டார்கள், ஊர் மக்கள், உலக மக்கள் அனைவரையும் நேசித்து வாழுவோம். இன்றைய இரவு இனிய இரவாக அமைந்திடவும் நாளைய பொழுது நல்ல விடியலாக விடிந்திடவும் அல்லாஹு ரபுல் ஆலமீன் கருணை காட்டுவானாக. வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.
1: நேர்களே, இடம்பெற்றது ஞானச்சுடர். வழங்கியவர் அல் ஹாஃபிஸ் உஸ்தாஸ் அப்துல் நாசர் சிராஜி.
2: தயாரிப்பு அப்துல் கனி. ஹேஷ்டாக் பெஞ்ஞாரன் ஜாக்கி.

0: அளவில் காற்றின் மொழி நிகழ்ச்சிக்கு ஒரு நிறைவு கொடுக்க வேண்டிய நேரம் வந்தாச்சுங்க. அடுத்து உங்களுக்காகவே இது நம்ம நேரம் முழுக்க முழுக்க நம்ம உள்ளூர் பாடல்களை தான் நள்ளிரவு 12 மணி தொடங்கி 1 மணி வரைக்கும் கேட்டு ரசிக்க போறீங்க. அதற்கு பிறகு மின்னலின் இடைவிடா இசை உங்களுக்காகவே தயாரா இருக்குங்க. பயணத்துல இருக்க போறீங்க அப்படின்னா மின்னல் எஃப்எம் உங்களுக்கு நிச்சயமா துணையா இருக்கும். இந்த அளவில் உங்களிடமிருந்து அன்பு நன்றி கூறி விடை பெறுகின்றேன். நான் உங்கள் கிஷன். மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில சந்திக்கலாங்க. நல்லா ஓய்வெடுங்க.
1: நல்ல ஃபேம் இளமை புதுமை இனிமை.

0: இயந்திரங்களுக்கு பின்னால் எத்தனை வழிகள், எத்தனை சவால்கள்.
1: மலேசிய கலைஞர்களின் உழைப்பை கொண்டாடுது மண்ணின் நட்சத்திரம்.
0: வெள்ளிக்கிழமைகளில் நண்பகல் 12 மணிக்கு பிறகு மண்ணின் நட்சத்திரம்.
1: இதோட விட்டுருவோமா என்ன? திங்கள் முதல் வெள்ளி வரை நள்ளிரவு 12 மணிக்கு பிறகு 1 மணி நேரத்திற்கு தொடர்ந்து நம்ம ஊர் பாட்டு தாங்க.
2: மின் நல்ல ஃபேம், இளமை, புதுமை, இனிமை.

0: Everything about her, my... I don't know what to say. It's just everything about her. No, it's not her face.
1: மருத்துவமனைகளில் ரத்த கையிருப்பு குறைவாக இருப்பதால் ரத்த தானம் செய்ய வாருங்கள். இன்னும் தகவல்கள் பெற www.pdn.gov.my

கதிப்பம்மா என்ன மாதிரி பல கலைஞர்களை அறிமுகம் பண்ணியிருக்காங்க. ஒரு வாரமோ கதிப்பம்மால திறமைகள் மட்டும் பேசட்டும்.

0: சார், கேக்குதுங்களா சார்?
1: நல்லா கேக்குதுமா, கத்தாதீங்க, மெதுவா பேசுங்க. யாரு யாரு
0: சார்? என் பையனை ஒரு ரெண்டு மணி நேரமா காணும் சார், ஒரே பதட்டமா இருக்கு சார்.
1: ரெண்டு மணி நேரமா காணமா, இப்பதான் அழைக்கிறீங்க?
0: இல்ல சார், என் பையனை பத்தி சமூக வலைதளத்துல கொஞ்சம் அதிகமா பதிவு செஞ்சுட்டேனும், இப்பதான் கொஞ்சம் பதட்டமா இருக்கு சார்.
1: அதிகமாவா? அதிகமானா
0: அதிகமானா அவனுடைய முதல் பல்லு, முதல் குளியல், முதல் பள்ளிக்கூட பேரு, ஐசி நம்பர் கூட நேத்துதான் பதிவு செஞ்சேன் சார்.
1: நேத்துதான் பதிவு பண்ணீங்களா? அப்ப இதுவே தாமதம் தான்
0: சார். நான் பிள்ளையை காணும் அவசரமா பேசிட்டு இருக்கேன், நீங்க என்ன சார் ஒரு ஒரு இதுல நம்ம பேசிட்டு இருக்கீங்க?
1: பின்ன என்னமா, லைக்ஸ்க்கு ஆசைப்பட்டு பிள்ளையோட தனிப்பட்ட விவரங்களை பதிவு செய்யும் போது உங்களுக்கு பதறல, இப்ப பதறதா?
0: சார்
1: என்னது,
0: என் பையன் கிடைச்சிட்டான் சார், இங்கதான் இருந்திருக்கான்.
1: நினைவுகளுக்காக பதிவு செய்யுங்க, தப்பு இல்ல. ஆனா பிள்ளைங்களுடைய தனிப்பட்ட விவரங்களை பதிவு செய்யாதீங்க.
0: புரியுதுங்க சார், சிறுவர்களோட பாதுகாப்பு ரொம்ப முக்கியம் இப்ப புரிஞ்சுகிட்டேன்.
1: இப்படிக்கு
0: மின்னல் எஃப்எம்.
2: மின்னல் எஃப்எம், இளமை புதுமை இனிமை.

0: அக்கா இது இலவசமா தான் குடுக்குறோம், உங்களுக்கு தெரிஞ்சவங்க கிட்ட சொல்லி வந்து வாங்கி சொல்றீங்களா?
1: எதுக்குப்பா தெரிஞ்சவங்க, எல்லாத்தையும் அப்படியே குடுங்க, நானே வாங்கிக்கிறேன்.
0: ஏங்க இந்த நிகழ்ச்சியில பேசுறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு, உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாரும் இருக்காங்களா?
1: மற்றவர்களுக்கும் கொஞ்சம் வாய்ப்பு கொடுப்போம்.
0: இப்படிக்கு
1: மின்னல் எஃப்எம்.

0: எனக்குள்ள ஆயிரம் வேலை இருக்கு, மனசெல்லாம் பரபரப்பா இருக்கு. அதெல்லாம் சரிதான், ஆனா எதிரில் வரும் முகம் பார்த்து கொஞ்சம் சிரிக்கலாம் போல. உம்முன்னு இருந்தா நல்லாவா இருக்கு. நீங்க இப்போ மின்னலாம் கேக்குறீங்க.
1: என்ன வெயில, என்ன வெயில்! கொஞ்ச நேரம் கடைக்கு போயிட்டு வரலான்னு பார்த்தா முடியல, விறுவிறுன்னு போயிட்டு வந்துடணும்.
2: ஏன் இப்படி கத்துற?
1: உங்ககிட்ட நேத்தே காலனி எல்லாம் உள்ள எடுத்து வைக்க சொன்னதானே, தவளை பாம்பு பூரா எல்லாம் பாருங்க, ஏன் காலனிக்குள்ள குடுத்தனம் பண்ணிட்டு இருக்கு?
2: நினைச்சுக்கிட்டே இருந்தேன், மறந்துட்டேன்.
1: மறுபடியும்
2: இப்படிக்கு
1: மின்னல் எஃப்எம்.

மின்னல்ல வந்து 2026ல இருந்து நீங்க எல்லாம் எல்லா சீனியர் சிட்டிசன்ஸ் சிறு வயசுக்காரங்க எல்லாத்தையுமே ரொம்ப சந்தோஷப்படுத்துறீங்கம்மா, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த மாதிரி நிகழ்ச்சிகளை கேட்கும் போது நம்மளோட மனசுல எவ்வளவு பாரம் இருந்தா கூட அதெல்லாம் எங்கேயோ பறந்து போயிருந்தது. இந்த மின்னல்ல வேலை செய்யற அத்தனை பிள்ளைங்களுக்கும் நான் ரொம்ப நன்றி சொல்றேன். அவங்க எல்லாம் நீண்ட ஆயுளோட ஆரோக்கியத்தோட நல்லா இருக்கணுமா.

0: உறவுகள் தொடர்கதை கோவிந்தனின் 45 ஆண்டு கால நட்பின் தேடல். தேடிய அன்பழகன் இல்லை, நட்பு மட்டும் அப்படியே இருக்கின்றது.
1: அன்பழகன், 81 பிற்பாடு நான் உன்னை சந்திக்க முடியல. இப்ப நீ எங்க இருக்கிற? வயசாகிட்டு இருக்கிறதுல ஆசையா இருக்கு.
2: ஹலோ அன்பழகன் மனைவி.
1: அன்பழகனுக்கு கடிதங்கள் தைக்க உத்தரவுலாம் நான் தான். ஒரு பாடல் இருக்கு சார், ரெக்கார்டிங் பண்ணி அவன் அனுப்பிவிட சொன்னா, அவன் கொண்டு கொடுத்து
2: வந்தான். இருக்கு ஞாபகம் இருக்கு, ஞாபகம் இருக்கு.
3: என்ன பாட்டு?
2: அதான் நான் உன்ன நினைச்சேன், நீ என்ன நினைச்ச.
3: நல்ல பசுமையான நினைவுகளை பகிர்ந்துகிட்டோம். சொல்லுங்கம்மா, அன்பழகன் என்ற அந்த முகம்.
2: எனக்கு அழுதான் வருது அவரை பத்தி சொல்றது. என்ன
1: அவர் எங்க இருக்க?
2: அவரு இறந்து பேசுன, அவரு இறந்து 17 வருஷம் ஆகுது.
1: ஐயோ
2: நன்றிங்கண்ணா, நீங்க இவ்வளவு தூரம் என்னை தேடி கண்டுபிடிச்சி நீங்க நன்றி. சந்தோஷமா இருக்கு நீங்க அவரை பற்றி கேக்குறது.
1: அவரும் நானும் சேர்ந்து பிடிச்ச போட்டா கூட அந்த கடவுள் நின்று படம் பிடிச்சோம்.
2: இத்தனை வருஷம் சென்று அவர் அந்த நினப்பு வச்சிருந்து பேசுறாரு இல்ல, சந்தோஷமாவும் இருக்கு. அவரு இல்லையேன்னு எனக்கு ரொம்ப கவலையா இருக்கு.
1: என் கண்ணுல அவரோட இளமையான காட்சி அப்படியே முன்னு தெரியுது. புரோகத்தோட தொடர்ந்து செய்ய நிச்சயமா தொடரும் சார்.
2: ரொம்ப ரொம்ப நன்றியா.
3: இல்ல
2: ரொம்ப நன்றியை சொல்லணும் ஐயா.
0: வானொலி அல்ல, வாழ்க்கை.

0: வீட்டில் தொலைக்காட்சியில் மின்னல் எஃப்எம் கேட்கணுமா?
1: புரியுது புரியுது, இதோ வந்துட்டோங்க.
0: ஸ்மார்ட் டிவி இருக்கா? ஆர்டிஎம் கிளிக் பதிவிறக்கம் செய்யுங்க. ரேடியோன்னு ஒண்ணு பாப்பீங்க, அதை கிளிக் பண்ணுங்க. அங்க மின்னல் எஃப்எம் உங்கள் கண்கள்ல படும். அப்புறம் என்னங்க, சிக்கல் சரியாச்சு.
2: தயவு செய்து கதவை மூடவும். அதாவது இங்கிலீஷ்ல சொல்லணும்னா, ப்ளீஸ் க்ளோஸ் தி டோர். டோர்

கதிப்பம்மா என்ன மாதிரி பல கலைஞர்களை அறிமுகம் பண்ணியிருக்காங்க. ஒரு வாரமோ கதிப்பம்மால திறமைகள் மட்டும் பேசட்டும்.

0: கொஞ்சம் சின்ன வீடுதான், இடைஞ்சலா இருக்கு அப்பா அம்மாவுக்கு. நல்லா கொஞ்சம் பெரிய வீடாதான் பாத்து போயா, நல்லா வேலைக்கு போறீங்கல்ல.
1: கூடி சீக்கிரம் போலான்னு இருக்க, போயிட்டு கூப்பிடுறேன்.
0: அம்மாடியோ, ஏயா இவ்ளோ பெரிய வீடு யாருக்கு காட்டிக்கணும்னு வாங்குறீங்க? நல்லா சிக்கனமா வாழ கத்துக்கோங்க இந்த காலகட்டத்துல, புரியுதா?
1: சொன்னேன் இப்படி எல்லாத்துக்குமே குறை சொல்லிட்டு இருந்தா எப்படிங்க?
0: அவங்க அவங்க வாழ்க்கைய அவங்க அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி சிறப்பா வாழலாமே.
1: இப்படிக்கு
0: மின்னல் எஃப்எம்.

எங்க பக்கம் இருக்கிற ஒலி வாங்கி மைக்குங்க உங்க பக்கம் வரப்போகுது. ஒரு நேயரின் குரல், நீங்க அறிவிப்பு செய்யற அந்த ஒரு நிமிட காணொலிய storybox.minnal@gmail.com மின்னஞ்சல் முகவரிக்கு அனுப்புங்க. ஞாயிற்றுக்கிழமைகளில் பிற்பகல் 2 மணியிலிருந்து 3 மணி வரை ஒரு நேயரின் குரல். இது வானொலிய நேசிக்கிறவங்களுக்கு, குரல்ல கனவுகளை சேமிக்கிறவங்களுக்கு.

0: வெளியே போறோம் வெளியே போறோம்னு பேசிக்கிட்டே இருக்கீங்க, இன்னும் போகலையா? நேரம் ஒதுக்கி போயிட்டு வாங்க. இது உங்கள் மின்னலப்பன்.
1: மின்னல் எஃப்எம், இளமை புதுமை இனிமை.

மாநில அரசாங்கம் முன்னெடுக்கும் மக்கள் நலத்திட்டங்கள் வெற்றி அளித்துள்ளதற்கான சான்று என துணை பிரதமர் டத்தோஸ்ரீ டாக்டர் அஹமது ஜஹிடமிடி தெரிவித்துள்ளார். அம்மாநிலத்தில் வேலையில்லாதவர் விகிதம் 1.67% பதிவு செய்யப்பட்டுள்ளது. சுமார் 17 ஆண்டுகள் நிலுவையிலிருந்த பினாங்கு சுங்காய்பாக்காப் தமிழ் பள்ளியின் புதிய கட்டடத்துக்கான கட்டுமான பணிகள் துரிதப்படுத்தப்பட்டு அது அடுத்து வரும் 56 வாரங்களில் நிறைவு பெறும் என கல்வி அமைச்சர் டத்தோஸ்ரீ ஃபலினா சிடிக் தெரிவித்தார். 12.6 மில்லியன் செலவில் கட்டப்படும் அந்த புதிய கட்டடம் பள்ளி தற்போது இருக்கும் இடத்திலிருந்து 2 கிலோமீட்டர் தொலைவில் நிர்மாணிக்கப்படும் நிலையில் அதனை மாநில கல்வித்துறை அணுக்கமாக கண்காணிக்கும் என அமைச்சர் கூறினார். ஈராயிரத்து 26 மடானி புத்தக பற்றுச்சீட்டை பயன்படுத்தி இதுவரை 1.72 மில்லியனுக்கும் அதிகமான மாணவர்கள் 3.15 மில்லியனுக்கும் அதிகமான புத்தகங்களை வாங்கியிருப்பதாக கல்வி துணை அமைச்சர் ஒங்காவோ தெரிவித்தார். 2 மாதங்களுக்கு முன்னர் செயல்படுத்தப்பட்ட கல்வி அமைச்சின் இடைநிலை பள்ளி கல்விக் கழக மாணவர்களை உட்படுத்திய அந்த முனைப்பில் சனிக்கிழமை வரை 3.15 மில்லியன் புத்தகங்கள் விற்று தீர்ந்துள்ளன. மயாமியில தரையிறங்கிய போது ஓடுபாதையிலிருந்து விலகிய அமேசான் வர்த்தக விமானம் அங்கிருந்த வாகனங்களை மோதி தீப்பிடித்தது. பியோத்தோஹரிகோவிலிருந்து வந்திறங்கிய 767 ரக போயிங் விமானம் விபத்துக்குள்ளான இடத்திலிருந்து அடர்த்தியான கரும்புகை வெளியேறும் காணொலிகள் பகிரப்பட்டுள்ளன. இந்த விபத்தை தொடர்ந்து சம்பந்தப்பட்ட விமான நிலையத்தின் ஓடுதளங்களும் வானூர்தி வழித்தடங்களும் மூடப்பட்டுள்ளன. ஏமனின் தென்மேற்கில் அரசாங்க துருப்புக்கும் ஈரான் ஆதரவிலான ஹூதி கிளர்ச்சி குழுவுக்கும் இடையேயான மோதலால் உயிரிழந்தவர் எண்ணிக்கை 300 கடந்துள்ளது. 100 கணக்கானோர் மோதலிலிருந்து தப்பிக்க தாய்நாட்டிலிருந்து வெளியேறியுள்ளனர். செங்கடலுக்கான நுழைவாயிலின கட்டுப்பாட்டுக்காக இருதரப்பும் பல நாள்களாக சண்டையிட்டு வருகின்றன. விளையாட்டு. சீனாவில் நடைபெறும் 2027 ஆசிய கிண்ண B20 கார்பந்து நாட்டின் 19 வயதுக்குட்பட்டோர் அணி இறுதி சுற்றுக்கு முன்னேறியது. வியாண்டன் லாவோ KM16 தேசிய அரங்கில் H குழு நிலையிலான இறுதியாட்டத்தில் ஹரிமோ மலாயா 2-1 என்ற கோல்களில் லாவோஸை வெற்றி கொண்டது. இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் மனோன்மணி வீரமோகன். மலேசியா மடானி அனைவருக்குமான நல்வாழ்வு. வணக்கம்.

வணக்கம். சலாம். மலேசியா மடானி. மலேசிய வானொலியின் காலை 6 மணி செய்திகளுடன் சிவம் தமிழ்ச்செல்வம். மலாக்காவில் பதிவு செய்யப்பட்டுள்ள மிக குறைந்த எண்ணிக்கையிலான வேலையில்லாதவர் விகிதம்

0: நேரம் காலை மணி 6:03. அடுத்து தின் சுவை கானங்கள்.
1: அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நேர்களே, இன்றைய தீன் சுவை கானங்கள் நிகழ்ச்சியினை காரி அல் ஹஃபீஸ் அல் ஹஜ் உஸ்தாஸ் அப்துல் கையூம் ஜமாலி ஃபையாசி அவர்கள் வழங்கும் சூரத்துல் ஹுஜ்ரத் வசனம் 13 தொடங்குவோம்.
2: அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம்.
3: எடுத்தறியப்பட்ட ஷைத்தானிடமிருந்து அல்லாஹ்விடம் நான் பாதுகாவல் தேடுகிறேன்.
2: பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம்.
3: அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்புடையோனுமாகிய அல்லாஹ்வின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கின்றேன். யா

மனிதர்களே, நிச்சயமாக நாம் உங்களை ஓர் ஆண் ஒரு பெண்ணிலிருந்தே படைத்தோம். நீங்கள் ஒருவரை ஒருவர் அறிந்து கொள்ளும் பொருட்டு பின்னர் உங்களை கிளைகளாகவும் கோத்திரங்களாகவும் ஆக்கினோம். ஆகவே உங்களில் எவர் மிகவும் பயபக்தி உடையவராக இருக்கின்றாரோ அவர்தாம் அல்லாஹ்விடத்தில் நிச்சயமாக மிக்க கண்ணியமானவர். நிச்சயமாக அல்லாஹ் நன்கறிபவன், யாவற்றையும் சூழ்ந்து தெரிந்தவன்.

அன்பான மின்னலஃபம் நேயர்களே, அகம் காட்டும் கண்ணாடி முகம் என்பர். அகத்தின் அழகு முகத்தில் தெரியும். ஒருவருடைய அகத்தின் அழகும் அகத்தின் அழுக்கும் அவரவர் வார்த்தைகளில் வெளிப்படும். ஒரு சொல் வெல்லும், ஒரு சொல் கொல்லும் என்பார்கள். மென்மையான பேச்சுக்கள் மட்டும் பிறர் உள்ளத்தை ஈர்க்கும், வெல்லும். மென்மையான பேச்சு பலரின் நட்பை பெறவல்லது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தமது எதிரிகளிடமும் மென்மையாகவே பேசவும் பழகவும் செய்வார்கள் என்பதே அவர்களது வாழ்க்கையின் நிகழ்வுகள் கோடிட்டு காட்டும்.

நேர்களே, கடுகடுப்பும் சிடுசிடுப்பும் படப்படப்பும் மிக்கவன் வாழ்வில் வெற்றியை இழந்து விடுகிறான். உரையாடலின் போது பிறரை பற்றி நல்லதையே பேச வேண்டும். மனித நாவிலிருந்து வெளியாகும் வார்த்தைகள் தேனை விட இனிமையாக இருந்தால்தான் கேட்பாரை பிணைக்கும் என்பதில் சிறிதளவும் ஐயமில்லை. அதிகமான பாவங்கள் நாவினால்தான் ஏற்படுகின்றன.

அன்பான மின்னலகம் நேயர்களே, ஆணவமான பேச்சுகளும் வீண் பேச்சுகளும் கோபம் கொப்பளிக்கும் கொடூரமான பேச்சுகளும் பிறரை பற்றிய நிந்தனைகளும் அல்லாஹுவால் ஏற்றுக்கொள்ளப்படுவதில்லை. குறை கூறுபவரை அல்லாஹ் கேவலப்படுத்தி விடுவான் என்பதால் மென்மையான வார்த்தைகளின் மேன்மையறிந்து செயலாற்ற முனைவோமாக.

0: நேயர்களே, நாம் அறிந்தவற்றை பிறருக்கு கற்றுக் கொடுப்போம். நாம் அறியாதவற்றை அறிந்தவரிடமிருந்து கற்றுக்கொள்வோம். நன்மையை ஏவி தீமையை தடுப்போம். நல்லது நேயர்களே, இன்ஷா அல்லாஹ் மீண்டும் சந்திப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.
1: தயாரிப்பு அப்துல் கனி, ஹேஷ்டாக் பெஞ்ஞாரன் ஜாக்கிம்.
2: இளமை, புதுமை, இனிமை.
3: நேரம் காலை மணி 6:30.

0: இனிய வணக்கம். வணக்கம் இன்னும் உங்களுக்காக ஆரம்பமாகிருச்சு. தெய்வீகன் மோகனோடு இன்றைய காலை பொழுது உங்களுக்கு சிறப்பாக தொடங்கி இருக்கிறது.
1: வணக்கம் மலேசியா, வணக்கம் நண்பரே, எப்படி இருக்கீங்க?
0: நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க? வார இறுதி நாள் எப்படி இருந்தது?
1: நல்லா சிறப்பா முடிச்சுட்டு அடுத்து புதியது ஒரு வாரத்தை தொடக்கி வைக்க காத்துட்டு இருக்கு.
0: விடுமுறை எல்லாம் முடிஞ்சிருச்சு, இன்னைக்கு எல்லாம் வழக்க நிலைக்கு வந்து திரும்புறோம். திருவள்ளுவர் ஆண்டு 2057, பராபவ ஆண்டு ஆவணி திங்கள் 21 நாள், 2026 செப்டம்பர் 7 திங்கட்கிழமையில நம்ம சந்திக்கிறோம். காலையில எழுந்திருச்சிட்டீங்களா? இல்ல கொஞ்சம் கஷ்டமா இருக்கா?
1: நிலநடுக்கம்
0: ஏற்பட்டது.
1: சரி,
0: அந்த நிலநடுக்கத்திலிருந்து தான் ஒரு கதை கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. அங்க வந்து ஜெர்மன் சமோயார் அப்படின்ற ஒரு மருத்துவரை பற்றிய ஒரு கதை. இவர் வந்து குழந்தைகள் நல மருத்துவராக இருந்திருக்கிறாரு. அந்த நேரம் நிலநடுக்கம் ஏற்பட்டோட என்ன செய்யறது அப்படின்னு தெரியாது, எல்லாரும் விழித்துக் கொண்டிருந்த பரபரப்பான சூழ்நிலையில புதிதாக பிறந்த 10 சிசுக்கள் என்ன பண்ணிருக்கிறாரு, அங்க இருந்து ஒரு 2 டாக்டரை கூப்பிட்டு 3 தாதியர்களை கூட்டிட்டு பிள்ளைங்களை எப்படியாவது காப்பாற்றணும், நமக்கு எது வேணாலும் ஆகலாம், அந்த சிசுக்கள் வாழணும்னு சொல்லி ரொம்ப பாதுகாப்பா அங்கிருந்து அவங்களை காப்பாத்தி இருக்கிறாரு. பிறகு எல்லாருக்குமே இவரை பத்தி தெரிய வந்திருக்கு. மோகன் கேட்கும் போது அவர் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, வாழ்க்கையை தொடங்குறோன்ற ஒரு பெரிய நம்பிக்கையில உலகத்தை எட்டி பார்த்த அந்த குழந்தைகளை காப்பாத்துறதுதான் என்னுடைய முக்கிய நோக்கம், நான் செஞ்சிட்டேன் அதை, இதுக்கு பிறகு எனக்கு வாழ்க்கையில எதுவுமே வேணா, ஒரு பெரிய திருப்தி அப்படின்னு ஜெர்மன் வந்து சொல்லியிருக்கிறாரு.
1: வாழ்க்கையில மகிழ்ச்சியை தேடி நம்ம எங்க வேணா போகலாங்க, நம்ம சுற்றி இருக்கிற அந்த 4 பேருக்கு உதவி செய்து அவங்க வாழ்க்கையில நம்ம ஒளியேற்றி வைக்கும் போது அது ஒரு பெரிய மகிழ்ச்சி பிறக்குது இல்ல, அதுதான் உண்மையான மகிழ்ச்சி.
0: மன திருப்தி தான் பெரிய வாழ்க்கையில அடைகிற ஒரு வெற்றி அப்படின்னு சொல்றாங்க. இன்னைக்கு என்ன பண்ணிருக்காங்கன்னா, அவருக்கு வந்து குழந்தைகள் நல ஒரு பெரிய நிபுணர் ஆகணும்னு ஆசையா ரொம்ப நாளா யோசிச்சுட்டே இருந்தாராம். ஒரு பெரிய ஸ்காலர்ஷிப், இந்த உபகார சம்பளத்தோட அந்த வாய்ப்பு வந்து அவருக்கு கிடைச்சிருக்கு. அதான் உங்களுக்கான தக்க சன்மானம் ரொம்ப நாள் இல்ல வந்து சேர்ந்துரும், கொஞ்சம் பொறுமையா காத்திருக்கு.
1: 10 மணி இருக்கும், இன்னும் நிறைய சுவாரஸ்ய கதைகளை உங்களோட பகிர்ந்து கொள்ள காத்துக்கிட்டு இருக்கோம்.
0: சிவன் போற்றி பாடலோட திங்கக்கிழமையை அம்மோகம் ஆரம்பிச்சிடலாம்.

0: கமினலில் உங்கள் நாளை இன்னும் விறுவிறுப்பாக்க, சுறுசுறுப்பாக்க உடற்பயிற்சி பயிற்றுனர் கோச் வின்குமார்.
1: நான் கோச் வின்குமார் பேசுறேன். இன்னைக்கு நம்ம இது வந்து நம்ம ஹைனின்னு சொல்லுவோம். ஸோ ஹைனி வந்து நம்மளோட ஸ்டெமினா இன்க்ரீஸ் பண்றதுக்கும் நம்மளோட உடம்பு வந்து புத்துணர்ச்சி பெறுவதற்கும் இது ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். நேத்து நம்ம பார்த்தது வந்துட்டு மவுண்டன் கிளைம்பர்ஸ் பார்த்தோம். ஸோ அதே மாதிரி தான் இதுவும், நம்ம நின்றுகிட்டு நின்ன இடத்துல நம்ம ஓடுற மாதிரி தான் கால்கள் வந்து நம்மளோட நெஞ்சு பகுதி வரைக்கும் அது காலை உயர்த்தி மேலே ஏற்றி ஒரே இடத்துல நின்று நம்ம ஓட ஆரம்பிக்கணும். ஸோ அது ஏறக்குறைய நம்ம வந்து ஒரு நிமிஷம் நம்ம செய்யணும். ஒரு நிமிஷம் நாலு செட் நம்ம செய்ய ஆரம்பிக்கலாம். இது எவ்ரிடே நம்ம காலையில எழுந்திரிச்சோம் நம்ம செய்யும் போது இன்னும் நம்மளோட உடம்பு வந்து புத்துணர்ச்சி பெறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். நாளைக்கு நான் இன்னொரு புது ஒர்க் அவுட்டோட உங்களை சந்திக்கிறேன்.

0: வாழ்க்கை அனுபவிக்கணும் அப்படின்னு சொல்ற மாதிரி ஒரு பாடல். மணி 6:43 ஆயிருச்சு.
1: கடந்த 24 மணி நேரத்தில் வெளிவந்திருக்கக்கூடிய செய்திகளை பார்க்க போறோம். தொடக்கமா மலேசிய நண்பன்,
0: உலக அழகி போட்டியில் 3 இடத்தை வென்ற தனுஷ்யா செட்டி சாதனை படைத்த மலேசிய இந்திய பெண், ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு செய்தி இன்றைக்கு முதல் பக்கத்துல எல்லா பத்திரிகைகளிலும் வெளியாகி இருக்கின்றது.
1: அடுத்து மக்கள் ஓசையில வந்திருக்கக்கூடிய செய்தி, நாட்டில் காற்றின் தர குறியீடு 400 எட்டுகின்ற பகுதிகளில் எல்லாம் அவசர காலத்தை பிரகடனம் செய்ய அரசாங்கம் தயாராக இருக்கிறது அப்படின்ற விவரத்தை இயற்கை வள சுற்றுச்சூழல் அமைச்சர்
0: எரிமலை சாம்பலால் வானில் பரபரப்பு. ஜகர்த்தாவுக்கான 31 மலேசிய விமானங்கள் ரத்து அப்படின்ற செய்தி வெளிவந்திருக்கிறது.
1: அடுத்து மற்றொரு செய்தி, கடந்த 11 ஆண்டுகளாக கட்டி முடிக்கப்படாமல் இடைமுடக்கம் கண்டிருந்த சுங்காய் பாக்கா தமிழ் பள்ளி அடுத்த 56 வாரங்களில் கட்டி முடிக்கப்பட்டு முழுமையாக செயல்படும் என்று கல்வி அமைச்சர் டத்துஸ்ரீ ஃபட்லி நசீதிக் அவர்கள் குறிப்பிட்டிருக்காங்க.
0: ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியான செய்தி அது. இன்னும் பல செய்திகளை தெரிந்து கொள்ள பத்திரிகைகளை வாங்கி படிக்க மறக்காதீங்க. இன்னைக்கு நீங்க வேலைக்கு போறீங்க, வேலைக்கு போகும்போது உங்களுடைய நிர்வாகியோ இல்ல உங்களுடைய பாஸோ உங்களுக்கு கூப்பிடுறாரு, நல்லா வேலை செய்யறீங்க, வேலை செய்யற உங்களுக்கு நாங்க ஏதாவது செய்யணும் அப்படின்னா நீங்க என்ன கேப்பீங்க அப்படின்றதான் இன்றைக்கான கேள்வி.
1: அழைத்து சொல்லுங்க. அந்த மாதிரி வாய்ப்பு எல்லாம் கிடைக்காது, கிடைச்சிருச்சு என்ன செய்யணும் சொல்லுங்க அப்படின்னு உங்களுடைய முதலாளி சொன்னா என்ன சொல்வீங்க?
0: ஒரு சன்மானமா இருக்கலாம், இல்ல உங்களுக்கான ஒரு சிறப்பு சலுகையா இருக்கலாம், என்ன சலுகை என்ன சன்மானத்தை நீங்க கேப்பீங்க?
1: அதாவது பரிசா கூட இருக்கலாம். ஆமா, நல்லா வேலை செய்யறாங்க பாருங்க. 3-2-2-2-5-7-3-4 அல்லது 4-7-6-8.
0: இப்ப நாங்க 4 பேர் வந்துட்டே இருக்கு, அந்த 4 பேர் தான் நம்மளை சுத்தி இருந்துகிட்டே இருப்பாங்களே, அதனால எடுத்துக்கோ. வாங்க சிம்பு பாடுறாரு, கேட்கலாம்.

வணக்கம். காலையிலே கதை பேசலாம். சேற்றில் இருந்த ஒரு பன்றி அருகில் இருந்த குதிரைகளை பார்த்து கொண்டிருந்தது. என்னை மட்டும் யாரும் கவனிப்பதே இல்லையே என்று அந்த பன்றி சோகமாக நினைத்துக் கொண்டிருந்தது. அப்போது ஒரு சிறு பையன் கையில் பந்துடன் விளையாடி கொண்டிருந்தான். தெரியாமல் அந்த பந்து சாலையில் விழுந்தது. அதை எடுப்பதற்காக பையன் சாலைக்கு சென்ற போது திடீரென்று ஒரு கார் வேகமாக அவனை நோக்கி வந்தது. சுற்றி இருந்த மக்கள் எல்லோரும் பயத்தில் கத்தினார்கள். ஆனால் அந்த பன்றி உடனடியாக தன் வாயால் பையனின் சட்டையை பிடித்து பின்னால் இழுத்து அவனை காப்பாற்றியது. இதை பார்த்த மக்கள் எல்லோரும் கை தட்டி அந்த பன்றியை பாராட்டினார்கள். அடுத்த நாள் முதல் மக்கள் அந்த குதிரைகளை விட அந்த பன்றியை பார்க்கவும் பாராட்டவும் ஆரம்பித்தார்கள். இதை பார்த்த ஒரு குட்டி குதிரை தன் தாயிடம், அம்மா, அழகாக இருக்கும் நம்மை விட்டுவிட்டு சேற்றில் விளையாடும் அந்த பன்றியை பார்க்க மக்கள் ஏன் போகிறார்கள் என்று கேட்டது. அதற்கு தாய் குதிரை சொன்னது, நம் அழகு சில நாட்களுக்கு மட்டும் மற்றவர்களை நம்மை பார்க்க வைக்கலாம். ஆனால் நாம் செய்யும் நல்ல செயல்தான் வாழ்க்கை முழுவதும் மற்றவர்கள் நம்மை நினைத்து பார்க்க வைக்கும். அதை கேட்டதும் அந்த பன்றிக்கும் ஒரு உண்மை புரிந்தது. இதுவரை நான் அழகாக இல்லை, நான் இருக்கும் இடமும் சரியா இல்லை, அதனால் தான் யாரும் என்னை மதிக்கவில்லை என்று நினைத்துக் கொண்டிருந்தேன். ஆனால் இப்போது புரிகிறது, மற்றவர்கள் நம்மை மதிக்க அழகோ நாம் இருக்கும் இடமோ முக்கியமில்லை, நாம் செய்யும் செயல்தான் முக்கியம். இந்த கதை நமக்கு சொல்லும் பாடம் என்ன? மற்றவர்கள் நம்மை மதிக்க நம்முடைய தோற்றம் முக்கியமல்ல, நம்முடைய குணமும் செயல்களும் தான் முக்கியம். அழகு கொஞ்ச காலத்திற்கு மட்டும் நம்மை பார்க்க வைக்கும், ஆனால் நல்ல குணமும் உதவும் மனமும் நல்ல செயல்களும் நம்மை நீண்ட காலத்திற்கு மற்றவர்களின் மனதில் வாழ வைக்கும். மற்றவர்கள் நம்மை எப்படி பார்க்க வேண்டும் என்று நினைப்பதை விட நாம் மற்றவர்களுக்கு எப்படி பயனுள்ள ஒருவராக இருக்க வேண்டும் என்று யோசிப்போம். உண்மையான அழகு முகத்தில் இல்லை, நாம் செய்யும் நல்ல செயல்களில் இருக்கிறது. மீண்டும் அடுத்த கதையில் சந்திப்போம். நான் குணஸ்ரீ ப

0: சிரித்து வாழ வேண்டும். ரொம்ப ரொம்ப அழகான ஒரு பாடல் பிள்ளைகளுக்காக வந்தது. மணி 6:54 ஆயிருச்சு.
1: இன்னைக்கு நேர்கிட்ட ஒரு கேள்வி கேட்டிருந்தோம். உங்க வேலை இடத்துல இருக்கக்கூடிய நிர்வாகி முதலாளி வந்து நல்லா வேலை செய்றீங்க, உங்களுக்கு என்ன வேணும்னு சொல்லுங்க அப்படின்னு ஒரு வேலை கேட்டா என்ன கேப்பீங்கன்னு கேட்டிருந்தோம்.
0: தமிழ்ச்செல்வி மீண்டும் வாருங்கள். விடுமுறை எல்லாம் முடிஞ்சிருச்சா? பள்ளிக்கூடம் ஒரு வாரம் எங்க போனீங்க? ஓ நல்ல விடுமுறை அதுதான். தெரியுமா, போன வாரம் ஒரு பதிவு பார்த்தேன், பள்ளியின் காரணம் தான் இவ்வளவு நெரிசல் அப்படின்னு சொல்லப்படுது. இப்ப 8 மணிக்கு பள்ளிக்கூடம் ஆரம்பிச்சாங்கன்னா 7:30 மணிக்கு தான் நெரிசல் இன்னும் அதிகமா இருக்கும்.
1: ஆனா எனக்கு என்னன்னா, நீங்க நல்லா வேலை செய்றீங்க, உங்களுக்காக எதை கேப்பீங்க நினைச்சா, நீங்க நாட்டுக்கே கேக்குறீங்கன்னா கொஞ்சம் யோசிக்க வேண்டிய.
0: தமிழ் மாதிரி டீச்சர் எல்லாம் இன்னும் தேவை மோகன் நாட்டுக்கு. நன்றி நன்றி தமிழ். பாருங்க சிவா என்ன தெரியுமா நமக்கு வந்து வாட்ஸ்அப் பண்ணிருக்கிறாரு. அவருடைய பார்வையில சார், நான் ஒரு 10 மணிக்கு வர அலுவலகத்துக்கு, அதை பத்தி மட்டும் கேட்காம விட்டுருங்க, ஒரு மாசத்துக்கு எனக்கு அந்த வாய்ப்பு கொடுங்கன்னு. எல்லாரும் அந்த நேரத்தை பத்தி தான் ரொம்ப யோசிக்கிறாங்க மோகன்.
1: ஆமா, அதனால அழைத்து பேசிய நேர்களுக்கு நன்றி.

குறைந்த அளவிலான வேலையில்லாதொரு விகிதம் மக்கள் நலத்திட்டங்கள் வெற்றியளித்துள்ளதற்கான சான்று. நாட்டிலுள்ள தமிழ் பள்ளிகள் தேசிய கல்வி நீரோட்டத்துக்கு ஏற்ப தொடர்ந்து வலுப்படுத்தப்படும். வணக்கம். சலாம். மலேசியா மடானி மலேசிய வானொலியின் காலை 7 மணி முதன்மை செய்திகளுடன் சிவம் தமிழ்ச்செல்வம். மலாக்காவில் பதிவு செய்யப்பட்டுள்ள மிக குறைந்த எண்ணிக்கையிலான வேலையில்லாதவர் விகிதம் மாநில அரசாங்கம் முன்னெடுக்கும் மக்கள் நலத்திட்டங்கள் வெற்றி அளித்துள்ளதற்கான சான்று என துணை பிரதமர் டாக்டர்

0: மந்திரி டாக்டர் அஹமத் ஜஹிரமிடி தெரிவித்துள்ளார். குறிப்பாக மாநில முதலமைச்சர் டத்தோஸ்ரீ அப்துல் ராவ் யூசுப், ஆட்சிக்குழு உறுப்பினர், மலாக்கா பொதுச்சேவை பணியாளர் யாவரும் வெளிப்படுத்திய கூட்டு முயற்சியின் பலன் என்றார் அவர். அம்மாநிலத்தில் வேலையில்லாதவர் விகிதம் 1.6 விழுக்காடாக பதிவு செய்யப்பட்டுள்ளது. இதனிடையே பிற மாநிலங்களை காட்டிலும் மலாக்காவில் எஸ்பிஎம் முடித்த 56 விழுக்காட்டுக்கும் அதிகமான மாணவர் மேற்படிப்புக்காக நுட்ப தொழில் கல்வி திவேட்டை தேர்வு செய்வதாக டத்தோஸ்ரீ டாக்டர் அஹமத் ஜஹிர் குறிப்பிட்டார். ஏறத்தாழ 15 முதல் 30 வயதுக்குட்பட்ட 293,000 இளையோர் திவேட் துறையில் கால்பதித்துள்ளது அம்மாநிலம் மிகப்பெரிய இளம் ஆள்பலத்தை கொண்ட மாநிலமாக திகழ்வதை அவர் சுட்டினார். மாநில மக்கள் தொகையில் சுமார் 53 விழுக்காட்டினர் 40 வயதுக்கும் குறைவானவர் என்பதால் இளம் ஆள்பலமிக்க மாநிலமான மலாக்காவின் ஆற்றலை நாடு நன்முறையில் பயன்படுத்த வேண்டும் என்றார் அவர். சுமார் 17 ஆண்டுகள் நிலுவையிலிருந்த பினாங்கு சுங்காய்பாக்கா தமிழ் பள்ளியின் புதிய கட்டடத்துக்கான கட்டுமான பணிகள் துரிதப்படுத்தப்பட்டு அது அடுத்து வரும் 56 வாரங்களில் நிறைவு பெறும் என கல்வி அமைச்சர் டத்தோஸ்ரீ ஃபலினா சிடேக் தெரிவித்தார். 12.6 மில்லியன் செலவில் கட்டப்படும் அந்த புதிய கட்டடம் பள்ளி தற்போது இருக்கும் இடத்திலிருந்து 2 கிலோமீட்டர் தொலைவில் நிர்மாணிக்கப்படும் நிலையில் அதனை மாநில கல்வித்துறை அணுக்கமாக கண்காணிக்கும் என அமைச்சர் கூறினார். வட்டார மக்கள் குறிப்பாக இளம் தலைமுறையினரின் கல்வி அணுகலுக்கு சுங்காய்பாக்காப் தமிழ் பள்ளி மிகப்பெரிய அரண் என தெரிவித்த அவர், நீண்ட நெடிய போராட்டத்துக்கு பின் இப்பள்ளி புதுப்பொலிவு காண்பது மனதுக்கு உற்சாகம் அளிக்கிறது என்றார். இதனிடையே ஈராறு 9 முதல் நிதி செயலாக்கம் சட்ட சிக்கல்களை எதிர்கொண்டு சுணக்கம் அடைந்திருந்த சுங்காய்பாக்காப் தமிழ் பள்ளியின் கட்டுமானத்துக்காக நீண்ட காலம் காத்திருந்த பெற்றோர் மாணவர் ஆசிரியர்களிடம் நிபுங் தபால நாடாளுமன்ற உறுப்பினருமான டத்தோஸ்ரீ ஃபலினா மன்னிப்பு கோரினார். மேலும் நாட்டிலுள்ள தமிழ் பள்ளிகள் மூடப்படா தேசிய கல்வி நீரோட்டத்துக்கு ஏற்ப அவை தொடர்ந்து வலுப்படுத்தப்படும் என சுங்காய்பாக்காப் தமிழ் பள்ளியில் நேற்று நடைபெற்ற புதிய கட்டடத்துக்கான கால்கோள் விழாவில் அமைச்சர் உரையாற்றினார். ஈராறு 26 மடானி புத்தக பற்றுச்சீட்டை பயன்படுத்தி இதுவரை 1.72 மில்லியனுக்கும் அதிகமான மாணவர்கள் 3.15 மில்லியனுக்கும் அதிகமான புத்தகங்களை வாங்கியிருப்பதாக கல்வி துணை அமைச்சர் ஒங்காவோ தெரிவித்தார். 2 மாதங்களுக்கு முன்னர் செயல்படுத்தப்பட்ட கல்வி அமைச்சின் இடைநிலைப்பள்ளி கல்விக் கழக மாணவர்களை உட்படுத்திய அந்த முனைப்பில் சனிக்கிழமை வரை 3.15 மில்லியன் புத்தகங்கள் விற்று தீர்ந்துள்ளன. இணையவழி செயல்பாடு மூலம் புத்தகங்களை வாங்குவதற்கு மட்டுமே இந்த பற்றுச்சீட்டுகளை பயன்படுத்த முடியும். முன்பு போல் அதனை பணமாக மாற்றிக்கொள்ள முடியாது. இதன் மூலம் அரசாங்கத்தின் உதவி உண்மையில் பயனர்களை சென்றடைவதும் அது நிர்ணயிக்கப்பட்ட நோக்கத்திற்குள் பயன்படுத்தப்படுவதும் உறுதி செய்யப்படுகிறது என்றவர் கூறினார். இதனிடையே 2024 ஆம் ஆண்டு பள்ளி மாணவர்களுக்கு பற்றுச்சீட்டு வழங்கப்பட்ட விலை அந்த முனைப்பு கடந்த ஆண்டு ஆசிரியர்களுக்கும் இவ்வாண்டு இடைநிலைப்பள்ளி மாணவர்களுக்கும் பல்கலைக்கழக மாணவர்களுக்கும் விரிவுபடுத்தப்பட்டிருப்பதாக அவர் விவரித்தார். மற்றொரு நிலவரத்தில் பெரா பகன்சராய் இடைநிலைப் பள்ளியில் பழுதடைந்த தீயினால் சேதமடைந்த கட்டடங்களை சீரமைப்பதற்கும் கூடுதல் கட்டடங்களை அமைப்பதற்குமான திட்டம் குத்தகையாளர் நியமிக்கப்பட்டதைத் தொடர்ந்து தற்போது செயல்படுத்தும் கட்டத்தை எட்டியுள்ளதாக வாங் கூறினார். இந்தோனேசியா ஜகார்த்தாவுக்கான விமான பயணங்கள் ரத்து செய்யப்பட்டதைத் தொடர்ந்து கோலாலம்பூர் பன்னாட்டு விமான நிலையம் KLIA முனையம் ஒன்றில் 12 மணி நேரத்துக்கும் மேலாக பயணிகள் காத்திருந்தனர். ஆனா கரகாத்தாவ் எரிமலை வெடித்து வானில் பரவிய எரிமலை சாம்பலை தொடர்ந்து சோகார்னோ ஹத்தா மூடப்பட்டது. அதனை அடுத்து நாட்டின் பல இலக்குகளில் இருந்து ஜகார்த்தாவுக்கான 31 விமான பயணங்கள் ரத்து செய்யப்பட்டிருப்பதாக மலேசிய ஏர்போர்ட்ஸ் அறிவித்தது. இவ்வளை இந்தோனேசியாவில் சொகார்னோ ஹத்தா விமான நிலையம் உட்பட 8 விமான நிலையங்கள் ஆனா கரகாத்தோ எரிமலை வெடிப்பால் மூடப்பட்டதில் 170,000 அதிகமான பயணிகள் பாதிக்கப்பட்டதாக அந்நாட்டின் போக்குவரத்து அமைச்சு கூறியது. வான் பகுதியில் எரிமலை சாம்பல் பரவியதால் 1,500 அதிகமான விமான பயணங்கள் தடைப்பட்டதோடு பள்ளிகளும் மூடப்பட்டுள்ளன. இதனிடையே சுண்டா நீரினை வழியாக செல்லும் கப்பல்கள் எரிமலையை சுற்றியுள்ள 3 கிலோமீட்டர் தூரத்திலான தடை செய்யப்பட்ட பகுதிக்குள் செல்லாமல் விலகி செல்லுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளன. மேலும் செய்திகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள்.
1: இறைவன் மீது நம்பிக்கை வைத்தல்,
2: பேரரசருக்கும் நாட்டிற்கும் விசுவாசம் செலுத்துதல்,
3: அரசியலமைப்பு சட்டத்தை உறுதியாக கடைபிடித்தல்,
4: சட்டமுறைப்படி ஆட்சி நடத்துதல்,
1: நன்னடத்தையையும் ஒழுக்கத்தையும் பேணுதல்,
4: தேசிய கோட்பாடு ருக்கன் நகாரா உறுதிமொழி மட்டுமன்று
3: ஒவ்வொரு மலேசியரும் உய்த்துணர்ந்து உன்னத பண்புகளுடன் இணைந்தே மேம்படுவதற்கான வழிகாட்டி.
0: ரஷ்யா உடனான போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான புதிய பரிந்துரைகளுடன் வாஷிங்டன் பேராளர்கள் கியேஃபை அணுகியுள்ளனர். யுக்ரைனிய அதிபர் ஒலடிமிர் செலன்ஸ்கியை உட்படுத்தி முத்தரப்பு சந்திப்பு இடம்பெறும் என அதிபர் அலுவலகம் கூறியது. முன்னதாக அமெரிக்க பேராளர்கள் ஸ்டீவிட்கோவ் ஜெரட் குஷ்னர் உடனான முதற்கட்ட பேச்சுக்கு பின் செலன்ஸ்கி இந்த போர் குளிர்காலம் வரை தொடரும் என கூறியிருந்தார். இந்த புதிய பரிந்துரைகள் மேம்படுத்தப்பட்டு ஆக்ககரமாக உள்ளதாக யுக்ரைனிய தரப்பு குறிப்பிட்டுள்ளது. ஏமனின் தென்மேற்கில் அரசாங்க துருப்புக்கும் ஈரான் ஆதரவிலான ஹோதி கிளர்ச்சி குழுவுக்கும் இடையேயான மோதலால் உயிரிழந்தவர் எண்ணிக்கை 300 கடந்துள்ளது. 100 மோதலிலிருந்து தப்பிக்க தாய் நாட்டிலிருந்து வெளியேறியுள்ளனர். செங்கடலுக்கான நுழைவாயிலின கட்டுப்பாட்டுக்காக இருதரப்பும் பல நாள்களாக சண்டையிட்டு வருகின்றன. 2022 ஜூலையில் போர் நிறுத்தம் முறிந்த பிறகு அரேபிய தீபகற்பத்தின் தென்னாட்டில் மிக மோசமான சண்டையாக இது உருவெடுத்திருக்கிறது. மயாமியில் தரையிறங்கிய போது ஓடு பாதையிலிருந்து விலகிய அமேசான் வர்த்தக விமானம் அங்கிருந்த வாகனங்களை மோதி தீப்பிடித்தது. பியோதோஹரிகோவிலிருந்து வந்திறங்கிய 767 ரக போயிங் விமானம் விபத்துக்குள்ளான இடத்திலிருந்து அடர்த்தியான கரும்புகை வெளியேறும் காணொளிகள் பகிரப்பட்டுள்ளன. கூட்டரசு விமான நிர்வாகமும் மயாமி பன்னாட்டு விமான நிலையமும் வெளியிட்ட இந்த செய்தியில் உயிருடன் சேதம் குறித்த தகவல்கள் குறிப்பிடப்படவில்லை. இந்த விபத்தை தொடர்ந்து சம்பந்தப்பட்ட விமான நிலையத்தின் ஓடுதளங்களும் வானூர்தி வழித்தடங்களும் மூடப்பட்டுள்ளன. விளையாட்டு, சீனாவில் நடைபெறும் 2027 ஆசிய கிண்ண B20 கார்பந்து நாட்டின் 19 அணி இறுதி சுற்றுக்கு முன்னேறியது. வியாண்டன் லவ் KM16 தேசிய அரங்கில் H குழு நிலையிலான இறுதியாட்டத்தில் ஹரிமோ மலாயா 2-1 என்ற கோல்களில் லாவோஸை வெற்றி கொண்டது. 7 முன்னிலையில் இருக்கும் இந்தோனேசியாவை அடுத்து 5 வென்று மலேசிய குழு நிலையிலான சுற்றை நிறைவு செய்துள்ளது. அடுத்த ஆண்டு மார்ச்சில் இதன் இறுதியாட்டம் அட்டவணையிடப்பட்டுள்ளது. அதில் மொத்தம் 16 அணிகள் களமிறங்க உள்ளன. அடுத்து அமெரிக்க பொது டென்னிஸ் போட்டி. ஆடவர் 4 சுற்றில் ஸ்பெயினின் கார்லோஸ் அல்கராஸ் அமெரிக்காவின் டாமி போலை 6-4, 6-3, 6-4 எனும் செட்டில் வாகை சூடினார். மகளிர் 4 சுற்றில் பெலாரோஸின் அரினா சபலென்கா அமெரிக்காவின் டெய்லர் டவுன்சண்டை 6-4, 6-3 என்ற வென்ற வேளை செக் குடியரசின் லிண்டா நோஸ்கோவா யுக்ரைனின் மார்த்தா கொட்ஸ்கோயை 7-5, 5-7, 6-4 என தோற்கடித்தார்.

0: குறைந்த அளவிலான வேலையில்லாதொரு விகிதம் மக்கள் நலத்திட்டங்கள் வெற்றி அளித்துள்ளதற்கான சான்று. நாட்டிலுள்ள தமிழ் பள்ளிகள் தேசிய கல்வி நீரோட்டத்துக்கு ஏற்ப தொடர்ந்து வலுப்படுத்தப்படும். இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் மனோன்மணி வீரமோகன். மலேசியா மடானி அனைவருக்குமான நல்வாழ்வு. வணக்கம்.
1: வரலாற்றில் இன்று
2: 2006 இன்றைய நாளில் பிரதமர் டத்துஸ்ரீ அப்துல்லா ஹமத் படாவி கோலாலம்பூரில் காமர்ஸ் இன்டர்நேஷனல் மெர்ச்சன்ட் பேங்கர்ஸ் பர்ஹாத் CIMB குழுமத்தை அறிமுகம் செய்து வைத்ததோடு CIMB பொருளகத்தின் முதல் கிளையையும் அதிகாரப்படியாக திறந்து வைத்தார். இதன் மூலம் மலேசியாவின் இரண்டாவது மிகப்பெரிய வங்கி குழுமமான CIMB இன்வெஸ்ட்மெண்ட் பேங்க், CIMB பேங்க், CIMB இஸ்லாமிக் ஆகிய மூன்று முக்கிய நிறுவனங்களுடன் எதிர்கால வங்கி சேவை என்ற முழக்கத்துடன் தனது செயல்பாடுகளை தொடங்கியது. CIMB குழுமத்தின் மாற்றம் 2004 இறுதியில் தொடங்கியது. இதில் 12.8 பில்லியன் ரிங்கிட் மதிப்பிலான இணைப்புகளும் கையகப்படுத்தல் நடவடிக்கைகளும் இடம்பெற்றன. சிங்கப்பூரைச் சேர்ந்த பங்கு தரகு நிறுவனம் GK Go, பூமி புத்ரா காமர்ஸ் பேங்க் பர்ஹாத், சவுதன் பேங்க் பர்ஹாத் ஆகியவற்றுக்கு இடையிலான இணைப்பும் அதில் அடங்கும். CIMB பேங்கின் முதல் கிளை தலைநகர் ஸ்டாஹில் கேலரியில் திறக்கப்பட்டது. தத்துஸ்ரீ அப்துல்லா ஹமத் படாவி CIMB பொருளகத்தில் கணக்கை திறந்த முதல் வாடிக்கையாளராகவும் வரலாற்றில் இடம்பெற்றார்.
1: தேசிய பழஞ்சுவடி காப்பகத்தின் தகவல் இது. மேல் விவரங்களுக்கு www.rkip.gov.my

0: எப்போதுமே இந்த பாட்டுல இருக்கிற இந்த வரி ரொம்ப பிடிக்கும். தீயை கூட சுட்டு தொட்டு பார், அது சுட்ட பிறகுதான் நமக்கு தெரியும் தீயை வந்து தொடக்கூடாது அப்படின்ட்டு. ரொம்ப அழகான விஷயங்கள் வாழ்க்கையில சில நேரத்தில் நம்ம ஏதாவது முயற்சிகள் எடுக்கணும், சவால்களை தாண்டி எடுக்கிற முயற்சிகள் தான் பெரிய வெற்றியை கொண்டு வரும்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி உங்க முயற்சிகள் யாவும் வெற்றி அடையறதுக்கு திங்கட்கிழமை நாங்கள் எங்களுடைய வாழ்த்தை பதிவு பண்ணிக்கிறோம்.
1: இந்த பாடல வந்த மாதிரி உன்னை மாற்றினால் அப்படின்ற ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை தான் இவங்க வந்து சொல்லியிருக்காங்க. உலகம் மாறும் என்று காத்திருக்காமல் நீங்களே மாற்றத்திற்கு ஒரு பெரிய தொடக்கமாக இருங்க அப்படின்னு இவங்களே சொல்லியிருக்காங்க.
0: தனுஷா செட் 2026 ஆண்டுக்கான உலக அழகி போட்டியில 3 நிலை வெற்றியாளராகி மலேசியாவுக்கு வரலாற்றை திரும்பி கொண்டு வந்திருக்கிறாங்க. அவங்களுக்கு நம்முடைய பாராட்டை சொல்லிடுவோம். எல்லாரும் அவங்களுக்கு வாழ்த்தெல்லாம் சொல்லியிருக்கீங்க. நீங்க பத்திரிகையை திறந்தா அவங்கள பற்றிய கதை தான். இவங்க வந்து ஒரு இடைநிலை பள்ளியுடைய ஆசிரியர். யாரு தான் தனுஷா அப்படின்னு கேட்கும் அவங்களே பதில் கொடுத்திருக்காங்க. நானு இந்த இடைநிலை பள்ளியுடைய ஆசிரியர் அப்படின்னு கல்வி அமைச்சருமே அவங்களை வந்து பாராட்டியிருக்காங்க. ஒரு நல்ல முன்னுதாரணம்
1: நீங்க யோசிச்சு மாத்திய அந்த ஒரு குணமா இருக்கலாம், ஒரு செயலா இருக்கலாம், என்ன மாத்தினீங்க அழைத்து சொல்லுங்க.
0: என்ன சொல்லுவோம், இது மாதிரி இருந்தா நல்லா இருக்கும், இது எப்படி மாத்தி வச்சிருக்கலாமே அப்படின்னு சொல்லுவோம். அப்படி இல்லாது இதை நான் மாத்தி வச்சங்க, இதை நான் மாத்திக்கிட்டேன், சரியா அமைஞ்சிச்சு, என்ன சுத்தி இருக்கிறதெல்லாம் வேற மாதிரி தெரிஞ்சிச்சு, என்ன சொல்லுவீங்க? சொல்லுவீங்க 3-2-2-8-2-5-7-3-3-4-7-6-8. உங்களுக்காக பாட்டு வந்துட்டு இருக்கு. சாய் அபியங்கர், சாய் ஸ்மிருதி பாடுறாங்க. இன்னைக்கு எல்லா இடத்துலயும் ரொம்ப பரவலா கேட்டுட்டு இருக்கிற பாட்டு ரத்திமா வருது,
1: கேட்கலாங்க. இது வணக்கம் மின்னல்.

0: மலேசிய சமூக பாதுகாப்பு நிறுவனம் பெர்கேசோவின் அதிகாரி மேரி மலர்.
1: விடுமுறை காலத்துல இல்ல குடும்பத்துக்கூட எங்கேயாச்சும் சுத்தி பார்க்க போறோம், இந்த நேரத்துல ஏற்படுற விபத்துகள், அப்ப இங்க வந்து ஒரு இடைவெளி இருக்கு. இந்த இடைவெளியை நிரப்பறதுக்காக தான் இந்த லிண்டோங் டப்ளும் பஜாம் வந்து அறிமுகப்படுத்தப்பட்டது. அரசாங்க மருத்துவமனைக்கு அவங்க போயிட்டாங்க, ஒரு ஆக்சிடென்ட் நடந்துருச்சு அப்படின்னா வந்து நம்ம அங்க டாக்டர்ஸ்க்கு வந்து தெரியும், டாக்டர் வந்து இமிடியட்லி பர்கேசோக்கு வந்து ஒரு சிஸ்டம் இருக்கு இன்ஸ்பயர் அப்படின்னு, எமர்ஜென்சி டிபார்ட்மெண்ட்ல வந்து அங்க வேலை செய்யறவங்க இமிடியட்லி நம்மளுக்கு அப்ளை பண்ணிடுவாங்க. அப்ளை பண்ணிட்டாங்கன்னா இவங்க வந்து நம்மளோட சந்தா செலுத்துகிற ஒரு தொழிலாளி அப்படின்னா வந்து ஜிஎல் நம்மளே கொடுத்துருவோம். கேரண்டி லெட்டர் கொடுத்துட்டோன்னே அவங்களோட இம்ப்ளான் காஸ்ட் அந்த ட்ரீட்மெண்ட் எல்லாமே, இது ஆக்சிடென்ட்க்கு மட்டும் நான் சொல்றேன், நம்ம டைரக்டா வந்து ஹாஸ்பிட்டலுக்கு பே பண்ணிடுவோம். இதே அவங்க தனியார் ஹாஸ்பிட்டலுக்கு போறாங்க அப்படின்னா அவங்க முத கட்ட வேண்டிய செலவு எல்லாம் அவங்க செஞ்சுட்டு அதுக்கப்புறம் வந்து அந்த ரிசீட்டை வந்து பர்கேசோட்டில் கொடுத்து அந்த செலவை வந்து அவங்க திரும்பி பர்கேசோட்டில இருந்து வாங்கிக்கலாம். என்ன ஒண்ணு, நம்ம பர்கேசோட்டில இருந்து அவங்க தனியார் இதுல இருந்து வாங்கும் போது அந்த ரிசீட் நம்ம பே பண்ணும் போது வந்து அரசாங்க கட்டண விதிமுறை இருக்குல்ல, ஹக்தா ஃபீ சொல்லுவோம் இல்லையா, அந்த விதிமுறைப்படி தான் பே பண்ணுவோம். இப்ப அரசாங்கத்துக்கு போனா எவ்வளவு சார்ஜ் பண்ணுவாங்க, பிரைவேட் போனா ஒருவேளை விலையா இருக்கும். சோ அந்த மாதிரி சூழ்நிலையில வந்து அரசாங்க நிதி அந்த இதுதான் வந்து நம்ம திரும்பி அவங்கள்ட்ட பே பண்ணுவோம். இதே வந்து மெடிக்கல் கார்டு இருந்துச்சுன்னா உங்களுக்கு ஃபுல்லா வந்து அங்க உங்களுக்கு கவரேஜ் இருக்கு, அந்த மெடிக்கல் கார்டுல வந்து நீங்க கிளைம் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து மருத்துவ விடுப்பு வரும், எம்சி வரும், ஒரு மாசம் ரெண்டு மாசம் எம்சியில இருக்கும்போது அவங்களுக்கு வருமானம் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், அப்ப பர்கேசோ வந்து இந்த இடத்துல வந்து உதவிக்கு வருது. இப்ப இந்த எம்சி பீரியட் எவ்வளவோ அந்த எம்சி டேர்ம்ல இருக்கிற அந்த பணத்தை வந்து ஓரளவு முழுமையான சம்பளமா இல்லாட்டியாலும் ஒரு சதவீதம் வந்து இந்த லிண்டோங் டப்ளும் பஜாம் கீழ வந்து அவங்களுக்கு நம்ம வழங்குறோம். அது தவிர்த்து வந்து பிசியோதெரபி, அவங்களுக்கு வந்து ஏதாச்சும் பிரலத்தன்பு மூலிகான் அப்படின்னு நம்ம சொல்லுவோம், புனர்வாழ்வு வசதிகள் அப்படின்னு சொல்லுவோம்ல, சோ அந்த மாதிரி வந்து அவங்களுக்கு என்ன தேவைப்படுதோ இது எல்லாமே வந்து பர்கேசோ வழங்குறோம். அப்புறம் இந்த ஒரு ஆக்சிடென்ட்னால அவங்களுக்கு ஏதாச்சும் ஒரு உடல் ஊனம் ஏற்பட்டுருச்சு, ஹிலாங் உப்பைய கக்கால் அப்படின்னு நம்ம சொல்லுவோம், அவங்களுக்கு ஒரு சச்சட் கக்கால் ஏற்பட்டுருச்சு அப்படின்னா அதுக்கு வந்து ஒரு காம்பன்சேஷன் வழங்கப்படும். ஒரு மூணு மாசம் எம்சிக்கு அப்புறம் அப்படின்னா வந்து அதுக்கு வந்து ஒரு காம்பன்சேஷன், ஒரு லம்சம் தொகை வழங்கப்படும். நீங்க எல்லாம் அதிகாரப்பூர்வமான தளங்கள் இருக்கு, பர்கேசோட ஆபிஷியல் டிக்டாக் இருக்கு, ஃபேஸ்புக் இருக்கு, வெப்சைட் இருக்கு, ஸோ இங்க வந்து இன்ஃபர்மேஷன் நம்ம ஷேர் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். இது வந்து விழிப்புணர்வுக்காக தான் நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம். அப்ப இதை வந்து அவங்க பார்த்து இந்த நன்மையை வந்து கண்டிப்பா எல்லாரும் பெற்றுக்கணும். அதுவும் முக்கியமா நம்ம தமிழர்கள் வந்து இந்த நன்மையை பெற்றுக்கணும்னு தான் நாங்க வந்து இங்க வந்திருக்கோம்.

0: எல்லாரும் ஏங்கிறது இதுதான், எங்கெங்க துளி துளியா வந்த மழையை காணோம் அப்படின்னு. மழை வந்தா ரொம்ப நல்லா இருக்கும், சனி ஞாயிற்றுக்கெல்லாம் வெளியில ஆக முடியல அப்படிப்பட்ட புகை மூட்டத்துடைய சூழல் இல்ல.
1: ஆமா, உங்க வாழ்க்கை பயணத்துல நீங்க மாத்திக்கிட்ட ஒரு விஷயம், இது கண்டிப்பா நான் மாத்தி ஆகணும் நீங்களா யோசிச்சு முடிவு பண்ணிருப்பீங்க இல்லையா, அந்த மாதிரி கதைகள் இருந்தா அழைத்து சொல்லுங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம்.
0: நம்ம கூட பேசுறதுக்கு ஒருத்தர் இருக்கிறாரு,
1: சிவா வந்திருக்காரு. சொல்லுங்க சிவா, நீங்க என்ன மாத்திக்கிட்டீங்க?
2: நான் ரொம்ப நாளா முயற்சி பண்ணிட்டு இருந்தேன் என்னோட உணவு வகைகளை வந்து நான் மாத்திக்கணும்னு, இவ்வளவு முயற்சி பண்ணி அதனால என்னால முடியல. இந்த வருஷம் அஞ்சாம் மாதத்துல இருந்து ஒரு கண்டிப்பான ஒரு சூழலை மாத்தி ஆகணும்னு ரொம்ப முயற்சி பண்ணி இந்த வரைக்கும் அதை ஃபாலோ பண்ணிக்கிட்டு
0: இருக்கேன். என்ன சாப்பிட்டு இருந்தீங்க, இப்ப என்ன சாப்பிடுறீங்க?
1: அதிகமா சாப்பிடுங்களோ?
2: நான் ரொம்ப அதிகமா வந்து இனிப்பு அதிகமா எடுத்துக்குவேன், ரொம்ப அதிகமா இனிப்பு எடுத்துக்குவேன். மீன் எடுக்கவே மாட்டேன், மீன் பிடிக்கவே பிடிக்காது எனக்கு. அப்ப நம்ம உடல்நல குறைவுனால நம்ம மருத்துவமனைக்கு போகும்போது டாக்டர் சொன்னாங்க மீன் எடுத்துக்கணும் எடுத்துக்கணும். அப்பா அம்மா சொல்லி யார் பேச்சும் கேட்கறது, நானே உட்காந்து யோசிச்சேன் நம்ம உடம்பு என்ன பண்ணுது, நம்ம இப்படி எவ்வளவு நாள் இருக்கும். அதுவும் இந்த டிக்டாக் இதெல்லாம் பாக்கும்போது நிறைய பசங்களும் பொண்ணுங்களும் உடலை வந்து ரொம்ப ஆரோக்கியமா ரொம்ப நல்லா இருக்கு பாக்கும்போது. நம்மளும் ஏதாவது முயற்சி பண்ணணும். இந்த ஒரு 3 மாத காலமா வந்து ரொம்ப கடுமையான முயற்சி பண்ணி என்னையே நான் வந்து சமாதானப்படுத்திக்கிட்டு இனிப்ப வந்து எடுக்காம இந்த 3 மாசமா இருக்கலாம், அதுவே பெரிய விஷயம்.
0: என்ன மாற்றதெல்லாம் பாத்தீங்க சிவா இந்த 90 நாள்ல?
2: பரவாயில்ல, ஒரு 4 kg
1: இறங்கியிருக்கேன். எடுக்காம இனிப்புல அதிகம் சேர்த்துக்காம,
2: இனிப்பு எடுக்காம 4 kg இறங்கிட்டேன். மீன் எடுக்கிற வசி எனக்கு இந்த முட்டி வலியெல்லாம் வந்து கொஞ்சம் நல்லா இருக்கு, நடக்க எனர்ஜியா இருக்கு.
0: ஏன் உங்களுக்கும் மீனுக்கும் இதுக்கு முன்னுக்கு ஒரு போராட்டம், ஏன் சண்டை வந்துருச்சா என்ன?
1: அது பாட்டுக்கு கடல்ல நீந்தோம்
2: முடியல, அது தெரியல, அது எனக்கு என்னமோ அது பிடிக்கல அது சாப்பிடறதுக்கு.
0: இப்ப உடம்பு நல்லா இருக்கணும்னா சாப்பிட்டு ஆகணும், சாப்பிடுவோம் அப்படிதான்.
2: பொண்ணுங்களும் உடல் அவ்வளவு ஆரோக்கியமா பேசும்போது அது உண்மையிலேயே எனக்கு ஒரு நல்ல ஒரு கருத்தா இருந்துச்சு. அதை நான் ஏத்துக்கிட்டு ஒரு 3 மாசமா அதை ஃபாலோ பண்ணிட்டு வரேன்.
0: சரி, நீங்க நல்ல ஆரோக்கியமா இருந்தா அதுதான் எங்களுக்கு மகிழ்ச்சி. நன்றி சிவா.
2: நன்றி.
0: இப்ப பாருங்க, அவர் வந்து உணவு முறையை மாத்தி அமைச்சிட்டேன் அப்படின்னு சொன்னாரு.
1: ஆமா, நீங்க என்ன விஷயம் மாத்தி இருக்கீங்க? இந்த மாதிரி உங்க வாழ்க்கை அனுபவத்துல நிறைய யோசிச்சிருப்பீங்க, இதை மாத்தி ஆகணும்னு நினைச்சிருப்பீங்களா? அழைத்து சொல்லுங்க. 3328 2573 அல்லது 4 7 6 8.
0: கீதாஞ்சலிஸ் அப்படின்னு ஒரு ஆல்பம் இருக்கு, அதுல இருந்து எடுக்கக்கூடிய காலங்கள் கனிய முள்ளூர் பாட்டு தான் அடுத்து உங்களுக்காக வந்துட்டே இருக்கு.
1: இது வடக்கம் மின்னல்.

0: நன்றி உணர்வு மலேசியர்களின் அழகு.
1: தாதையர்களுக்கு நன்றி சொல்லணும். இந்த ஒரு சம்பவம் வந்து ஒரு 13 ஆண்டுக்கு முன்னாடி நடந்தது. புத்திரஜயில வேலை செய்யறப்ப நிறை மாத கர்ப்பிணியா இருந்தேன். பனிக்கூடம் வந்து உடஞ்சவனே வீட்டுல வந்து யாருமே இல்ல. எமர்ஜென்சி கால் பண்ணோடனே நர்ஸ் உதவி செய்யறவங்க எல்லாம் வந்திருந்தாங்க. குறிப்பிட்டு 2 தாதையர்கள் வந்து எனக்கு அவ்வளவு ஒரு உதவியா இருந்தாங்க. ரொம்ப பேனிக்கா இருந்தேன். வீடு பூட்டணுமா இல்லையா, பேபி திங்ஸ் எல்லாம் எடுக்கணும். அந்த 2 தாதையர்கள் அவங்க பேரு தெரியல, மலைக்காரவங்க. இப்ப வரைக்கும் நான் அவங்கள நினைச்சு பாக்குறேன், அவங்க பேரு தெரியல, அவங்க முகம் கூட நான் மறந்துட்டேன். அவங்க செஞ்ச அந்த ஒரு காரியம் வந்து இப்போ எனக்கு வந்து அந்த தருணம் வந்து ஒரு பெரிய ஒரு விஷயமா பாக்குறேன்.
0: மலேசியராய் ஒன்றிணைவோம். தேசிய தின வாழ்த்து.
2: சிறிய முதலீடு முதல் பெரிய வெற்றி வரை வணிகத்தின் நுணுக்கங்கள், வியாபாரத்தின் ரகசியங்கள், இன்றைய தொழில்துறையின் சமீபத்திய நகர்தல்கள். திங்கட்கிழமைகளில் காலை 9:15 வணிகம்
3: உழைப்புக்கு இங்க உரிய வழி இருக்கு.
0: உறவுகள் தொடர்கதை. கோவிந்தனின் 45 ஆண்டு கால நட்பின் தேடல். தேடிய அன்பழகன் இல்லை, நட்பு மட்டும் அப்படியே இருக்கின்றது.
4: அன்பழகன், 81 பிற்பாடு நான் உன்னை சந்திக்க முடியல. இப்ப நீ எங்க இருக்கிற? வயசாயிருக்கிறதுல கேட்கணும் ஆசையா இருக்கு.
5: ஹலோ, அன்பழகன் மனைவி.
4: அன்பழகனுக்கு கடிதம் தைக்க கொடுத்ததெல்லாம் நான் தான். ஒரு பாடல் இருக்கு சார், ரெக்கார்டிங் பண்ணி அவன் அனுப்பிவிட சொன்ன, அவன் கொண்டு கொடுத்து
5: வந்தான். ஞாபகம் இருக்கு, ஞாபகம் இருக்கு.
6: என்ன பாட்டு?
5: அதான் நான் உன்ன நினைச்சேன், நீ என்ன நினைச்சாங்க.
6: நல்ல பசுமையான நினைவுகளை பகிர்ந்துகிட்டோம். சொல்லுங்கம்மா, அன்பழகன் என்ற அந்த முகம்.
5: எனக்கு அழுதான் வருது அவரை பத்தி சொல்றதுன்னா.
4: அவர் எங்க இருக்க?
5: அவரு இறந்துட்டேன். அவரு இறந்து 17 வருஷம் ஆகுதுண்ணே.
4: ஐயோ,
5: நன்றிங்கண்ணா, நீங்க இவ்வளவு தூரம் என்னை தேடி கண்டுபிடிச்சி நீங்க நன்றி. சந்தோஷமா இருக்கு நீங்க அவரை பத்தி கேக்குறது.
4: அவரும் நானும் சேர்ந்து பிடிச்ச போட்டா கூட அந்த கடவுள் நின்று படம் பிடிச்சோம்.
5: இத்தனை வருஷம் சென்று அவர் அந்த நினப்பு வச்சிருந்து பேசுறாரு இல்ல, சந்தோஷமாவும் இருக்கு. அவரு இல்லையனு எனக்கு ரொம்ப கவலையா இருக்கு.
4: என் கண்ணுல அவரோட இளமையான காட்சி அப்படியே முன்னு தெரியுது. புரோகத்தோட தொடர்ந்து செய்ய நிச்சயமா தொடரும் சார்.
5: ரொம்ப ரொம்ப நன்றியா. ரொம்ப நன்றிய சொல்லணும் ஐயா.
0: மின்னல் FM வானொலி அல்ல, வாழ்க்கை.
7: பிடிச்சவங்க பேசலையா? நீங்க தான் அழைச்சு பேசுங்களேன். இது உங்கள் மின்னல் FM.

0: ஹரிச்சரன் சுவேதா மோகன் பாடிய பாடல் அது அமரன் படத்துக்காக எடுக்கப்பட்டிருந்தது ஜீவியுடைய இசையில.
1: எப்போதுமே நம்முடைய வாழ்க்கையில சில மாற்றங்கள் உருவாக்குறது அப்படின்றது நம்ம கையில தான் இருக்கா. இது பற்றி ஒரு ஆய்வு என்ன சொல்றாங்க, இதை பற்றி மேற்கொண்டிருக்காங்க. இந்த மாற்றம் அப்படின்றது ஏதாவது ஒரு சூழல் இல்ல நம்ம வாழ்க்கையில கடந்த ஒரு சம்பவங்கள் மூலமா தான் வரும். திடீர்னு எல்லாம் வர்றது என்ன, சில சமயங்கள் அப்புறம் பார்த்து நம்மளும் விட்டுருவோம். அந்த சம்பவம் ஒண்ணு நடக்கும் போதுதான் நாம நம்மளே மாத்திக்கிறோம் அப்படின்னு நிறைய பேருங்க பதிவு பண்ணி
0: ஏதாவது மாற நல்லா இருக்கும், நம்ம இது சரியா இல்லையா அப்படின்னு சில நேரத்துல குரல்லாம் சொல்லுவோம்ல, அந்த குறைகளை சொல்றதுக்கு பின்னால நீங்க எதையாவது ஒண்ணு மாத்தி அமைங்க அப்படின்னு சொல்றாங்க. இந்த உலக அழகி போட்டியில இரண்டாம் நிலை வெற்றியாளரை எடுத்து மூன்றாம் நிலை வெற்றியாளராக நம்ம ஒரு பெண் தனுஷ்யா அவங்க தான் இதை பத்தி வந்து சொல்லியிருக்காங்க. மாற்றங்கள் உங்களிடமிருந்து தொடங்கணும் அப்படின்னு பாட்டெல்லாம் கூட வந்திருக்கு, இதை பற்றி நிறைய எல்லாம் பேசியிருக்கோம். அந்த மாதிரி நீங்க மாற்றி அமைத்தது என்ன அப்படின்னு கேட்டிருந்தோம். தனுஷா என்னத்தை மாற்றி அமைச்சிருக்காங்கன்னா, இன்னைக்கு இந்த போட்டியில இவங்க மூன்றாம் நிலை வெற்றியாளர் ஆயிருக்கிறாங்க. 1998 ஆண்டு லீனா தியோ இதே அழகி போட்டியில மூன்றாம் நிலை வெற்றியாளர்
1: பிறகு 28 ஆண்டுகளுக்கு பிறகு இப்படிப்பட்ட ஒரு புதிய வரலாற்றை தான் தனுஷா வந்து படிச்சிருக்காங்க.
0: 3 2 2 8 7 3 3 அல்லது 4 7 6 8 அல்லது 4 7 6 8

0: அவள் உலக அழகியே தனுஷாவுக்காக அந்த பாடல் வந்தது. அவங்களுடைய பாராட்டு வெற்றி எல்லாம் அவங்களுடைய முயற்சிக்கு ஒரு பெரிய காரணம் இல்ல.
1: இன்னைக்கு நம்ம நேர்கிட்ட ஒரு கேள்வி கேட்டிருந்தோங்க, நீங்க உங்ககிட்ட மாற்றிக்கொண்ட ஒரு செயலா இருக்கலாம் அல்லது ஒரு குணமா இருக்கலாம், என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத அழைத்து சொல்லுங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம்.
0: நம்ம கூட பேசுறதுக்கு இப்ப கௌரி வந்திருக்காங்க, கேட்கலாம் அவங்க கிட்ட.
2: ஓகே, நான் வந்து கொஞ்சம் தைரியமா போல்டா எப்படி ஒரு விஷயத்த எதிர்நோக்கிறது அப்படின்றத நான் மாத்தி அமைச்சுக்கிட்டேன்.
0: ஏன் அப்படி இருக்க மாட்டீங்களா முன்பெல்லாம்?
2: முன்பெல்லாம் அப்படி கிடையவே கிடையாது. ரொம்ப எதுவும் பேசுறதா இருந்தாலும் ரொம்ப தயங்கி, யாரும் எதுவும் நினைச்சிருவாங்களா, நம்மள பத்தி என்ன நினைப்பாங்க, இல்ல இப்படி பேசலாமா பேசக்கூடாதா அப்படின்னு ரொம்ப இருந்து, அது மாதிரி வேண்டாவே வேண்டாம் நம்ம அப்படி இருக்க கூடாது அப்படின்னு ஒரு எண்ணத்துக்கே வந்துட்டேன்.
1: ஆமா, இப்போ ஒரு கட்டம் தான் நீங்க யோசிச்சிருப்பீங்க, அந்த ஒரு தருணம் எப்ப அமைஞ்சது உங்களுக்கு?
2: இப்படி கேட்டீங்கன்னா எனக்கு சரியா சொல்ல தெரியல.
0: சூழல்கள் உங்களை அப்படி மாத்திருச்சு.
2: ஆமா மாத்திருச்சு, ஏன்னா நிறைய இடத்துல பேசணும்னு நினைப்பேன், பேச மாட்டேன், வீழ்ந்துகிட்டு அப்படியே இருந்துருவேன். அதுக்கப்புறம் நான் ரொம்ப யோசிச்சிருக்கேன், ஐயோ பேசிருக்காம நான் ஏன் இப்படி இருக்கிறேன், அது நல்ல விஷயமா இருந்தா எடுத்து சொல்றதுக்கு ஒரு டிகிரியா இருக்கணும்ல அப்படின்ற மாதிரி, அந்த மாதிரி என்னை மாத்திக்கிட்டேன்.
0: ஓ மாத்திக்கிட்டீங்க.
2: கண்டிப்பா
0: இப்ப எல்லாம் வந்து பேசாம இருக்க மாட்டீங்களா? எப்படி
2: அப்படிதான், இல்ல கண்டிப்பா பேசுவேன்,
1: கண்டிப்பா பேசுவேன், தைரியமா பேசணும் அப்படிதான்.
2: அதாவது இப்ப எல்லாம் என்னை பார்த்தா எப்படி சொல்றது, நான் ஃபியர்ஸா இருக்கிறேன் அப்படின்னு
0: நினைக்கிறாங்கல்ல,
2: வாய் கொடுக்க முடியல, இல்ல ஏதோ பேசினா கௌரி பாயிண்டா பேசிடும் அப்படின்ற மாதிரி நினைக்கிற மாதிரி ஆக்கிட்டேன். ஆனா நான் உள்ளுக்குள்ள நினைப்பேன், நானா அந்த மாதிரி, நான் எவ்வளவு ஒரு சாது, என்ன இப்படி ஆக்கிட்டாங்களே,
0: உலகம் உங்களை அப்படி மாற்றிருச்சு.
2: ஆமா ஆமா,
1: ஆனா நல்லதுதான் அந்த மாதிரி மாத்தினது.
2: ஆமா
0: நல்லதுதான், பயம் இருக்கட்டும். கௌரி நான் என்ன சொல்றீங்க,
2: சொல்ல முடியல கண்டிப்பா.
0: நன்றி நன்றி கௌரி.
2: நன்றி தேவிங்க, நன்றி.
0: வாழ்க்கையில அமைதியா இருந்த கௌரிய எரிமலை எப்படி பொறுக்கும்ன்ற மாதிரி மாத்தி அமைச்சிட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க.
1: நான் அப்படி இல்ல, மத்தவங்க அப்படி நினைக்கிறது நல்லதா இருக்குன்ற மாதிரி சொல்றாங்க.
0: சரிங்க, உங்க கதையை நீங்க சொல்லணும்னா 8 மணி வரைக்கும் நேரம் இருக்கு, கூடலாம் சொல்லி 3-2-2-8-2-5-7-3-3
1: அல்லது 4-7-6-8.
0: டாரத்தி படத்துல நம்ம இசைஞானி அவர்கள் 2 பாடல்களை வந்து வெளியிட்டு இருக்கிறாரு இப்போதைக்கு. இந்த பாட்டு வந்து கல்யாண விருந்து, அந்த பாட்டு பிரியா ஜேசன் வந்து இதுல யுகேந்திரன் ஆந்தனி தாசன் கூட பாடியிருக்காங்க. வார இறுதியில பிரியா ஜேசன் கூட சந்திப்பு நடத்துறதுக்கான வாய்ப்பு கிடைச்சிச்சு. இந்த கேரள நாட்டு பாட்டையும் அவங்க தான் பாடியிருந்தாங்க, அதெல்லாம் தெரியல தன்னால நடக்குது அப்படின்னு பிரியா வந்து சொல்லியிருந்தாங்க. நல்லா பேசுறாங்க, ரொம்ப யதார்த்தமான ஒரு ஒரு பாடகி அவங்க, ரொம்ப ரொம்ப நல்ல பாடல்கள் எல்லாம் கொடுத்துட்டு இருக்காங்க. வாங்க இப்ப கல்யாண விருந்து நம்ம கேட்கலாம்.
1: இது வணக்கம் இன்னல்.

90-90களுடைய சாயல் இசைஞானி கொடுத்த ஒரு பாடல் தான் கல்யாண விருந்து. கார்த்திக் சுப்ராஜ் படத்துக்காக அது பாடல் வந்திருக்கிறது. மணி போ 7:56. எல்லாருடைய கவனமும் இப்ப டக்குன்னு இந்தோனேஷியா பக்கம் திரும்பி இருக்கிறது. நினைக்கிறேன் இந்த கிரக்கத்தாவோ வந்து

0: எரிமலை வெடிப்பு சம்பவம் அப்படின்னு போது சமூக வலைதளங்களை பார்க்கும்போது சில காணொலிகள் வந்தோடனே உலகத்துல என்ன நடந்தாலும் டக்குன்னு நம்ம காணொலி வடிவில் பார்க்கும்போது எங்க இது பழைய காணொலியே இல்ல புதுசா அப்படின்னு பார்க்கும்போது இப்போ சமீப காலத்தில் இப்போ இந்த வருஷம் ரொம்ப பரபரப்பா பேசப்பட்டவர்
1: ஒரு நகைச்சுவை இருக்கு. எரிதடி மாலா அப்படின்ற மாதிரி முடியலையா, ஏற்கனவே புகை மூட்டோம் அதுல மாட்டிக்கிட்டு
0: சொல்லுங்க.
1: இப்ப பார்த்தா வெள்ளி சனிக்கிழமை நேத்துமே இந்த எரிமலை வந்து குமுறி இருக்கிறது. அதனால வந்து இந்தோனேசியாவில் இருக்கக்கூடிய ஜகர்த்தா விமான நிலையம் அதை தொடர்ந்து இன்னும் 7 விமான நிலையங்கள் மூடப்பட்டிருக்கிறது அப்படின்னு இந்தோனேசிய அரசு அதிகாரப்பூர்வ விவரங்களை வெளியிட்டிருக்கிறது.
0: இதுல என்னன்னா உலகத்திலே எரிமலைகள் அதிகம் இருக்கக்கூடிய நாடுகளின் பட்டியலில் இந்தோனேசியா வந்து இடம் பிடிச்சிருக்கு.
1: அது பக்கத்துல நம்ம இருக்குது அப்படி இருக்கு.
0: ஏறக்குறைய தெய்வீக 120 ல இருந்து 130 எரிமலைகள் மட்டும் அந்த நாட்டுல இருக்கா. இதுல பாருங்க எத்தனை எரிமலைகள் வந்து இப்போதைக்கு வந்து வேலை காட்டப்பட்டிருக்கு.
1: நல்ல வேலையை காட்டுது. ஏறக்குறைய 170,000 சுற்றுப்பயணிகள் இதனால வந்து இந்தோனேசிய சிக்கிக்கிட்டாங்க.

வணக்கம். சலாம் மலேசியா மடானி. மலேசிய வானொலியின் காலை 8 மணி செய்திகளுடன் சிவம் தமிழ்ச்செல்வம். மக்கள் மீது நேரடி தாக்கத்தை ஏற்படுத்தும் உலக சவால்களை எதிர்கொள்ள நாடு சிறந்த முறையில் தயாராக இருப்பது உறுதிப்படுத்தப்படும். அதற்காக உலக வல்லரசுகளுடனும் ஆசியான் உறுப்பு நாடுகளுடனும் மலேசியா தொடர்ந்து உறவை வலுப்படுத்தும் என பிரதமர் டாக்டர் ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் கூறினார். சரவாக்கில் வரும் 16 திட்டமிடப்பட்டுள்ள மலேசிய நாள் கொண்டாட்டத்தை முன்னிட்டு புற நடவடிக்கைகளை செயல்படுத்துவதில் புகைமூட்டச் சூழலும் மதிப்பிடப்படுவதாக தொடர்பு அமைச்சர் டாக்டர் ஃபாமி ஃபாடில் தெரிவித்துள்ளார். தொடர்புடைய தரப்பின கருத்துகளையும் அண்மைய நிலவரங்களையும் அடிப்படையாக கொண்டு எந்தவொரு முடிவும் எடுக்கப்படும் என அவர் கூறினார். மத்திய பொருளகம் ஒரு நாள் வட்டி விகிதம் OPR-ஐ 2.75 விழுக்காடாக நிலைநிறுத்தியுள்ளது. நீடித்த பொருளாதார வளர்ச்சியும் கட்டுப்பாட்டிற்குள் இருக்கும் பணவீக்கமும் அதற்கு ஆதரவாக உள்ளதாக ஆளுநர் டாக்டர் அப்துல் ராஷித் காஃபோ தெரிவித்தார். 2026 மலேசிய விவசாய தோட்டக்கலை வேளாண் சுற்றுலா கண்காட்சி மகாவில் பங்கேற்ற மூடா